0: முதல் என்ன செய்யணும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவதுக்கு நம்ம கரை தேர பிழை இல்லாமல் நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்போது நமக்கு நம்ம உள்ளத்தில் பெரிய சமாதானம் இருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், ஆண்டு அறிவியில் அறியிற அறிவில் அவர் கிருவியிலும் அறியிற அறிவிலும் வளரணும். அது மாத்திரம் நாலு கிராம நம்ம என்ன செய்யணும், நற்கிரி தந்து சகல நற்கிரியல் கனி தந்து தேவன் அறியிற அறிவில் விருத்தி அடையணும். அது மாத்திரம் நான்காவது நம்ம ஆத்தம பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். கத்தர் வரப்போறார், நிச்சயமாக நம்மளை ஆண்டு ஆசீர்வதிப்பார். நம்ம அதிக நேரம் செவ நேரத்தை கூட்டிக்கொள்ளலாம், பைபிள் வாசிக்கிறத கூட்டிக்கொள்ளலாம். பசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பசு நிறைஞ்சி செவம் பண்ணுங்க. எல்லார் வீட்லேயும் குடும்ப செவம் பண்ணுங்க, யாருமே குடும்ப செவம் பண்ணாமல் இருக்காதிங்க, செவம் பண்ணணும். அப்போ நம்ம குடும்பத்தை கட்டாயம் ஆசீர்வித்து ஒருத்தர் இந்த உலகத்திலேயும் நம்ம கத்தர் கைவிட மாட்டார், பரலோகத்திலே அவர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அதான் தாவீர சொல்ற கத்தரை எப்போது என் முன்வைத்திருக்கிறபடின்னு நான் என்ன செய்யறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. சொல்ற சங்கீதம் 16:8 பாசி பாருங்க.
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால்,
0: என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அவர் நம் பக்கத்தில் வலது பக்கத்தில் முன்னால அவர் எல்லா கருத்துக்கும் அவர் முன்வைத்து நீங்க வளசிங்க. எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க. அதான் தாவீது சொல்ற கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக, முன்பாக என்ன எல்லா காரியமும் அவற்றை கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க சேவம் பண்ணுங்க. எங்க தான் வந்து கேட்கணும் இல்லை, நல்லா சேவம் பண்ணுங்க, கண்ணீரோடு சேவம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்க சித்தமா, இந்த காரியம் உங்களுக்கு சித்தமானு சொல்லி எல்லாமே ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உச்சியமா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்மளை ஆண்டு வரும்போது நம்ம பரலோகத்துல பறந்து போய் அவர் ராஜ்யத்துல அவரோடு இருப்போம். ஆனால் கர்த்தர் வர காரியங்கள் ரொம்ப சமயமா இருக்கு. நம்ம ஒரு நாளும் சேவம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், பசுத்தாவில் நிறைஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் அறிய அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அப்போ கர்த்தருடைய பாத்திரம் அதிக நேரம் காத்திருந்து செவிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துறது உறுதி.

அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன், கர்த்தர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நம் தேவன் வரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவியானவரே. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆம், தேவன் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், மௌனமாயிரார், வரப்போக்கிறார். வருகையின் அடையாளங்கள் தேசம் முழுதும் உலகம் முழுதும் தோன்றி இருக்கிறது. அது மகிமையான வருகையை பங்கு பெறுவதற்கு தான் நான்கு காரியங்களை தேவன் நம்மளோட கூட பேசினார். நம்முடைய வஸ்திரங்களை தேவன் கொடுத்து நாம் தேவனிடம் மனம் திரும்பி வரும் பொழுது, அவரை நம் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, ரட்சிப்பு என்ற ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்து பாதுகாத்து வருகிறார். நாம் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் விட்டு நம் உலகத்திற்குள்ளே பின் மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, பிசாசு நமது ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக நம்மை விட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறான். ஆகவே தான் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இதோ திருடனை போல வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும். சொல்லாம, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சபை கூடியதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஜப ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் கேட்கலாமா? கரை திரை பிழை அற்றவர்களாக சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். எனக்குள்ளேயும் சமாதானமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் மற்றவர்களோடும் சமாதானமாக இருக்கணும், அன்பா இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். எனக்குள்ள கரை திரை பிழை வராதபடிக்கு இயேசு இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அறிகிற அறிவியல ஒவ்வொரு நாளும் வளரணும், விருத்தி அடையணும், பாதத்தில் காத்திருக்கணும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா அந்த நாளில், தேங்க்யூ மை லார்ட், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும்.

0: ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்பா என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க அப்பா. அப்பா என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு போதும் அப்பா என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாமல் நான் வாழணும். சமாதானத்தோட எங்க சன்னிதானத்துல நான் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருகிற அறிவில வளரணும், விருத்தி அடையணும். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாள் வேத வசனத்தை வாசித்து ஆவில் நிரம்பி இந்த பொறுமை என்ற ஆவின் கனியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ லார்ட். தகப்பனே, கொடுத்த வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீசஸ், உன் வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த மகிமையின் வருகைக்கு எங்களை அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தணுமே ஆண்டவரே. ஒரு போதும் வருகிற நாங்கள் கைவிடப்படக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே. மௌனமாக இருக்க மாட்டீங்க, வரப்போகிறீர், தாமதம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த மகிமின் வருகைக்கு பங்கு பெற எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, தேவ ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாத படிக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தான் தர வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கரை பிழை வந்து விடாத படிக்க எங்கள் உள்ளத்தில் எப்பொழுது சமாதானத்தால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தல் காத்திருந்து உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அறிகிற அறிவிலே வளர, விருத்தி அடைய, வேதத்தை அதிகமாய் வாசிக்க எங்களுக்கு உறவை தாங்க. மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை அதிகமாய் தாரும். பிரச்சனைகளை பார்த்து அவசரப்பட்டு பின்வாங்கி விடாத படிக்கு அப்பா, நாங்கள் பொறுமையாயிருந்து எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்த அப்பா, அந்த பொறுமை என்ற ஆவியின் கனியை ஆவியான எங்களுக்குள்ள வைக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, அந்த பொறுமை ஆறுதல்களை கொடுக்க முடிக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அர்ப்பணிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வசந்து ஒப்புக் கொடுக்கிற ஜனங்களை பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சௌரியன வல்லமையாக பயன்படுத்தும். இப்படி செய்வதற்காக கோடி நன்றிகள் ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜீசஸ், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. வருகைக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டுமே அப்பா. எங்களை அதற்கென்று பிரத்யேகமாக நீ தயார்படுத்த வேண்டுமே. அதற்காக இந்த கடைசி நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரப்பா. ஆசீர்வதிக்க முடியாது, செபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி துதிக்க செபிக்க, உம்மோடு ஒப்புறாக, உம்மோடு ஒன்றரை கலக்க அந்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அன்றுவரை ஒவ்வொரு இடத்திலையும் பேச வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா. தகப்பனே, ஒவ்வொருத்தரும் வெள்ளி சத்தத்தை கேட்டும் அறிந்து கொள்ள மோடி இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். ஆமாண்டவரை, சமானத்தை கொடுக்கிற ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்துல பணம் எங்க அப்படியாவது கிடைச்சிடும், பொன் பொருள் எங்க எப்படியாவது கிடைச்சிடும் ஐயா. சமானத்தை கொடுக்கணும், ஒருவருத்தர் மாத்திரம் சமானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உங்களிடத்துல எங்க சமானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அறியிற அறிவில் விருத்திட வேண்டுமா செபிக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு ஒன்றரை காலக்க கிருவை தர முடியாது செபிக்கிறோம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. எந்த மந்திரம் செய்வனை இருந்தாலும் இயேசுக்கு கிராமத்துல உடை தெரியுறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. சமாளாத குடும்பத்துல சமாளத்தை தாங்கப்பா. குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டிய கண்ணீர் துடைக்க வேண்டிய எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லப்பா. ஆண்டவரே, சமாளித்து தானப்பா நீங்க அதிகமாய் செபிக்க சொல்றீங்க. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் சமாளம் இல்லாம தத்தளித்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எத்தனையோ குடும்பங்களை சமாளம் இல்ல, சந்தோஷம் இல்ல, தத்தளித்து கொண்டிருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலாம் நீர் அற்புதத்தையும் அதிசயங்களையும் நீ செய்ய வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம். உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தாபிதராஜை போல கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிற என் வலதுவரசத்தில் இருக்கிறப்படினாலும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும்னு செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கப்பா, உலகத்தில் உபத்திரம் ஒன்று திடன் கொள்கிற உலகத்தை செய்தேன்னு சொன்னீரப்பா. உலகத்தை செய்த எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ளே இருக்கிறப்படினாலுமே துதிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாரையும் மேற்கொள்ள கூடாது ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் அப்ப யாரும் விட்டு வலதுரம் இடவரும் சாயாது அடிக்க முடிவரைந்த நிலை நிலைப்பனோ ரட்சிக்கப்படும் சொன்னீரே. முடிவறிந்த நிலைத்திற்கு அண்டி கொள்ளமே, சார்ந்து கொள்ள உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அன்றுவரையுமே நோக்கி கெஞ்சுகிறப்பா, கெஞ்சுகிறோம். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்களை வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஐயா. அன்றுவரை ஒரு குடும்பத்தில் சமானத்தை இழந்து போகக்கூடாதப்பா. ஒரு குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்தால் அது மேற்கொள்ளக்கூடாதப்பா. அன்றுவரையை எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம்.

0: பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அருமையான தகப்பனே, உண்மை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்கப்பா. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் ஐயா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்ய. உங்க பிரியமான பிள்ளைகளை வளைந்து கொள்ளுங்கப்பா. என் பிரியமே, பூர்ண ரூபதியே, பழுது ஒன்று உன்னில் இல்லை. நீ சொல்லத்தக்கதாக இப்படியாக மாற்றுமையா, மாற்றுமையா, மாற்றுமையா. நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீரு. ஆலோசனை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூ 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழிவுகளை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற பொல்லாத அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகனமாக்கி உமக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மேல எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்கள் பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா, எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாமா? ஏவி

0: ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம் ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில் எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: தேவனே இரக்க செய்யப்பா, முடி வருகிறது சீக்கிரமா இருக்குதுப்பா. எவ்வளவு மக்கள் உண்மை அறியாத இருக்காங்களே, தகப்பனே பாவத்தில் ஆண்டவரே மரித்து போய் மக்கள் நரகத்துக்கு போக கூடாதுப்பா. கிருபை நாள் எங்களுக்கு கூட்டி தரும்படியாய் பார்த்து நோக்கி ஜபிக்கிறோமப்பா. இந்த சண்டை மாற்றி போடுங்கப்பா. ரெண்டு பேரும் ஆண்டவரே சமாதான பேச்சு நீங்க தான்ப்பா பேசுனவர்கள் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். துதிகா மகிமையா முக்கிய செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜபங்கள் நல்ல பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்ச தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த தேவனே மே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரு கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்த தரணும். அதுக்கு அவர் ஜெபம்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும் முடிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே,
4: ஆமென். எபிரேயருக்கு எழுதின விருப்பத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்களில் யாராவது வந்து வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டுத்தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜா, எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்முக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொறுப்படுத்த கொள்ள முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்குத்தன் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒன்று தேசிலின் புஸ்தகம் 4:17.
7: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
6: மேகங்கள் மேல்
7: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
6: இவ்விதமாய்
7: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
6: எப்போது என்ன செய்யும் கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், ரகசிய வருக அப்படி சொல்கிறோம். அந்த ரகசிய வரைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரைக்கு ஆயத்தப்படணும். இதில் இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா, எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா, உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1 Corinthians 15:51.
7: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்
6: நம் எல்லாரும்
7: நித்திரை அடைவதில்லை
6: ஆகிலும்
7: கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
6: ஒரு இமை பொழுதிலே
7: நம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
6: ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்தில் இந்த சரீரத்தோட மாண்டப்பட்டு போகிறதில்ல. இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதில் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை எல்லாரையும் எப்படி மாற்ற போகிறாரு, மறுவும் மாக்க போகிறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எழுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்கள், அவர் எப்படி இருந்தாராம், அவர் உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்கள். ஆதியாம் புஸ்தகம் 5:24.
7: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
6: ஏனோக்கு என்ன செஞ்சாராம், தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சார், காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார், அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்ணுறது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோடு என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோடு என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்திலலாம் இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் என்ன செஞ்சிருக்கார், கர்த்தரோடு அவர் என்ன செஞ்சார், சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்யிருக்கா, எனக்கு காணப்படாமல் போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையாக ஒரு வாசனம் பாருங்கள், உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்து தான் அவர் கெஞ்சினார், காணப்படாமல் போனார். தேவனோடு சஞ்சித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யார், கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாளி பார்க்குறோம், ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாளி பார்க்குறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22.
7: ஏனோக்கு
1: எனக்கு
7: மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு
7: வருஷம்
1: தேவனோடு
7: சஞ்சரித்து கொண்டு இருந்து
1: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு? முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருந்து
7: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, எனக்கு எனக்கு தேவனோட முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டார். குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்தில் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்துதான் தேவனோட அவர் என்ன செஞ்சார்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் வகுல் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோடு வாழணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். அவரை தான் கர்த்தரிடம் படத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளையும் கர்த்தர் என்ன செய்யற? உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மரணமாக்கப்பட போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தால் தான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்கிறது நம்மளை ஏமாற்றி கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் நடந்திருப்பார். அதனால தான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சார்? உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொதல் வாசிப்போம். ஆதியம் புஸ்தகம் 5:22
7: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
1: முன்னூறு வருஷம்
7: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
1: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன செய்யலாம்? தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமாக ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமோஸில் வாசிக்கிற 3:3
7: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ.
1: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ நடக்கும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதாக இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வார். நம்ம அதன்படி செய்யும்போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவார். நம்ம என்ன அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போகிறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாக இயேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளை முடியாக செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. அப்போ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாக செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவர. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பத்தியறி விரும்புகிறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியான ஒரு அழுகவே அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவை சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க
6: இயேசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க இயேசப்பா. எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க இயேசப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேண்டும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் ஆண்டவர். அப்பா இயேசுவின் கருத்தில் அப்பா நம்ம சபையில் எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாமல் இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கேசப்பா, தாங்கேசப்பா, தாங்கேசப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே. இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய அன்பின் ஆண்டவரே. இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணமாகலேன்னு சொல்லி கலைஞர்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. பிரச்சனையெல்லாம் மாற்றிருங்க சப்பா. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களையும் தேவை சமாதானம் சம்பூர்ணம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கர்த்தர் தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உமை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வீங்க, கேசில் இருக்கிற மக்களை வெட்டி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவே மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றுல வயிற்றுலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஆண்டவரே வீசிங்கனால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சம் பண்ணி யாருக்கணும் தேவனாய் கர்த்தர். என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே. உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபாலா கரவா தப்பு நீங்கள் சொன்னீங்க. தேவனால் கூட அது காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்கள நோக்கி பார்க்குறாண்டவரே. வேலைக்காரன் கண்கிலேசமான நோக்கி பார்க்க போலும், வேலைக்காருடைய கண்கிலேச மாட்டி நோக்கி பார்க்க போலும். உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு கடனை அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென். கத்தரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
8: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். ஆண்டவராய் தேவன், நமக்கு கொடுத்திருக்கிறதானே தர்மியான நேரத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவனை கர்த்தத்தாமே இந்த கூட்டங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம இணைந்த ஜெபங்களை எடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். ராஜா பரிசுத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமானவரே, ஸ்தோத்திரம். தந்திருக்கிற தர்மையான நேரத்திற்காய் நன்றி. இயேசு ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா உடல் முழுவதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இரண்டாவது ஆராதனை கர்த்தாவை பொறுப்படுத்த நடத்தி தாரும். எங்களுக்கு எங்கள் கரத்தில் ஒன்றுமில்லை, பலத்தில் ஒன்றுமில்லை, பலத்தினால பரக்கிரமத்தில் எதுவும் இல்லைப்பா. எல்லாம் ஆவினாலே ஆகும். ஆவியின் முழு பொறுப்படுத்த நடத்தும். கூட்டங்கள் குரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. நிறைய தலைவராக இருந்து நடத்துங்க. இந்த கூட்டணி குரதமாக எலும்புற அந்தகார வல்லமைகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம். சர்வங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்குறேன். ஒன்றுங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்க. இந்த கூட்டணி குரதமாக எலும்பி வருகிற பொல்லாத அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு போவதாக. நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும் ராஜனே. பொறுப்படுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அப்பா, இந்த இடத்தை சுற்றி உங்கள் ரத்தத்தினால், நாமத்தினால், அக்னியால், ஆவியானவரால் கர்த்தராகிய தேவன் வேலடைத்து காப்பாற்றும். துதிகன மகிமனை ஏற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆண்டவராகிய தேவன், நம்மை மட்டும் கரம் பிடித்து தாங்கி ஏந்தி தப்பு வைத்து சுமந்து வந்ததற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசாய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 43வது அதிகாரம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் அடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தண்ணீரை போல பிரச்சனைகள், ஆறுகளைப் போல பிரச்சனைகள், அக்னியை போல பிரச்சனைகள்லாம் வந்த போதும் தேவன் நம்மை சேதப்படாமல் பாதுகாத்தார். அலையிலே சொல்லாமா? அதனால் தான் சங்கீதக்காரன் மீண்டும் சொல்கிறார். வாசித்து பாருங்க, 26வது சங்கீதம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தீயை போல தண்ணியை போல பிரச்சனையினமோ கடந்து வந்தோம். ஆனால் அதோடு சங்கீதக்காரனை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அவர் சொல்கிறார், சுழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹலையிலே சொல்லாமா? ஹலையிலோயா? தண்ணீர் தான் பிரச்சனை தான், கஷ்டம் தான், போராட்டம் தான், நெருப்பு தான். ஆனாலும் அதில் தேவன் நம்ம கூட இருந்தார். அல்லேலூயா. கூட அவர் விட்டுற மாட்டாரு. கொண்டு வந்து எங்கே செய்வாரா? சொலிப்பான இடத்திலே நம்மை தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆமேன் சொல்லுவோமா? அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், நான் அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. சர்வாங்க தகன பிள்ளைகளோடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன். பார்த்தீங்களா? அர்ப்பணிப்போடு துதிபலியோடு கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? அக்கினியில் நடந்து வந்தோம், மூழ்கி நாங்கள் போகலப்பா என்ற பாடல் தெரிஞ்ச பாட்டு, இந்த பாடல் பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா?

0: நாம் தேசத்திற்காக ஜெபமான போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, பாரத்தோடு ஜெபிக்கலாமா?
1: தரைப்பட மானப்பட கப்பல் படைக்காம நம்ம ஜெபம் பண்ணும். தேவன் அவங்களெல்லாம் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவைக்குரிய அவங்களை சூழ்ந்து கொள்ளணும். அவங்களுக்கு எந்த ஆபத்து பத்து வரக்கூடாது. ராஜ்நாத் சிங் அவருக்காகவும் நம்ம ஜெபம்னா அவங்க போக்கில் வர தேவை கருவ சூழ்ந்து கொள்ளட்டும். அவங்களையும் தேவன் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம்.
2: பரலோகத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த பிதாவே, நாளுக்கா நன்றி ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றி. ஓடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்திய தேசிய ராணுவத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ராணுவத்தை ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா ராணுவத்தில் பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மீதும் அது கரம் படட்டும், ஒரு ஆசீர்வதிக்கப்படணும், காக்கப்படணும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, போர் செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போர் வீரர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தொடுமுடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கு முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தரைப்படைக்காக ஜெபிக்கிறோம், விமானப்படைக்காக ஜெபிக்கிறோம், கப்பல் படைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு படையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு படையும் ஆசீர்வதிக்கு முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு படை வீரரையும் ஆசீர்வதிக்கு முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கு முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு தர முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக தேசத்திற்காக. ஆண்டவர் தேசத்தின் எல்லை பாதுகாப்புகள் இருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் பொறுப்படுத்தி காப்பீராக. அதே போல ஆண்டவரே தகப்பனே, ராஜ்நாத் சிங் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, இந்த ராணுவத்தை நடத்த தேவையான சகல ஆப்பா ஞானத்தை சகல ஆசீர்வாதத்தின் கிருபை அவர் கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டு நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராணுவத்தில் பணிபுரிக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆசீர்வாதம் ஒவ்வொருமே தங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நிறவாறு செய்வதற்காக நன்றி அப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கணம் மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம். இவற்றில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: தீவிரவாதி கையிலிருந்து கர்த்தர் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும். தீவிரவாதிகளை ஆண்டவர் அறிந்துக்கொண்டு ரட்சிக்கப்படணும். அதுக்காக
3: ஒவ்வொரு தீவிரவாதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, அவர்கள் எப்படி ஆச்சு ரட்சிக்கப்பட தேவருக்கு கிருபை செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, அவர்கள் நாளை எங்க தேசத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா, எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் வீணாக சிந்தப்படுகிறது ஏசப்பா. தேவனே, துதிக்கிறோம், மனம் இறங்க வேண்டுமா எங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. தீவிரவாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அப்பா உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தயவாய் தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க உள்ளங்களை தயவாய் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்கள உயிரை கூட ஆண்டவரே பொருட்படுத்தாமல் அப்பா எந்த காரியத்துக்கு வேணாலும் இறங்குறாங்களே ஏசப்பா. எப்படியாச்சும் அவங்களை தொட வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவரீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம். துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: பிரதமருக்காக நம்ம ஜெபம் பண்ணா அவங்க போக்கில் வரத்தில் தேவன் பாதுகாப்பு தரணும். அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தரணும். தேவை கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளணும். உள்துறை அமைச்சர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம தமிழகத்தை ஆளுகிற எல்லா அமைச்சர்களுக்காக எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும்.
4: எங்கள் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரதமரை கூட ஆண்டவரே நீங்க ஆளுக செய்யுங்க. அவங்க போக்கில் வரத்திலும் பாதுகாத்து நல்ல காரியங்களை செய்யக்கூடிய கிருபைகளை இன்னும் அதிகமாய் தந்து ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. உள்துறை அமைச்சர்களுக்காக இன்னும் தமிழ்நாட்டில் ஆண்டவர் ஆளுகை செய்கிறதான ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்க தான் அவர்களுக்குள்ளிருந்து ஆளுகை செய்யணும் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். தானியல் கொடுத்த ஞானம் அப்பா, யோசிப்பு கொடுத்த ஞானத்தை அவர்களுக்குள்ளாக தந்து அப்ப ஜனங்களுக்கு நல்ல நன்மை செய்யக்கூடிய கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்து நடத்த முடியாது செபிக்கிறோப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஆண்டவரையோப்பா நீங்க ஆண்டவரே தொடவீனமாய் செபிக்கிறப்பா. அவங்க போக்கில வரத்திலும் பாதுகாத்து அவர்களும் உண்மை அறிந்து கொள்ள கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாய் உண்மை அறிகிற அறிவை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமா.
2: வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக மத்திய எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் ஏழாம் அதிகாரத்தை சகோதரிகள் யாராவது வாசிப்பார்கள். மத்திய ஏழாம் அதிகாரம்.
5: மத்திய ஏழாம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றி முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளுமாம் தீர்க்கதரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உப்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவளுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிக்கொடா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, மது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா? மது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? மது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதே ஆமீன்.
6: நமக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கும் எங்கள் தந்தந்த பெரிதான கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த வழியிலும் ஆண்டவரே காணிக்க கொடுத்த எல்லா குடும்பங்களையும் அபரிதமாய் நீர் ஆசீர்வதித்தல்லம்மாப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறோம் கத்தாவே. எல்லா குடும்பங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே. குடும்பங்களில் எந்த குறையும் வரக்கூடாதப்பா. உம்முடைய கரங்களிலே பெற்று உம்முடைய கரங்களிலே கொடுக்க எங்கள் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக சாக்கியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்தரலும் யாப்பேஸ், ஆசீர்வதித்து யாப்பேஸின் எல்லையை பெருக பண்ணுங்களே. யாப்பேஸ் மீது உம்முடைய கரம் இருந்ததப்பா. அப்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தரு. அப்படியாக எல்லா குடும்பங்களையும் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்க இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே எஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென்.
1: சவேரி அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் 22:20.
5: இவைகளை
1: சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே
5: நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார்.
1: மெய்யாகவே என்ன சொல்றாரு? நானு சீக்கிரமாய் வருவேன் என்றார். சீக்கிரம் வருவாரு. சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சு, எல்லாமே நிறைவேறிடுச்சு. சீக்கிரம் வருவேன்னு சொல்லியிருக்காரு. என்னைக்கு வேணாலும் வரலாம். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறிடுச்சு. அது மாத்திரம் இல்லை. ஏன் தாமதமாக இருக்கேன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஒருத்தர் விட கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகிற அப்படி இப்படியே விருப்பம் இல்லை. அதனால இன்னும் என்ன சொல்கிறார், நீடிய பொறுமையாக இருந்து பார்க்குற. என் மகன் என்கிட்ட வரமாட்டாங்களா, என் மகன் என்கிட்ட வரமாட்டாங்களான்னு சொல்லி இன்னும் தாமதமாக இருந்து பார்த்துட்ருக்கிறாரு. 2 பேதுரு 3:9.
5: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணிக்கிறபடி
1: கர்த்தர்
5: தமது வாக்குத்தத்தை குறித்து
1: தாமதமாயிராமல்
5: ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்.
1: ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு, நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே வராரு. எத்தனையோ சனங்களை மனம் திரும்பாமல் இயேசு அறியாமல் எங்கெங்கோ இருக்கிறாங்க. அவங்களால அவங்களும் கர்த்தர் படைத்த பிள்ளைங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் உருவாக்கினார், அவர் தான். அதனால் அவர் இன்னும் சொல்கிறார், எல்லாருமே மனம் திரும்பணும்னு சொல்லி நீடி பொறுமையாக இருக்கிறாரு. ஏசாயில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏசாயின் புஸ்தகம் 45:12.
5: நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன்.
1: பாத்தீங்களா, பூமியை உண்டு பண்ணாரா? உண்டு பண்ணி என்ன செஞ்சாரா? அதில் இருக்கிற மனுஷரை சிருஷ்டித்தேன்.
5: என் கரங்கள் வானங்களை விரித்தன.
1: போதும். இந்த பூமி மேல இருக்கிற மனுஷரெல்லாம் யார் சிருஷ்டித்தார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் இன்னும் தாமதமாக இருக்கிறாரு. என் பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பணும், என் பிள்ளைகள்லாம் நல்ல பாதையில் பரிசுத்தமான பாதையில் நடக்கணும், என் பிள்ளைகளை நான் தானே சிருஷ்டித்தேன், ஏன்ட்டு என் பிள்ளைகள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தாமதமாக இருக்கிறாரு. ஏன்னா உலகத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிருஷ்டித்தார். நம்ம தான் அந்த மதம் இந்த மதம் நம்ம வச்சுக்கிறோம். மதம் மாற்ற தேவன் வரவே இல்லை. அவர் சிருஷ்டித்தார். அவர் பிள்ளைகளாகிய நம்ம அவற்று வரணும்னு சொல்லி கரத்தை நீட்டி காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 10:37.
5: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ண மாட்டார்.
1: வந்துருவார். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம அத்தியாசத்தில் எழுப்புதல் உண்டாகணும். நம்ம எல்லாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம சொந்தக்காரங்க, நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய கூட பிற சகோதர சகோதரிலாம் ரட்சிக்கப்படணும். நீ எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலை, எத்தனையோ பேர் ஆண்டு அறியாமல் இருக்காங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படணும். அது வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் என்ன செய்ய மாட்டார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. சரி, அப்படி வரப்பார நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12.
5: அநியாயம் செய்கிறவன்
1: இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
5: அசுத்தமாயிருக்கிறவன்
1: இன்னும் அசுத்தமாகட்டும்.
5: நீதி உள்ளவன்
1: இன்னும் நீதி செய்யட்டும்.
5: பரிசுத்தமுள்ளவன்
1: இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
5: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
5: என்னோட கூட வருகிறது.
1: நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு தரும்போது நமக்கு பலனை கொண்டு வருவார். நாம் என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை கொண்டு வருவார். நம்ம இந்த உலகத்தில் கர்த்தருக்காக எதை செய்திருக்கிறோம், இந்த உலகத்தில் என்ன நம்மளால் நம்ம செய்திருக்கோம், மற்றவங்களுக்கு எதாவது செஞ்சிருக்கிறோமா? செய்யத்தக்கவர்களுக்கு நீயே செய்யாத இருக்காத. நீதிபதியின் புஸ்தகம் 3:27 நன்மை செய்யும்படி
5: உனக்கு திராணி இருக்கும் போது,
1: உனக்கு திராணி இருக்கும் போது
5: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இராது. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கா? திராணி இருக்கும்போது என்ன செய்யும்? செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாத இராத. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாம இருக்காத. நீ உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போனதில்லை. உலகத்துக்கு வரும்போது எதாவது கொண்டு வந்தோமா? ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. அதே வந்து உலகத்தை விட்டு போகும்போது எதாவது கொண்டு போறோமா? ஒன்றுமே கொண்டு போக முடியாது. நம்ம கர்த்தருக்காக எதை செய்யணுமோ அதான் அதை சொல்கிறாரு. அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் நான் வரும்போது என்னோட வரும். நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சுருக்க? நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சுருக்க? உலகத்தில் படைத்த நம்ம இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறாரு. நம்ம யாருக்கு என்ன செஞ்சுருக்கோம்? இந்த உலகத்தில் சேர்த்து சேர்த்து வச்சாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. நீ பணத்தை சேர்த்து சேர்த்து வை வச்சா கூட நீ என்ன செய்ய உலகத்திலிருந்து ஒன்றுமே கொண்டு போக முடியாது. எவ்வளோ பணம் சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்தோடு தான். கர்த்தருக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12
5: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
5: அவனவனுடைய கிரியைகளின்படி.
1: நீ என்ன கிரியை செய்யிருக்க? அவனவன் கிரியைகளின்படி.
5: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
5: என்னோட கூட வருகிறது.
1: என்னோட கூட அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்க அந்த பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஒன்றும் கொண்டு வந்ததில்ல, கொண்டு போனதில்ல. இந்த உலகத்தில் பொண்ணை சேர்த்து சேர்த்து சேர்த்து பணத்தை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு யாராவது இந்த பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. பின்னால் இருக்கிறவங்க, நம்ம பின்னால் ஒரு சொந்தக்காராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவங்க நம்ம இந்த பணத்தை வச்சு ஜாலியாக ஜாலாக பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்கும்போதே கர்த்தருக்காக பண்ணணும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது மற்றவங்களுக்கு செய்யத்தக்கவங்களுக்கு என்ன செய்யாத? செய்யாத இருக்காத. ஒன்றுமே செய்யாத இருந்தால் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவனவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வருதுன்னு சொன்னார். எப்படி நம்ம வாழணுமா? 1 Thessalonians 4:7
5: தேவன் நம்மை,
1: தேவன் நம்மை
5: அசுத்தத்திற்கல்ல,
1: அசுத்தத்திற்கல்ல
5: பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
1: நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருவரும்

0: இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார் ஒரு நாள், சங்கீத புஸ்தகம் 50:5.
1: பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை
0: என்னிடத்தில்
1: கூட்டுங்கள் என்பார்.
0: என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்கள் என்பார். ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து உடன்படிக்கையோட கர்த்தரோடு பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லி இருக்கிறவங்களை தான் சொல்றாரு. என்னுடைய பரிசுத்தவான்களை ஒப்பு கொடுத்தவங்களை இன்னொரு வாசிப்பா.
1: பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின
0: என்னுடைய
1: பரிசுத்தவான்களை
0: என்னிடத்தில்
1: கூட்டுங்கள் என்பார்.
0: நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருக்கோமா? பலியினாலே ஒப்பு கொடுத்துருக்கோமா? பரிசுத்தமா இருக்குமா? கர்த்தர் வரும்போது சொல்றார், என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஹல்லேலூயா.
2: ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இன்னமும் ஆண்டோடு கேட்போம். ஆண்டோருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆச்சரிப்பார். இறக்கம் அன்பு நிறைந்த தேவனை கர்த்தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். இந்த உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க. பரிசுத்தவன் அபிஷேகம் சம்பவம் பெற்றுக்கொள்ள கிருவை செய்ய செவிக்கிறோம். வியாதிகளை சுகமாக்கும் எஸ்பா, நோய்களை சுகமாக்கும் எஸ்பா. மந்திரக்குட்டி சேவனை கட்டு உடைத்து போடுங்க எஸ்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க எஸ்ப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் எஸ்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க எஸ்ப்பா. எஸ்ப்பா நீங்கள் தானே சொன்னீங்கப்பா, கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரடி சொன்னீங்களே. குழந்தை தாங்க, அற்புதத்தை செய்ங்க, அசிங்களை செய்ங்க. மந்திரக்கட்டு சேவனை கட்டு உடைத்து போடுங்க. பிசாசின் கீழே அழித்து போடுங்க. வேலை அப்பாமே சோத்திரம் கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை பெறணும். கஷ்டத்தெல்லாம் நீக்கிப்படணும். கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க. யாருமே தற்கொலை பண்ணாதபடி காத்துக்கோங்க எஸ்ப்பா. கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் தொடங்க. எத்தனை பேர் கடனால் தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறாங்களப்பா. அவங்க கடன்லாம் அடைச்சிட்டாங்க. கஷ்டத்தெல்லாம் மாற்றிடுங்க. பிரச்சனைலாம் நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க. கவலையெல்லாம் மாற்றிருங்க. உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. வண்டி கூடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. இயேசுவே, இயேசுவே, நீர் வரப்போறீரப்போ அப்படி வருகை சமயமாயிருச்சு. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யுங்க. மகிமையான காரியம் செய்யுங்க. மகத்தான காரியம் செய்யுங்க. யாஸ்பா நாமத்தில் கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். வாலி பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் அப்பா, வாலி பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். பெரியவங்க ரட்சிக்கப்படணும். மலர்ந்துருவணும் அப்பா. சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். வயசானவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆசீர்வித்து ரட்சித்தரலாம். உங்களுடைய பிள்ளையாக மாற்றிக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரட்சகர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிடுவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான தர்மியான நேரத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர்.

இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அதை தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து இந்த ஜெப நேரத்தில் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் கர்த்தாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஜெப நேரத்தின் மத்திய இடந்தள்ளி வரும்படியாய் வாஞ்சியோடு கூட அழைக்கிறோம் அப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். இந்த கூட்டணி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாவது ஆரம்பிக்கிறோமா? எலும்புற புள்ள தந்தகர் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இதோ சர்ப்பங்களின் தேரில் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு உரமா எலும்புற புள்ளாத அந்தகர் ஆவிகள் எல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. என் பத்தில கத்தோட ஆவின் இறங்கி அசைவாடுவீராக. ஆவியனால் வேறிடைத்து காப்பாற்று நடத்துங்க. தொதிகணமாகி மேலா நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பிதாவே. கண்டு கொள்ளலாம், வாசிக்கலாமா? ஒன்று சாமியல் புஸ்தகம் 7:12. அப்பொழுது சாம்பேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?

0: ஜெபிக்கலாமா?
1: அக்கா ஜெபக்கு உச்சரும் பொழுது பாரத்தோடு தேசத்திற்காக ஜெபங்களை ஏறெடுப்போம்.
2: ஆண்டவரே, எலிக்காய்ச்சல் எங்கேயுமா வரக்கூடாதுப்பா, திருநெல்வேலியும் பரவாத காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம்.
3: ஆமி, நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏ சப்பா, மே துதிக்கிறோம். திருநெல்வேலியில வந்திருக்கிறதான எலிக்கப்பா, எலிக்காய்ச்சல் பரவக்கூடாது ஏ சப்பா. அதனால அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எந்த சேதங்கள் வரக்கூடாது, ஜனங்கள் மரித்து போக கூடாது ஏ சப்பா. தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை தேவரீர் அப்புறப்படுத்த வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏ சப்பா. மனம் இறங்குங்கப்பா, அது எங்கேயுமே பரவாது படி தகப்பனே, நீங்க இப்பொழுதே அதை அழிக்க வேண்டுமா அப்பா, உங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்த ராஜாவே, கிருபையா இறங்கி ஆண்டவரே எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கப்பா, எங்க தேசத்தையே நீங்க காப்பாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. துதி கண மகிமை செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமே.
2: இந்தியா தேசத்துல எல்லா ஜனங்களும் ஆண்டவர் அர்ஜிக்கணும், ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும், பரிசுத்தவான்களை மாறணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக எல்லாரும் மாறணும், அவங்களாம் பரிசுத்தவான்களை மாற்றணும். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக கண்ணீரோடி சாவம் பண்ணுவோம்.
4: அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, இந்தியா முழுதும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவையுமை அறிகிற அறிவினால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா ஆண்டவரே ஏசப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க விடுதலை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா காரியங்களும் அவங்க விடுதலை ஆகணும் ஏசப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும் ஏசப்பா. இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. எல்லா சடங்காச்சார வாழ்க்கையிலிருந்து வெளியே நீங்க
2: பின்வாங்கி போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்களை ஆண்டவர் எப்படியோ சந்தித்து அவங்கள ஆண்டு பிரியமான ஊழியரா மாறணும். அதனால எத்தனையோ ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருக்காங்க, இவங்களா உயிர்ப்பிக்கப்படணும். அதுக்காக சாம்பல்லாம்
5: ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நம்முடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் அப்பா முடி கிருமில எவ்வளோ ஊழியர்களை நீர் எழுப்புகிறீர் ஆண்டவரே. அப்பா அறுவடை மிகுதி விளையாட்டில் குறைவு என்ற வசனத்தின் பிரகாரம் எத்தனையோ ஊழியங்கள் எழும்புகிறது ஆண்டவரே. ஆனாலும் இதில் எத்தனையோ கள்ள ஊழியர்கள், கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனத்தினால் ஆண்டவரே வாஞ்சித்திருக்கிற ஆத்துமாக்கள் வீணாய் போகிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தரை தேட வாஞ்சியோடு போறாங்கப்பா. கள்ள உபதேசங்களினால், கள்ள தீர்க்க செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென்.
6: மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரத்தை சகோதரர்கள் யாராவது ஒருவர் வாசிப்பார்கள்.
7: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்திற்கு தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடிக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனே பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
2: மத்தேயு சுவிசேஷம் 16:3.
0: உதயமாகிற போது
2: செவ்வானமும்
0: மந்தாரமாயிருக்கிறது.
2: அதனால்
0: இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே,
2: வானத்தின் தோற்றத்தை
0: நிதானிக்க
2: உங்களுக்கு தெரியுமே
0: காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா?
2: மழை வரும்னு சொல்கிறான், காற்று வரும்னு சொல்கிறான். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற காலங்களை உங்களால் நிதானிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இன்றைக்கி செவ்வானம் விட்டுருக்கு, இன்றைக்கி மழை வரும், காற்று வரும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் நடக்கிற காலத்தை என்னால் என்ன செய்ய முடியல, நம்மளால் அறிய முடியல. அதே தான் இங்கேயும் கேட்குறாரு. லூக்காள் சுவிசேஷம் 12:56.
0: மாயக்காரரே,
2: பூமியின் தோற்றத்தையும்
0: வானத்தின் தோற்றத்தையும்
2: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே
0: இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன?
2: இந்த காலத்தை நிதானியாம போறது என்ன? வானத்தின் தோற்றம் பூமியின் தோற்றம் நிதானிக்கிறோம், ஆனால் இப்ப நடக்கிற காலத்தை வந்து நினைச்சிடும் நிதானிக்காம போனது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நிதானித்து பார்க்க வேண்டும். இப்போ என்னென்ன நடக்குது, எப்படி கர்த்தர் எடுப்பா வருவார், அதை என்ன செய்யணும் நிதானித்து பார்க்கணும். நம்ம அது மறந்துடுறோம். ஏதோ காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வந்து நைட் சாப்பிட்றோம், படுத்து தூங்குறோம், மறுநாள் அதே ரொட்டீனாக அதை தான் நம்ம யோசிக்கிறோம். இப்போ நடக்கிற காலத்தை என்ன செய்யணும் நிதானித்து பார்க்கணும். ஏதாவது தினமும் தூங்குறோம், எப்போ காலையில் எழுந்து போகிறோம், சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு தூங்குகிறோம், படுக்கிறோம், அப்படி தான் நினைக்கிறோம். அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறதல்ல. கர்த்தர் வரப்போகிறாரு, சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 24:37-40.
0: நோவாவின் காலத்தில்
2: எப்படி நடந்ததோ
0: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும்.
2: எப்படியெனில்
0: ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே,
2: நோவா காலம் வந்து என்ன காலம், ஜலப்பிரபாகம் முன்னால காலத்துல,
0: நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும்,
2: ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, புசித்தும் குடித்தும்,
0: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து
2: அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும்
0: உணராதிருந்தார்கள்.
2: அப்படியே
0: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
2: அப்பொழுது
0: இரண்டு பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் கைவிடப்படுவான்.
2: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் உணர்களும், அதான் சொன்ன காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலையை போகிறோம், ரொட்டினா வேலையை போயிட்டு வந்து என்ன பண்ணுறோம், தூங்குறோம், காலையில் மறுநாள் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாமே ரொட்டினால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வரும் காலத்தை பற்றி நம்ம என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி தான் நோவா காலத்திலே நடந்திருக்கு பாருங்க. சலப்பிரலாம் முன்னாவையில் இருந்து வேலைக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, உணர்வு இல்லை. சொன்னாங்களே இப்படி நடக்குது, என்னடா ஒரு கப்பல் மாதிரி கட்டுறாரு. அதை கூட சன்னங்கள் உணரில் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் அது மட்டும் அச்சடித்தம் போது நான்
0: எப்படி எனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே
2: நோவா
0: பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
2: என்ன செஞ்சாங்க, புசித்தும் குடித்தும்,
0: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
2: அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, சன்ன இந்த சலப்பிரைகளை வந்து எல்லாரையும் வாரி கொண்டு போகிறதுக்கு உணராமல் இருந்தாங்க. நோவாவை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க.
0: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்,
2: நடக்கும்.
0: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
2: மனுஷகுமார் காலத்தில், இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேரை வீட்லாம் சாப்பாடு செய்யறதில்லை, எல்லாம் ஹோட்டல் ஜாலியா, அதுதான் ஜாலின்னு சொல்லி இப்போ நிறைய என்ன செய்கிறாங்க மக்கள், இந்த சுற்றி பார்க்க போயிடுறாங்க. எல்லாம் ஏழைங்களும் சுற்றி பார்க்க போகிறாங்க, பணக்காரங்களும் சுற்றி பார்க்க போகிறாங்க. ஹோட்டலை சாப்பிட்டு சுற்றி பார்த்து ஜாலியா, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஜாலி. இப்போ நடக்கிற காலத்தை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, அவங்கள பத்தி பிரச்சனை என்ன, அவங்க இப்படி இருக்குது ஆண்டு வரப்போற அந்த எண்ணமே இல்ல.
0: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
2: 39 வருஷம்
0: ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
2: உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
2: அவங்க சல பிரளயம் வந்து வாரி கொண்டு போறதுக்கு முன்னால போன வரைக்கும் என்ன சொல்ல மக்கள் என்ன இல்ல, உணரவே இல்லை. அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இப்பயும் பாருங்க, நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றி பார்க்க போயிடுறாங்க சனங்கள், காசை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஹோட்டல் வீட்டில் சாப்பிட்றது இல்லை, ஹோட்டல் சாப்பாடு, இப்படிப்பட்ட நாட்கள். அப்போ எப்படி ஆண்டரை பற்றி சிந்திக்கிறது இல்லை.
0: அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்.
2: ஒருவன்
0: ஏற்றுக்கொள்ளப்படுவான்,
2: ஒருவன் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. உணர்ந்து நம்ம சிந்தித்து நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கழுத்த காலத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். செபம் பண்ணுமா? எங்கள் அன்பான இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, இறங்குமப்பா தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரம். அப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வியாதியை குணமாக்குங்க, எஸ்பா நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசன்கள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்த பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்த பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க இயேசப்பா. என்ன வேலை இருந்தாலும் குணமாக்குங்க, மந்திரம் செவனைகளை எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. எல்லா முகத்திலேருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களப்பா, கண்ணீர் துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணுமே, அப்படி பிள்ளைகளாய் மாற்றணும் ஐயா. வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது, கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. வெள்ளமைக்காக காத்திருக்கிற மக்கள் நல்ல வெள்ள மலைச்சலை தாறு சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா, கெஞ்சுகிறோம் தகப்பனே. இயேசுவே இறங்குமப்பா, இறங்கும் ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்குமா இருப்பது செய்ய முடியாது செபிக்கிறோம். கத்தடி கரம் தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை பார்த்துட்டு ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும், மகிமை மூடட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, நானே நல்ல மேய்ப்பனு சொன்னீங்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தர் என் மேய்ப்பராக இருக்க, நான் தாழ்ச்சி அடின்னு சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புது செய்யுங்க. தேவைகள் அனைத்து சந்திக்க முடியாது செபிக்கிறோம். உண்மை அதிகமாக அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருக்கும் தர வேண்டும்னு கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றியடி அண்டி கொள்ற யாரும் பாக்கியமானு சொன்னீரே, அண்டு விரைய பாக்கியவனாய் மாற்றுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, பொருட்படுத்துக்கோங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரச்சரி அஸ்வா நாமத்தில் தாழ்மையாய் கெஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
8: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
9: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
10: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்கான சுவிசேஷம் 21 அதிகாரம் 25 வசனம் 26 வசனம்.
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும்
0: அடையாளங்கள் தோன்றும்
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
0: ஆதலால்
1: பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால்
0: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
1: இருதயம் என்ன செய்யுமா? சோர்ந்து போகும். நம்ம இயேசு மாத்திரம் பார்ப்போம். என்ன வந்தாலும் அவர் நம்ம போதுமானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. மழை வந்தாலும் சரி, பூமி சூரியன் மேல் அடையாளமா, சந்திரன் மேல் அடையாளமா, நட்சத்திரம் மேல் அடையாளம், என்ன வந்தாலும் சரி, நமக்கு இயேசு கிறிஸ்து போதுமானவர் இருக்கிற அவரே நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம எதை பார்த்து நினைச்சிக்கூடாது, பயப்படவே கூடாது. அவர் எப்போதும் அவரை சார்ந்து நம்ம ஆளுகமானா நம்ம ஒரு நாளும் எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதராஜா அதனாலே சொல்கிற, கர்த்தர் எப்பொழுதும் நினைச்சிட்ற எனக்கு முன்பாக வைத்திருக்கிற, அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போது அவரை நம்ம முன்னால் வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் என்ன வந்தாலும் சரி, அவரை நம்ம முன்னால் வைக்க வேண்டும். அதனால தான் சங்கீதம் 121 சங்கீதம் வேதத்தில் வாசித்தோம், 7 வசனம் 8 வசனம்.
0: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: கர்த்தர் நினைச்சவர் எல்லா தீங்குக்கும் விலை காப்பார்.
0: அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும்
0: உன் வரத்தையும்
1: இது முதற்கொண்டு
0: என்றைக்கும் காப்பார்.
1: போக்கையும் வரத்தையும் என்றைக்கும் காப்பார். அவன் தாவீதை போல நம்ம நினைச்சணும். கர்த்தர் எப்போது நம்ம நினைச்சணும், நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். சீசர்கள் என்ன பண்ணாங்க? மார்க்கில் வாசிக்க 4 அதிகாரத்தில் சீசர்கள் ஏசப்பாவை என்ன செஞ்சிட்டாங்க? பின்னணியில் தலைக்கணி வச்சு தூங்க வச்சிட்டாங்க. அப்புறம் கடல் கொந்தளித்தது. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் உண்டாயிருச்சு. மார்க் 4:38
0: கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலைகாணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்களை அவர் எழுப்பி
1: போதகரே
0: நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
1: அவர் எழுந்து
0: காற்றை அகற்றி
1: கடலை பார்த்து
0: இறையாதே
1: அமைதலாயிரு என்றார்.
0: அப்பொழுது
1: காற்று நின்று போய்
0: மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
1: இவங்களுக்குள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்காருங்கிற அந்த சீசர்களுக்கு அந்த எண்ணம் கூட வரல. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் தாவீது என்ன செஞ்சார்? எப்பொழுதுமே கர்த்தர் முன்பாய்த்திருந்தார். அதுதான் சொல்கிறார், கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாய்த்திருக்கிற, அவர் என் வலதுவரசத்தில் இருக்கிற அப்படின்னு நான் நினைச்சப்பாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். நம்ம எங்கே வச்சுருக்கோம் கர்த்தரை? நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுறாரா? எதுக்கு பணத்தேவைக்காக மாற்றும், பொருளாக தேவைக்காக மாற்றும், எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக மாத்திரமா தேவனை தேடுறோமா? எல்லாமே நீர் பொறுப்படும் ஆண்டவர். என் வாழ்க்கைக்கு எல்லாமே நீர் தான் சொல்கிறோமா? அவரை முன்னால் வைத்திருப்பீங்கம்மாண்ணா. இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எப்போது நம்ம என்ன செய்யணும்? முன்பாக வைக்கணும், முன்பாக வைத்து கற்றுக்கொள்ளணும். சரி, நம்ம எப்படி இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை, அதுதான் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் லூக்காலின் சுவிசேஷம் 21:36.
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் ஜபம் பண்ணிட்டு மற்ற நாளெலாம் ஆண்டவர் எனக்கு இது வேணும் அது வேணும் செவந்த அதுவும் ஆண்டவர் கட்டாயம் அதெல்லாம் தருவார். நம்ம கேட்க வேண்டியது ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அவருக்கும் நமக்கும் இடையில எதுவுமே தடை வரக்கூடாது. அவருக்கும் நமக்கும், நமக்கு அவருக்கு இடையில எந்த தடையுமே வரக்கூடாது. நம்ம ஒரு நிமிஷமும் நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அவர் வந்தார்னா நான் பயப்பட வேண்டியதில்லை. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுக்கு மாறன் முன்பாக நிற்க பாத்திரம்னா என்ன பண்ண என்னச்சு நீ எப்பொழுதும் செவமணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், எப்பொழுதும் செவமணி விழித்திருக்க வேண்டும். கிருபி நாம் விண்ணப்பத்தில் அவை தாரும் இயேசுவேன், கிருபி நாம் விண்ணப்பத்தில் அவை தாங்கப்பா. நான் செவம் பண்ணாண்டவரே, எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்குற செவம் இல்லைப்பா. நான் உமக்கும் எனக்கும் ஒரு நாளும் தடை வரக்கூடாது. நீர் எனக்கு போதும் செவித்து கொண்டே இருக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 7:8 வாசிங்க.
0: சாமுவேலை நோக்கி,
1: சாமுவேலை நோக்கி,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
0: எங்களை,
1: எங்களை
0: பெலிஸ்தரின் கைக்கு,
1: பெலிஸ்தரின் கைக்கு
0: நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு,
1: நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு
0: எங்களுக்காக,
1: எங்களுக்காக
0: அவரை நோக்கி,
1: அவரை நோக்கி
0: ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள்.
1: இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க, நம்முடைய கர்த்தர் என்ன செய்யுங்க, எங்களுக்காக பெல்லீஸ்தர் கைக்கு நாங்கள் அழிஞ்சு போக வேண்டிக்கு என்ன செய்யுங்க, ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க. நம் பெல்லீஸ்தர் நமக்கு யாரு, பெசாசு. அவன் நம்ம மேற்கொள்ளாத வேடிக்கு என்ன செய்யணும், ஓயாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்போதும் கர்த்தரோடும் இருக்க வேண்டும். எந்த தந்திரங்களும் அவருக்கு நிலைச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம கர்த்தரோடு எப்போது இணைஞ்சிருக்க வேண்டும், அவரோடு ஒன்றரை கலக்க வேண்டும். நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே அவர் வாசிங்க. 1 Corinthians 6:17.
0: அப்படியே,
1: அப்படியே
0: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்,
1: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
0: அவருடனே,
1: அவருடனே
0: ஒரே ஆவியா இருக்கிறான்.
1: அவரோட என்ன செய்வான், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா, கர்த்தரோடு எப்போது இசைந்திருக்கணும், அவரே நம்ம சார்ந்திருக்கணும், அவரே நம்பியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரே ஆவியா இருக்கிறான். எத்தனை பலவீனத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் அவன் என்ன செய்யறான், வெக்கப்பட்டு போயிடுவான். அவனுக்கு அதிகாரமே கிடையாது. எனக்கெல்லாம் போன வாரத்தில் எத்தனையோ எத்தனையோ பலவீனத்தை பிசாசு கொண்டு வந்தான். கொலவழி வந்துச்சு, இயேசை நோக்கி கூப்பிட்டோம், எல்லாரும் எனக்காக செவிச்சாங்க. கர்த்தர் முழுமையாக எனக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். அவன் எப்போது அவரோடு இசைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு 1 Thessalonians 5:17.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, தூச்சிட்டே இருங்க. ஆண்டு நோக்கி இடைவிடாமல் என்ன தேவை இருக்குதோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி இடைவிடாமல், சோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, அவரோடு இணைஞ்சிருங்க. வசனத்தை உங்கள் உள்ளம் வாஞ்சிக்கிட்டும். உலக காரியத்தை நம்ம உள்ள வாஞ்சிக்க வேண்டாம். உலக காரியம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். நம்ம எப்போது அவரே நம்ம சார்ந்திருக்க வேண்டாம், அவரே நம்ம இறுதிய வாஞ்சிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் நம்ம பயப்பட வேண்டாம். ராமருக்கு நிறுவம் 8:26.
0: அந்தபடியே ஆவியானவரும்,
1: ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்,
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு உதவி செய்கிறார்,
1: நமக்கு உதவி செய்கிறார்.
0: நாம் ஏற்றபடி,
1: நாம் ஏற்றபடி
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
1: நமக்கு வேண்டிக் கொள்ள இன்னதென்று
0: அறியாமல் இருக்கிறபடியால்
1: நமக்கு எது செவிக்கணும். சில நேரத்தில் பாருங்க, எல்லா பக்கம் போய் பிரச்சனை நெருக்கும். செவிக்க இன்னதென்று அறியாம இருக்கிறபடியா
0: ஆவியானவர் தாமே,
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். எப்பயிலும் பரிசுத்தம் நிறைஞ்சி செவிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தம் அன்னி பரிசுத்தம் நிறைஞ்சி செவிச்சுட்டே இருக்கணும். நமக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் பரிசுத்தம் நமக்கு எது செவிக்கணும். எல்லாம் பிரச்சனை, சுத்தி பிரச்சனையா இருக்கும், சுத்தி குழப்பமா இருக்கும், சுத்தி இருக்கும். ஆனால் பரிசுத்தாவினை நமக்கு எதுக்கு செவிக்கணும்னு சொல்லி இந்த மரியாதை இருக்கிறபடியெல்லாம் நம்மளை மறைச்சி அன்னி பசுல செய்ப்பார், பெருமூச்சோடு செய்ப்பார். ஒவ்வொரு நாளும் அன்னி பசுல நிறைய செவிக்க வேண்டும். நம்ம தான் அதை விட்டுறோமே. நிறைய பேர் அன்னி பசுல நிறைய செவிக்கிறது இல்லை. அன்னி பசுல நிறைய செவிக்கணும், ஓயாமல் செவிக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்க, சாமியால பார்த்து பெலிஸ்தரே எங்களை மேற்கொள்ளாது விடுக்கிறீங்க, என்ன செய்யுங்க, ஓயாம எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கன்னு சொன்னார். பரிசுத்த பவுல் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அன்னிப்பாசல் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, உலகத்தில் உபத்திரம் பாடுகள் நிந்தனைகள் அதிகமாக இருக்கு. இப்பெல்லாம் பார்க்கும்போது எப்படி என்னன்னு நமக்கு தெரியல, என்ன நேரம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போதும் தாவீது சொன்னது போல நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். உலகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன உபத்திரம் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை எப்போதும் முன்பு வைத்தோம். சீசர்களை போல பின்னால் வச்சுட்டு ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் கவலை இல்லையான்னு சொல்லக்கூடாது. அவர் முன்னால் வச்சிரு, அவர் முன்னால் வச்சு அவர் என்ன சொல்கிறார் அதன்படி. அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தாவே எப்போது பாருங்க. 73 சங்கீதம் 23-24 வாசிங்க. அப்படி தான் நம்ம இருந்தால் தான் இந்த உலகத்தில் உலகத்தில் உபத்திரத்தை கடந்து போய் பரலோகத்துக்கு போக முடியும்.
0: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
1: எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்,
1: வலது கை பிடித்து தாங்குகிறேன்.
0: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
1: யாருடைய ஆலோசனைபடி, கர்த்தருடைய ஆலோசனைபடி நீர் என்னை நடத்தி,
0: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
1: அவர் ஆலோசனைபடி ஒவ்வொரு நாள் கொடுக்கிற ஆலோசனைபடி நடந்தாத்தான் எங்க போக முடியும். முடிவில எங்க கேட்கிறாரு, மகிமையில சேர்ப்பார். நம்ம மனைவியுடைய ஆலோசனை மேடம் நடந்தால் போக முடியாது, நம்முடைய ஆலோசனை மேடம் நடந்தாலும் போக முடியாது. ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடப்போமானால் ஒரு நாள் நம்ம இடையறி போக மாட்டோம். அல்லேலூயா. 56:3 வசனம்,
0: நான் பயப்படுகிற நாளில்,
1: நான் பயப்படுகிற நாளில்
0: உம்மை நம்புவேன்.
1: உம்மை நம்ப, பயம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன், உம்மை நானே நம்புவேன். ஏன்னா எனக்கு முன்னால் தானே இருக்கீங்க ஆண்டவரே. நான் பயப்படி நாளில் உண்மை நம்புவேன், என்ன கஷ்டம் வந்தாலும் உண்மை நம்புவேன். எப்பொழுது நம்ம ஆண்டவர் நம்பியிருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் எல்லா உபத்திரங்களும் எல்லா பாடுகள் மத்தியிலையும் தேவனை நம்ப வேண்டும். மனிதர் நம்பக்கூடாது, மனிதர் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. நம்ம என்ன செய்யணும், தேவனை நம்ப வேண்டும். எனக்கு பயப்படி நாளில் உண்மை நம்புவேன். ஏசாயன் புஸ்தகம் 12:2
0: இதோ தேவனே என் ரட்சிப்பு,
1: தேவனே என் ரட்சிப்பு,
0: நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன்.
1: யார் ரட்சிப்பு நமக்கு? தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன்.
0: கர்த்தராகியோவா என் பலனும் என் கீதமுமானவர்,
1: அவர் தான் பலனும் கீதமுமானவர்,
0: அவரே எனக்கு ரட்சிப்புமானவர்.
1: அவர் தான் பலனும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் எப்படியான வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை யார் என்ன ஏன்னு கேட்க முடியாது. ரட்சிப்பு இல்லாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் 3:3 கடைசி வசனமாக அப்படி தான் சொல்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. அசிங்க 3:8
0: ரட்சிப்பு கர்த்தருடையது,
1: ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் தான் ரட்சிக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்டுருலான்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுருக்கலாம், இன்னைக்கு எப்படி ஆனாலும் எப்படி வாழலாம், நாளைக்கு ரட்சிக்கப்படலாம். இல்லை அருமையானே, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், யாரால் ரட்சிக்கப்பட முடியும், யார் தான் ரட்சிப்பு அவங்களா? மத்தேயு 19:25 சொல்கிறார் பாருங்க,
0: அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான்,
1: ரட்சிக்கப்பட்டு யாரால கூடாது, மனுஷரால கூடாதுதான்,
0: தேவனாலே எல்லாம் கூடும்.
1: நாம நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுக்கலாம், இன்னைக்கு எப்படி ஆனால் வாழலாம், நாளைக்கு ரசிக்கப்பட்டேன், நாளைக்கு அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம் சொல்லி நினைக்காதீங்க. மனிதனால் முடியாது, தேவனால் தான் கூடும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நீ ரசி வந்து கொடுக்கப்பட்ட நாட்கள் எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சியும் ஐயா, என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தும், ரசிக்கப்பட பரலோகத்துக்கு வர முடியாதப்பா சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்க வேண்டும். கர்த்தர் நம்புறவங்க தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 25:25
0: மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்.
1: மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன வரும், கண்ணியை வருவிக்கும்.
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: கர்த்தரை நம்புறனோ
0: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
1: நம்ம ரட்சிக்கப்படுறதும் கர்த்தரால் தான் முடியும். அவரை நம்பினதான் நம்ம உயர்ந்த அடைக்கத்தில் வைக்க முடியும். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் நம்பர்களை கிருப சூழ்ந்து கொள்ளும். 32:10 அவரை நம்பினீங்கன்னா உங்க கர்த்தருடைய கிருப உங்களை சூழ்ந்து கொள்ளும். மனிதர் நம்பினீங்கன்னா மனிதர் கைவிடுவான்.
0: துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு.
1: அநேக வேதனை உண்டு.
0: கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ
1: கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ
0: கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
1: கிருபை என்ன செஞ்சிடும்? சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்புங்க, இடப்படாம செம்பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு எப்போது ஓய்வில்லாம அவரை துதிங்க, இடப்படாம செம்பண்ணுங்க, அன்னி பேச நிறைஞ்சி செம்பண்ணுங்க. கர்த்தர் நம்பினா தான் நம்ம உயர்ந்தடையத்தில் வைக்க முடியும். நம்மளே உயர்ந்தெல்லாம் போல எங்கேயா குனிந்துருவோம். நானே அதை அதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன் செய்கிறப்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் விழுந்துருவோம். கர்த்தரே நம்புங்க, கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். 3வதாக கர்த்தர் கூலி செஞ்சால் மீட்கப்படுவோம். சங்கீதம் 34:22
0: கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை
1: தம்முடைய ஊழியக்காரன் ஆத்துமாவை
0: மீட்டுக் கொள்கிறார்.
1: மீட்டுக் கொள்ளுகிறார்.
0: அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது.
1: கர்த்தர் நம்பர் ஒருவர் மேலும் என்ன செய்யாது? குற்றம் சுமராது. குற்றம் நிறைய சொன்னாலும் அவர் நம்பர் மேல குற்றம் சுமராது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு? ஊழிஞ்சிற ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். எப்படி மீட்டுக் கொள்கிறாரு? வெளிப்படுத்துற விசேஷம் 7வது அதிகாரம் 1-3
0: இவைகளுக்கு பின்பு
1: பூமியின்
0: 4 திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு
1: பூமியின்
0: 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டே
1: ஜீவனுள்ள தேவனுடைய
0: முத்திரை கோளுடைய
1: வேறொரு
0: தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறிவர கண்டேன்
1: அவர்
0: பூமியையும்
1: சமுத்திரத்தையும்
0: சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும்
1: சமுத்திரத்தையும்
0: மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
1: ஊழிஞ்சமலுக்கு என்ன கொடுக்கிறாரு? நம்மள முத்திரை போடுறாரு. ஹலேலூயா. கர்த்தருக்காக ஊழிஞ்சும் போது நம்ம மேல என்ன போடுறாரு? முத்திரை போடுறாரு. ஊழியக்காரர் ஆத்தம் மீட்டுக்கொள்றாரு. நம்ம மேல கர்த்தருடைய முத்திரை நம்ம மேல போடுறாரு. கர்த்தருடைய பெற்ற ஊழியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. இறை மேல சொல்றாரு 48:10
0: கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்
1: கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் உத்தமா செய்ய வேண்டும். அந்த ஊழியத்தை அசதியாய் பெற்று செய்யக்கூடாது. அதனாலதான் இங்க சொல்றாரு கொலோசியர் புஸ்தகம் 4:17
0: அர்ப்பிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயா என்று சொல்லுங்கள்.
1: யார் ஊழிய நம்ம ஏற்ற பெற்றிருக்கோம்? கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கோம். அந்த ஊழியத்தை நிறைவேற்றினா எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிப்பா.
0: அர்ப்பிக்கப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நம்மளே செஞ்சு வரல, நம்மளே ஊழியத்துக்கு வரல, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாய என்று சொல்லுங்கள்.
1: என்ன செய்யணுமா? கவனமாயிருப்பாயாக. ஒருத்தர் சொல்லுவாங்க, நானே வந்து ஊழியத்துக்கு வந்துட்டானா? நானே ஊழியத்துக்கு வந்துட்டேன். இல்லை, கர்த்தரிடத்தில் ஊழியத்தை பெற்றிருக்கோம். நானே எங்கேயோ கடந்தேன், அங்கிருந்து கர்த்தரிடத்தில் ஊழியத்தை செய்ய அழைச்சிட்டு வந்தார். அல்லேலூயா. நம்ம ஊழிய நம்மளே பெற்றுக்கொள்ளல, கர்த்தரிடத்தில் ஊழியத்தை பெற்றிருக்கோம். இங்க அதான் சொல்றாரு. எபிரேயர் புத்தகம் 5:4.
0: மேலும்
1: ஆரோனை போல
0: தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
1: ஒருவனும்
0: இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை.
1: இந்த கனமான ஊழியம் உலகத்தில் பிரகாரம் என்ன வேலை இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நின்று அவ்வளவுதான். இந்த ஊழியம் கனமான ஊழியம், தேவனால் அழைக்கப்பட தானே என்ன செய்ய முடியாது, ஏற்பட முடியல. கர்த்தருடைய ஊழியம் நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியல. ஊழியத்தை செய்ய அசதியாரம் சாக்கிரதையாரு, கவனமாயிரு. கர்த்தர் வரப்போறாரு, மொத பார்த்தோம். இடவிடாம செவம் பண்ணணும், ஓயாம வேண்டிக் கொள்ளணும், இடவிடாம செவம் பண்ணணும், பரிசுத்தால் நிறைஞ்சி செவிக்கணும். ரெண்டாவது பார்த்தோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்ன வர பயம் வராது. கர்த்தர் நம்பர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கிறார். மூணாவது ஊழியம் செய்ய வேண்டும். நான்காவதாக கர்த்தர் தூதன் அவர் பயந்தவர்கள் சூழ பாளையமிறங்கி அவர் விடுவிக்கிறார். 34:7.
0: கர்த்தருடைய தூதன்
1: அவருக்கு பயந்தவர்களை
0: சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
1: சூழ பாளையம் கர்த்தருடைய தூதன் அவர் பயந்தவர்களை என்ன செய்யறாரா, சூழ பாளையமிறங்கி நம்மளை என்ன செஞ்சாரு, விடுவிக்கிறார். சாதி சிந்த செய்யா ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாராம். ஒரு நாள் நிறைய பேர் அவரை அடித்து கொள்றதுக்கான் இருக்காங்க. ஒரு பெரிய வெளிநாட்டுக்கார் மாதிரி வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாராம். அவங்க பார்த்து திருடர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. மறுநாள் வந்து கேட்க வந்துருக்கு, உங்கள் கூட நேற்று வந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கார் யாரோ நின்னாரு, அவர் யார் அப்படின்னு சொல்லப்பா, ஏசப்பாதான்னு சொல்லி ஏசப்பா பற்றி அவர் சொல்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். கர்த்தர் தூதன் அவர்களை பயந்தவர்களுக்கு சூழ பழையம்பெறிங்க என்ன செய்கிறாரு, விடுவிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு மட்டும் வியாசப்பா வந்து நிற்காட்டா அவரை கொண்டு விடுப்பாங்க. கர்த்தர் நம்பறவங்களை சூழ பழையம்பெறிங்க விடுவிக்கிறார். அவர்களை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்துருக்க வேண்டும். அதங்க சொல்கிறார் 91:12.
0: உன் வழிகளில் எல்லாம்
1: உன்னை காக்கும்படி
0: உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
1: தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார்.
0: உன் பாதம்

0: இடங்கள் நம்மளா நடந்து வந்தோம், நம்ம இந்த இடத்துல எப்படி வந்தோம்னு தெரியாது. கர்த்தர் அவர் கைகளில் ஏந்தி நம்மளை தூக்கி கொண்டு சமக்கிறாரு. கர்த்தருக்கு நம்ம ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக ஒளிஞ்சிடணும், அவரை நம்பணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எப்பவுமே கர்த்தருக்கு பயந்துருக்கணும். கட்டாயம் நம்ம ஆண்டவர் ஆசிரிப்பா. இன்னைக்கு நமக்கு தெரியாது, ஒரு நாள் வரும், ஐயோ ஆண்டவரே என்னை எப்படியாவது ரட்சியும், நம்ம பரலோகத்துக்கு வரணும், நாளை விட்டுட்டோம்னா அந்த நாள் நமக்கு கிடைக்காது, அதனால நமக்கு கிடைக்காது. எபிரேயர் 1:14,
1: ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிற நிமித்தமாக,
0: ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போற நிமித்தமாக
1: ஊழியம் செய்யும்படிக்கு,
0: ஊழியம் செய்யும்படிக்கு
1: அவர்கள் எல்லாரும்,
0: அவர்கள் எல்லாரும்
1: அனுப்பப்படும்,
0: அனுப்பப்படும்
1: பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா,
0: பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா. ரட்சிப்பை சுதந்திரத்துக்குள்ள போறவங்க எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்காரா, பணிவிடை ஆவிகளா இருக்கிறார். இடப்படாம சிவம் பண்ணணும், அவரை நம்பி இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும், அவரோடு நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. உலகத்தில் எத்தனை வயசு இருக்கிருந்தாலும் ஒரு நாள் நம்ம கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு போவார். அன்னைக்கு அவர் சந்திக்க நம்ம தகுதி இருந்தால் தான் அவர் நம்மளை கூப்பிட்டு போவார். இடப்படாமல் செவிக்கணும், அவரை நம்பி இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அவர் பயந்து இருக்கணும், கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம்.

0: ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தை நோக்கி கேட்கலாமா, ஜபாவி எங்களுக்கு தாங்காண்டவரே, இரவு பகலாய் ஜபிக்கணும், ஜபிக்கும்படி தடைகளை மாற்றுங்க, விண்ணப்பங்கள் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கலாமா, வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இப்படிப்பட்ட பேராபத்துகளை தப்பித்துக் கொள்வதற்கு அடுத்த வழியை ஆவிய நமக்கு காண்பித்தார். அவரை நம்ப வேண்டுமா? என் ஆபத்து நாளிலே, என் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னார். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். நான் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருப்பேன் சொன்னார். அன்று ஒரே நம்பிக்கை என் வாழ்க்கையில பெருக்க பண்ணும் ராஜா. எதுக்கென்று சோர்ந்து விடக்கூடாது, ஜபம் பண்ணலாமா? மூன்றாவது, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆத்துமாக்களை தேவன் பாதுகாக்கிறார், மீட்டுக் கொள்கிறாராம், முத்திரை போடுகிறாராம். தேசத்தில் நடைபெறப் போகின்ற எல்லா தீமையான அச்சுறுத்தல்களுக்கும் ஆபத்துகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் தமது ஊழியக்காரன் விலைக்கு பாதுகாத்து முத்திரை போடுகிறாராம். அர்ப்பணிக்கலாமா? ஆமா, என்று எத்தனையோ ஊழியத்தை கையில் பெற்றுக்கொண்டேன், நான் சரியா செய்யாம போயிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக என்று சொன்னார். ஆண்டவரே, அந்த கவனத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் கையில் பெற்ற ஊழியம், அவரை போல் அவரால் அழைக்கப்பட்டால் ஊழியம், அந்த கனமான ஊழியத்திற்கு நாம் யாரும் தானாக ஏற்பட முடியாது என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, அந்த ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு நல்ல பாக்கியங்களை தாரும் ஆண்டவரே. நான்காவது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தம் தூதர்களை அனுப்பி தேவன் விடுவிக்கிறாராம். சாது சுந்தர் சிங் அவர்களை விடுவித்தாராம். நம்மையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தாரும். ரட்சிப்பை சுதந்திரிக்க போக விரும்புகிற யாவருக்கும் தேவ தூதர்கள் பணிவிடாவிகளாக நியமிக்கப்படுகிறார்களாம். தேவனே, எனக்கும் தேவத்தோட உதவி தாரும், உங்களுக்கு பயந்து நடக்க கிருபை தாரும். ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, இது கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏந்தன் மீட்பரே, எங்கள் கண்மலையே உமை நாங்கள் துதிக்கிறேன். உயிரோடு இருக்க மட்டும் புகழை பாட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. ஆமா ஆண்டவரே, எப்பொழுதும் ஜெபிக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். இந்த ஜபாவி எங்களுக்கு தாரும். நாங்கள் உண்மை நம்பணும் ஆண்டவரே, பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கணும் அப்பா. உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்கள் கையில் பெற்றுக்கொண்டு ஊழியத்தை நாங்கள் கவனமாக, பொறுப்பாக, ஜாக்கிரதையாக, அசதியாரமாக, ஜாக்கிரதையாக நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கணும். பயந்து நடக்கணும்ப்பா. நான்கு காலத்தை நாங்கள் செய்யும் பொழுது உலகத்தில் வருகின்ற அச்சுறுத்தல்கள், பேராபத்துகள், சூறாவளிகள், இயற்கை பேரழிவுகளுக்கு விலைக்கு பாதுகாப்பதாக வாக்குறுத்திருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, உமக்கு உண்பாய் நிற்க பாத்திரவாளாக எங்களை மாற்றுகிறீர் ஆண்டவரே. இந்த மாபெரும் பாக்கியத்தை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்வீராக. உங்க ஆளுகை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே. இந்த நான்கு காரியங்களை செய்வதற்கு தேவ ஆவியானவரின் பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும். கமரைத்து பேசினே இன்னும் மகிமையாக பயன்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜெபிப்பாங்க. அக்காவோட இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? தேசத்தில் வரப்போகின்ற பேரழிவுகளுக்கு நாம் பாதுகாக்கணும். ஆண்டவராக இதனுடைய பாதுகாவலை பெறணும். அவர் சொன்ன நான்கு காரியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்ம அர்ப்பணிக்கலாம். அக்கா கூட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
1: வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தஞ்சமும் பலனும் கேடமும் துணையுமா இருக்கிறீரப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் முன்வைத்து ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், பகுதித்தரலும் சொல்லித்தரும் அப்பா. ராஜாமை ஸ்தோத்திருக்கிறோம். எதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா, எதை பார்த்தும் குழம்பிடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, எப்போதும் மோடு இருக்கு எங்களுக்கு பலன் தருமையா. சங்கீதக்கார் சொன்னார், எப்போது நம்ம மோடு இருக்கிற மட்டும் வலது என் வலதுகரத்தை அப்படி தாங்குகிறேன் அப்பாமை ஸ்தோத்திரம். எனக்கு ஆலோசனை தந்து முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னீரே. அதே போல எந்த சூழ்நிலையும் விட்டு வலது வரமே இடவரையும் சாயாதொடுக்கி முடிவெறிந்தும் நிலைத்திருக்க முற்றுமுடியா எங்களை ரட்சிக்க பூர்ண ரட்சிப்பை தாருமப்பா. வழி நடத்துங்க வாழ்வி நாயகனேமே துதிக்கிறமையா. கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆசிரியங்க. நேரில் பார்க்குற மக்கள் என்னென்ன வியாதியில் இருக்கவங்களோ கேன்சர் வியாதினாலும் சுகமாக்குங்க. ஆட்டு பலவிழந்தாலும் குணமாக்குங்க. ஆட்டு பலவிழந்தாலும் குணமாக்குங்க. கிட்னி பலவிழந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆட்டில் எந்த பலவிழந்தாலும் குணமாக்குங்க சப்பா. அப்பா அமை ஸ்தோத்திர நரம்புல பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. நரம்புல பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. சுகமாக்குங்கப்பா. நரம்புல பலவீனத்தை குணமாக்குங்க அப்பா. அமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். முழங்கால் வலியை குணமாக்கப்பா, முழங்கால் வலியை குணமாக்குங்க அப்பாமே, நோக்கி கெஞ்சுறோம். கைகால் வலியை குணமாக்குங்கப்பா, முதுகுல பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, முதுகுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். முதுகுல பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, முது தண்டில பலவீனத்தை குணமாக்க, கழுத்து வலியை குணமாக்குங்கப்பா, தலைவலியை குணமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. எல்லாரையும் இடவிடாம செபிக்கட்டும், சோத்திரத்தோடு செபத்தில் விழித்திருக்கட்டும் ஐயா. கண்ணீரோடு செபிக்க உதவி செய்யுங்க, ஆத்ம பாரத்தோடு செபிக்க உதவி செய்யுங்க அப்பா. அப்பாமை சோத்திரமையா, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க. எத்தனை குடும்பங்கள் போன் பண்ணாங்கப்பா சமவாசங்கும் போது, நிறையா அப்பாமை ஸ்தோத்திரம் மந்திரம் செய்வனே இருக்கப்பா. மந்திரம் செய்யற மந்திரவாதிகள்லாம் கூட ரச்சிங்கப்பா, ரச்சிங்கப்பா. மந்திரவாதிகள்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, மந்திரவாதிகளாக ரட்சிக்கப்படணும். மந்திரம் செய்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எங்கெங்கெல்லாம் மந்திரம் செய்கிறாங்களோ, எங்கெல்லாம் மந்திரவாதியாக இருக்காங்களோ, எங்கெல்லாம் மற்ற மக்களுக்கு எடுக்கிறாங்களோ, அவங்களாம் ரட்சிக்கப்படணுமே. அவங்க அறியாமை போக்கி அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கப்பா. வேலை அப்பாமே ஸ்தோத்திரம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க. சந்தோஷம் இல்லாத மக்கள் சந்தோஷம் தாங்க. பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்து நீக்கி போடுங்கப்பா. மற்ற கர்த்தரை தேடி, சிங்கக் குட்டிகள் தாடிச்சு அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரே. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்கிற மக்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியங்க. வியாபாரம் நிறைய பேருக்கு பாதிக்கப்படுது ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, வியாபாரம் யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுறோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இறங்க வேண்டும் ஐயா, இறங்க வேண்டும் ஐயா. நல்ல வழி உருவாக்க வேண்டும் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல வழி உருவாக்க வேண்டும், தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை மக்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கோ, எத்தனை மக்களுக்கு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கோ, அவங்களெல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்களுக்கு நல்ல ஒரு வழி உருவாக்கி தர முடியாது செபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாடிச்சு அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, நன்மை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. வாகனம் வச்சிரு மக்களை ஆசீர்வீங்க. தேவைகள் அனைத்தும் சந்திங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றுங்க. ஆத்மா நேசுரமே அண்டி கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழட்டும். கர்த்தர் தேடக்கூடிய மனதை கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் தேடாமல் இருப்போமானா, நீர் வரும்போது மலையே மறைச்சிக்கோ, குண்டே மூடிக்கொள்ளு சொல்லி அப்பா வெளிப்படுத்தின விசேஷம் 6:16-17 வசனத்தின்படி நாங்கள் எங்கே போம். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட நாட்களை நாங்கள் யாரும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, மாம்சமும் விரும்புகிறபடி வாழாதபடிக்கு, ஒவ்வொரு மக்கள் உள்ளங்களையும் மண்டை இழுத்து கொள்ளும், மோடி சேர்த்து கொள்ளும். நீங்கள் சொன்னீங்க பரிசுத்த பிதாவை, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார் அவனிடத்தில் வர்றான்னு சொன்னீரே. எல்லாரும் இழுத்து கொள்ளுங்க, உங்களோடு சேர்த்துக்கோங்கப்பா, உங்களோட ஒட்டு வச்சுக்கோங்க, ஒப்புராக்கிக்கோங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சகரேஸ்வா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

தேசத்தில் நடக்கின்ற பயங்கரங்கள், தேசத்தில் நடக்கிற இயற்கை சீற்றங்கள், ஆபத்துகள், சூதாவளிகள், அனைத்து விதமான தீவுகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நான்கு வழிகளை ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசினார். ஒன்று, எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்.

அருமையான நேரத்திற்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்திலே அருமையான ஆராதனை அர்ப்பணம் செய்து ஜெபித்து ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நாளில் கூட அப்பா மீண்டுமாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் காணப்படும்படியாக நீ தந்திருக்கிறதான அந்த ஆராதனை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற வாக்கின்படியே ஆண்டவராய் கர்த்தர் தாமே பிரசன்னராய் இருந்து தலைவராய் இருந்து இந்த கூட்டங்களை உன்னாக மகிமைக்காக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உன் மகிமை எழுந்தருளி வரட்டும் அப்பா. கர்த்தராகி தேவன் முழு பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் நடத்தி தாரோம். இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். சர்பங்களை தேலி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சர்பங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த இது வாக்காத பக்கம் என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற எல்லா அந்தகார வல்லமையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். நீர் தாமே தலைவராக இருந்து பொறுப்பெடுத்து உங்கள் நாம மகிமைக்காய் இந்த கூட்டங்களை தயவாய் நடத்தி தருவீராக. அப்போ எங்களை தானத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை சுற்றி உங்கள் நாமத்தினால் உங்கள் அக்கினியால் ஆவியானவரால் தேவ தூதரால் உங்கள் பிரசனம் தான் வேலியடைத்து அப்பா நீர் இந்த கூட்டம் நடத்துவீராக. மின் கருவிகள், இசை கருவிகள், இயக்குற பிள்ளைகள் எல்லாருமே ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. சர்வரிலும் ரத்தம் தெளிங்க, மின்சாரத்தில் ரத்தம் தெளிங்க, இன்டர்நெட்டும் ரத்தம் தெளிங்க, தங்கத்தடையில்லாதபடி வார்த்தைகள் எல்லா மக்களையும் சென்றடைய உதவி செய்யுங்க. மேற்கொண்டு வந்திருக்கும் அருமையான மக்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பிரசன்னராக இருந்து இந்த கூட்டணி நடத்துவீராக எங்களை தாழ்த்துப்படுகிறோம். துதி கண மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. உட்கார்ந்து கொள்ளலாம். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். பிரபுக்களே, பெரியவர்களே, தேவனை துதியுங்கள். எல்லாருமே தேவனை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் சங்கீத புஸ்தகம் முடியும் பொழுது இப்படியாய் முடிகிறது. 150வது சங்கீத வாஸ்து பார்த்தீங்கன்னா, 150வது சங்கீதம் 6வது வசனத்தை வாஸ்து பார்த்தோம்னா அங்கே சொல்கிறார் பாருங்க, சுவாசமுள்ளையாவும் கர்த்தரே. யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்குதோ அதை சொல்ல, சுவாசமுள்ளையாவும் கர்த்தரே துதிப்பதாக. ஆகவே இந்த உலகத்தில் சுவாசமாக இருக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவன் நமக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல கிருபை கொடுத்திருக்கிறார், உடல் கொடுத்தார், உயிர் கொடுத்தார், உணவு கொடுத்தார். ஆகவே நாம் தேவனை துதிக்க வேண்டும். அவர் ஜீவனையே நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் இணைந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.

0: ஜபங்களை எடுப்போம். தேசத்திற்காக பாரத்தோடு ஜபம் பண்ணலாமா? அக்கா ஜபகிரி சொல்லுவாங்க, இணைந்து முன்பாக வந்து பாரத்தோடு ஜபம் பண்ணுங்க.
1: நம்ம உள்துறை அமைச்சருக்காக, நம்ம நம்ம நாட்டு ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கட்ட ஒவ்வொருவருக்காக நம்ம ஜபம் பண்ணுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரிசுத்தன அபிஷேகத்தை நிரப்பப்படணும், நாட்டு ஆளத்தக்க புது புது திட்டத்தை தேவன் தரணும், நம்ம தேசத்தில் சமாந்தை தரணும், சந்தோஷத்தை தரணும். அதுக்காக நம்ம ஜெபம், நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
2: இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறதான எங்க தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்க முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், எங்க பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், எல்லா அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவர் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லாருமே அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை பாக்கியத்தை தயவாய் தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அந்த கிருபை, அந்த ஞானத்தை ஒவ்வொருத்தருக்கு தேவரி தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவரி தாமே ஒவ்வொரு உள்ளங்களை ஆளுகை செய்வீராக, ஒவ்வொரு உள்ளங்களை தேவரீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எப்படி எங்க அப்பா நாட்டை நடத்துவது, எங்க தேசத்தை நடத்துவதென்று ஏற்ற கிருபைகளை அவர்களுக்கு தயவாய் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நல்ல ஆலோசனைகளை தயவாய் அவங்களுக்கு தர வேண்டுமாய் உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட எல்லா திருச்சபைகளையும் ஒரு எழுப்பில் உண்டாகணும், உயிர்மீச்சு உண்டாகணும். எல்லா சபை மக்களும் தேவனை அதிகமாக நேசிக்க, அண்டிக்குள்ள செபிக்கிற மக்களாக, துதிக்கிற மக்களாக, தேவனோடு இணைந்து வாழக்கூடிய மக்களாக மாறணும். அதுக்காக நம்ம செம்பலாமா?
3: அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவரே உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவே துதிக்கிறோம், நீங்க ஒவ்வொரு சபையும் ஆளுக செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சபையிலும் எழுப்பல் உண்டாகட்டும் தகப்பனே அப்பா. உடைய கடைசி கால வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் ஒவ்வொரு சபையிலும் நிறைவேற்றுவனையாய் செபிக்கிறோம் அப்பா. சபை மக்கள் மீது உங்களை அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. வைராக்கியமா உமக்கென்று எழும்பத்தக்கதாக தேவனே ஒவ்வொரு ஆளன் மூட்டி எழுப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. எழுப்பல் உண்டாகணும்ப்பா. கள்ள உபதேசங்கள் மாறி போகணும் ஏசப்பா. பின்மாற்றங்கள் மாற்றுங்கப்பா. அண்டு உமக்கென்று வைராக்கியம் எழும்பக்கூடிய மக்களாக எங்கள் மக்களெல்லாம் நீங்க மாற்றுங்க. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே நீங்க ஆளுக செய்யுங்க. எல்லா ஊழியர்களை வல்லமே எடுத்து உபயோகப்படுத்துங்க. பலத்தை எழுப்பதில் கட்டளிடும்படியா நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: நம்ம தேசத்தில் காணப்படுற ஓரினிசை பாவம் நம்ம தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். அப்படிப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படணும். அவங்க அறியாமை செய்கிறாங்க, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கணும். தேவன் தான் விடுதலையாக்கணும். அதுக்காக சம்பளம்
4: தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மீட்டுக்கொள்ளுங்கப்பா. ஓரின சேர்க்கை பாவங்கள் ஆண்டரே யாரையும் தொடாதபடி ஒவ்வொருத்தரையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக்கொள்ளுங்கப்பா. அப்படியா ஆண்டரே சிக்கியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் ரத்தத்தை தெளிங்க ஏசப்பா கர்த்தாவே. இதனால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. எத்தனையோ சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. எத்தனையோ பெண்கள் அதில் சிக்கியிருக்கிறாங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா மாறணும் ஏசப்பா. கர்த்தாவே நீங்க விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுவோம்ப்பா கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே அப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. தேசத்தில் முழுவதுமாய் உங்க ரத்தத்தை தெளிங்கப்பா. எந்த இடத்துல இந்த ஓரணை சேர்க்கை பாவங்கள் இருக்கவே கூடாது ஏசப்பா. அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கவே கூடாது ஏசப்பா. எல்லா சட்டங்களையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. இப்படிப்பட்டதான அசுசியான காரியங்களை எங்க தேசத்துல முற்றிலுமாய் வேரோடு எடுக்கப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லையே தேவனே கர்த்தாவே. நீங்க மன இறங்குங்கப்பா. இப்படியா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க மாற்றுங்கப்பா. உங்களை துக்கப்படுத்துற காரியங்கள் இந்த தேசத்துல இருக்கவே கூடாது ஏசப்பா. உங்களை ஆண்டவரே ஏசப்பா துக்கப்படுத்துற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே வேரோடு எடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. தேசம் முழுவதுமா இந்த ஓரணை சேர்க்கை பாவங்கள் இல்லாதபடி அப்பா முற்றிலுமாய் நீங்க சுற்றி வேலி அடிக்க போறதுக்காகவும் நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கு ஜீவன் நல்ல பிதாவே.
5: வேத படமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 16 அதிகாரத்தை சகோதரிகளில் யாராவது வாசிப்பார்கள்.
6: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவான் 16 அதிகாரம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுதே தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்சங்காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்சங்காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்சங்காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்கிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன, அவர் சொல்கிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்சங்காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும், ஒருவன் உம்மை வினாவை வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகம் 32 அதிகாரம் 8 வசனம்.
5: Psalm 32, 8th verse.
7: நான் உனக்கு போதித்து
1: நீ
7: நடக்க வேண்டிய வழியை
1: உனக்கு
7: காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து
1: உனக்கு
7: ஆலோசனை சொல்லுவேன்
5: I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye.
1: நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
5: The Lord says, I will instruct you and teach you in the way you should go.
1: நாம் எந்த வழியில் நடக்க கூடாது.
5: In what ways we should not walk.
1: கர்த்தர் நமக்கு என்ன வழி காட்டுறாரோ அதில் தான் நடக்க வேண்டும்.
5: What the Lord shows us, according to that path we must walk.
1: அவங்க இந்த வழியில் தானே போறாங்க, இவங்க இந்த வழியில் தானே போறாங்க, போனா நாம் பரலோகத்துக்கு போக முடியாது.
5: If we see others, they are going this way, they are going there, that path. If we follow that words, we could not enter into the kingdom of
1: heaven. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
5: The Lord says that I will teach you and guide you in which place, which way you should walk.
1: அந்த வழியில் நடந்தா நாம் ஒரு நாள் இடற மாட்டோம்.
5: If you walk in the way of the path, we will not be stumbled.
1: மனிதர் காற்று வழியில் நடந்தால் நம்ம இடையிடுவோம்.
5: If we go according to the path of men, we will be stumbled.
1: கர்த்தர் காற்று வழியில் நடந்தால் ஒரு நாள் இடற மாட்டோம்.
5: If we walk in the path of the Lord, we will not be stumbled.
1: ஏசாயின் புத்தகம் 30 அதிகாரம் 21 வசனம்.
5: Isaiah 30:21.
7: நீங்கள்
1: வலதுபுறமாய் சாயும் போதும்
7: இடதுபுறமாய் சாயும் போதும்
1: வழி இதுவே
7: இதிலே நடவுங்கள் என்று
1: உங்களுக்கு
7: பின்னாலே சொல்லும்
1: வார்த்தையை
7: உங்கள் காதுகள் கேட்கும்
1: வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுவே நடங்க இந்த வழியில் தான் நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் கூட பேசுவார், பரிசுத்தவர் பேசுவார்.
5: Your eyes shall hear a word behind you saying, this is the way, walk in it. Whenever you turn to the right hand or whenever you turn to the left, when we turn to the left or right, the Lord, the Holy Spirit will speak to us.
1: நம் கர்த்தர் போதிக்கிற வழியில் தான் நாம் நடக்க வேண்டும்.
5: We must walk according to the path which the Lord teaches.
1: நம் இஷ்டமான வழியில் நடக்க கூடாது.
5: We should not walk according to our own path.
1: அதுதான் உபாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா உபாகம் புஸ்தகம் 5 அதிகாரம் 32 வசனம்.
5: Deuteronomy 5:32.
7: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களா?
1: வலதுபுறம் சாயக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? இடதுபுறமும் சாயக்கூடாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுலேயே நடங்குங்கிற சத்தத்தை எங்க கேட்கும்? பின்னால் நம்ம காது கேட்கும்.
5: The verse is, therefore you shall be careful to do as the Lord your God has commanded you. You shall not turn aside to the right or hand or to the left. And thus this says the Bible. So the Lord also says that if you turn to the left or turn to the right, one voice you will hear. Thus the Lord says.
1: கர்த்தர் சொன்ன கேட்டு தான் நடக்க வேண்டாம், விருப்பமா நடக்கக்கூடாது.
5: We should hear the voice of the Lord and walk. We should not walk according to our own way.
1: கர்த்தர் நமக்கு என்ன வழி சொல்றாருனா நாம பார்க்க போறோம்.
5: We are going to see what paths the Lord is going to show us.
1: எந்த வழி நடக்கணும் கர்த்தர் சொல்றாரு நம்ம கேட்டு அது நடக்க வேண்டும்.
5: We should hear in what way we should go. According to that we must walk.
1: யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம்.
5: John 16 verse 13.
7: சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
5: However, when he, the Spirit of truth, has come, he will guide you in all truth. For he will not speak on his own authority, but whatever he hears, he will speak and he will tell you things to come.
1: சகல சத்தியத்தில் வழி நடத்துவார்.
5: He will guide us in all truth.
1: சத்தியம் வாசிக்கிற அதன்படி தான் நாம் நடக்க வேண்டும்.
5: We are reading the Bible truths according to the word, that words we must walk.
1: அப்படி நடந்தால் ஒரு நாள் நாம் இடற மாட்டோம்.
5: If you walk according to the Bible, we will not be in stumble.
1: நம்ம விருப்பத்தின்படி நடந்தால் இடையறிவோம்.
5: if you walk according to our own vision will, we will be stumbled.
1: அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் பைபிள் வாசிக்கணும், ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்ள வேண்டும்.
5: So we must read Bible daily and we must know about the Lord through Bible verses.
1: 2 John 4:4.
5: Second John, 4th verse.
7: பிதாவினால்
1: நாம் பெற்ற
7: கற்பனையின்படியே,
1: நாம் பெற்ற கற்பனையின்படியே
7: உம்முடைய பிள்ளைகளில் சிலர்,
1: உம்முடைய பிள்ளைகளில் சிலர்
7: சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு,
1: சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு
7: மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
1: பாத்தீங்களா, யோவான் சொல்றாரு பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறத கண்டு மிகவும் என்ன செஞ்சாராம், சந்தோஷப்பட்டார். நம்மளும் கூட நம்ம ஆண்டவராக ஏசு பாருங்க, யோவானுக்கே அவங்க சபை மக்கள் வந்து சத்தியத்தில் நடக்கிற கேட்டு அவர் சந்தோஷம் இருந்துதான். அப்ப நம்ம சத்தியத்தில் நடக்கும்போது ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா சந்தோஷப்பட மாட்டாரா? நம்ம சந்தோஷப்படுவார். நம்ம செபிக்கிறது இல்லை, பைபிள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, சத்தியத்தில் நடக்கிறது இல்லை. எப்படி கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார் யோசித்து பாருங்க. சத்தியத்தின்படி நடக்க ஒரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சத்தியத்தின்படி நடக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்திலே நம்ம சத்தியத்தின்படி நடந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படி வேணாலும் நடந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியுமா? யோசித்து பாருங்க.
5: I rejoice greatly that I have found some of your children walking in truth as we received commandment from the Father. Even John says that I rejoice greatly that I have found some of your children walking in truth. According to this verse, our church, our people who are watching these verses also walk according to the truth. Then only we can enter into the kingdom of God.
1: சத்தியத்தில் நடக்கிறது பார்த்து யோவான் சந்தோஷப்பட்டாராம்.
5: John rejoiced because they walked in truth. The church people walked in truth.
1: நமக்கு சகல சத்தியங்களின் வழி நடத்துகிற தேவன்,
5: the Lord who guides us in all truth.
1: சத்தியத்தை வசந்தன் மனுஷன் ஒவ்வொரு நாள் கவனிக்கணும், வாசிக்கணும், தேவனை முழுமையாக அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்.
5: We should read the Bible daily and hear the verses and heed the verses and listen the verses and walk according to the verses.
1: 3 John 3:4.
7: சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து
1: சாட்சி கொடுத்த போது
7: மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
1: என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று
7: நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம்
1: எனக்கு இல்லை. சத்தியத்தில் நடந்தா தான் நமக்கு சந்தோஷம்.
5: When we walk according to the truth, then only we can get to rejoice.
1: ஏன் சத்தியத்தின்படி நடக்கணும்?
5: Why we should walk in the truth?
1: யோவான் சுவிசேஷம்
5: John
1: 8:32.
5: 8th chapter 32nd verse.
7: சத்தியத்தையும் அறிவீர்கள்
1: சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
5: And you shall know the truth and the truth shall make you free.
1: பைபிள் வாசித்து சத்தியத்தை அறிந்தா சத்தியம் நம்மளை விடுதலையாக்க முடியும்.
5: When we know the truth of reading the Bible, then the Bible verses can make us free.
1: சத்தியத்தை அறியாட்டா நம்ம பாவத்தில் விடுதலை நமக்கு இல்லை.
5: If we do not know the truth, there is no redemption from our sin.
1: நிறைய பேர் செய்த பாவத்தை தான் செய்துட்டு இருக்கிறோம்.
5: Many of us doing the same sins which we have done before our salvation.
1: நம்ம வாழ்க்கையில மாற்றம் வருதா பாருங்க.
5: Is there any change in our life?
1: ஏன் நமக்கு மாற்று வர மாட்டேன்?
5: Why there is no change in my life?
1: சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
5: You know the truth, then you will be freed.
1: சத்தியத்தை அறிய வேண்டும்.
5: We must know the truth.
1: வசனத்தை கேட்க வேண்டும்.
5: We must hear the verses of the Bible.
1: வசனத்தை கேட்டு நம்ம இல்லை பைபிள் வாசிக்கும் போது நம்ம வீட்டில் போய் வாசிட்டு சத்தியத்தை தியானிக்கும் போது தான் நமக்கு விடுதலை.
5: Otherwise when we go to our houses and read the Bible and meditate the verses, then only we will get the freedom from our sins.
1: நிறைய பேர் சத்தியத்துக்கு முக்கியத்துவத்துமே கொடுக்கறது இல்லை.
5: Many of us not giving importance for the truth.
1: யோவான் சுவிசேஷம் 17:17.
5: John 17:17, the Lord Jesus Christ said,
7: சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
1: சத்தியம் தான் நம்மள என்ன செய்ய முடியும்? சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
7: முடிய வசனமே சத்தியம்.
1: வசனம் தான் சத்தியம். வசன தந்ததுனாலதான் மனப்பாடம் பண்ணுங்க, வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம சொல்றோம்,
5: Sanctify them by your truth. Yes, truth will sanctify us from all our sins. And also, Bible says your word is truth. Yes, the Bible verses are the truth. So, we must read the Bible and meditate all the words. So, we are saying that read the Bible and meditate the words, memorize the verses.
1: வசனம் அறிய வேண்டும்.
5: We must know the words of the Bible.
1: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
5: You know the truth, it will free, make you free.
1: நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் சொன்னார்.
5: The Lord said, I will teach you in what way you should walk.
1: கர்த்தர் நம்ம சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார்.
5: The Lord makes us to walk in all truths.
1: இரண்டாவதாக,
5: Second,
1: சங்கீத புஸ்தகம்
5: Psalms
1: 143 அதிகாரம் 10th வசனம்.
5: 143, 10th verse.
6: உமக்கு பிரியமானது செய்ய,
1: உமக்கு பிரியமானது செய்ய
6: எனக்கு போதி தருளும்,
1: எனக்கு போதி தருளும்.
6: நீரே என் தேவன்,
1: நீரே என் தேவன்.
6: உம்முடைய நல்ல ஆவி,
1: உம்முடைய நல்ல ஆவி
6: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக,
1: என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக.
5: Teach me to do your will, for you are my God. Your spirit is good. Lead me in the land of uprightness.
1: உன் பிரியமான செய்ய என போதி தருளும், நீரே என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவியினாலே செம்மையான வழி எடுக்கணும். பரிசுத்த தேவர் நல்ல ஆவியானவர், அவர் நமக்குள் இருந்தானே செம்மையான வழி நடத்துவார்.
5: He says that, teach me to do your will, for you are my God, your spirit is good. Lead me in the land of uprightness. So, the Holy Spirit is good. So, He will make us to walk in righteous path.
1: பரிசுத்த தேவர் அந்த கைத்தட்டிற்கு மாத்தும் பரிசுத்த தேவர் அல்ல.
5: The Holy Spirit is not coming for only to clap and
1: anni pesa pesuradhu mathiram alla,
5: not only speaking tongues. He comes
1: semmiyana valiyil nadathugiravar.
5: He guides us to walk in uprightness.
1: Ungudi nalla aaviyinal en semmiyana pal nadathum aandavare en solli kekkirar.
5: He must ask the Lord, please make me to walk in a land of uprightness through your spirit.
1: Mag priyamana cheyana podiyum nalla aaviyinal semmiyana pal nadathuvaraga.
5: He says that teach me your will and let your spirit make me to walk in uprightness.
1: இந்த வசனம் தன்னோர் வாசிப்ப.
5: Let us read once again this verse.
6: உமக்கு பிரியமானதை செய்ய,
1: உமக்கு பிரியமானதை செய்ய
6: எனக்கு போதி தருளும்,
1: எனக்கு போதி தருளும்.
6: நீரே என் தேவன்,
1: நீரே என் தேவன்.
6: உம்முடைய நல்ல ஆவி,
1: உம்முடைய நல்ல ஆவி
6: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக,
1: செம்மையான வழியில் நடத்துவாராக.
5: Teach me to do your will, for you are my God. Your spirit is good. Lead me in the land of uprightness.
1: நாம் கர்த்தரிடம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
5: We must ask the Lord and receive the Holy Spirit anointing.
1: இதுதான் 1 John 2:27 சொல்றாரு, அவர் சகலத்தையும் குறித்து போதிப்பார்.
5: The 1 John 2:27 says he will teach all truth.
6: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
6: உங்களில் நிலைத்திருக்கிறது,
1: உங்களில் நிலைத்திருக்கிறது.
6: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
1: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
6: அந்த அபிஷேகம்,
1: அந்த அபிஷேகம்
6: சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
1: என்ன பேசு, சகலத்தையும் குறித்து நமக்கு என்ன செய்யறாரா, போதிக்கிறார். அதுதான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
5: But the anointing which you have received from him abides in you, and you do not need anyone teach you, but as the same anointing teaches you concerning all things and is true and is not lie, and just as it has taught, you will abide in him. So we must receive the anointing of the Holy Spirit, then the Holy Spirit will teach us how to walk in his path.
1: பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்.
5: We must receive the anointing of the Holy Spirit.
1: நம்ம நினைச்சுக்கிறோம், அன்னி பேசுறதோட பரிசுத்தன் முடிஞ்சிருச்சு நினைக்கிறோம்.
5: We are thinking that the when we speak tongues, then only the anointing is completed.
1: அப்படி அல்ல பிரியமானவர்களே.
5: It is not like that, my beloved.
1: சகலத்தை போதிக்கிறவர்.
5: He taught everything, all truth.
1: இன்னைக்கு மாத்திரல்ல,
5: not only today,
1: நாளைக்கு மாத்திரம் இல்ல,
5: not only tomorrow.
1: பரிசுத்தாவியானவர் நம்ம பரிசுத்த பரலோகத்தில் சேர்க்க மட்டும் வழி நடத்துவார்.
5: The Lord will guide us until we go to the heaven.
1: நம்ம ஆட்கி கேட்ட வசனத்துல யோவான் சுவிசேஷம் 16:8 பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன் நம்ம தேவன்.
5: The Lord convict the world of sin, the of righteousness, of judgment. The Holy Spirit do these things.
1: பரிசுத்தவன் நம்மை வழி நடத்துகிற தேவன்.
5: The Holy Spirit is guiding us.
1: கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
5: We must ask the anointing of the Holy Spirit from the God.
1: சங்கீத புத்தகம் 112 சங்கீதம் 4வது வசனம்.
5: Psalms 112 4th verse.
6: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்.
1: செம்மையானவர்களுக்கு என்ன செய்வோம்? இருளிலே வெளிச்சம் உதிக்கும்.
5: And to the upright there arises light in the darkness.
1: சங்கீதக்காரர் கேட்டார்.
5: So the psalmist asked the Lord,
1: தேவனே உங்க பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உடைய நல்ல ஆவியினாலே என்னை செம்மையான பயன் நடத்துன்னு சொல்லி கேட்டார்.
5: Lord teach me walk according to your will, your let your spirit make me to walk in uprightness.
1: செம்மையானவர்கள்
6: பூமியிலே வாசம் பண்ணுவார்கள்.
1: செம்மையானவர்கள் பூமியில வாசம் பண்ணுவாங்க, நீடித்த நாட்களை வாசம் பண்ணுவாங்க. செம்மையான இருந்தா பூமியில நீடித்த நாட்கள் வாசம் பண்ண முடியும்.
5: For the upright will dwell in the land. If we are upright, we will live in the land, dwell in the land long, everlasting. First we saw,
1: பரிசுத்தவான் இருந்து சகல சத்தியத்துக்குள்ள வழியை நடத்துகிறார்.
5: The Holy Spirit comes and guides us in all truth.
1: இரண்டாவதாக,
5: second,
1: செம்மையான வழியை நடத்துகிறார்.
5: He makes us to walk in the land of uprightness.
1: மூன்றாவதாக,
5: third,
1: தாவீரச்ச கேக்குறாரு.
5: King David asks,
1: 139வது சங்கீதம்
5: Psalm 139
1: 24வது வசனம்
5: 24th verse.
6: வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும்,
5: and see if there is any wicked way in me and lead me in the way of everlasting.
1: நம்ம மனசுல ஒவ்வொருநாள் கேட்கணும், ஆண்டவரே உம்மை வேதனை பார்த்துற வழி எனக்குல இருக்குது, ஆண்டவரே என்னை நித்திய வழி நடத்துன்னு சொல்லி கேட்கணும்.
5: We must also ask in our mind to the Lord, Lord, if there is any wicked way in me and lead me in the way of everlasting.
1: நம்ம இதயத்தை கேட்கணும்.
5: We must ask our heart,
1: ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்தும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழி நடத்தும், ஆண்டவரே.
5: Lord, is there any wicked way in me and please lead me in the way of everlasting.
1: உம்மை துக்கப்படுத்தும் வழி என்னத்தில் உண்டு, ஆண்டவரே?
5: Is there any way grieving you, Lord?
1: பிரியமில்லாத எனக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கு அதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க, ஆண்டவரே.
5: Lord, lead me in the everlasting way, take away all unwanted things from my heart. If you ask the Lord will show everything which are in your heart. If we do not ask, the Lord will leave us.
1: நம்ம வாஞ்சியோட கேட்க வேண்டும்.
5: We must ask the Lord with a great longing.
1: ஆண்டவரே நித்திய வழியில் என்னை நடத்தும்.
5: Lord, guide me in a way of everlasting.
1: எரேமியா புத்தகம்
5: ஜெரேமியா
1: 21வது அதிகாரம்
5: 21st chapter
1: 8வது வசனம்
5: 8th verse.
6: பின்னையும் அவர்
1: இந்த ஜனங்களை நோக்கி
6: இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
5: Now you shall say to these people, thus says the Lord, behold, I set before you the way of life and the way of death.
1: நம்ம தெரிஞ்சிக்கொள்ள வேண்டியது,
5: we must choose the way.
1: ஆண்டவர் எல்லாம் நமக்கு சொல்லிட்டாரு.
5: The Lord has commanded us.
1: தன்னமும் தேறுன ஆண்டவர் இதில்தான் நடக்கணும், நம்மளை கண்டி பண்ண மாட்டாரு.
5: Daily the Lord will not guide into walk in this way, walk in that way. Daily will not do that.
1: அதான் சொல்றாரு, உனக்கு முன்னால ரெண்டு வழி வைக்கிறேன், ஜீவ வழி வைக்கிறேன், மரண வழி வைக்கிறேன், எந்த வழியை தெரிஞ்சுக்கொள்ள போறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பத்தி கேட்கிறார்.
5: The Lord Jesus Christ asked that, I keep two ways before you, one the way of life, one the day or the way of death. Which way you choose, choose yourself. That is your wish.
1: அது நம்ம கர்த்தர் விட்டு விட்டார்.
5: The Lord give the responsibility over that verse according into on us.
1: நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நம்ம கையில் இருக்கிறது.
5: We should choose the way which we should go.
1: ஜீவலி போகணும்னு சொன்னா,
5: இஃப் யூ வாண்ட் டு கோ இன் த வே ஆஃப் லைஃப்,
1: அதேக போராட்டங்கள் உபத்திரங்கள் உண்டு.
5: தேர் வில் பி மெனி சப்ளிக்ஷன்ஸ் அப்ளிக்ஷன்ஸ் அண்ட் எனி மெனி ட்ரபிள்ஸ்.
1: லூக்காவின் சுவிசேஷம் 13 அதிகாரம் 24 வசனம்.
5: லூக் 13:24.
6: இடுக்கமான
1: வாசல் வழியாய்
6: உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்.
1: இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். நம்ம பிரயாசப்படணும். இடுக்கமான வாசல் வழியாய் உள்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்.
6: அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
5: Strive to enter through the narrow gate. For many, I say to you, will seek to enter the enter and will not be able. So we must also strive to enter through the narrow gate.
6: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்.
1: அந்த வாசல் எப்படி இருக்குமா? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்.
6: அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
5: Strive to enter through the narrow gate. For many, I say to you, will seek to enter and will not be able. But we must strive to enter into the narrow gate.
1: அந்த வாசல் ஜீவன் போற வழி வாசல் வந்து எப்படி இருக்கு? இடுக்கமான வாசல்.
5: The way of life is very narrow.
1: மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம் 13 வசனம்.
5: Matthew 7:13 says,
6: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும்.
1: நரகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குமா? விரிவும்
6: வழி விசாலமா இருக்கிறது.
1: அந்த வாசல் எப்படி இருக்கும்? விரிவா இருக்கும், வழி விசாலமா இருக்கும்.
6: அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
1: அந்த வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
6: ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது.
1: ஜீவன் போற வாசல் எப்படி இருக்குமா? இடுக்குமா? வழி எப்படி இருக்கும்? நெருக்கமாய் இருக்கிறது.
6: அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
1: அதை கண்டுபிடிச்சு போறவங்க சிலர் தான். நிறைய பேர் போக முடியும். இடுக்குமா நெருக்கமாக இருக்கும். அந்த வாசல் வழியை நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் ஜீவன் போகிற வழியில் பிரவேசிக்கணும், எனக்கு இஷ்டமான வழியை நான் பிரவேசிக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும்.
5: Enter by the narrow gate, for wide is the gate and broad is the way that leads to destruction, and there are many who go by it. Because narrow is the gate and difficult is the way which leads to life, and there are few who find it. If we must go to everlasting life, we must walk in the narrow gate. There will be difficulties and problems will come, but we must ask the Lord, I should enter into the narrow gate daily.
1: மற்றவங்க கஷ்டப்படுமா நம்ம நினைக்கிறோம், பரவாயில்ல அவங்களோட நல்லா இருக்கிறேன், ஆனால் கஷ்டமே இல்லை, என் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, எனக்கு எந்த பலவீனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தான் கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம்.
5: சி அதர்ஸ் இன் டிஃபிகல்டிஸ் வி திங்க் தட் ஓ வி ஆர் வெரி சேஃப் வி ஆர் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் மீ தெர் இஸ் நோ திக் இன் மீ பட் தே ஆர் சஃபரிங் வி ஆர் திங்கிங் லைக் வி ஆர் மோர் தென் குட் ஆஃப் தெம்
1: வழி எப்படி இருக்குதா? நெருக்கமாக இருக்கிறது.
5: The way, the gate is narrow and the way is very crooked.
1: பரிசுத்த பவுல் எழுதுகிறார்.
5: So, Paul writes,
1: எபிரேயர் புத்தகம் 2 அதிகாரம் 1 வசனம்.
5: Hebrews 12:1.
6: ஆகையால்
1: மேகம் போன்ற
6: இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
1: நமக்கு எந்த பாரம், கவலை, சோர்வு, துக்கம், பாரமான யாவற்றையும்
6: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: போதும். நம்ம என்ன செய்யணும்? பாரமான நம்ம உள்ளத்துல பாரம், கவலைகள், சோர்வு, துக்கம் அதிகமாக பிசாசு கொண்டு வருவான். அதை பாரமான யாவையும் தள்ளிவிட்டு நம் நெருங்கி நிற்கிறச்சு பாவம் எங்கே இருக்குது? நம்ம சுட்டி தான் இருக்குது. அந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு இப்போ கடந்து செல்ல வேண்டும்.
5: Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us. So the Bible says we must lay aside every weight, every sin which surrounds us, which ensnares us. So we must leave off all sins and burdens from our heart.
1: பழி எப்படி இருக்குமா? இடுக்குமா இருக்கும், நெருக்கம் இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியாது? பாரத்தை தூக்கிட்டு பரலோகத்துக்கு நம்ம நடக்கவே முடியாது. அதனால தான் சொன்னார் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அவர் விசாரிக்கிற ஆனப்படியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னார். நம்ம அது கீழ்படிய மாட்டேன்றோம், கவலை தூக்கிட்டாலே. அதுதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, நெருங்கி நிக்கிற பாரத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு தள்ளணும். நம்ம தள்ளாட்டா அது போகாது. நம்ம யோசிச்சு தூக்கி வச்சுட்டே இருந்தா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது.
5: The way of life is, the gate is very narrow and difficult. The way is very difficult. So, if you walk into that narrow gate, there should not be burden or sorrows in our hearts, burdens, sins in our hearts. So, we must lay aside all sins, all burdens from our heart and seek the narrow gate.
1: கர்த்தர் சொல்லி நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
5: Even the Lord says we are not hearing.
1: கவலை தூக்கி வச்சுக்கிறோம்.
5: We are keeping the all worriness in our heart.
1: பாவமான வழியில சந்தோஷம் ஆசைப்படுகிறோம்.
5: We want to live in the sinful way. Athens, all burdens from our heart and seek the narrow gate.
1: கர்த்தர் சொல்லி நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
5: Even the Lord says we are not hearing.
1: கவலை தூக்கி வச்சுக்கிறோம்.
5: We are keeping the all worriness in our heart.
1: பாவமான வழியில சந்தோஷம் ஆசைப்படுகிறோம்.
5: We want to

0: 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 9 மணி திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டி நிறுத்திருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுனே தெரியல. கூட ஏன்னா பிஸ்னஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைமில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற எங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிடுச்சு. எனக்கு அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறியிருந்தால் கிட்டத்தட்ட 11:30 வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு 2:30 தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து, அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோடய தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேரும் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போக கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்ஸ் இதுவும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேறு ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமாயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டு வந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்ன வந்து பாத்தீங்க, எனக்காக ஜெபிச்சீங்க, எல்லாருக்கும் நன்றி.
1: பெற்று உழித்து நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப சண்டை கிளாஸ் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸ்ல கரெக்டா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒளிஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒளிஞ்சதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கணும். உள்நாடு ஒளிஞ்சவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்யற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நாங்க எப்படி செய்யற, கத்திர கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறனா இல்லையான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டா செய்யறமா இல்லையாங்கிறத. அல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாவுக்கும் தெரியும். நம்ம ஊழியத்தை பெற்ற ஊழியத்தை கரெக்டா செய்யறனா அது அசதியா இருக்கிறமா. அவருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நாள் மூணு நாள் போகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அது போல கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணும். அன்று ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு உள்ளெல்லாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சிருக்க, எனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 13:36.
2: தாவீது
1: தன் காலத்திலே
2: தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
1: பாத்தீங்களா. தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் அரசாண்டாரு. ஆனா அவர் கர்த்தர் அவரை குறித்து என்ன சொல்றது, ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கர்த்தரத்தை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசித்து பாருங்க. நம்ம கர்த்தர்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியா இருக்கிறோமா, நிர்வாசாரமா இருக்கமா. எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா கர்த்தர் நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா கர்த்தர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா. பலவீனரும் நம்ம சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளதான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம். கர்த்தர் ஊழியது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பா செய்யணும். நம்ம இஷ்டம்னா ஊழியத்துக்கு வரோம், இல்லைன்னா விட்டுறோம். அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு நாள் நான் என்ன செய்யணும், நம்மகிட்ட கணக்கு கேப்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பார். 14:12 வாசிக்கிறோம், தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மை உத்தமா செய்ய வேண்டிய. எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனை பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஊழியத்து கலைக்கல, நம்மளே கர்த்தர் ஊழியத்து கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கர்த்தரத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கர்த்தரடி ஊழியத்தை என்ன செய்ய, அவர் சித்தத்தின்படியே செய்தார. நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியர்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியர்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நாடு ஊழியர்களை இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் மட்டும் கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்றோம், ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறைய கொடுக்குறாங்க, இல்ல சர்க்கரை அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க, என்ன செஞ்சிருவோம், அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் லைன்ல நிப்போ. என்ன ஊத்துறாங்க இன்னைக்கு 10 லிட்டர் அதிகமானு சொல்றாங்க வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், சீக்கிரமா போய் நின்றுவோம். ஆனா கர்த்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப அசதியா இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியா இருந்த கர்த்தர் நம்ம ஒரு நாளுக்கு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. 3வது மத்தேயு சுவிசேஷம் 5:3.
2: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
2: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் என்ன நிச்சயமா உயர்த்து, நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கலாம். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடைய யாரு, ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்புறம் என்ன செய்யணும்? ஆவியில் எளிமையா இருக்கணும். அல்லேலூயா. கத்திர கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாவியராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17
2: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
1: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமியும் எளிமையான கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில் எளிமையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படும். பரலோகராஜ்யம் நம்முடைய தான் இருக்கும். அல்லேலூயா. சந்தை மேல பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமையுள்ளவராக இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில் என்ன செய்யணும்? எளிமையுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான சந்தையுமே இல்லை. பரலோகராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லியிருக்க. நம்ம வந்து எதுலுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மளே நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோகராஜ்யம் நம்முடையதா ஆகும். கர்த்தர் நம்மள இந்த பரலோகராஜ்யத்துக்குள்ளேயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
2: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே.
1: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே.
2: அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
1: தேவன் என்ன செய்யறாரா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
2: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
1: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? கிருபி அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்மை இருந்தா கர்த்தர் நம்ம கிருபி அளிப்பார். நம்ம நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபி அளிக்கிறார். கிருபி இருந்தா நம்ம நினைச்ச மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையா இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் நம்ம பரலோகம் நமக்கு புரியுதா இருக்கும். யார் எளிமையா இருக்காங்களோ பரலோகராஜ்யம் அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48
2: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
1: பார்த்தீங்களா? அடிமையின் தாழ்மையே நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் அந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு யாரை தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு கொண்டு. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? ஆண்டுக்கு அடிமையாக இருந்திருக்காங்க, தாழ்மையாக இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவின் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையான வந்து தங்கணும்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக 73:24
2: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
1: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
2: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்.
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்.
2: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி.
1: உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி.
2: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
1: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்யறார்? நம்மள என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சி தாங்குற. எப்போது என்னோடு இருக்கிறேன்? வலது கருத்து பிடிச்சு நம்மள என்ன செய்யறாரா?
2: தாங்குகிறேன்.
1: தாங்குறாரு. அது மாத்திரல நம்ம என்ன செய்ய? ஒவ்வொரு நாளும்
2: ஆண்டவர்
1: நமக்கு ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை செல்வேன் சொல்லுவார். ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவார். நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலே சேர்க்கிறார். நம்ம அவர் சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மள முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். இப்போது நம்ம ஜெபிக்க போறோம். என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஸ்தோத்திர வண்டி உரிமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை அன்பாரி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் இறப்புங்க, பக்தி வரைத்தாங்க, ஜெபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க. உம்மோடு சேர்த்துக்கோங்கப்பா, உங்களோட எணிச்சிக்கோங்க, உங்களோட ஒட்ட வச்சுக்கோங்கப்பா, ஒப்புராக்கிக்கோங்க ஏசப்பா. எங்களை கோதுமணியாக மாற்றுங்கப்பா, உங்களுடைய விழாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சம்பத்தாய் மாற்றுங்கப்பா, மகனே எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னோட எல்லாம் உன்னோடேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்தன்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு உயர்த்தும்படியா செவிக்கிறோம். நன்மையான காரியச்சிங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, வியாதி சுகமாக்குங்க சப்பா, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, மந்திரம் சேவனை உடைச்சு போடுங்க, பிசாசின்கள் அழிச்சு போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்குனேப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கிட்டே தாங்க, கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்கப்பா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, நம்பி அப்பாமை ஸ்தோத்திரம் உண்மை நம்பி ஜீவிக்க உம்மோடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது ஜீவிக்கிறோம். நானே லவ் டீச்சரை கத்தனை சொன்னீரே, நீர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, தெய்வீக பிரசனம் கொண்டு இருக்கட்டும் ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, உண்மை சார்

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான தர்மியான நேரத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? எவ்வளோ பேருக்கு இல்லாத நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாட்களையும் கூட்டி தருகிறார். உன்னத நாளத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரி கர்த்தரை இந்த ஜெப நேரத்தை ஏற்பாடும் செய்யலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை துதிக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான அன்பின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லமை நிறைந்தவரே உமை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதி மத்தியில் வீட்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வினாடி பரிந்து கண்மணி போல எங்களை காத்தவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்குள்ளே கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருஷத்திலும் 5 மாதங்களை கடந்து வருவதற்கு கர்த்தராகிய தேவன் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. கண்மணி போல எங்கள் எல்லாரும் வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் என் ஆவி ஆத்துமா, எங்கள் ஆவி ஆத்துமா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இந்த 2 ஆராதனையும் நடைபெறுகிற 2 ஆராதனையும் அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புகிற பொல்லாத அந்தகார ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்பட்டு போவதாக. இந்த சர்வங்களை தேலில் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமையில மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்பி வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கின்ற

அப்பா. சர்ப்பங்களின் தேல்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லவனை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக எழும்பர் எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி செபிக்கின்ற ஆண்டவரே, உங்க மகிமை உங்க பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் இறங்கி வரட்டும். இந்த இடத்தை சுற்றி உங்க ரத்தத்தினால் உங்க நாமத்தினால் அக்கினியால் ஆவியானவரால் தேவ தூதரால் வேலையடைத்து கர்த்தர் காப்பாற்றும். அக்னி முதலாய் நடத்தும். சத்ரு யாருக்குள்ள விதை விதைக்காதபடி இயேசுவை நாமத்தின் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இந்த கூட்டலுக்கு விரதமாக எலும்புகிற அந்தகார வல்லமைகள் ரெண்டு ஆராதனைக்கு விரதமாக எலும்புகிற பொல்லாதவைகள் இயேசுவை நாமத்தில் கட்டப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனே பொறுப்படுத்த நடத்தும். பாடப்போகும் பாடல்கள், துதி ஆராதனைகள், ஏறுக்கு போற ஜெபங்கள், கேட்க போற தேவை செய்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. சர்வர்லும் ரத்தம் தெளிங்க, இன்டர்நெட்டில் ரத்தம் தெளிங்க, கேபிளும் கேபிள் செட்டப் பாக்ஸ் எல்லாம் ரத்தம் தெளிங்க. தங்கு தடை இல்லாமல் வார்த்தைகள் எல்லா மக்களையும் சென்றடைய குருவை தாரும். இசை கருவியில் மீன் கருவியிலே ஆசீர்வதிங்க. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. கொண்டு வந்திருக்கும் ஜனங்களுக்கு ஆங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தில் உயர்த்தப்படட்டும். துதிகன மகிமேல உமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. கண்டுக்கொள்ளலாம்.

அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 66 விதமாக சங்கீதக்காரன் சொல்கிறார். 66 சங்கீதம் 12 வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ தீயை போல தண்ணீரை போல பிரச்சனைகள் நிரம்பியிருந்தாலும் வேதம் சொல்கிறது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பாருங்க அடுத்த வசனம், சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவனை மகிழ்ச்சியோடு கூட துதிப்போம். தீயும் தண்ணீரையும் கடந்து வருவதற்கு அவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நாம் கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோம். அதே அதிகாரம் எப்படியா சொல்லுகிறது, 8 வசனத்தை வாசித்து பாருங்க. ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளட வட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிருடைய வைக்கிறார். ஆகவே இவ்வளோ அன்போடு நம்மை பரிவோடு நடத்துகிற ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட துதிப்போமா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தெரிஞ்ச பாடல் சேர்ந்து பண்ணலாமா?

ஹல்லேலூயா. அக்கினி போன்ற பிரச்சனைகளில் நடந்து வந்தாலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் வழி நடத்தியிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், 47 சங்கீதம் வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகம் 47 அதிகாரம் சொல்கிறது பாருங்கள், தேவனை போற்றி பாருங்கள். எடுங்க பார்க்கலாம், 47 சங்கீதம் 7 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் எடுங்க, பைபிள் எடுங்க. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். பார்த்தீங்களா எப்படி பாடணுமா? கர்த்தரை நம்ம கருத்தோடு போற்றி பாட வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலும் உள்ளத்தினாலத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கருத்தோடு கூட நம்ம பாட அழைக்கப்பட்டிருக்கோம். ஏனோ தானோ என்று பாடுவதல்ல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14 அதிகாரம் அதிலே 15 வசனத்தை வாசிப்போமா? இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், ஆவியோடும் பாட வேண்டும், அதே நேரத்தில் கருத்தோடும் பாட வேண்டும். சேர்ந்து பாடலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேன் உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. பாடல் எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?

எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? இருள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வந்த போதிலும் தேவன் நமக்கு ஒளியாக இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்தாரே, அதை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? பல நேரங்களிலே ஆண்டவரே என்னை மறந்துவிட்டீரோ என்று நாம் கண் கலங்கு நேரத்தெல்லாம் நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லி தேவன் நம்மை தூக்கி சுமந்ததெல்லாம் நினைத்து பாருங்க. தனியே விடப்பட்டு கண் கலங்கி அழுது நேரத்திலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினாரே, அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நன்றி சொல்லுங்க. தேவனே, எத்தனையோ சூழ்நிலையிலே நான் தனியாக விடப்பட்டேனே, கண் கலங்கியிருந்தேனே ஆண்டவரே, அந்த நேரத்திலும் நீர் எனக்கு போதுமானவராக இருந்தீரே, என்னை பாதுகாத்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா? எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிங்க பார்க்கலாம். வாய் திறந்து கர்த்தரோடு கூட பேசுவோமா? தேவன் உங்களை வழிநடத்தி வந்த விதங்களை நான் நினைக்கும் பொழுது அமைதி இருக்க முடியுமா? நம்ம சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு வாயங்களை நீ வழிநடத்தி வரீங்கப்பா. எங்களுக்கு வந்த ஆபத்துகள், எங்களுக்கு வந்த பலவீனங்கள், எங்களுக்கு வந்த கஷ்டங்கள், எங்களுக்கு வந்த துயரங்கள், எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராக இருந்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து கர்த்தருக்கு சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவங்கள், என் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாம் கேட்கலாமா? என்னை சுத்திகரிங்கப்பா. உங்களுக்கு பிரியமானவனாய் நான் வாழணும், உமக்கு பிரியமானவளா நான் வாழணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். கேட்கலாமா? உங்களுக்கு பரிபிடித்தன் அக்கினினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. வாய் திறந்து ஜோமனுங்க பார்க்கலாம். கேட்கலாமா? உதவி செய்யுங்கப்பா.

அப்படியே அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம நாங்க இந்த உலகத்துல வாழ முடியாது. அதே நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள் எங்க வாழ்க்கையில் இருக்கிறதப்பா, நீங்க மன்னித்து எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கலாமா?

அப்படிக்கெல்லாம் நல்ல பாதை நடக்க எனக்கு உதவி செய்யும். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அமைதியா இருக்கக்கூடாது. கத்தட்ட நீ எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். நாம் எந்த அளவுக்கு கத்திடம் அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே அவரால் கிரியை செய்ய முடியும். நம்ம அமைதியா பொம்மைகளை மாதிரி நின்று கொண்டிருந்தாலும் எதையும் செய்ய முடியாது. அர்ப்பணிங்கப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க, ஜெபிங்க ஜெபிங்க. என்னை முழுமையாக இந்த வருஷத்துல கொடுக்கறேன் அப்பா, உங்களை அன்பின் கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க அப்பா. அர்ப்பணிக்கலாமா? மாற்றுங்க அப்பா, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, என்னை கழுவுங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. உனக்கு பிரியமான மகனாக மகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல பாதை நடந்திரு நாதனே, இயேசுநாதனே, என்னை அர்ப்பணிக்கிறேன், நடத்துங்கப்பா. சுத்திகரிக்கிறோம் அக்கினினாலே அப்பா, சுத்திகரித்து என்னை நடத்துங்கப்பா, சுத்திகரித்து என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கலாமா? வாய் திறந்து என் ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் ஆத்மனே சரே படைக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஹாலேலூ. அவர் கிருபையிலனா நம்ம இந்த அளவுக்கு இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அவர் கிருபையிலனா நீங்க நான் இங்க நிற்க முடியுமா? அவர் கிருபையிலனா நாம இங்க வந்திருக்க முடியுமா? எல்லாமே ஒரு கிருபை தான். மூச்சு விடுறோம், அந்த மூச்சு ஒரு நிமிஷம் என்ன வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நம்ம சாப்பிட்றோம், ஒரு சின்ன சாப்பிட்ற பொருள் போய் மூச்சுக்குள்ள அடைச்சிச்சுன்னா மூச்சை நின்று விடும். அவ்வளவுதான், அப்படி இருக்கிறோம். தேவன் தான் நம்மை பாதுகாத்து வர்றாரு. அதை நினைத்து தான் கர்த்தருக்கு நம் நன்றி சொல்லணும். அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லாம கரங்களை உயர்த்தி சொல்வோமா?

அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. காலை எழுந்த உடனே புது கிருபை தாங்குது ஆண்டவரே. என் வாழ்நாள் முழுவதும் ராஜா மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது ஆண்டவரே. நிர்மூலமாகாமலே இதுவரை என்னை காத்தீரே அப்பா. என் பலவீன நேரங்களிலே உன் கிருபை தாங்கினது ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா?

நினைச்சு பாருங்க. கர்த்தர் கிருபை தான் நம்ம எல்லாம் தாங்கி வந்துச்சு. நமக்கு வந்த பிரச்சனை, நமக்கு வந்த போராட்டம், நமக்கு வந்த பலவீனம், நமக்கு வந்த கஷ்டம் சிந்திச்சு பாருங்க. நம்ம நிற்க முடியுமா? ஆனா கர்த்தர் தானே எம்மட்டும் காத்தாரு. இதெல்லாம் நினைத்து தான் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்? தேவன் பாதுகாத்து வந்திருக்கார். சிந்திச்சு பாருங்க, எங்கோ இருந்தோம் நம்மை கர்த்தர் தேடி வந்தார். எங்கோ இருந்தோம் தேவன் நம்மை நினைத்தார். எங்கோ இருந்தோம் சேற்றிலும் முளையான சேற்றிலும் படுகொலையிலும் எங்கோ இருந்து நம்மை தூக்கி கொண்டு வந்தார். அவருக்கு எவ்வளவு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும் சிந்திச்சு பாருங்க.

0: ஆராதிக்கிறோம், ஆலோசனை கர்த்தரேமே ஆராதிக்கிறோம், யோசனையிலே பெரியவரேமே ஆராதிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய கண்ணை செய்பவரேமே ஆராதிக்கிறோம். அப்படியே கர்த்தர் நாமத்தை சொல்லி ஆராதிக்கலாம். வல்லவரேமே ஆராதிக்கிறோம் அப்பா, நல்லவரேமே ஆராதிக்கிறோம் அப்பா, பெரியவரேமே ஆராதிக்கிறோம் அப்பா, ஜீவாதிபதியேமே ஆராதிக்கிறோம், ஜீவன் கொடுக்கிறவரே நித்திய ஜீவனானவரேமே ஆராதிக்கிறோம் அப்பா, வழியும் சத்தியம் ஜீவனமானவரேமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, தொடர்ந்து ஜெபிக்கத்தக்கதான பலத்தை எல்லாருக்கும் தந்து கிருபையாய் காப்பாற்று. இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நமது தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காகவும், தேவ ஊழியர்களுக்காகவும், திருச்சபை எழுப்பதற்காகவும், ஒவ்வொரு ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காகவும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? கடவுன் வந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தருடைய பிரசனம் இறங்கட்டும், ஊழியர்கள் எல்லாம் பாதுகாத்துக்கணும், ஊழியங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில கூட அப்பா ஆண்டவரே, இந்த தேசம் முழுதும் முழுகு முழுதும் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்க சொன்னீங்களே பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே அப்ப, பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த எழுப்புதலின் மழை அப்போ ஒவ்வொரு சபைகளையும் பொழிவீராக, அக்கினியை போடு வந்தேன், இப்பொழுதே பற்றி ஏறி விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா, உங்களுடைய அக்கினியை ஒவ்வொரு சபைகளிலும் ஊற்றுவீராக, ஒவ்வொரு சபைகளுக்குள்ள காணப்படுகிற உணர்வற்ற நிலைமையை மாற்றுவீராக, ஒவ்வொரு சபையிலும் உயிர்மீச்சை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, ஒவ்வொரு சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு அப்பா தேவ ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு திருச்சபைகளை சுற்றிலும் உங்களுடைய சுடரோலி பட்டயம், ஆவிக்குறி அக்கினி வேலி, தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு தேவ ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஒவ்வொரு விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் திருச்சபையில் அப்ப காணப்படுகிற எல்லா கருத்து வேறுபாடுகளை களைந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான சபைகளாய், அப்பா ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கக்கூடிய சபைகளாய், ஒவ்வொரு சபைகளை மாற்றுவீராக, ஒவ்வொரு சபைகளும் உயிர்மீச்சையும் எழுப்புதலையும் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொரு திருச்சபைகளும் இறங்கட்டும், மகிமையுள்ள காரியங்களை அப்பா திருச்சபையில செய்வீராக. இயேசுப்படைய நாமத்தில் கெஞ்சுறோம் பிதாவே,
0: ஆமென். கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி கர்த்தாவே. நம்முடைய குடும்பத்தில் இருக்க சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவர்களுக்கு இந்த வாஞ்சை உருவாக்கி தரணும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 2:17, இதுல பெரியவர்கள் கவனம் செலுத்தணும், சிறு பிள்ளைகள் கவனம் செலுத்தணும், நம்ம அதுக்காக போராடி ஜெபிக்கணும். எனக்கு இது தெரியுது அது தெரியுது, அது பிரயோஜனம் இல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். சிறு குழந்தைகள், தம்பிமார் தங்கைமார் கவனிக்கணும், வாலிபர்கள் கவனிக்கணும். எனக்கு இது தெரியும் அது தெரியும் அது எதுவும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தாவியினவரை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கணும். வாஸ்து பாருங்க, அப்போஸ்தலர் 2:17 எல்லாம் எடுங்க பார்க்கலாம். எல்லாம் எடுங்க, எல்லா பிள்ளைங்க எல்லாம் எடுங்க, பசங்க எல்லாம் எடுங்க, பெரியவங்க எல்லாம் எடுங்க, பைபிள் தரங்க, தேசிய தரங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2 எடுங்க, 2:17 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். பாருங்க, 4 பேர் இதில் வரும். முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம குமாரர் குமாரத்திகள், 1 வயதுலேருந்து எனக்குரிய 12 வயது வரை இருக்கின்றவர்கள் எல்லாம் குமாரர்கள் குமாரத்திகள். அவர் சொல்கிறார், என் குமாரர் குமாரத்திகள் மீது என் ஆவி ஊற்றுவேன். அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். 13 வயதுலேருந்து ஏறக்குறைய 40 வயது வரை இருக்கின்றவர்கள் வாலிபர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாருங்க, அந்த வாலிபர்கள் என்ன செய்வாங்களாம்? தரிசனங்களை அடைவார்கள். 40 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் முதியவர்கள் சொல்ற பாருங்க, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். பாத்தீங்களா? அது மாத்திரம் இல்ல, நான் தான் ஒளியும் சொல்றேன், எனக்கு எதுக்கு அபிஷேகம், எனக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்குதான் நம்ம நினைக்க கூடாது. சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்வார். ஆகவே சபையில் இருக்கிற நான்கு விதமான நான்கு தரப்பு மக்களுக்கும் வேலை இருக்கிறது. அப்ப நம்முடைய குடும்பங்கள் இருக்க சிறு பிள்ளைகள் அவர்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இவ்வளோ பெரிய செல்போனை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவர்கள் பரிசுத்தாவினர் பற்றி நீங்கள் சொல்லணும், அதை நீங்கள் உற்சாகப்படுத்தணும். அவங்க கோவப்படுறாங்கன்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் செல்ல இதெல்லாம் செல்லம் கொடுக்கக்கூடாது. அப்போ பிள்ளைகள், சிறு குழந்தைகள், நம்ம குடும்பங்களில் இருக்க வாலிப பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள் எல்லாரும் பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு எது தெரியும், எது தெரிஞ்சால் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. இங்கே ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பரலோகத்துக்குள்ளே பக்கத்தில் கூட போக முடியாது. ஆகவே தான் கர்த்தருடைய வசந்த நம்ம எல்லாம் கேட்கணும். ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தா ஒன்றும் கஷ்டம் இல்லை, கத்தட்ட கேளுங்க. எல்லா சிறு பிள்ளைகளும் வாலிபு பிள்ளைகளும் வயத்திறந்து கேளுங்க, எங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. நான் அபிஷேகத்தை பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே, தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று சொன்னீரே. நான் வந்து உலக காரியத்திலையும் உலக ஆடம்பரத்திலையும் உலக காரியத்தில் தானே மூழ்கி இருக்கிறேன்ப்பா, எனக்கு அது நாட்டம் இல்லாமல் இருக்கிறேனேப்பா. பெற்றோர் கவனமாக இருக்கணும், அவர்களை நீ உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும். அவங்க நீ சொல்றதை கேட்கணும், அவர்களுக்கு உபாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க. அவங்க பிள்ளைகள் மனமாற்றத்தை ரட்சிக்கப்படணும். என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு சொல்ல தெரியணும். என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு, என் மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கு, என் மகன் பாவத்தை விட்டுட்டான், என் பிள்ளை ஜபம் பண்ணுது, என் பிள்ளை ஆண்டுகள் இருக்குதுன்ற அந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் தான் நீ எங்கேயுமே தைரியமாக உங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியும். என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். சிந்திச்சு பாருங்க. அந்த ஒருவேளை பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா பெற்றோர் நீங்கள் ஊக்கமாக அவர்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு கொஞ்சம் நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் போராடணும், உபவாசம் இருக்கணும், கண்ணீர் வடிக்கணும், ஜபம் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைகளை தேவன் தொடுவார். இன்றைக்கி பாருங்கள், சிறு பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற தீங்கை நம்ம நியூஸில் பார்க்கவில்லையா? சிறு பிள்ளைகளை இன்றைக்கு பலாத்காரம் செய்து கொன்று விடுகிறார்கள். சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான அவ்வளோ வேதனையாக இருக்கிறது. பாதுகாப்பு எங்கேயும் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இருக்குது பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவர் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த ஒரு எண்ணங்களை புகுத்தணும். உங்கள் கண்ட்ரோல்குள்ளே கத்தோர் கண்ட்ரோல்கள் பிள்ளைக்கு வரணும். இல்லை நீங்கள் என்ன அப்பா அம்மா, உங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியெல்லாம் நீங்கள் என்ன அப்பா அம்மா? சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நீங்கள் என்ன அப்பா அம்மா? அந்த பாரம் வரணும். ஐயோ, என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியில், எனக்கு ஜெபம் பண்ணுவேன், நான் கத்தட்ட கொண்டு வருவேன், அவர்களுக்காக கண்ணீர் வடிப்பேன், உபாசம் இருப்பேன்னு சொல்லி பெற்றோர் நீங்கள் கவனம் எடுக்கலாம். பிள்ளைகள் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனால் அவங்களை அவ்வளோ கைவிட்டு விலகி போயிட்டான்னா கொண்டு வர முடியாது. அப்புறம் எங்கேயாவது பாவத்தில் விழுந்து அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் கண்ணீர் வடித்து அதற்குள்ளாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். சின்ன பிள்ளைகள்லாம் கேட்கணும், கண்ணை திறந்து கொடுக்கணும், பார்த்துட்ருக்கூடாது. பரிசுத்த அபிஷேகத்தை கேட்கணும், எனக்கு தாங்கப்பா, எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பான்னு சொல்லி சிறு பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் கேட்கணும். பெரியவர்கள் எவ்வளோ பேர் பாருங்கள், 35-40 வயதுக்கு மேலே இருக்கு, எத்தனை பேர் ஆவியில் நிறையிறோம், மந்தமாக இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கணும், எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, எனக்கு இழந்து போன வல்லமின் அபிஷேகம் வேணும், அந்த வாஞ்சை பெரியவர்களுக்கு வேணும். முதியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம ஏதோ ஏதோ போனால் போதுங்க, அந்த போனால் போகணும், பரலோகத்துக்கு போகணுமே. பரலோகம் சாதாரண இடமா நினச்சி பாருங்க, இந்த பரலோகம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுமே. அப்போது பரிசுத்த அபிஷேகத்துக்கு ஊழியர்கள் ஊழியம் சரி, எவ்வளோ ஊழியக்காரர் இருக்கும், நம்ம அழைப்பை மறந்து, ஊழியத்தை மறந்து, கர்த்தர் கொடுத்த கிருபையை மறந்து எங்கேயோ இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, அப்போ நாமும் ஊழியக்காரர்களும் போராடி எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமை வேணும் ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம கேட்கணும். அதற்காக அர்ப்பணிக்கலாமா? எல்லாம் தயவுசெய்து ஜபம் பண்ணுங்க. இதெல்லாம் பரிசுத்தம் இல்லைன்னா கிறிஸ்துவின் நாவம் இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. பேர் வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு எல்லாம் தயவுசெய்து பிள்ளைகளுக்கு ரொம்ப கேர் எடுத்து ஜபம் பண்ணுங்க, கண்ணீர் வடிங்க. அவங்க ரட்சிப்புக்காக என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்ல சொல்கிற அளவுக்கு சும்மா சொல்லலாம், என் பிள்ளை அப்படிங்க, என்ன நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நீங்கள் புகழலாம். ஒரு வேலை அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கணும், அதற்கு ஆண்டவர் தான் அவங்களை தொடணும், அந்த மனம் திரும்பதில் ஆவியை கொடுக்கணும். அதுக்காக இப்போ எல்லாம் யாரோ ஒருத்தருந்து முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, மற்ற எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, விட்டுறாதீங்க. ஊழியக்காரன் தான், நீங்களும் உங்கள் அபிஷேகத்துக்காக கேளுங்க. ஜெபம் பண்ணலாம் எல்லாரும்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை கொடுத்தீங்க நன்றி. பரிசுத்தாவினர் ஞானமாய் ஜெபிக்க தேவன் கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. என் தேவன் கிருபையாய் ஆண்டவரே சப்பா, இப்படி பிள்ளைகள் மீது இரக்கம் வைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சப்பா. எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சப்பா. பிள்ளைகள் போகும்போது வரும்போது உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் சப்பா. எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலை நாளைக்கு தேவன் அக்கினி வெள்ளடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை பிள்ளைகளுக்கு தாங்க சப்பா, எங்கள் வாலிபர்களை தொடுங்க, திருப்பிள்ளைகளை தொடுங்க சப்பா. ஆண்டவரே சோத்ரேசுவே இறங்குங்க, உண்மை அறிகிற அறிவினால பிள்ளைகள் நிரப்பப்படுனே சப்பா. இந்த உலக சிற்றின்ப உலக காரியங்களை விட்டு ஆண்டவரே மனம் திரும்புதலை நாவி அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுங்க, உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க, உமக்கு என்று பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கென்று வாழ தேவன் கிருபை தாங்க. ஆண்டவரே சோத்ரம் இயேசுவே இறங்குங்க. வாலிப காலங்களில் அப்பா அப்பா வாலிபத்தை கரைப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தாவே பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உங்க ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க, உம்முடைய அபிஷேகத்தினால மூடிக்கொள்ளுங்க சப்பா. சிறு பிள்ளைகளை தொடுங்க சப்பா. அந்த சிறு பிராயத்துல ஆண்டவரே உமை தேடுகிற உணர்வை தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, வேத்தை வாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, அபிஷேகத்துல நிரம்புகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா, தொடுங்க தொடுங்க. உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே கெட்டு போயிடக்கூடாது சப்பா. ஒரு பிள்ளைகள் கூட இந்த உலக காரியத்தினால மூழ்கி போயிடக்கூடாது சப்பா. தேவனே இறங்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாமே சோத்திரம் மீட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளோட ஆத்துமக்களை மீட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை தேவன் ஆண்டவர் உமைக்கென்று பயன்படுத்துங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு வருகிற ஆபத்துக்கு விலகி பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உங்க ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க சப்பா. உங்களுடைய கர பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை அப்பா நடத்த வேண்டிய விதமாய் நடத்த பெற்றோருக்கு அந்த ஞானத்தை நீங்க தர வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சப்பா. நீங்க அப்படியாய் செய்யப்படுறதற்கு நன்றி. துதிக்கிற துதிகனமாகி மீனர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் செப்தர்களும் பரிச பிதாவே.
0: ஆமென். கர்த்தனம் என இந்த ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்த நாமத்தை நாம ஸ்தோத்தரிக்கலாமா? நன்றி கர்த்தாவே. நம்முடைய அரசாங்கத்துக்காக ஜெபிக்கலாமா? நம்ம தமிழக அரசாங்கத்திற்காக புதிதாக பதவியேற்றுகிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு வேண்டிய அனந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து இந்த அவர்கள் கையில் கொடுத்த பொறுப்பை சரிவர செய்ய நிர்வாக திறனை தேவன் அவர்களுக்கு கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும். முதலமைச்சர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். தமிழகத்திற்காக ஜெபம் பண்ணலாமா? புதிதாக பதவியேற்றுகிற அரசாங்கத்திற்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணலாம். எல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபித்தாதான் நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படும். நம்ம அமைதியாக விட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு குறை சொல்லி இல்லை. நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் வேதத்தில் வாசிக்கிறோம், ராஜாக்களுடைய இருதயம் கத்துடைய கையில் எப்படி இருக்குதா? அது ஒரு நீருடை போல இருக்கிறது. அது எப்படி வேணாலும் அவர் திருப்புவார். ஆகவே எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்வார். வாய திறந்து தயவுசெய்து பயபக்தியோடு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணில் திறந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
3: சூத்ரண்டவரே துதிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, அப்பா எங்களுக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை நீங்கள் கொடுத்தீங்கப்பா. மக்கோடா கொடி நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆம் தகப்பனே, அவர்கள் தேசத்தை ஆள ஆண்டவரே அப்பா, நம்முடைய ஞானத்தை நீங்கள் அவர்களுக்கு தரும்படியாய் பார்த்து நோய்க்கெஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே அப்பா, நீங்கள் இறங்குங்க, நீங்கள் இறங்குங்கப்பா. ஒவ்வொரு அமைச்சரும் கரத்தில் கொடுக்குறோம் தேவனே, இறங்கும்படியாய் பார்த்து நோய்க்கெஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, எல்லாத்துக்கும் ஞானத்தை தாங்கப்பா தேவனே. நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. எங்க தேசத்தை புதிய அரசாங்கத்தை தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எப்படி நாட்டை நடத்த வேண்டும் என்ற கிருபை அவர்களுக்கு நீங்க தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. தேவனே பொறுப்பெடுங்கப்பா, பொறுப்பெடுங்கப்பா. எங்க தேசத்தை ஆண்டவரே அப்பா நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தை நீங்க தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறேன் சப்பா. ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. முதலமைச்சர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா அமைச்சர்களும் ஆசீர்வதிங்கப்பா. எதிர்கட்சிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறோமாப்பா. தேவனே எல்லாரும் சேர்ந்து நாட்டை நல்லபடி நடத்தத்தோட கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜபிக்கிறேன் சப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகா நமக்கு மெமக்கே செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜபிக்கிற நல்ல பிதாவே.
0: ஆமென். கர்த்தரின் ஜெபம் கேட்டதுக்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. நம்முடைய மத்திய அரசாங்கத்துக்காக ஜெபம் இல்லாம நம்முடைய பிரதமர் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஜனாதிபதி அம்மாவுக்காக ஜெபிக்கலாம், உள்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கலாம். ஒவ்வொரு இலாக்காவில் இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் கர்த்தர், ஒவ்வொரு மந்திரிமார்களையும் பொறுப்பெடுக்கணும், எல்லா மாநிலத்தின் கவர்னர்களை பொறுப்பெடுக்கணும், முதலமைச்சர்களை பொறுப்பெடுக்கணும். மத்திய அரசாங்கத்திற்காக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் மத்திய அரசாங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிரதமரை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் ஜனாதிபதி அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, உள்துறை அமைச்சர் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாம் நீங்கள் கையில் எடுங்கப்பா. தயசே ஜோம் பண்ணலாமா, எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தயசே
4: சோத்ரேசப்பா, சோத்ரிக்கிறந்த கப்பனே அப்பா, இங்க இந்திய தேசத்துல இருக்கிறதான அப்பா பிரைம் மினிஸ்டர் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி, அப்பா கவர்னர் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜனே அப்பா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறதான ஆண்டவர் அப்பா, சிஎம் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா அப்பா, இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் என் தேவை நீர் உம்முடைய கையில் எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே, நீர் மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு வருகிறதான எல்லா ஆபத்துகளையும் விளக்கி என் தேவனே நீர் கரம் பிடித்து ராஜனே நீர் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், இந்த தேசத்தை நல்லபடியாய் ஆளுகை செய்கிறதான ஞானத்தை கொடுத்து என் தேவன் நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜனே அப்பா ஆண்டவரே, அப்பா ஒரு ஒற்றுமை கொடுத்து இந்திய தேசத்தை ஆண்டவரே பொருளாதாரத்திலேயே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உயர்ந்த நிக்கிற ஒரு ஆண்டவரே அப்பா, ஒரு நாடாக மாற்றத்தக்க எல்லாத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஒரு ஆண்டவரே ஒரு ஐக்கியத்தை ஒரு அன்பை என் தேவன் நீர் கட்டளடும்படியாய் ஜெபிக்கிறோம், அதிகாரிகளை ஆண்டவரே என் தேவன் நீர் கரத்தில் எடுத்து அப்பா பக்கமாய் நீர் திருப்பிக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால நீர் நிரப்புங்க சுவாமி என் தேவன், அவர்களுடைய கரங்களை நீர் பிடித்துக் கொள்ளுங்கப்பா, அவர்களோடு நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜனே என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு அதிகாரிகள் மீது ஆண்டவரே இறங்கணும் அப்பா, உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகள் மீது இறங்கணும் சுவாமி என் தேவன், கூட இருந்த ஒரு பெரிய அற்புதத்தை எங்கள் ஆண்டவரே அப்பா இந்திய தேசத்துக்கு நீர் தருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜனே, எல்லா அமைச்சர்களையும் கர்த்தர் வேலெடுத்துக் கொள்ளுங்க, எல்லாத்துக்குள்ளே ஆண்டவரே அப்பா ஒரு ஞானத்தை குடுங்கப்பா, உம்மை ஆண்டவரே அப்ப உம்முடைய ஞானத்தை கொடுத்து அப்பா இந்த நாட்டை நல்லபடியாய் நடத்தி செல்கிறதான அந்த கிருபையை தந்து என் தேவன் ஆண்டவரே நீர் பெரிய மாற்றத்தை உருவாக்க போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறையா, நீர் அப்படி செய்தமைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுக்க போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்.
0: கர்த்தரின் ஜெபங்கடுக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவு வைரஸோட தாக்குதல் வளர்ந்து வருகிறது, எவ்வளோ வைரஸ் யாரையும் பாதிக்க கூடாது, இது முழுமையாக அந்த வைரஸை கத்தர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணலாம். அதே போல் கீழ் மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேலே பயங்கரமாக 100, 108, 112 இப்படிலாம் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, நம்ம ஜெபிக்கலாமா கர்த்தாவே இந்த வெயிலின் தாக்கத்தை குறைத்து போடுங்கப்பா, வெயிலின் தாக்கம் குறையணும், வெப்பம் குறையணும் ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காண்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் இரக்கத்திற்காக நாம் அன்றாடுவோமா ஆண்டவரே, எவ்வளோ வைரஸ் மாறணும், அதே மாதிரி வெயிலின் தாக்கம் மாறணும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா, நம்ம கேட்டோம்னா கத்திர கொடுப்பார், எல்லா வாய் திறந்து தயவுசெய்து ஜெபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
5: மகாபரிசுத்த நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த அன்பையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற சப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோமே சப்பா, எங்கள் தேசத்துல இருக்கிறதானே ஆண்டவரே இந்த வைரஸ் பலவீன ஏசப்பா என் ஜனங்களை தொடாதபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோமே சப்பா ஆண்டவரே, இந்த வைரஸ் ஆண்டவரே இந்த வைரஸ் காய்ச்சல் வைரஸ் பலவீனம் எந்த ஜனங்களையும் அப்பா என் ஏசப்பா தொடாதபடி எங்கள் ஜனங்களுக்குள்ள பாதுகாப்பு தருமடியா கெஞ்சி ஜெபிக்கிறோம், எங்கள் ஜனங்களை ரத்த கோட்டைகளாக மூடி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம், யாருக்கும் ஆண்டவரே இந்த வைரஸ் பலவீன தொடவே கூடாது சப்பா, எங்கள் ஜனங்களை ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம், இதனால எவ்வளவு விபரீதங்கள் ஆயிருதே சப்பா எங்கள் மக்களுக்கு சப்பா, யாருக்கும் இந்த வைரஸ் பலவீனத்தினால தீங்குகள் அணுக கூடாது காய்ச்சல் வந்துடக்கூடாது ஆண்டவரே, இந்த பலவீனத்தை நீங்க ஒருவர் தான் மாற்ற முடியும் சப்பா, நம்முடைய திருக்கரத்தை நம்முடைய பிள்ளைகள் வைத்து யாருக்கும் இந்த வைரஸ் பலவீன தொடாதபடி தேவன் காத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம், அது போல ஆண்டவரே இந்த வெயிலின் தாக்கத்தினாலே சப்பா யாருக்கும் எந்த பலவீனம் வரக்கூடாது சப்பா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே வெயிலின் தாக்கத்தினால மடிந்து போயிடுறாங்கப்பா, என் தேவனே எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம், இந்த வெயில் தாக்கத்தை சப்பா நீங்க குறைத்து தரும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் சப்பா, நீங்க ஒருவர் தான் மாற்ற முடியும் சப்பா ஆண்டவரே, நீங்க சொல்லாகும் கட்டளடி நிற்கும் ஏசப்பா ஆண்டவர், இந்த வெயில் தாக்கத்தை நீர் மட்டுப்படுத்தி தந்தரலும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா, எங்கள் தேசத்தின் மேல உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஏசப்பா, எங்கள் தேசத்துல யாருக்கும் ஆண்டவரே அதிகமான வெயில் தாக்கி காய்ச்சலோ பலவீனமோ மடிந்தோ யாருமே போக கூடாது ஏசப்பா, எங்கள் தகப்பன் எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக, இந்த வெயில் தாக்கத்தை குறைத்து மக்கள் எல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடணும், மக்கள் எல்லாம் உங்களை அண்டிக் கொள்ளணும், உங்களை ஏறணும், உங்களுக்குள்ள வாழணும். அந்த கிருபைகளை தந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் வைரஸ் ஆண்டு வைரஸ் பலவீனங்களை மாற்றிப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம். வெயில் தாக்கத்தை குறைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
0: கர்த்தர் ஜெபம் கேட்டதுக்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சின்ன கோரஸ் பாடி எல்லாரும் உங்களுக்காக, உங்க குடும்பங்களுக்காக, நமது ஊழியங்களுக்காக நம்ம எல்லாரும் சின்ன கோரஸ் பாடி ஜெபிக்கலாமா?

நன்றி நன்றி அபியானவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, போதுமானவராய் இருந்து வழிநடத்தி வருகிறவரே, ஆராதிக்கிறோம். அதிசயங்கள்

தொடர்ந்து ஜெபிக்கலாமா? நன்றி கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தால் என்ன எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தாங்கப்பா. கடை வைத்திருக்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கடை நல்ல வியாபாரம் தாரும், அக்கம் பக்கம் தாய்வை தாரும். அப்பா அவங்க ரத்தத்தை ஒவ்வொரு கடையில் தெளிப்பீராக கத்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். நிறைய பிள்ளைகள் அப்பா வெற்றி பெற உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. அடுத்த வாரங்களிலே பீஸ் கட்ட வேண்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுவதற்கு வேண்டிய தேவையிலே சந்திங்க. யூனிஃபார்ம் வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், எவ்வளோ காரியங்கள் இருக்குதுப்பா. கல்லூரிகளுக்கு போகணும் அப்பா, ஹை ஸ்டடிஸ்க்கு போகணும், எவ்வளோ காரியம் இருக்கிறதப்பா. அதற்கு வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் கத்த எடுத்து பெற்றோருடைய கண்ணீரை துடைக்க முடியாமல் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகள் கூட பணம் இல்லைன்னு படிக்க போகலன்னு இருக்கக்கூடாதப்பா. எல்லாரும் படிக்க, அவர்களுக்கு பணத்தேவை சந்திங்கப்பா. கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் வெற்றி பெற உதவி செய்தே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க பரிசுத்த நாமம் எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தாவே மகிமை அடைய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல திருமணமாகாத பிள்ளைகளை திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. அப்பா நல்ல பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. கிறிஸ்துக்குள் இருக்கிற அப்பா மகன்களை மகளை தாரும் ஐயா. அப்பா அதிசயம் செய்யுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளை குழந்தை தாங்கப்பா. பிரிந்த குடும்பங்களை இணைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்போ எத்தனையோ குடும்பங்கள் எல்லாமே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. ஒரு தேவ சமாதானத்தை எல்லா குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. சொந்த வீடு வாசல் இல்லாத மக்களுக்கு சொந்த வீடு வாசல் ஏற்படுத்தி தருவீராக. எவ்வளோ பேர் குடும்பங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்கப்பா. நீ விடுவிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பம் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்கப்பா. ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. பண தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஐயா. கண்ணீர் கவலைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. போதுமான அளவுக்கு எல்லா குடும்பங்களும் பண தேவை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாகனம் வைத்து அதன் மூலம் சம்பாத்தியம் பண்ற பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தோட்ட தொழிலாளிகள் இருக்கிறாங்கப்பா, கட்டட வேலை செய்வர்கள் இருக்கிறாங்க, வீடுகளுக்கு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்கப்பா. கண் ஒவ்வொரு கண்ணீரை துடைத்து நீர் ஆசீர்வதிக்கணுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனமாயிருக்க மக்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க. நோய் நொடிகளை குணமாக்கும் அப்பா. எல்லா சேவன கட்டுகள் இயேசுவின் நாமத்தை உடையட்டும். மந்திர கட்டுகள் உடைந்து போகட்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்ப எத்தனையோ மந்திரத்துக்கு போறாங்களோ, அறிந்து கூட மந்திரத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களேப்பா. இந்த மக்கள் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் யாருண்டு தெரிந்தும் இந்த மந்திரத்தை விடாம இருக்கிறாங்களேப்பா. அதனால எவ்வளோ பிறகு பாதிப்பு வரும்ப்பா. அப்பா அவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கு எவ்வளோ அதனால பெரிய ஆபத்துகள் காத்திருக்கிறதப்பா. மந்திரத்துக்கு போற மக்கள் ரட்சிக்கப்படணும். மந்திரம் செய்யக்கூடாதப்பா. மந்திரத்துக்கு போகக்கூடாதப்பா. மனம் திறந்தலை தாரும் ஆண்டவரே. அப்பா இந்த பாவத்தை விட்டு விலகணும். விளையாடத்தனமா இருக்கிறாங்கப்பா. எவ்வளவு பெரிய பிறகு பாதிப்பு இருக்குது என்பதை உணராம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மனம் திருதணும் சொல்லி மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயம் நடக்கட்டும் அப்பா. அப்பா மனம் இறங்கும் அப்பா. அது போல இயேசுங்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் கையில் எடுங்க. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அக்காவை பலப்படுத்துங்க. நல்ல சரீர சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க. கேஸ்ட்ரிக் வரக்கூடாதப்பா. பரிபூர்ண ஆரோக்கியமும் சுகமும் புது தெம்பும் கொடுத்து தீர்க்காயிலை கொடுத்து வல்லமையாக அக்கா பயன்படுத்துங்கப்பா. அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க. வசந்தி அக்கா பலப்படுத்துங்க. அவர்களுக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாரும் அப்பா. எல்லா பலவீனங்களையும் மாற்றி பலப்படுத்த வல்லமையாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு உடன் ஊழியக்காரர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் பலப்படுத்துங்க. சுகபலன் தாரும் காத்துக்கொள்ளுங்கப்பா. பத்திரிகோளியத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்ப்பா. அப்பா பத்திரிகை இந்த மாதிரி சீக்கிரம் வரணும். பத்திரிகை வேலை செய்ய ஆட்களை தரணும். பத்திரிகையின் பணத்தேவையை சந்தை எவ்வளோ பணம் பெண்டிங் இருக்குதுப்பா. இந்த பணத்தேவையில சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல அப்பா டிவி மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க. வெளிச்சம் டிவி மூலமாக உங்களுடைய கிருபினால் அப்பா ஒளிபரப்பு செய்கிறீர். எத்தனையோ இடங்களை மக்கள் பார்க்க செய்கிறீர் ஐயா. உங்கள் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில்லாம் சந்திங்க. நம்ம ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் அனைத்து மொழி டிவிக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்டிருக்க டிவிலாம் மீண்டும் வெளிவரணும். மக்கள் பார்க்கணும், ரட்சிக்கப்படணும். கர்த்தர் பொறுப்பெடுக்க எந்த விதமான தீங்கு வரக்கூடாதப்ப. தீங்கு செய்ய எலும்பிருக்க மக்களை சந்திப்பீராக. ஒவ்வொரு டிவி சேனலும் பாதுகாக்கப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நீங்கள் நடக்கிற சண்டே கிளாஸ் வழித்து ஆசீர்வதிங்க.
ஒவ்வொரு டீச்சர்ஸ் வல்லமே பயன்படுத்துங்க. நிறைய சிறுப்பிலே தாரும் ஆண்டவரே. மருத்துவமனை ஒழித்து தொடர்ந்து நடைபெறுகிற கிருபை தாரும். சகோதரிமார் வல்லமே பயன்படுத்துங்க அப்பா. அப்பா டெலிபோன் ஒழித்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் போன் பண்ணுகிறார்களோ ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீர் கவலை துக்கங்களாக மாறணும் அப்பா. அதிசயங்கள் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. காட்டேஜ் மீட்டிங் ஆசீர்வதிங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்க தூண்டுங்க. இப்போ எஃப்எம் ரேடியோ யாரெல்லாம் கேட்க செய்து கொண்டிருக்கிறீரோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் மீது அவர் குடும்பங்களில் கத்துடைய வல்லமை இயேசுவின் நாமத்தை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் மூலமாக அப்பா உன் வார்த்தை கேட்கிற எல்லா மக்களையும் கத்துற ஆசீர்வதிங்க. இயேசுக்கு அனைத்து ஒளியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுக்கிற ஒளியத்தின் பண தேவையெல்லாம் சந்திப்பீராக. சபைகளுக்கு நிறைய புதிய புதிய மக்களை அப்பா கொண்டு வரோம். பின்வாங்கின குடும்பங்களை சந்திப்பீராக. மக்கள் ஓடி அப்பா சர்ச்சுக்கு வரணும், வாஞ்சை உருவாகணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். வெள்ளிகள் உபவாச கூட்டங்களில் திரள் கணக்கான மக்களை தாரும் ஐயா. ஆத்தமோல் வர முடிய தடைகளெல்லாம் மாற்றும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக்கொள்ள எங்களை தாழ்த்து விடுகிறோம். உங்களுடைய கிருபை எல்லாரையும் தாங்கட்டும் அப்பா. நம்ம இயேசுக்கிற ஊழியங்களை அன்போடு தாங்க. நீங்கள் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை ஊழியத்திற்கு கொடுக்குறாங்க. அந்த நல்ல மனதை தந்தீரே ஸ்தோத்திர ஆண்டவரே. அவர் கொடுக்கிற நீர் கொடுக்கிற வருமானத்தில் ஒரு பகுதி ஊழியத்திற்கு கொடுக்கிற ஒரு நல்ல மனதை கொடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஊழியத்தை தாங்க எழுப்பி கொடுத்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியத்திற்கு கொடுப்பதன் ஆசீர்வாதத்தை வாழ்க்கையை பார்க்கணும் ஆண்டவரே. நிறைவான பலன்களை தார், சுகம் தாரும், பலன் தார், வீண் செலவுகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே. கலந்து கொள்ளலாம். திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 10. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீர் இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகிய ராகேலாகிய கலரையினரில் இரண்டு மனுஷரை காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேலிருந்த கல்லை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். அவ்விடத்தை விட்டு அவரும் அப்புறப்பு கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுகசெய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்பிடுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பருவம் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்ய சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உங்களிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்துரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்த போது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது எல்லா சவுலும் தீர்க்கதரிசிகளுக்கு ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பொன்பை மேடையின் மேல் வந்தான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேல் இடத்திற்கு போனோம் என்றான். அப்பொழுது சவுலும், சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன என்று சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னாய் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேலுக்கு சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இருக பிடித்து எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றான். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்ரி குடும்பத்தாரின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கும் கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சாமுவேலின் ராஜாங்கத்தின் முறையை அவர் ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சன்னதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சவுலும் சிப்லாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா தம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் வாசித்து முடிந்தாய்.
1: இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம். சகோதரர்கள் யாராவது வாசிக்கலாம். லூக்கா 4 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா 4 அதிகாரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவர்களே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரத்தியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழக்குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கும் அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை பிரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் பார்வையற்றவர்களுக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபியுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகோமிலிருந்து உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகள் உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலிற்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தியினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பை தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்திற்கு வந்து ஓய்வு நாட்களிலே ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசனேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமன்றான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதற்றினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதியினால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியினால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதற்றினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜபாலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 27வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 27 சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்க போகின்றோம். சங்கீதம் 27 அதிகாரம், தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போறதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ்விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்பதே ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு அல்லது நாளைக்கு தமிழ் பத்திரிகை, இயேசுங்கிற பத்திரிகை கத்திரிக்கிறது வந்துவிடும். இந்த வாரம் பத்திரிகை வேலை இருக்கிறது. ஆகவே சபையார் இதை மனதில் வைத்து பத்திரிகை வேலை செய்ய வரும்படி அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஜெரால்ட் அவர்கள் பாடல் பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும்.

0: கணக்கு படித்தவர்களுக்காக வசந்தியை கஜபிப்பார்கள். தொடர்ந்து கத்தடி வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகின்றோம். பேசலாம்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை. பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பினை பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே, எங்களுக்கு தந்தந்த பெரிதான கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வழியிலும் படைக்கப்பட்ட காணிக்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். சுவிசேஷத்திற்காக சபையார் கொடுத்த அனைத்து காணிக்கையும் நீர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, குடும்பங்களில் எந்த குறையும் வராதபடி எல்லாம் நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருவை பாராட்டும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம். ஆயிரம் மடங்காக திரும்ப தந்து செழிப்பாக நேர் மாற்றும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம். குடும்பங்களில் எந்த தேவையில்லாத செலவுகள் வராதபடி நேர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம். கத்தாவே, கையின் பிரயாசிகளை நீர் தாமே இறங்கி ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நீங்க இப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமே.
0: தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதா அன்பின் கர்த்தாவே, சற்று நேரம் திருவசனத்தை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கர்த்தர் பேசுங்க. இந்த வேத தியானத்துக்கு விரதமா எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகராவிகள் எல்லாம் இயேசுவை நாமத்தில் கட்டப்படட்டும் அப்பா. திருவசனம் செல்லும்படியான வாசலைக்கு அது திறந்து கொடுங்கப்பா. அப்பா, என்னையும் எங்களையும் பக்கமாய் திருப்பி கொள்ளுங்க. கர்த்தர் பொறுப்பிடுங்க. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கட்டும். வேத தியானத்துக்கு விரதமாய் எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமை அடைவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் வேதத்தில் ஒரு சிறிய பகுதியை நாம் தியானம் செய்து ஜெபம் பண்ண போகின்றோம். எபேசியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம். பவுலடியார் சபைக்கு ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் நாம் தியானம் செய்ய போகின்றோம். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நாம் இப்பொழுது வாசிக்க போறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசனில் வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். 19வது வசனத்தின் கடைசி பகுதியை முடிக்கிறார் பாருங்க. வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரத்திலே நிறைய மர்மங்கள் இருக்கிறது. அது சபைக்காய் பவுலடிகள் ஜெபித்த ஜெபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெபமாக கருதப்படுகிறது. அவர் என்ன ஜெபிக்கிறார்? அவர் முழங்கால் படிட்டு அவர் கர்த்தராகிய தேவன் நோக்கி என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. சபை மக்களாகிய நாம் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் என்ன செய்யணும்? வல்லமையாக பலப்பட வேண்டும். பாத்தீங்களா, இன்றைக்கு சபை ஜனங்களாக நாம் கர்த்தருக்குள் நம்ம உள்ளான மனுஷனுக்குள் பலப்பட வேண்டும் என்று அவர் பவுல் ஜெபித்தார். அதாவது இன்றளவும் சபை வளர்கிறது. உள்ளான மனிதன் நம்ம ஒரு விசுவாசின் வாழ்க்கையில ரெண்டு விதமான மனிதன் இருக்கிறாங்க. ஒன்று வெளியே இருக்கிற இந்த மனிதன், மற்றொன்று உள்ள இருக்கிற மனிதன். இந்த உள்ள இருக்கிற மனிதன் தான் அவன் பரலோகம் செல்ல முடியும். வெளியிருக்கிற மனிதன் அவன் செல்வதில்லை. கிறிஸ்துவின் நாளிலே ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அதுவரையிலும் நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால், ஒருவேளை கிறிஸ்துக்குள் நாம் மரிக்காதபடிக்கு அந்த கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்தோம். ஆனால் இந்த சரீரம் அப்படி ஒரு இமை பொழுது மறுரூபமாக்கப்படும். ஆனால் முக்கியமாக நம்முடைய உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். பாருங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர் எபேசு சபைக்கு எப்படி ஜெபிக்கிறார் பாத்தீங்களா? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜபங்களை ஊழியர்கள் விசுவாசிகளை ஜபித்தா சபையில மக்கள் வரமாட்டாங்க. இந்த காலத்து ஊழியங்கள்ல இப்படிலாம் ஜபித்தம்னா யார் வரமாட்டாங்க. உள்ளான மனுஷன் வேலை பண்ணணும், அவங்க உள்ளான மனிதன் பலப்படணும், இவங்க நல்லா ஆவிக்குள்ள வரணும்னு சொல்லி ஊழியக்காரர்கள் ஜபித்தா மக்கள் வரமாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஜனங்களுக்கு இக்காலத்து ஊழியர்கள் சபையில் இருக்கிற ஊழியர்கள் சுவிசேஷகர்கள் பெரிய பெரிய தீர்க்கதர் எல்லாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி ஜெபிக்கும்போது தான் மக்கள் குவிகிறார்கள். உனக்கு சுகம்

கிடைக்கும். நீ பெரிய ஆளாக மாறுவாய். நீ உன் குடும்பத்திற்கு எல்லாம் இருப்பார்க்க நீ தான் உயர்ந்திருப்பாய். உங்க தெருவை நீ தான் உயர்ந்திருப்பாய். இப்படிலாம் அவங்களை வந்து நம்ம போக்கஸ் பண்ணி அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது மக்களுடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்து பரவாயில்லையே இப்படிலாம் நமக்கு ஜெபிக்கிறாங்களே என்று சொல்லி ஜனங்கள் குவிய ஆரம்பிக்கிறார்கள், காணிக்க கொட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரர், அன்றுவரே இந்த விசுவாசி அவன் உள்ளான மனிதனிலே ஆவியிலே பலப்பட வேண்டும் என்று ஜெபித்தா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியாது. ஜனங்களுடைய உள்ள என்ன ஆயிரும், என்னங்க இதெல்லாம் அப்படின்ட்டு போயிடும். ஆனால் பவுல் ஜெபித்த ஜெபத்தை தான் இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறோம். பவுல் அவர் சபைக்கு ஜெபித்தார், உள்ளான மனிதன், இந்த வெளி மனுஷன் இல்ல, எங்க இருக்குது உள்ளான மனிதன், இதுதான் நம்ம பார்க்கின்றோம். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நான்காவது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் ஒரு அருமையான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் சாரி நான்காம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்க. அனுப்படினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள். பவுல் என்ன சொல்ல வரார் புரியுதுங்களா? ஒரு மனிதன் என்று சொன்னா ரெண்டு விஷயம் அவனுக்குள்ள இருக்கு. என்ன விஷயம் இருக்கிறது? அவன் உள்ளான மனிதன், புறமான மனுஷன். வெளியே பார்க்கிறது புறமான அந்த உடல், அவர் சொல்ற அந்த உடல் அழிந்து போன கூட பரவாயில்ல, அவன் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்ணும், புதிதாக்க பண்ணும், பலப்படணும். இன்றைக்கு உங்க ஜபமும் என் ஜபமும் அப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரே நான் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு கொழுத்து போகிறதல்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு பெரிசாகதல்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு சுகம் பலன் கொடுத்து இதுக்கு நல்ல உடை கொடுத்து நிறைய இந்த உடலுக்கு வேண்டியதெல்லாம் செய்து இது அழிந்து போகிறது. ஆனால் நம்முடைய மனுஷன், எந்த மனுஷன் பலப்படணும் சொல்லுங்க? நம்முடைய இந்த உள்ளான மனிதன் நமக்கு பலப்படும். அது மேல போடுங்க, அதை எடுத்து கரெக்டா போட்டு வரணும். அது உள்ளான மனிதன் எங்க செய்யணும்? அது அது உள்ளான மனிதன் பலப்படணும். அதைத்தான் நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்கணும். ஆண்டவரே என உள்ளான மனுஷனை நீ பலப்படும். அதுதான் இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே என உள்ளான மனிதனை பலப்படுத்தும். அதான் எப்படி ஜெபிக்கிற மீண்டும் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. 3வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. மீண்டும் வாசிக்கலாம். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. எபேசியர் 3 அதிகாரம் 16 வாசிங்க. எப்படி பலப்படணுமா பாருங்க. நீங்களும் நீங்கள் அவருடைய ஆவியினாலே. அப்புறம் உள்ளான மனுஷன் எப்படி பலப்படுது? ஆவியானவரால் பலப்படுது. கிறிஸ்து அருமையானவர்கள், நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ஒரு வேலையா இருக்கலாம், நம்ம பவுடர் போறதுனால நம்ம முகம் ஒரு வேலை வேலையா தெரியலாம், சுருக்கம்லாம் மாறுற மாதிரி இருக்கலாம், நல்லா போட்டு போட்டு தேய்க்க தேய்க்க தேய்க்க என்ன ஆகும், சுருக்கம்லாம் மாறி அப்படிப்பா என்ன அழகா இருக்காங்க பாருப்பா, காலை எழுந்திருக்கும் போது முகத்தை போய் பாருங்க, அப்போ அவங்க எப்படி அழகு தெரியும். அப்போ ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி இங்கே தேய்ச்சி இங்கே தேய்ச்சி இங்கே தேய்ச்சி இப்படி பண்ணி வாய்க்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஊர்னு வச்சுட்டு தோத்துறோம் தோத்துறோம், வாய் பெருசாக என்னங்க இது, இந்த உள்ளான மனுஷன் இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு என்ன ஆகுது, இது அழிந்து போயிடும். அப்போ ஒரு மனிதனுடைய இந்த வெளியான மனுஷன் அழிந்து போயிடும். எந்த மனுஷன் வேலைப்படுத்தப்படணும்? நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஹலேலூயா. நீ உங்களை பார்த்து இப்போ உங்க உடம்பை பாருங்க, நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ உண்மையான மனிதன் கிடையாது, எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் தான் எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப அந்த மனிதன் தான் பலப்படுத்தப்படணும். எப்படி பலப்படுத்தப்படுறான் அந்த மனிதன்? ஆவியானவரால் பலப்படுத்தப்படுகிறான். ஹலேலூயா சொல்லமா. அப்ப ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் பாத்தீங்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுப்பதில்லை, ஆவியில நிறைவதில்லை, ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை. இன்றைக்கு எந்த சபை ஆவியானுக்கு இடம் கொடுக்கிறதோ அவங்க தான் கர்த்தருக்குள்ள பலப்படுத்தப்படுவாங்க. ஹலேலூயா. எந்த ஒரு சிறு தம்பி சிறு தங்கை, எந்த ஒரு வாலிபன், எந்த ஒரு வாலிப பெண், எந்த ஒரு பெரியவர்கள், எந்த ஒரு ஊழியக்காரன், பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறாங்களோ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய உள்ளான மனிதனை அவர் பலப்படுத்த முடியும். ஹலேலூயா சொல்லாமா. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அதுவா இருக்கணும். நமக்கு எது தாங்க, அது அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். சொல்ற நம்ம சாப்பிடறோம் அது என்ன அழிந்து போகுமே, வாய் வழியா சாப்பிட்றோம், ஆசன வழியா போயிடும், அது ஒன்றும் இல்லையே. நம்ம இன்னைக்கு ஒரு துணி போடுறோம், நாளைக்கு ஒரு துணி போடுறோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஆனா உள்ளான மனிதன், நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கு, அந்த மனிதன் என்ன ஆகணும், அது அவன் பலப்படுத்தப்படணும். ஹலிலே சொல்லாமா. எப்படி அவன் பலப்படுத்தப்படுறான்? ஆவியானவரால் பலப்படுத்தப்படுறான். ஆவியான் எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களே கொஞ்சம் நீங்க சோதித்து பாருங்க, ஆவியான் இருக்கிறாரா?

ஆவின் அபிஷேகத்துக்குள் நிறையிறோமா, இல்ல ஒரு பாசங்க மனுஷமா கை அப்படி எப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறோமா, நிறைய வருஷமா அப்படி கையை ஆட்டிட்டு ஆவியான மாறி பண்றோம், அது ஆவியான கிடையாது. ஆவிய நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்துகிறாரா, ஆவிய நமக்குள் இருந்து நம்மை குணப்படுத்துகிறாரா, ஆவிய நம்மை பலப்படுத்துகிறாரா இல்லனா? இன்றைக்கு நீ ஆவியனை ரொம்ப வருந்து கேட்கணும், உவாசம் இருக்கணும், கண்ணீர் வடிக்கணும், அப்படியே நம்ம ஆவியனை விட்டுட்டே இருக்கிறோம். ஆவியனை வரும் பொழுது தெரியும், ஆனால் போகும் பொழுது தெரியாது. பாருங்க, நீங்க உங்க இளம் ஆரம்ப காத நினைச்சு பாருங்க, ஆவியன் அபிஷேகம் வந்த உடனே கத்தி கூச்சல் போட்டு பெரண்டு உருண்டு அன்னிய பாஷை பேசி கை தட்டி தரிசனம் பார்த்து கட்டுப்படுத்தவே முடியாது, சத்தத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆவியில் நிறைவாங்க அப்படி பயங்கரமான பரவசமா இருக்கும். ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அது தெரிகிறது, ஆனா வெளியே போகும் பொழுது பாப்பார் சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம ஒன்னும் கேட்கலன்னா சைலண்டா அவர் ஜென்டில் அவர் அப்படியே பேசாம வெளியே போயிருவார். ஆனா பிசாசு உள்ளே வருவது தெரியாது, மெதுவ சத்தம் இல்லாம உள்ள உட்கார்ந்துக்கும். பிசாசு வருவது தெரியாது, ஆனா போவது தெரிந்துவிடும். எங்கேயாவது ஜோபம் பண்றோம், ஆடும் தலை அப்படி ஆடும், பொடி சுத்தம். ஆனா இந்த மாதிரிலாம் யாரும் ஆவியில் நிறையறீங்களா, அதை நிறையாதீங்க, இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆனா ஆவி இப்படி ஆட்டுவாரு, அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்போ நல்லா நினைச்சு பாருங்க, பிசாசு வருவது தெரியாது ஆனா போகுது தெரியும். ஆட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி பைபிள் எல்லா இடத்துல வாசிப்பாங்க, பிசாசு பிடிச்சவங்க அலக்கடிக்கப்படுறாங்க, நெருப்புல தள்ளப்படுறாங்க, தண்ணில தள்ளப்படுறாங்க, மயக்கத்தின் மயக்க நிலை கடையறாங்க, அவர்களை ஆட்டி படைக்கிறது கசக்குது பிசாசு. அப்போ பிசாசு வருவது தெரியாது ஆனா போவது தெரியும். ஆனா தேவன் ஆவியான உங்களுக்குள்ள வருவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆவியன் வந்தா உற்சாகம் இருக்கும், புது பலன் இருக்கும், ஜெபிப்பீங்க, அன்பா இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர்க்க விரும்புவீங்க. ஆனா அவர் போகிறது அப்படியே ஆவிகள் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அவர் எளிதா போயிட்டு இருப்பார். இன்றைக்கு சபையாகி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஊழியர்கள் கவனத்துக்கு நீங்க கவனிக்கணும். நீ அப்படியே விட்டுட்டீங்கன்னா நாளையில நாளைக்கு சொல்றாரு இல்லையா, நீங்க ஆவி இல்லாம அனலும் இல்லாம வெது வெது பண்ண இல்ல என்ன செஞ்சிருவாரு ஆண்டவரே, வாந்தி பண்ணி போட்டுருவார். லவதிக சபைக்கு சொல்றாரு, நீ ஆவியில் அனலா இருந்தால் நலமா இருக்கும், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருந்தா என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேன். இன்னைக்கு சபையில் இருக்க ஒவ்வொருவரும் நீங்க கவனிக்கணும், எனக்கு அது தெரியும் இது தெரியும், எனக்கு அவ்வளவு சம்பளம், எனக்கு இவ்வளவு பணம், குப்பையில தான் போடணும், அதெல்லாம் கொண்டு போய் பரலோகத்துக்கு போக முடியாது. உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு தேவைதான் பணம், இப்போ ஊழியம் எவ்வளவு தேவை இருக்குது, பணம் தான் ஊழியம் செய்ய முடியும், உண்மைதான். இந்த பணமே ஊழியம் கிடையாது, எங்களுக்கு இவ்வளவு பணம் இருக்கு, அக்கௌண்ட்ல அவ்வளவு இருக்குது, இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு அது இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நகை இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, அதெல்லாம் குப்பையில கொண்டு போட வேண்டிய விஷயம். ஆவியானவர் இருக்கிறாரா யோசித்து பார்க்கணும். பாருங்க, யோசேப்பை பார்க்கிறோம், அந்த பார்வனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தின போது பார்வன் சொன்னார், தேவ ஆவியை பெற்ற அந்த மனிதனை போல் ஒருவன் உண்டோ என்று சொல்லி எகிப்திற்கு அவன் பெரிய அதிபதியாக உயர்த்தப்பட்டான். எத்தனை வருஷம் தெரியுமா, 80 வருஷம். தாவீது கூட 40 வருஷம், சவுலு 40 வருஷம், ஆனா இந்த யோசேப்பு எத்தனை வருஷம், 80 வருஷம். 30 வயதுல பதவியேற்கிறார், 110 வயது வரையிலும். சிந்திச்சு பாருங்க, ஆவியானவர் அவர் உயர்த்தினார். தானியலுக்குள்ள ஆவியானவர் வந்தார், தானியலை அந்த ராஜா ஒரு பெரிய அதிபதியாக மாற்ற நினைத்தான். இன்று எவ்வளவு பேருக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறோம், நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபம் பண்றதே பெரிய காரியமா இருக்குது, அதுக்குள்ள 10 டைம் கீழே போறோம், மேல போறோம், அங்க போறோம், இங்க போறோம், நம்ம இதயத்தை கட்டுப்படுத்த முடியல, ஜெபிக்க முடியல, 5 நிமிஷம் கண்ணை மூட முடியல, பைபிள் திறக்க முடியல. சிந்திச்சு பாருங்க, இங்க வந்த தூக்கமயமா இருக்கிறோம், எப்படி நீங்களாம் பரலோகத்துக்கு வருவீங்க? சிந்திச்சு பாருங்க, நமக்குள்ள அருமையானவர்களே, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆவியான என்ன செய்ய, நம்ம இந்த வெளி மனிதனை மாத்திரமல்ல உங்க உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். பாருங்க, பவுல் ஜெபம் பண்றார் சபைக்கு, ஆண்டவரே எங்க மக்கள் எபேசபை மக்கள் அவங்க என்ன செய்யணும், அவங்க உள்ளான மனிதனை ஆவியிலே பலப் பண்ணும். இன்னைக்கு அந்த ஜெபம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா சொல்லலாமா, இந்த கோரஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா, கையில திருப்பி பாடுவோமா.

ஹல்லேலூயா. ஆகவே அருமையான வேண்டுகோள், பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவர் உள்ளான மனுஷன் பலப்படணும், ஆவியானக்குள்ள நீங்க இருக்கணும். அதான் எபேசு சபைக்கு அவர் ஜெபம் பண்ணார். சரி, எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் மனிதனுக்குள்ளே வந்தவனை பலப்படுத்துகிறார், எப்ப ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே அசைவாடுகிறார் என்பதை தான் நம்ம ஒரு சில காரணங்களை பார்த்து இப்போ ஜெபம் பண்ண போதும். விளையாட்டா எடுத்துக்காதீங்க, இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு வர முடியுங்க. அப்புறம் நம்ம கஷ்டமான நேரத்தில் போயிட்டு அப்புறம் இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, நம்ம ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுனா சிலருக்கு செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது. சிலருக்கு வந்து அது நம்ம கூப்பிட சொன்னா விளங்கும், சிலருக்கு விளங்காது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்றோன்னே விளங்க, அப்படியே அவங்க ஸ்ட்ரைக் ஆகிரும், அப்படியே ஒரு அவங்க நின்றுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க நம்ம சொல்றது விளங்காது, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விளங்காது, புரிய அந்த நிலைக்கு நம்ம யாரும் போயிடக்கூடாது. கடைசியில பாத்துக்கலாம், கடைசியில ஜெபிச்சுக்கலாம், கடைசியில கர்த்தருக்குள் வந்துடலான்ற அந்த கற்பனையை விட்டுவிடுங்கள். இன்றைக்கு ரட்சணியனால் பரிசுத்தம் இல்லாம வாழவே கூடாது, ஆபத்தான ஒரு காரியம். ஆவியானவர் தான் நமக்கு. அப்ப நீங்க கூப்பிடணும், பரிசுத்தாவியானவர் என் உள்ளான மனுஷனை பலப்படுது. அப்ப ஆவியானுடைய பலன் எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது என்பதை வேதத்தினுடைய உதவியோடு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம் மாஸ்கே கேட்ட இரண்டாம் திருமறை பாடத்தில் இந்த காரியங்கள் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. வாஸ்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 4:14, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி போறாரு, ஆவியானுடைய பலத்தினாலே. யாரு? எங்க இயேசுக்கே ஆவியான பலன் தேவை என்றால் நானும் நீங்களும் எம்மாத்துறங்க. பிள்ளைக கவனிக்கணும், தம்மிமார் கவனிக்கணும், குடும்பத்தை நடத்த தலைவர்கள் கவனிக்கணும், குடும்பத்தில் இருக்க பெண்கள் கவனிக்கணும், மனைவிமார் கவனிக்கணும், கணவர்மார் கவனிக்கணும், பெரியவங்க கவனிக்கணும், ஊழியக்காரர்கள் கவனிக்கணும், சிறு குழந்தைகள் கவனிக்கணும். இயேசுக்கே ஆவியான பலம் தேவைப்படும் என்றால் நாமெல்லாம் எம்மாத்துறங்க. பாருங்க வேதம் சொல்லுகிறது, பாருங்க, பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். இன்றைக்கு அப்ப நமக்கு அந்த ஆவியின் பலன் வேண்டாவா? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு எப்போது ஆவியானவர் அங்கு இறங்கி செயல்பட்டார், தொடர்ந்து 4வது அதிகாரம் வாசித்து பாருங்க, ஆவியின் பலன் எப்படி கிடைத்தது நம்ம வாசிக்க கேட்டோம். அவர் உபவாசம் இருந்து 40 நாட்கள் வனாந்தரத்திலே ஜபம் பண்ணினார் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. எதிர்த்து வந்த பிசாசை அவர் ஜெயிக்கிறார். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில ஜபம் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், உபவாசம் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், பிசாசு கொண்டு ஒரு போராட்ட ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரவல் பிசாஸ் ஆசை காட்டுறான், பிசாஸ் அப்படி பண்றான், வஞ்சிச்சிட்டான்னு சொல்லி ஏமாந்து விழுந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஜெயம் பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். 3 வித சோதனை பிசாசு கர்த்தருக்கு முன்பாக இயேசுக்கு முன்னாக வைத்தான். ஆனா இயேசு 3ஐயும் ஜெயித்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 4:13 வாசித்து பாருங்க, லூக்கா 4:13. பிசாசான சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு சோதனை கொண்டு வருவான். இயேசுக்கு கொண்டு போனான், உங்களுக்கு எனக்கு ஏமாத்திரம். ஆவியான பலன் வேணும், நம்ம பலவீனத்தை பெறுதென்று நீங்க பார்த்து பலவீனம் வலிக்குது, வலிக்கிச்சு விட்டுறக்கூடாது. அந்த வழியை போக்க தானே ஆவியானவர், கத்திரி ஆவியானவர், கத்துடைய ஆவி எங்க உண்டாங்க, என்ன இருக்குது, விடுதலை உண்டு. ஆவியானவர் கூப்பிடணும். பரிசுத்தாவி இல்லனா ஒரு செத்த வாழ்க்கை மாறீங்க, இப்ப தெரியாது, அது போக போக தெரியும். ஆவியான இல்லைன்னா இனி வருங்காலத்து இங்க வாழ முடியாது. அந்த பரிசுத்தாவியான் தான் உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவர். எப்ப பரிசுத்தாவியன் வந்தாரு, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பார்க்கிறோம், 40 நாட்கள் என்ன செய்தார் அவரு, உபாசித்து அவர் ஜபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப உங்க ஜப நேரத்தை நீங்க கூட்டிக்கொள்ளணும், ஜபத்திற்காக எதை நீங்க வளைத்துக்கொள்ள, ஜபத்துக்கு எதை விட்டு கொடுக்க கூடாது, ஜபத்துக்காக எதை விட்டு கொடுத்துடக்கூடாது. நீங்க ஜபம், இயேசு, உபாசம், ஜபம், இதுக்கு இதுதான் நீங்க எதை விட்டு கொடுக்க, ஃபர்ஸ்ட் ஜபம், உபாசம், ஜபம், அதுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் மலிந்து போயிருச்சு. இன்றைக்கு ஜனங்களை பார்க்கிறோம், ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மற்ற குடும்ப சக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதற்கு எதற்கு முக்கியத்துவம். ஆனால் கர்த்தருடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் வெகுவாய் குறைந்து போய் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு 40 நாட்கள் ஆவியானவர் வராந்திரத்திற்கு கொண்டு போய் அவர் ஜெபிக்க வைத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு எந்த நேரம் இருக்கிறது தெரியாதவர்களா? இயேசுன்னு யாரும் தெரியாத யாராச்சும் வந்திருக்கிறீங்களா? இயேசுனா யாருன்னு தெரியும், வருகான என்னன்னு தெரியும், பாவ மன்னிப்பன் என்னன்னு தெரியும்,
நரகம் தெரியும், மோட்சம் தெரியும், எல்லாம் தெரியும். துணிஞ்சு பாவம் செய்த நரகம் தான் சொந்தம் என்பது அது உங்களுக்கு தெரியும். சிந்திச்சு பாருங்க, யாருக்கா தெரியாம இருக்கதா? பரலோகம் என்னன்னு தெரியாதா? மோட்சம் தெரியாதா? இயேசுன்னு யாரும் தெரியாதா? யாருக்கும் ஞாயிற்றுப்போறும் தெரியாது. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது தெரிந்து நம்ம ஜெபிக்காம இருந்தா, உபவாசம் பண்ணாம இருந்தா, ஆண்டு பார்த்தல் காத்திருக்காம போயிட்டோம்னா, எனக்கு என்ன ரொம்ப வலிக்குது, பலவீனம், கடைசியில் அப்புறம் போக முடியாதான் தெரியும். அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியாது, ஆத்மா ஈடேற முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரணம் சம்பவிக்கொண்டு யாரும் சொல்ல முடியாது. எப்ப வேணா, யாருக்கு வேணா, எங்க வேணா வரும். ஆயத்தமா இருக்கணும். அதே நேரத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா நான் பலப்படவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்க கற்றுக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். தாய்மார் பிள்ளைகளை கவனிக்கணும், என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, என்ன வர்றாங்க, கவனம் தேவை. அவங்களை கண்காணிக்கணும். நீங்க இப்ப கண்காணி விட்டுட்டீங்கன்னா அது வாழ்நாள் முழுதும் நீங்க அவர்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அவங்க வாலிப இது கரெக்டா சின்ன பிள்ளைங்க கரெக்டா வாலிப இதுல வந்து அவங்க நல்ல நிலை கத்திற்குள்ள வர வரைக்கும் கண்காணிச்சுட்டே நீங்க இருக்கணும். இப்ப கண்காணிக்க விட்டுட்டீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுது உங்க நேரத்தை அவங்க கூட தான் செலவு பண்ணணும். அவங்களுக்காகவே அழுகணும், அவங்களுக்காக புலம்பணும். அவங்க வாலிப காலத்தை பிள்ளைகளை சரிப்படுத்தி அவங்களுக்கு கத்தர்கள் கொண்டு வர விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுது அவர்களுக்காக உங்க நேரத்தை செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டியதா. அப்புறம் இன்னைக்கு அவங்களுக்காக நீங்க அழுகலன்னா, உபாசம் அழுகுன்னா வாழ்நாள் முழு அவங்களுக்கு அழுக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு உன் பிள்ளை ரசிக்கப்படணும், அவங்க கருத்திற்குள் வரணும், ஆவின் அபிஷேகம் பெற்று என் பிள்ளைகள் பல பண்ணணும். இப்போ நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கண்ணீர் சிந்தி அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்காம இருந்தீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு அழுதுகிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். ஆகவே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஊழியமும் அப்படித்தான், ஊழியக்காரர்களும் அப்படித்தான். நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள், எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. வந்தானுக்கு வந்தான் போனும் இருக்கக்கூடாது. ஊழியர்கள் அப்படி இருக்காதீங்க. யாருக்கு தேவைங்க ஊழியம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் ஊழியக்காரி யாருக்கு தேவை? ஒரு அரசாங்கத்தில் வேலைக்கு போறோம், ஒரு பொது கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், நீ ஒழுங்கா வேலை செய்ய என்ன செய்வ? வேலைக்கு எடுப்பாங்களா உன்ன? ஊழியன் அப்படி இல்லை, வந்தா வந்தா வர இஷ்டான வர எந்த இடத்துல வைப்பாங்க உங்களை? எந்த ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்வாங்க? ஊழியனா விளையாட நினைச்சிட்டு இருக்க நிறைய பேர். நம்ம இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போறது, ஏதோ சத்திரம் மாதிரி நினைச்சுக்கிறோம். வர்றது போறது, வர்றது போறது, வர்றது போறது, இருக்கிறது இங்க போறது அங்க போறது. ஜபத்துக்கு சரியா வர்றதில்ல, ஊழியத்துக்கு சரியா வர்றது கிடையாது, ஜபம் பண்றது கிடையாது, ஒரு ஊழியத்துல வாஞ்ச கிடையாது, ஊழியத்துல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்ன்ற எண்ணம் கிடையாது. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? சிந்திச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனதில் கொண்டு வந்து எந்த ஊழியமா இருக்கட்டும், அது முழு நேரமா இருக்கட்டும், பகுதி நேரமா இருக்கட்டும், சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கட்டும், அது பகுதி நேரம் எந்த ஊழியமாவும் இருக்கட்டுமே, மருத்துவமனை ஒழிய மாட்டோம், ஊழியத்தை ஒழியமா செய்யணும். செய்யாம நீங்க நேரத்தை வீணாக்குறீங்கன்னா ஒரு நாள் கத்திர ஞாயிற்று நாள் நீக்கணும். அது யாரானாலும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே திருப்பு தான். அப்ப ஆவியன் பலன், எத்தனை ஊழியக்கார அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் இல்ல நிக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. நம்ம அவங்களை பெரியப்படுத்த இங்க போவா? அவங்களை அப்படியே போயிட வேண்டியதுதான். நம்ம கர்த்தர்களும் கர்த்தர் தான், இயேசு தான். அவருக்கு அதுக்கப்புறம் தான் அத்தால் அடுத்ததால் அந்த நிலைக்கு வைராக்கியமா நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வைராக்கியத்தை அவர் பாராட்டுவார். சொல்லுங்க ஹலோ இல்லையா? அந்த வைராக்கியம் வரணும். எது வேலைன்னா என் ஆண்டவர் தான், என் ஆண்டவரின் இயேசுனை வாழ வைத்திரு, அவரு தான் என் வாழ்க்கை, அவருக்கு தான் என் ஊழியம், அவருக்கு தான் என் உழைப்பு. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சொங்கி போய் ஜபத்தோட, இவங்க ஜபம் யாருக்கு தேவை சொல்லுங்க? எல்லாம் முடிச்சு சொங்கி போய் அந்த ஊழியத்தை செஞ்ச அந்த ஊழியத்தில் எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆத்மாக்களை நீ ஆதாயப்படுத்த முடியும்? உழைப்பு இயேசுக்கா இருக்கும். நீ எல்லா வேலையை முடிச்சு டயர்டாகி சோர்ந்து போய் வந்து சொங்கி போய் ஊழியத்தில் உட்காந்தா நீ ஜபிக்கிற ஜபம் ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம ஆவியான வருவாங்க வரமாட்டார், எப்படி இருக்கும்? எனவே அன்புக்குரிய ஊழியர்களுக்கு தயவுசெய்து கவனிங்க, ஜபம் பண்ணுங்க, உபாசருங்க, ஆவில் நிறைங்க. சும்மா நேரத்தை வந்து இடத்து காலி பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் கடைசி காலத்தில் அவருடைய வேகத்துக்கு ஓடுற ஊழியக்காரர்கள் தான் வேணும். நீ ஒரு வேலைக்கு போன விட்டுருவாங்களா சொல்லுங்க? ஒரு வேலைக்கு போறீங்க, எத்தனை மணிக்கு போன ஊழிய வேலைக்கு? சிந்திச்சு பாருங்க. ஒரு டைம் போய் ஒரு டைமுக்கு வரணும்னு இருக்குல்ல, சும்மா லீவ் போட்டா வேலையை விட்டுருவாங்களா? காலி பண்ணி விடுவாங்க, போன் துரத்தி விட்டுருவாங்க. ஊழியனா இப்ப அப்படி இருக்கிறது இல்ல, சும்மா வரம் போறோம் வரம் போறோம் வரம் போறோம் அப்படிலாம் இருக்காதீங்க. தயவுசெய்து தயவுசெய்து ஆவி பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக எழும்பணும். சிறுப்பிள்ளைகள் உற்சாகப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்க சொல்ல கேள்வி அவங்களுக்கு கண்ணீர் விடுங்க, அழுங்க, புலம்புங்க. பிள்ளைகள் எப்படி ரட்சிப்பு நடத்திடுங்க. ஆவின் அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்ள நீங்க ஒரு கர்த்தர்கள் கொண்டு வரணும், கவனிக்கணும். பாருங்க இயேசுவானவரை பார்க்கிறோம், இயேசுவானவர் பாருங்க போய் தனி அவருக்கு என்னங்க தேவை? அவரே கர்த்தர். ஆனா
வானாந்திரத்தில் போய் 40 நாள் உபவாசம் இருந்து என்ன செய்யறாரு அவரு? என்ன செய்தார் அவரு? நல்லா ஜபம் பண்ணுகிறார். அந்த ஆவியின் பலத்தினால தான் அவர் வந்தார். இன்றைக்கு அந்த ஆவியின் பலம் நமக்கு வேண்டும். ஆவின் சொல்லுவோமா? தூங்காதீங்க, கவனிங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1 அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள இயேசு சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க. 1 அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். 8வது வசனம் சொல்லுது, பரிசுத்தாவியங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு ஆவியன் வருமல் தான் பலன் அடைவீர்கள். ஆவியன் எல்லாம் என்னங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ முடியுமா? உன் குடும்பத்தை ஆவியன் எல்லாம் நடத்த முடியுமா? வேலை ஆவியன் எல்லாம் செய்ய முடியுமா? படிக்கிற பிள்ளைகள் ஆவியன் எல்லாம் நீங்க வாழ்க்கை நடத்த முடியுமா? பயங்கரமான காலத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கோம். செய்தியை பார்க்கிறீங்களே சமூக ஊடகங்கள்ல, சிறு பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க, பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, எவ்வளவு பிள்ளைகள் விபத்துல மறைத்துறாங்க, எவ்வளவு பெரியவர்கள் சிந்திச்சு பாருங்க. மந்திரம் பெருகி விட்டது நாட்கள்ல, பிசாசு பயங்கரமா எழும்பி வந்திருக்கிறான். நீங்க ஆவியானுக்கு இடம் கொடுக்காம நம்ம அந்த மேல் அழகை மாத்திரம் சரிகிற அழகை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ஆவியானவர் அவ்வளவுதான், நம்ம விட்டு விலகி போய் விடுவார். ஆகவே இன்றைக்கு பரிசுத்தாவியனவர் வாஞ்சியோடு கூட நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஊழியங்கள் அப்படித்தான், ஆவியான இல்லைன்னா செய்ய முடியாத ஊழியம். நினைக்கிற மாதிரி ஊழியன்ற விளையாட்டு விஷயம் கிடையாது, அது கம்பி மேல் நடக்கிறது மாதிரி. பாண்டவர் ஒரு என்னது ஒரு மின்சார கம்பி மாதிரி நம்ம விளையாட முடியாத விட்ட. அப்புறம் நீங்க நினைச்ச ஆசைப்பட்டாலும் ஊழியம் செய்ய முடியும். ஊழியனா ஏதோ நம்ம எல்லாம் முடிச்சு அப்படியே சொங்கி போய் யாருக்குங்க வேணும் உங்க உழைப்பு? உன் உழைப்பு இயேசுக்கு தான் இருக்கணும், அதுக்கு தானே வந்திருக்கிறோம், அதுக்கு தானே வந்திருக்கு. ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்துருக்குங்க. ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்துட்டு ஊழியா எங்க எந்த ஆத்மா ஆதாயப்படுத்தப்படுது, எங்க அற்புதம் நடக்குது, சிந்திச்சு பாருங்க. அந்த கேள்வி உங்களுக்கு வரணும், ஊழியக்காரர்களுக்கு அந்த கேள்வி வரணும். நான் ஜெபித்தாங்க அற்புதம் நடக்குதா? எனக்குள்ள ஆவியன் வருகிறாரா? நான் அந்த ஊழியத்திற்கு போன ஆசீர்வாதமா இருக்குதா? நான் ஏன் டேஸ்ட்டுக்கு வந்தா தான் ஊழியனா? உங்க டேஸ்ட்டுக்கு ஊழிய தாண்ட மாற்ற மாட்டேன், நீங்க மாறணும். ஹலேலூயா சொல்லுங்க, ஹலேலூயா சொல்லுவோமா? ஆமா, நம்ம தான் மாறணும். நம்ம வந்து நம்ம அப்படிலாம் இருந்தா தான் ஊழியம் செய்ய வேண்டது, நீங்க உன்னை மாத்தணும். இல்லைன்னா உன்ன இடத்துல வேற ஒரு குழந்தை கொண்டாந்து வைப்பாரு, அதுதான் சட்டம். நான் இப்படி இருந்தா தான் வருவேன், இப்படி இருந்தா தான் செய்வேன்றதுலாம் நீங்க மாறணும். நம்ம மாறினாதான் நம்ம வந்து ஆண்டவர் வந்து மற்றவங்க மாற எதிர்பார்க்க மாட்டேன். நீயும் நானும் தனிப்பட்ட விதத்தில் மாற வேண்டும் இல்லை இல்லையா? அதற்கு ஆவியானவர் தான் நம்மை மாற்றுகிறவர். ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். அல்ல இல்லையா? கூப்பிடலாமா? ஆவியானவர் கூப்பிடலாமா? ஆவியன் பலன் வேணும், ஜபம் பண்ணும்போது தான் ஆவியன் வருவார். வாஸ்து பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் இதெல்லாம் நமக்கு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் எடுத்து வாஸ்து பாருங்க, 31வது வசனம் வாஸ்து பாருங்க. அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு. பாத்தீங்களா, எப்ப ஆவியான வராரு பாத்தீங்களா, எப்ப ஆவியான பலன் கிடைக்குது, அவங்க என்ன செய்யணும், எல்லாரும் ஜபம். அப்ப ஜபம் எவ்வளவு முக்கியத்துவம் சிந்திச்சு பாருங்க. ஜபம் எவ்வளவு முக்கியம், உபவாச கூட்டத்துக்கு வரணும், நீங்க தனி ஜபம் பண்ணணும், குடும்ப ஜபம். எத்தனை வீட்டுல குடும்ப ஜபம் இல்லாம இருக்கிறது? சகோதரியே சகோதரியே, சாக்கு போக்க சொல்லுது நேரம் கிடையாது. அவங்க வரலைங்க, நான் பண்ணல, எங்க அம்மா வரல, அவங்க வரல, யாரு வராங்களோ இருக்கிறவங்க முழங்கால் போட்டு ஒரு பாடலை பாடி ஒரு பைபிள் வாசித்து ஜபம் பண்ண கத்துக்க வேணும். எத்தனை வீடுகள்ல இங்க குடும்ப ஜபம் இல்ல? குடும்ப ஜபம் பண்றவங்க கை தூக்குங்க பாக்கலாம். எத்தனை பேர் குடும்ப ஜபம் பண்றீங்க? உண்மையா ஜபம் பண்றீங்களா? குடும்ப ஜபம் பண்றீங்களா? குடும்ப ஜபம் பண்ணாத ரொம்ப துக்கம், பண்ணணும். நீங்க அவங்களும் இவன் குறைச்சு நீ முட்டி போடும். முதல்ல ஒரு பாடலை பாடுங்க, ஒரு தெரிந்த பாடலை பாடுங்க, ஒரு அதிகாரம் வாசிங்க, ஜபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு அம்மா ஜபம் பண்ணுங்களா, சரி நாளைக்கு அப்பா, நாளைக்கு பிள்ளைங்க, அப்படி ஜபம் பண்ண நீங்க அர்ப்பணிக்கணும். குடும்ப ஜபம் இல்லாத என்ன செய்ய முடியும்? அப்படிலாம் ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த குடும்பங்கள்ல இறங்குவார். அலையிலேயே சொல்லாமா டிஜிஎஸ் தினக்கரன் ஐயாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் அவர் சொல்கிறார். அவர் வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டு பாருங்க. ஒரு நாள் குடும்ப ஜபம் பண்ண நானும் என் பெற்றோரும் முழங்கால் படிக்கிட்ட போது குடும்ப ஜபம் நடைபெற்றுக் கொண்டு திடீரென்று ஆவியானவர் என் மீது இறங்கி வந்தார், என்னை நிரப்பினார், என் கண்களை திறந்தார். பாருங்க, எவ்வளோ நாள் காத்திருந்த அவரை சந்திப்பதற்கு தேவன் என்ன செய்தாரு? குடும்ப ஜபத்திலே
இன்னைக்கு குடும்ப ஜபத்தை எத்தனை பேர் உட்காருறீங்க? பழகணுங்க, ஜபிக்கணும். குடும்ப ஜபம்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அப்புறம் பிசாஸ் மேல பழிய போட்டு அவங்க பண்ணிட்டாங்க கட்டு, இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஜபிச்சு கேளுங்க, இவங்க பண்ணிட்டாங்களா அவங்க, அதெல்லாம் நீ ஜபம் பண்ண கத்துக்கணும். இவங்க பண்ணிட்டாங்களா அவங்க பண்ணிட்டாங்களா டவுட்டா இருக்கு எனக்கு, இவங்க மேல டவுட்டா இருக்கு, அவங்க மேல டவுட்டா இருக்குது. நீ ஜபித்தால் உங்க வீட்டை சுற்றி கத்தர் வேலியடைப்பார். ஆமென் சொல்லுவோமா? மார்க் மாரியப்பன் என்ற ஒரு மந்திரவாதியுடைய சாட்சியை கேட்க நேர்ந்தது. அவர் ஒரு நாள் மந்திரம் செய்வதற்காக இருந்தார். அவரிடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் சென்று, ஐயா இந்த குடும்பத்திற்காக நீங்கள் மந்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடம் பணத்தை கொடுத்தார். அப்பொழுது அந்த அந்த மந்திரவாதியும் பல மந்திரவாதங்களை செய்து பிசாசுகளை வீடுகளுக்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய வீட்டுக்கு அனுப்பினார். போன ஸ்பீட்ல அந்த ஆவி திரும்ப வந்துவிட்டது. கேட்டான், என்ன ஆயிற்று, ஏன் திரும்பி வந்து விட்டா என்று சொல்லி இன்னும் சில மந்திரவாதங்கள் சொல்லி அனுப்பினார். அந்த பிசாசு சொன்னது, என்னை அங்க அனுப்பாதே. அவன் கேட்டார், ஏன்? அந்த வீட்டை சுற்றி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, சொல்லுங்க. அந்த வீட்டை சுற்றி என்ன எரியுது? நெருப்பு எரிகிறது. அவன் மறுபடியும் மந்திரவாதம் சொல்லி அதே ஆவியை மீண்டும் அனுப்பினான். அந்த ஆவி எப்பொழுதும் போய் சக்சஸ்ஃபுல்லா காரியத்தை நடத்திட்டு வரும் ஆவி திருப்பியும் போயிட்டு மிக வேகமாக வந்துவிட்டது. மறுபடியும் கேட்டான், ஏன் வந்து விட்டாய்? இவ்வளவு உன்னை சொல்லி அனுப்பி மறுபடியும் திரும்ப வந்து விட்டாயா? அது சொன்னதாம், அந்த வீட்டை சுற்றி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, நீ மீண்டும் என்னை அனுப்பினால் உன்னை காலி பண்ணிட வேண்டாம். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன நடந்திருக்கிறது? அடுத்த நாள் மந்திரவாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சிவில் ட்ரெஸ்ல சாதாரண ஒரு நபரை போல அந்த அட்ரஸை கண்டுபிடித்து அவர் வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் கதவை தட்டினார். அப்போ அந்த வீட்டோட தலைவர் உடனே அவர் கதவை திறந்து வந்தார். இன்னைக்கு கதவை திறந்த யார் பார்த்து? செல்போன். வாங்க வாங்க மாமா, வாங்க அக்கா, வாங்க உட்காரு, ஐயா வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க போனு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து வர்றாரு. அப்போ என்ன வேண்டும் ஐயா உங்களுக்கு, என்ன வேண்டும் சொன்னப்ப அவர் சொன்னாரா, நான் உள்ள வரலாமா, வாங்க உட்காருங்க. அப்போ அவர் சொன்னார், தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார், ஐயா நான் ஒரு மந்திரவாதி, என்னுடைய பெயர் இது. நேற்று இரவு உங்களுக்காக நான் ஒரு மந்திரவாதம் செய்தேன். ரெண்டு முறை என்னோட ஆவி அனுப்பினேன், அது ரெண்டு முறை திரும்பி வந்துவிட்டது. மூன்றாவது முறை அனுப்பினேன், நீ மீண்டும் என்னை அங்கு அனுப்பினால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னது. உங்க வீட்டை சுற்றி ஒரு நெருப்பு எரிக்கிறதாக சொல்லுகிறது, அது என்ன விஷயம் ஐயா சொல்லுங்கன்னு கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே இந்த பைபிளை தூக்கி காண்பித்தார். ஐயா நாங்கள் குடும்ப ஜபம் ஜபித்தோம். ஹல்லேலூயா, பார்த்தீங்களா குடும்ப ஜபத்தினுடைய மகிமை? பார்த்தீங்களா குடும்ப ஜபம் ஜபித்தோம், எங்கள் வீட்டில் இயேசு இருந்தார். ஹல்லேலூயா, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே ஐயா அந்த இயேசுவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி மாரியப்பன் எல்லாம் தூக்கி போட்டு மார்க் என்ற ஊழியக்காரனாய் மாறின. இன்றைக்கும் இருக்கிறார் மார்க் என்று மாரியப்பன். அல்லேலூயா. ஒரு குடும்ப ஜபம் எவ்வளவு பேரை மாற்றுகிறது பார்த்தீங்களா? இயேசுனா ஊழியர் தெலுங்கானா ஆந்திரா மிகப்பெரிய ஊழியக்காரர். நம்ம சபையில 50 பேர் 100 பேர் வர்றதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கூடுகிற ஒரு பெரிய சபை. அவருடைய வாழ்க்கை ஒரு பைத்தியமாக தெரிந்து கொண்டிருந்தார் பல ஆண்டுகள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவர் பைத்தியமாய் அலைந்து கீழே எச்சு எடுத்து சாப்பிடுவாரு, எச்சு குப்பத்தட்டில் பொறுக்கி சாப்பிடுவாரு. பைத்தியம் அவருக்கு அந்த ஆவி பிடித்து இருந்தது. ஒரு நாள் ஒரு ஒரு ரோட்டு வழி நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தினர் குடும்ப ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஜபத்தில் இவரை அறியாமல் போய் அவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திலே அவர் எழுந்து ஓடிவிட்டார். அவர் ஓட்டிலே போக போக போக இயேசு முகமுகமாய் அவருக்கு தோன்றி அவரை ரட்சித்தார். பாருங்க, ஒரு குடும்ப ஜபம் ஒரு பைத்தியத்தை மாற்றி விட்டது. இயேசுனா என்றால் தெரியாத யாரும் இருக்க முடியாது. ஒரு பெரிய ஊழியனாய் மாற்றிவிட்டு ஒரு குடும்ப ஜபத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. நீ எத்தனை குடும்பங்களை குடும்ப ஜபம் பண்றோம் சிந்திச்சு. வேலை வேலை வேலை வேலை என்னங்க வேலை? கதை கதை கதை சண்டை, கணவன் மணி சண்டை, பூனையை போல சண்டை. என்னங்க சண்டை? விரும்பித்தனங்க கல்யாணம் பண்ணீங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம். சொல்லுங்க, யார் கட்டாயப்படுத்தி யார் தாலி கட்டி வச்சாங்க? இல்லை உங்க புரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்பெல்லாம் எங்க அந்த அப்பெல்லாம் இந்த ஆசை எங்க போச்சு? இப்ப ஏன் அந்த ஒற்றுமை வர மாட்டேது? விட்டு கொடுக்குற மனப்பணம் ஏன் வர மாட்டேது நமக்குள்ள?
குடும்ப ஜபம் பண்ணணும், சாக்கு போக சொல்லக்கூடாது, படிப்பு படிப்பு எந்த படிப்பு எங்க கொண்டு போகும், என் பிள்ளை டியூஷன் போகுது டியூஷன் போகுது, என் பிள்ளை அதெல்லாம் இல்லை, படிக்க ஜபம் பண்ணவே முதலாவது. எங்க எங்க கிளாஸ் டீச்சர் சொன்ன ஒரு காரியம் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், ஒரு காரியம் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் சனி ஞாயிற்றுக்கிழமை நான் படிக்க மாட்டேன், ஆலயத்துக்கு செல்வேன், நான் அந்த இடத்துல இசைக்கறியை வாசிப்பேன், அந்த நாள் முழுதும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன், எந்த வேலையும் சனி ஞாயிற்றுக்கிழமை செய்ய மாட்டேன், கர்த்தருக்குரிய நாள் கர்த்தருக்காகவே செலவிடுவேன். அப்போ கேட்டால், அப்போ சார் உங்களுடைய ரிசல்ட் என்ன? அவர் சொன்னார், காலேஜில் நான் தான் கோல்டு மெடல் வாங்கினேன். இல்லை லூயா, அவர் மெடலிஸ்ட்டுக்கு நான் தான் கோல்டு மெடல் வாங்கினேன். இன்றைக்கும் அவர் இருக்கிறார் கோயம்புத்தூர் பகுதியில் இருந்த ஐயா, இன்னும் இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒரு மனிதன் குடும்ப ஜபத்தை நீங்க பழகணும். அப்ப இவங்க எல்லாம் கூடி ஜபித்த போது அங்க யார் வந்து இறங்கினா? ஆவியானவர் இறங்கினார். அலையிலே சொல்லாமா? அப்போ நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, உபவாசம் இருக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியான செயலாட்டு, சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் தான் இருக்கும். ஒரு நேரமா அந்த உபவாசம் இருக்க பழகுங்க, ஜபிக்க பழகுங்க, ஜபத்தை கூட்டுங்க, தனி ஜபத்துல கத்தரை தேட ஆரம்பிங்க, குழுவா ஜபிங்க, உபவாசம் இருந்து ஜபிங்க, குடும்பமா ஜபிங்க, சபை நடக்கிற எல்லா கூட்டத்துக்கு வாங்க, தேவன் உங்களை சந்திப்பார், ஆவியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஹலே லூயா. மார்க்கு மாறிய பணி மாற்றவில்லையா? சிந்திச்சு பாருங்க, தேவன் உங்களையும் மாற்றுவார். இரண்டாவதாக, ஆவியானவர் எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள இறங்குவார் தெரியுமா? அப்போஸ்தலன் நடைபடி புஸ்தகம் 10வது அதிகாரம், அப்போஸ்தலன் நடைபடி புஸ்தகம் 10வது அதிகாரம் 44வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர், எப்ப பரிசுத்தாங்க பாருங்க, வசனத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கணும். நிறைய வசனத்தை கேட்கறதில்ல, கவனிக்கிறதில்ல, வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கணும். ஆவியான உங்களுக்கு வசனத்தை சொல்லுவோம், வசனத்தை கேட்கவும் காதுகள் திறந்திருக்கணும். ஆவியான சொல்லுவது சபையில காது உள்ளவன் கேட்க கடவன். தூக்கத்தால் வீட்டில் நல்லா தூங்கிட்டு வந்துடணும். வீட்டில் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும். நீங்க நல்லா இரவு படுத்து, நீங்க அப்போ போன் நோண்டிட்டு இருக்கக்கூடாது, நல்லா தூங்கி ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு நல்லா போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துடணும். நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி இலை பாரி காலை எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வரணும். அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த உட்காரணும். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கணும். இங்கே தூங்கி வளைஞ்சா என்ன செய்ய முடியும்? நைட் டியூட்டி வாட்ச்மேன் வேறு யாரும் பார்க்குறீங்களா? வாட்ச்மேன் யாரையா இருக்கிறீங்களா? வாட்ச்மேனுக்கு யாராச்சும் இல்லை. அதனால நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த உட்காந்து ஆண்ட வார்த்தை கேட்கணும். வசனம் சொல்லுகிறது, பேதுரு சொன்ன வசனத்தை கேட்டு கொண்டிருந்தவர்கள் மேலே யார் இறங்கினா? ஆவியானவர் இறங்கினார். ஆமேன். ஆவியானவர் வார்த்தையில் இருக்கிறார். வார்த்தை ஏன்னா யோவன் 6:63 சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆவி, வசனத்துக்குள்ள ஆவி இருக்கிறது. பாருங்க, ஒரு பேப்பர் வாங்குறேன், எத்தனை நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் இந்த சொல்ல இப்போ லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால என்னோட என்ன பேப்பரை குறைய சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் வாசி, எத்தனை முறை ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்குவீங்க? ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டீங்க, எத்தனை முறை வாசிப்பீங்க? நிறைய பேர் நியூஸ் பேப்பரே வாங்குறது இல்லை இல்லையா? ஓசி பேப்பர் தான் வாசிப்போம், ஹோட்டலில் உட்காந்தா வாசிப்போம், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வாசிப்போம், சரி இன்னும் சுத்தம் கடையில் ஏதோ செலவு கட்டி கொடுக்கணும் அந்த நியூஸ் பேப்பர் வந்தால் வாசிப்போம். சரி, ஒரு நியூஸ் பேப்பரை எத்தனை நேரம் வாசிக்க முடியும்? ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை, நாலு முறை, அஞ்சு முறை, அதுக்கு தூக்கி போட்டேன். என்னடா நியூஸ் பேப்பர், இவன் அவனை கொண்டான், அவன் இவனை கொண்டான், இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பைபிளில் நீ நூற்றுக்கணக்கான முறை வாசித்தாலும் கூட உங்களுக்கு என்னாகாது? சலிக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் உயிராக இருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் 6:63 சொல்கிறது பாருங்க, மாசமானது ஒன்றுக்கும் உதவாது. வாசிங்க பார்க்கலாம், 6:63. யாரோ சத்தமத்தில் வாசிக்கலாமா? ஆவியே உயிர்ப்பு, மாம்சம் அது ஒன்றுக்கும். அப்புறம் நான் சொல்கிற வசனம் எப்படி இருக்குதான்? ஆவியாயும். அப்ப வேத வசனம் எவ்வளவு, எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? நிறைய பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லை. கடைசி எப்ப வாசித்தீங்க பைபிள்? யோசனை பண்ணி பாருங்க, தம்பி தங்கச்சி பைபிள் வாசிக்கணும். சில ஸ்கூல் முடிச்சு அந்த கடைசி பரீட்சை முடிச்சு மேலே அந்த
பேகை போடுறதோடு சரி, இது வரைக்கும் பைபிளை தொடவே இல்லை. எத்தனை சின்ன பிள்ளைங்க பைபிள் வாசிக்கணும், பெரியவங்க பைபிள் வாசிக்கணும், வியாபாரம் பண்ணுறவங்க பைபிள் வாசிக்கணும், குடும்பத்தை நடத்துகிறவங்க பைபிள் வாசிக்கணும், கணவன் மனைவருக்கும் பைபிள் வாசிக்கணும், பெற்றோர் பைபிள் வாசிக்கணும், சின்ன பிள்ளைங்க பைபிள் வாசிக்கணும், ஊழியக்காரர்கள் பைபிள் வாசிக்கணும். அந்த பைபிள் வசனம் தான் நமக்கு. ஏன்னா அந்த வசனம் எப்படி இருக்குது? ஆவியாயும் அது வசனம் வாசிக்கணும். எப்படி குடும்பத்தை நடத்துவே, எப்படி உன் வியாபாரத்தை நடத்துவீங்க, எப்படி உன் குடும்பத்தை கற்றுக்கொள்ள பிள்ளைகளை கொண்டு வர முடியும்? நீ உன் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்கிறது வேதம். நீங்க சரியா பெற்றோர் பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் உங்க பிள்ளைய மறந்துடுவாரு. பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், வியாதி வரும், பலவீனம் வரும். சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் சொன்னா வருத்தமா இருக்கும். நான் சொல்லாம இருக்கவும் மாட்டேன், கட்டாயம் சொல்லிதான் ஆகுவேன். நீ வேதத்தை மறந்தால் கர்த்தர் பிள்ளைகளை மறப்பார். ஓசியா 4:6 சொல்றாருல, பைபிள் வாசிங்க பெற்றோருங்க, சின்ன பிள்ளைங்க வாசிங்க, வாசிக்க பிள்ளை கற்றுக் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், வாசிக்கணும், வாசிப்பது. நீங்க பெற்றோர் கவனிக்கணும், அவங்க வாசிக்கிறாங்களா, பிள்ளைங்க ஏமாத்தும், பசங்க ஏமாத்துவாங்க. நான் கவனிக்கணும் உங்களை, ஏன்னா அவங்க நல்லதுக்காக தான். கொஞ்சம் வருஷம் வந்தா அவங்க ரசிக்கப்பட்டன, அதுக்கப்புறம் அவங்களே. இப்ப ஸ்டார்டிங் ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்குது. பணி காலங்களில் பாருங்க, வண்டி எங்கேயாச்சும் செய்வாங்க, சில முக்கியமான ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி நின்று இருக்கும். ஏன்னா திடீர்னு போன் கால் வந்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்ல, அதனால பலது நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணா. அது மாதிரி நிறைய பேர் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கு, வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகாது, சுடுத்தண்ணி ஊத்தணும், தள்ளணும், பார்க்கணும். அப்போ அது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் சரி பண்ணி விடணும். அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்னாகும், அது ஓடிக்கிட்டு ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க கவனிக்கணும், பைபிள் வாசிக்கணும். எனக்கு இது தெரியுது, அது எது தெரிஞ்சால் பிரயோஜனம், வசனம் தெரியணும் உனக்கு. வாழ்க்கையில் வசனம், கத்தடி வசனம் காலுக்கு தீபம், அது பாதிக்கு வெளிச்சம். வசனம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அதுதான், உங்களுக்கு அதுதான், எல்லாருக்குமே அது தான் வசனம். அந்த ஆவியாக இருக்கிறது. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? எனக்கு பலவீனம், பலவீனம். அந்த பலவீனத்தில் வாசித்து பாருங்க, அங்கே ஒரு ஆண்டவர் வச்சிருப்பார், ஒரு விஷயம் வச்சிருப்பார். எத்தனை முறை நான் பார்த்துருக்கிறேன், பலவீனமாக இருக்கும், படுத்த படுக்கையாக படுத்திருப்போம், அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சேன்னு நினைப்போம். அப்போ அந்த முறையில் அந்த நேரங்களில் கர்த்தர் பைபிள் எடுக்க சொல்லுவார். பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். அப்போ நினைப்போம், ஐயோ ஐயோ பரவாயில்லையே, இந்த வியாதி இதுக்கு தான் வந்துச்சா, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்போ துதிப்போம். பரவாயில்லையே, இதுக்கு தான் அந்த பலவீனத்தை அனுமதிச்சிங்களா, இதுக்கு தானா பரவாயில்ல ஆண்டவர் இவ்வளோ காரியம் வைத்திருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம துதிப்போம். ஆனால் சுகமாக்குவார். பலவீனமாக இருக்கதுன்னு சொல்லி அப்படியே கம்பளி மூடி அப்படியே படுத்துக்கூடாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும். நிறைய பேர் அப்படியே முடியாது, அப்படியே தள்ளாடுவாங்க, அந்த ஃபோன் கொஞ்சம் எடுத்துக்கொடுமா. அந்த கம்பளி போது உள்ள வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரப்பா தோத்திரம். ஒவ்வொரு மேலத்தளவுக்கு ஒரு தோத்திரம். யூடியூப் பார்த்துட்டு முடியை கருப்பா போகுது, கருப்பா போகுது, எப்படி முடி கொட்டாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், நல்லா மிளகாத்தூள் போட்டால் நல்லா முடி வளரும். கம்பளியை போத்திட்டு பலவீனமான நேரத்தில் யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏங்க, ஒரு பைபிள் எடுத்து வாசிங்க, வசனத்தை கேட்கிற மேல் யார் இறங்குவா? ஆவியானவர் இறங்குவார். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. டிவி இருக்குது உண்மை, டிவியில் எத்தனை பேர் ஆண்டு வார்த்தை கேட்குறீங்க? ஐயோ இங்கே எத்தனை தம்பிமார், ஐயோ நம்ம நம்ம வசனம் கேட்குறதாங்க, நான் கொஞ்சம் இதை ஆசிரிச்சு கொடுங்க, ஜோம் பண்ணி கொடுங்க. பாருங்க, உங்கள் நம்ம வசனம் கேட்குறதாங்க, இந்த மொபைலுங்க, மொபைலு. ஐயோ பரவாயில்ல, ஆண்டு வரே தம்பிக்கு நீ கொடுத்தா நல்லா வாஞ்சக்காக தோத்துறோம், நாங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பான்னு ஜோம் பண்ணி கொடுத்தா. இவர் இப்போ என்ன கேட்டுக்கிறாரு, எதெல்லாம் கே அதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அப்போ நம்ம டிவி ஆப் இருக்கா? ஆப்பா, ஆப் நேற்று தான் உங்களுக்கு வச்சேன். இல்லை அந்த ஆப் இல்லைப்பா, ஆப் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குதா அப்படிங்களா? யோசிப்பாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க, நிறைய பேர்ட்ட ஒன்றும் இருக்காது. வேண்டாம், அதை பார்த்துக்கிட்டு சும்மா அப்படியே அப்படி கை அது கொடுக்கல விரல். நீ வசனத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் அந்த வசனம் தான் என்ன ஆகும் நமக்கு, வசனத்தை பேசுனதை கேட்டவர்கள் யார் இறங்கினா சொல்லுங்க, ஆவியானவர் இறங்கினா. அலையில சொல்லாமா, பைபிள் வாசிக்காத இன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன். மூன்றாவதாக எப்பொழுது ஆவியான இறங்கினாராம், நம் வாசிக்க கேட்ட முதலாம் திருமறை பாடம் 1 Samuel 10:10 வாசித்து பாருங்க. 1 Samuel 10:10 வசனத்தை நம்ம வாசிக்க போகின்றோம்.
பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம். கனவுல கேட்ட கூட தெரியணும், 1 Samuel 10:10 அது உங்க சொத்தா மாறணும். வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்க தரிசன கூட்டம் அவனுக்கு யாருக்கு சவுலுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஹலே லூயா. பாருங்க, சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா, என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, 5 வாசித்து பாருங்க. பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசகையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசிலின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரு மேளம் நோகசுரம் சுரமண்டலம் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன் மேலே இறங்குவார். நீ அவளோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். பாருங்க, சவுலுக்கு அந்த தீர்க்க தரிசன கூட்டத்துக்குள்ளே நீ போ. உடனே இந்த சவுல் கழுதையை தேட போனவரு இப்ப எங்க போறாரு? ஆண்டவர் திட்டம், நீ கழுதையை மேய்க்கிறதுக்கல்லப்பா, நீ என் ஜனமா இஸ்ரவேலை மேய்க்க வேண்டும். ஹலேலூயா. இங்க இருக்க நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை நினைச்சிட்டு இருக்கோம். கழுதி தேடுற மாதிரி சின்ன சின்ன விஷயம் தேடிட்டு இருக்கோம். நீ கழுதை குதிரை தேடுவதற்கல்ல, நீ நாட்டை ஆள்வதற்காக அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு போக விரும்புறாரு. ஆமென். அப்ப அவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசன கூட்டத்திற்கு போ. அதே மாதிரி சாமியிட்ட அவர் வாக்கெல்லாம் வாங்கிட்டு வராரு. அவர் வரும்பொழுதுதான் 1 Samuel 10:10 வாசிக்கிறோம், அவங்க மலைக்கு வந்த போது இதோ தீர்க்க தரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம். இது எதை குறிக்கிறது? தீர்க்க தரிசன கூட்டம் அப்படி எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபைக்கு வரணும், சபைக்கு வரணும். சபை அந்த ஆராதனை அலட்சியம் பண்ணக்கூடாது. சபை ஆராதனைக்கு நீ வரணும், என்ன வேலையா இருந்தா வந்து ஆகணும். அந்த தீர்க்க தரிசன கூட்டத்துக்குள்ளே சவுல் வந்தார். ஹலேலூயா. நீங்கள் தேவன் பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற கூட்டத்துக்கு நீங்க வரணும். சில சபை கூடி வருது விட்டு விடுறது நீங்களும் செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. வரணும், கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்பொழுது ஆவியன் உங்கள் மேலே இறங்குவார். வசனம் சொல்லுது. ஆமேன் சொல்லுவோமா? அப்ப தீர்க்க கூட்டத்துக்குள்ளே சவுல் வந்துட்டாரு, ஆவியான தொட்டுட்டாரு. ஆமேன். ஜெபிக்க உபாசம், எத்தனை பேர் உபாசம் கூட்டத்துக்கு வரீங்க? எவ்வளவு லேட்டா வரும் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு தாமதமா கூட்டங்களுக்கு வரும், எத்தனை பேர் வராம விட்டுறோம். எனக்கு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அது இருக்குது, இது ஃபர்ஸ்ட் வேலை இயேசு தான். உன்னை வாழ வைத்தவர் இயேசு தான், உன்னை பாதுகாப்பவர் இயேசு தான், உன்னை சுகமா வைத்தவர் இயேசு. இந்த இயேசு விட்டு நீ மத்தவங்களை செஞ்சனா அதெல்லாம் முடியாது, இயேசு தான். அந்த நிலைக்கு ஒரு என்னைக்கு ஒரு மனுஷன் வரானோ அவனை கர்த்தர் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த கூட்டத்துக்குள்ள யார் வந்தப்போ? தீர்க்க தரிசன கூட்டம் எல்லாம் பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருக்கான், தீர்க்க சொல்லிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்குள்ள யார் வரப்போ? சவுல் வந்தார். சவுலை கர்த்தர் ஆவியானவரால் நிரப்பினார். நீங்களும் சபைக்கு வரணும். இங்க போனாதான் நிரப்பு வரான்னு நம்ம விதாண்டவாதம் பேசக்கூடாது. ஏன் அங்க போனா என்ன, இங்க தான் வரணும். விதாண்டவாதம் உனக்கு கொடுக்கப்பட்ட சபை, நீ உன் சபை நீ செய்ய பழகு. எல்லா இடத்தையும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் இல்லை என்று சொல்லணும். உனக்குன்னு கொடுத்த சபை, உனக்குன்னு கொடுத்த ஒரு ஊழியம், உனக்குன்னு கொடுத்த ஒரு நிலம், உனக்குன்னு கொடுத்த ஒரு ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. வேற யாரையாவது கொண்டு வாங்க பார்க்கல, கூப்பிட்டுப்பாங்க, யாங்க எங்க சபைக்கு வேற வருவாங்களா பாருங்க. இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு போகணும். அந்த வைராக்கியம் உங்களுக்கு இல்லையே, சின்ன பிள்ளைகளுக்கு வைராக்கியம் உங்களுக்கு இல்லையே. இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு போகணும், நான் எங்க சர்ச்சுக்கு போகணும், நாங்கள் ஆண்டு ஆராதிக்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற வைராக்கியம் உங்களுக்கு இல்லையே. சிந்திச்சு பாருங்க. சபை ஆராதனைக்கு நீங்க வரணும். இங்க கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க போகக்கூடாது. மற்றவங்களை கூப்பிட்டு வாங்க பார்க்கலாம். யாராச்சும் இந்த சபை ஆராதனை இல்லை, வாங்க வந்து சர்ச்சுக்கு யாராவது வருவாங்களா பாருங்க. ஜபத்துக்கு வரேங்க, ஆனால் 3 மணிக்கு மேலே வரேன். சாயங்காலம் ஃப்ரீயாக இருப்பீங்களா? மண்டே ஃப்ரீயாக இருப்பீங்களா? டியூஸ்டே ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஆராதனைக்கு போ. அந்த வைராக்கியம் உங்களுக்கு வரமாட்டேங்குது. நம்ம சபை மேலே ஏன் வைராக்கியம் வரல உங்களுக்கு? நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது இதெல்லாம். ஏன் சபை மேலே வைராக்கியம் வரணும்? சபைக்கு வரணும். நம்ம எந்த சபையும் நான் குறைச்சல, எல்லா சபையும் அவங்கவுங்களும் சபை ரைட், ஆண்டு கொடுத்துருக்க அந்த சபை தப்பு இல்லை. உங்களுக்கு கொடுத்த சபை என்ன? உன்னை எங்க ஆண்டு அழைத்திருக்கிறார்? உன்னை எங்க நாட்டியிருக்கிறார்? நீ எங்க ஆசிரிக்கப்பட்டாய்? எங்க ரட்சிக்கப்பட்டாய்? அந்த ஐக்கியத்தை எல்லாம் விட்டுட்டே போனா யார் வருவா சபைக்கு? போன வாரம் 17 பேர் வரல, யோசனை பண்ணி பாருங்க. 17 பேர் போன வாரம் நீங்க வராம விட்டுட்டீங்க, என்ன பிரயோஜனம்? யார் விபிஎஸ் நடத்துறீங்க? நமக்கு என்னங்க அதை பத்தி? ஆண்டு அறியாத மக்களுக்கு நடத்திட்டோம். நீங்க ஆண்டு அறிஞ்சவங்க தானே சொல்லுங்க. விபிஎஸ்
விடுமுறை வேதம் அது யாருக்கு? கத்தர் அறியாத மக்கள் கொண்டு வரட்டும். சொல்லுங்க, அறிந்தொழிக்கிறது தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியாதா? இயேசு பத்தி தெரியாதா? சொல்லுங்க, இயேசு தெரியாதா? இயேசு ரட்சகன் குழந்தைங்களுக்கு தெரியாதா? 17 பேர் போன வாரம் என்ன பிரயோஜனம்? உன் சபையில் இருக்க என்ன ஐக்கியம் உனக்கு இருக்குது? எல்லாம் எந்திரிச்சு போன வாரம் எல்லாம் பாதில பாதில போறீங்க, என்ன பிரயோஜனம்? நீங்க போய் அந்த சபையில் கூட்டு வாங்க பார்க்கலாம், வாங்க ஒருத்தர் கூட்டு வந்துருங்க பார்க்கலாம். நீங்க யாரும் வரமாட்டாங்க. அவங்க எங்க சபைக்கு நாங்க போகணும், எனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார், நான் அவரை ஆராதிக்கணும், நான் ஜெபிக்கணும். யாரையும் குறைய சொல்ல, எல்லா கர்த்தரால் தான் பயன்படுத்தப்படுறாங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த வயிறாக்கி இருக்கணும். அப்ப பிரைஸ் கொடுத்தா பிள்ளைங்களை அனுப்பிடுவீங்களா? சாப்பாடு போட்டா போயிடுவோமா? நம்ம அதற்காக வழங்கப்பட்டிருக்கிறோமா? உனக்குன்னு ஒரு சபை இருக்கிறது, உனக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, உங்களுக்குன்ற ஒரு ஐக்கியம் இருக்குது, உங்களுக்குன்ற ஒரு தோட்டம் இருக்குது, உங்களுக்குன்ற ஒரு வயல் இருக்குது. நீ அங்க இருந்து கத்தக்க எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி? 17 பேர் போன, 20 பேர் போன வாரம் போயிட்டீங்க. ஒருத்தரை அங்கிருந்து கூப்பிட்டு வாங்க பார்க்கலாம். இங்க நீங்க வாங்க, எங்க சபைக்கு வருவாங்களா பார்க்கலாம்? ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு பாருங்க, ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஆனா நீங்க தான் எல்லாம் ஓடுறீங்க. அதெல்லாம் சரி செய்து கொள்ளணும். தீர்க்கதரிசன கூட்டத்துக்குள்ளே சவுல் வந்தார். அந்த ஐக்கியத்துக்குள் வரும்போது என்ன நடக்குது அவருக்கு? அவர் மேல யார் வந்தா? ஆவியானவர் வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? பவுல் எபேச சபைக்கு ஜெபிக்கிறாரு, உள்ளான மனசுல ஆவியில பலன் பண்ணும். அப்ப ஆவியன் எப்ப வர்றாரு? முதலாவது உபவாசம் இருந்து ஜபம் பண்ணணும். பாருங்க, அங்க ஜெபித்தார் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து. அவருக்கே எவ்வளவு முக்கியம்னா நமக்கு எவ்வளவுங்க முக்கியம் சிந்திச்சு. தூங்காதீங்க தம்பி, கவனிங்க தூங்க கூடாது. தூங்குறது எப்படி வசந்தது? தூங்க தயசா கவனிங்க தூங்காதீங்க. தூக்கம் வந்து கீழே முகத்தை கழட்டு உட்காருங்க, தூங்க கூடாது. கவனிங்க தயசு வசந்த கவனிங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. 40 நாட்கள் இயேசு ஜபம் பண்ணார். அதனால பாருங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆவியின் பலன் அவருக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லாம் கூடி ஜெபித்தான், அவர் மேல யார் இறங்கினா? ஆவியான பலன் இறங்கியது. நீங்களும் நானும் தனி ஜபம் மஸ்ட். நீ தனியா கத்தரி எழுந்து ஒரு அரை மணி நேரமா தேடி ஆகணும். சும்மா ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் நூறு சோத்திரம் தோத்திரம் போயிட்டாங்க. அந்த காலத்துக்கு நூல் தோத்திரம் உதவிச்சு, இப்ப அப்படிலாம் நீங்க ஜபம் பண்ணும். எனக்கு ஜபமே பண்ணலங்க, பிசாசு எது என்ன பிசாசு உன பிடிக்கும் தொடர்ந்து எல்லாமே செய்வான் பண்ணிடுவாங்களா? நீ இயேசு கிடம் கொடு. எப்ப பார்த்தாலும் மந்திரம் இயேசு கிடம் கொடு. தேடு ஆண்டவரே காலில் எந்திரிச்ச உடனே இயேசுவை தேடு. காலை எழுந்தவன் குழந்தைட்டு விளையாண்ட வேலையாகுமா? காலை எழுந்த உடனே மொபைல பார்த்து யார் வணக்கம் போட்டிருக்கான்னு பார்த்தா வேலையாகுமா? சரி, யார் வாட்ஸ்அப் பண்ணிப்பிருக்காங்க, யார் பேஸ்புக்கில் வராங்க அதை பார்த்துட்டு இருந்தா வேலையாகுமா? காலை எழுந்து நம்ம கேம்ஸ் பார்த்துருந்தோம், ஸ்போர்ட்ஸ் பார்த்துருந்தோம், வேலையாகுமா? காலை எழுந்த உடனே கர்த்தரை தேடுங்கள். அப்போ எந்த பிசாசும் தொட முடியாது. பிசாசு இருக்குது உண்மை, அது உங்களை மேற்கொள்ள ஆண்டு அனுமதிக்க மாட்டேன். தேடு. காலை எழுந்துச்சுன்னா குழந்தைய விளையாண்டு பேசிட்டு இருந்தா எப்படிங்க ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஜெபிக்க முடியும்? நீ தேட வேண்டும் கர்த்தரை. தனி ஜபம், எல்லா பிள்ளைகளும் நீங்களும் அப்படித்தான். அதே போல தனி ஜபம், குடும்ப ஜபம் பண்ணணும். சில வீடுகள்லாம் 2 நேரம் ஜபம் பண்ணுவாங்க, காலையும் இரவும். சார், உங்களுக்கு அநேக வேலைக்கு போறீங்க, இரவாவது கட்டாயம் ஜபிக்கணும். குடும்ப ஜபம் பண்ணே ஆகணும். குடும்ப ஜபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், ஜபம் பண்ணணும். அப்ப ஆவியான உங்களை நிரப்புவார். ரெண்டாவது வசனத்தை என்ன செய்யுங்க? காதல கேட்கணும், அதை வாசிக்கணும். கருத்தா நீங்க வாசிக்க பழகணும். வசனம் இல்லைனா ஒன்னும் இல்லை. எனக்கு வேலை பைபிள் நாளைக்கு வாசிக்கலாம் போயிட்டா உங்க உள்ளான மனுஷன் பலவீனமாயிருவான். பைபிள் ரீடிங்க்கும் தியானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். மூன்றாவது, எப்ப ஆவியன் வருவார்? நீங்க சபைக்கு வர வேண்டும். தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு நீங்களும் ஜெபிக்க வேண்டும். நீங்களும் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தனா ஈஸியா ஆண்டவங்களை தொற்றுவார். ஹல்லேலூயா சொல்லாமா? இதைத்தான் இன்னொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் பாருங்க, 19 அதிகாரம் எடுத்து பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 19 அதிகாரம் பாருங்க. தாவீதை பிடிச்சு வர்றதுக்கு சவுல் சேவகர் அனுப்புறாரு. நடந்தது பாருங்க, 10:20 வாசிக்கலாம. 1 சாமுவேல் 19:20 அப்பொழுது சவுல் தாவீதை
கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசன கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாவது தரம் சவுல் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கடைசி நடந்து பாருங்க, சவுலே போறாரு. அப்போ 23 வசனம் பாருங்க, அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான், அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதனால். பாத்தீங்களா, அந்த ஐக்கியத்துக்குள் வரும் பொழுது சேவகர் யாரே தெரியல, போர் சேவகருங்க, அது உள்ள வந்தான்னு நிரப்பிட்டார். அப்ப ஐக்கியம் சபை தேவ பிள்ளைகள் கூடி செப்பிக்க இடத்துக்கு வந்தீங்கன்னா கத்தர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க, நிறைய பேர் எவ்வளவு தாமதம் வரும், பக்கத்துல இருக்க வீடு லேட்டா வரீங்க, சிந்திச்சு பாருங்க. தூர இடத்துல இருக்கும் வந்துடுறாங்க, பக்கத்து பாய்வங்களாம் ஸ்டான்லாம் ஊட்டிலேருந்து வர்றாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க. நம்ம எப்போ வர்றோம், வேத பாடவாசிகள் வர்றோம், ஆராதிக்கு முடிஞ்சிட வரோம், என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? சாண்ட சந்தோஷப்பட்டுருவாரா? ஏசு தாங்க முக்கியம், மற்றதான் அப்புறம். அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க நிறைய பேர். நீங்கள் வாழ்க்கை அவர் அவருக்கு அவரை சந்தோஷப்படுத்துனீங்க பாருங்க. தீர்க்கதரிசி கூட்டத்துக்குள்ளே அவர் வந்தார், சவுலை நிரப்பினார். போர் சேவகர் வராங்க தாவீத பிடிக்கிறதுக்கு, மூன்று முறை கூட்டத்தை அனுப்பினார், அவங்க மேலெல்லாம் அவன் இறங்கிட்டார். அப்போ ஐக்கியத்துக்குள்ள நீங்க வரணும், உபாச கூட்டத்துக்கு வரணும், திருப்பி வாச ஜபத்துக்கு வரணும், சபை கூட்டத்துக்கு வரணும், நீங்கெல்லாம் கூடி சபையில ஜபிக்கணும், ஆவியான அப்பொழுது இறங்குவார், அந்த பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுமா? கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். 4 அப்போஸ்தலர் நடுவர் புஸ்தகம் 4 அப்போஸ்தலர் 4:7-8 வாசித்து ஜெபம் பண்ண போறோம். அப்போஸ்தலர் 4:7-8, அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே செய்தல் என்று கேட்டார்கள். இப்போ அவர் விசாரிக்கிறாங்க பேதுருட்ட, எங்களை சொல்லியா நீ எந்த நாமத்தினால இப்படி செஞ்ச, பர்வத்தை நடக்கிறான்னு சொல்றாங்க, நீ எப்படி இதெல்லாம் செஞ்ச, என்ன காரியம், எதுக்கு இப்படிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எங்களை சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. இப்போ ஆண்டவரை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, எந்த ஒரு மனுஷன் ஊழியத்திற்கு அதனை ஒப்பு கொடுத்து இயேசுவை குறித்து பேச ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது ஆவியன் அவரை தொடுவார். அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல 2 மலிவா கிடைக்குது, அங்க போனா அங்க கொஞ்சம் சீப்பா இருக்கும், இந்த மருந்து கடையில் போனா சீப்பா இருக்கும், அந்த கடையில போனா சாரி கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், இந்த நகை கடைலாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, இந்த ஹோட்டல் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ஹோட்டல் இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும், அங்க அது தூக்கலா இருக்கும், இது இது தூக்கலா இருக்கும், நீ அதெல்லாம் பேசுறப்ப ஆவியர் உன்னை நிரப்ப மாட்டார். இயேசுக்காய் நீ வாயை திறக்கும் பொழுது, அல்லேலூயா. பேதுரு இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தும் பொழுது எப்படி பேசினார் அவரு? ஆவியில் நிறைந்து இயேசுவை பற்றி நீ சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும், தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க. மதம் மாத்துறதல்ல, மதம் என்னங்க பிரச்சனை சொல்லுங்க? கிறிஸ்தவ மதத்தில் எவ்வளோ குடிக்காரங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தில் எவ்வளோ திருடருங்க இருக்கிறாங்க, எவ்வளோ கிறிஸ்தவங்க கொள்ளைக்காரராக இருக்கிறாங்க, எத்தனை கிறிஸ்தவங்க ஊரை சுற்றுறவங்களா இருக்கிறாங்க, எத்தனை கிறிஸ்தவங்க சிந்திச்சு பாருங்க எவ்வளோ பாவங்களை செய்யலாம் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ மதத்தில் சேருவதனால ஒருத்தர் வந்து நல்லவனாக மாற முடியாது. மதம் முக்கியம் இல்லை, இயேசு முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? அதனால ஒரு மதம் மாத்துறது, மதத்துல ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ மதத்துல வந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவம் தண்ணி அடிக்கிற, நிறைய பேர் கிறிஸ்தவம் தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய பேர் கீழே உளுந்து கிடக்கிற ஆளா பார்த்தா கிறிஸ்தவம் தான் இருக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நம்ம கிறிஸ்தவ ஆள மாதிரி கெட்ட வார்த்தை பேசவே முடியாது, அப்படி கெட்ட வார்த்தை பேசுற ஆள் இருக்கிறாங்க. இங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க கெட்ட வார்த்தை பேசுற ஆள்? நிறைய ஸ்கில்டு இருக்கீங்க, சபைக்கு வரீங்க கெட்ட வார்த்தை வருதே. அப்ப கிறிஸ்தவ மதத்தில் வரதுனால நம்ம மாறுறதில்ல, கிறிஸ்துவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீ தப்பு தப்பா போய் மக்களை சொல்லிடக்கூடாது, இயேசுவின் அன்பை பற்றி சொல்லு. உன் பாவத்தை மன்னிக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார், உன் பாவத்தை மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீ கண்களை மூடினால் உன்னை மோட்சத்திற்கு பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்று அவரை குறித்து சொல்லு. கண்டதை போய் எதோ சொல்லி குழப்பத்தை ஒன்று பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் எதோ ஏதோ சொல்றதுனால தான் பிரச்சனை வருது. இயேசுவை பற்றி சொல்லு. 66:16 வசனம் வாசிக்கலாம். அங்க சொல்றாரு, தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாரும் ஓடி வாருங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, தேவனின் ஆத்மாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். 66 என்ன சொல்றது பாருங்க, 66:16,
தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்மாவுக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாங்க. பாருங்க, நான் ரொம்ப சிக்கா இருந்தேங்க, ரொம்ப எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், இயேசு நடக்க வைத்தார். அதைத்தான் உனக்கு சொல்றேன், நீ இயேசு வணங்கினா கூப்பிட்டா உனக்கு அற்புதம் நடக்கும், சமாதானம் கொடு, அவ்வளவுதான், ஸ்டாப். நீ இயேசு உள்ளத்தில் கூப்பிடு, முடிஞ்சு போச்சு. இயேசு உள்ளத்தில் போயிட்டா அவர் அவர்களுக்கு என்ன சொல்லணும் அவர் சொல்லுவார். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் மாறு மதம் மாறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளவு பேர் மதம் மாறி வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. வெளியே இருக்கிற நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கடவுளுக்கு பயந்து சாமி கண்ணை குத்துங்க, ஐயோ வேண்டாங்க எங்க சாமி கண்ணை குத்தும், எவ்வளவு நல்லவர் இருக்கான் தெரியுமா, நம்பாளுங்க தான் துணிஞ்சு செய்யறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் செய்யறது, வேசித்தனம் செய்யறது, கெட்ட வார்த்தை பேசுறது, திருடுறது, எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். நிறைய பேர், எல்லாரும் இல்ல, கொஞ்ச பேர். அப்போ மதம் மறந்த ஒண்ணும் கிடையாது, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம உன் ஆத்மாக செய்த சொல்லுங்க, இயேசுவனை ஆசீர்வதிக்கிறார், உன் கண்ணீரை துடைப்பார், பாவத்தை மன்னிப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நீ ஒரு நாள் இருந்தா அந்த பரலோகத்துக்கு கொண்டு போ, அவ்வளவுதான் நம்ம வேலை. பேதுருது பேச ஆரம்பித்தார், அவர் மேல யார் இறங்கினா? ஆவியார் இறங்கினா, ஆவி நிரம்பி அவர் பேசினார். ஹல்லேலூயா. இயேசுக்காய் நீ வாயை திறந்தால் உன்னை தேவன் நிரப்புவார். நீ துணி அந்த கடை செல்லுங்க, அந்த கடை நல்லா இருக்குதுங்க, சீப்பா இருக்குது, அவ்வளவு பெர்சன்டேஜ், அந்த கடை, இந்த கடை, அந்த ஹோட்டலு, இந்த ஹோட்டலு, அந்த வண்டி, இந்த வண்டி, அது இது, அந்த மொபைல், இந்த இதை பேசினால ஒன்னு உனக்கு சோர்வு தான் உண்டாகும். நீ இயேசுவை குறித்து பேச பேச பேச பேச உனக்குள்ள ஆவியானவர் இறங்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுமா? அதுதான் பவுல் ஜெபிக்கிற எபே சபைக்கு. பாருங்க, வீட்டை கொடுக்க ஜெபிச்சாரா? எங்கேயாவது ஒரு இடத்த வாசிங்க, எபே சபை பத்தி சபைகளுக்கு போய் ஊழியக்காரர் ஜெபிச்சாங்கன்னா பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காருக்கு ஜெபிக்கலாம் கோச்சுக்குவீங்க. ஜெபிச்சாரா பாரு, ஆசீர்வாதத்துக்கு ஜெபிச்சாரா பாரு. பவுல் அதெல்லாம் ஜெபிக்கல. ஆண்டவரே, எங்க எபே சபை மக்கள் அவங்க உள்ளான மனுஷனில் அவங்க பல பண்ணும் ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆவியில பல பண்ணும். ரெண்டு மனுஷன், புறமான மனுஷன், இந்த மனுஷன் அழிஞ்சிடும். சிந்திச்சு பாரு, பொண்ணு வந்தா நாத்த எடுக்கும், ஒரு அடிப்பட்டா நாத்த எடுக்கும், இந்த நாற்றம் எடுக்கிற உடம்பு இது, என்ன சென்ட் அடிச்சாலும் அதை தூக்கிட்டு வரும். உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை ஆவியான பலப்படுத்த விரும்புகிறார். எப்ப ஆவியான வருவார்? நான்கு காரணங்களை பார்த்தோம். ஒன்று, உபாசம் இருந்து ஜெபிக்கணும். வைத்த காயப்படுறது உபாசம் இல்ல, ஜபம் பண்ணணும். இயேசு உபாசம் இருந்து ஜபம் பண்ண 40 நாள் ஜபிச்சார். சீசரில் கூடியிருந்து ஜெபித்தாங்க, ஆவியானவர் அங்கே இறங்கினார், ஜபம் பண்ணணும். ரெண்டாவது, வசனத்தை நீங்க வாசிக்கணும், கேட்கணும். ஆவியானுக்கு இடம், வசனத்துக்கு இடம் கொடுத்தா உங்களை ஆவியானவர் நிரப்புவார். மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா? ஐக்கியத்துக்குள்ள வரணும், சபைக்குள்ள வரணும், கூடி ஜெபிக்க இடத்துக்கு நீங்க வரணும். பாருங்க, அந்த தீர்க்க தரிசன கூட்டத்திலே அந்த சவுல் நுழைந்த போது ஆவியானவர் மேல் இறங்க, நீங்க அந்த ஐக்கியமா ஒரு பச்சை விறகா வரீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பச்சை விறகு வச்சா கூட என்ன ஆகும்? அது பிடிச்சிடும், தீ பிடிச்சிடும். விறகு அடுப்பு இருக்கிறவங்க நல்லா காஞ்ச விறகு கூட என்ன செஞ்சு, ஒரு பச்சைக்கரை வச்சிருவாங்க. பச்சை விறகு வச்சு என்ன ஆயிரம் உடனே, அதுதான் ரகசியம். அது மாதிரி நல்லா எல்லா ஆவியினரும் ஜெபிச்சிருக்க முடியும். நீங்க வரீங்க, நான் வர்றதுனால ஏதாவது ஆயிருங்களா? நீ வந்த உன் மேல் தீ தான் பிடிக்கும். இல்லையா? நான் வந்தா இதா, நீ வந்தா என்ன ஆகும்? சில நான் வந்தாலும் அப்படி ஆயிரும், நான் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி போ, கீழே போ, நரகத்துக்கு போ, வேகு. நீ வா, இருக்க நிலையில வா இயேசுக்காக. பத்து விறகு எரியிறப்போ 11வது விறகு பச்சை விறகு அணி வந்தாலும் ஓமேல் நெருப்பு பிடிச்சிடும். இல்லையா? அந்த அக்கினி உன்னை விடாது. ஐக்கியத்துக்குள்ள வரணும், விடவே கூடாது. சபைக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், ஆராதனை முடிக்க எங்கேயும் போகக்கூடாது. வைராக்கியம் வரணும் உங்களுக்கு. போன வாரம் வந்த தவறு இனி சபையில வராம நீங்க தான் பாத்துக்கணும். 20 பேரா போவீங்க? ஒருத்தர் வர சொல்லுங்க, ஒருத்தர் கூட்டு வாங்க, உள்ள வராங்களான்னு பாருங்க. ஆறுத முடிய உழுந்து அடிச்சு ஓடுறீங்க எதுக்காக? இங்க யாரை குதி பேச தானே இங்கேயும் சொல்றோம். சிந்திச்சு பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. சபைக்கு வந்து கத்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள, கூட்டத்துக்குள் வரும்பொழுது ஆவியை நிரப்புவார். கடைசியா ஒரு காரியத்தை பார்த்தோம், எப்போ? இயேசுக்காய் நீ வாயை திறக்கணும். ஹல்லேலூயா. இயேசு விட்டு பேச வெட்கப்படக்கூடாது, எதையோ சொல்லிடக்கூடாது. இயேசுவை நேசிக்கிறார், அவ்வளவுதான். அது இது எதையும் சொல்லக்கூடாது. உன் ஆத்மாவுக்கு தேவன் செய்ய சொல்லுங்க, எனக்கு பாருங்க, இப்படிலாம் நான் வியாதியா இருந்தேங்க, இயேசுனை சுகமாக்கினாருங்க, இந்த கட்டுகளோடு இருந்தேங்க, இயேசுனை குணமாக்கினார். நீங்க நம்பி பாருங்க, உங்களுக்கு குணமாக, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நான் சமாதானம் இல்லாம இருந்தேங்க, இயேசு கூப்பிட்டேன், சமாதானம் கொடுத்தாரு. நீங்க கூப்பிட்டு பாருங்க, சமாதானம், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? இவ்வளவு சொன்னா போதும்.
நீ அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் நீ தொட ஆரம்பிப்பார், உன் உள்ளான மனுஷன் பலப்படும். ஆமீன் சொல்லுமா? ஆகவே இன்றைக்கு எல்லாம் எழுதுன்ற தகப்பனே, என் மீது அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் தயவு செய்து கேளுங்க, ஊழியக்காரங்க எல்லாரும் கேளுங்க, ஆவியான எல்லாருக்குமே.

ஒவ்வொரு நிரப்புவீராக கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவின் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்தாவினவரே நீங்கள் எனக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது உள்ளான மனுஷனை ஆவியான பலப்படுத்துவராக கேட்கிற ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவியான இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்புங்க ஆவியானவரே, யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ நிரப்புங்க, தொடுங்க. சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், வாலிபு பிள்ளைகள், வாலிபு தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் எல்லாரையும் தொடுங்க. நிரலையாய் பார்த்துக் கொண்டிருக்க பிள்ளைகளையும் தொடுங்க. எஃப்எம் ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்க மக்களை தொடுங்க. சமூக வலைத்தளம் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்க மக்களை தொடுங்கப்பா. இப்ப ஆவியன் எல்லாருமே இறங்குவாராக, அக்கினி இறங்குவதாக, ஆவியன் நிரப்புவாராக. ஊற்றும் அக்கினி, அக்கினி, அக்கினி இறங்கட்டும். ஆவியன் அவர் எல்லாரையும் பயன்படுத்தும். உள்ளான மனசுல பலப்பட்டு புதிதாக்கப்பட்டு கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாம். செய்வதற்காய் கோடி கோடி நன்றிகள் அப்பா. இதோ வீடுகளுக்கு புறப்பட்டு செல்றாங்க. தேவ கிருபை அனைவரையும் தாங்கட்டும். துதிகன மகிமையில் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய திவ்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த புதிய நாட்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் தான் நமக்கு இப்படிப்பட்ட நேரங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூட நாங்களுமே துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதான் அன்பின் தகப்பனே, நன்றி அப்பா. அல்பாவே, ஒமேகாவே, ஸ்தோத்திரம். ஆதியே அந்தமே உம்மை துதிக்கிறோம். முந்தினவரே பிந்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர் உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. நீங்க தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடன் முழுவதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இரண்டாவது ஆராதனை அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே தலைவராக இருந்து நடத்துங்கப்பா. இந்த குரதமா எலும்பு அந்தகார வல்லமிரெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. பிள்ளையிலே தேவனால் உண்டாந்த உடலை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று சொன்னீரே. இந்த கூட்டம் குரதமா எலும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் அப்பா. பலவனை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடம்பெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி? கட்டினானே ஆகில் கொள்ளையிடலாம் என்று சொன்னீரப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமா எலும்புற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பாடப்போகும் பாடல்கள், துதி ஆராதனைகள், ஏறுக்கு போகிற ஜபங்கள், கேட்க போற தேவ செய்திகள் அனைத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும் அப்பா. இந்த இடத்தை சுற்றி உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், அக்னியால், ஆவியானவரை வேறு அடித்து நடத்துங்க. சர்வர்ல, இன்டர்நெட்ல, கேபிளும் ரத்தம் தெளிங்க, செட்டப் பாக்ஸ் ரத்தம் தெளிங்க. தங்கு தடையில்லாமல் உங்களுடைய வார்த்தைகள் மக்களை சென்று அடைய கிருபைத்தார். மின் கருவியில் இசைக்கருவிலும் ரத்தம் தெளிங்க. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும். கர்த்தர் நாமே உயர்த்தப்படட்டும். இந்த மறைத்து செயல்படும். கொண்டு வந்திருக்க ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கின்றோம் அன்பின் பிதாவே. ஆமென்.

ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த அருமையான நேரங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 66 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 66 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவராய் கர்த்தருக்கு முன்பதாக நாம் கம்பீரமாக நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 100 சங்கீதத்திலே இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீத புஸ்தகம் 100 அதிகாரம் எடுத்து பாருங்க, 4 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் ஆராதிக்கும் பொழுது ஏதோ சங்கடத்தோடு நம்ம துதிப்பதோ பாடுவதோ ஆராதிப்பதோ அல்ல. அங்க கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, 2 வசனம் வாசித்து பாருங்க, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? ஆராதனை செய்யுங்கள். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் மகிழ்ச்சியோடே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே எல்லாம் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், உயிரோடே உயிரானீரே. சேர்ந்து அந்த பாடலை பாடலாமா? நம்ம உயிரோடு அவர் உயிராக இருக்கிறாரு, நாமும் அவர் உயிரோடு நாம் ஒன்றாக கலக்க வேண்டும். எல்லாரும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா?

அல்லேலூயா. எவ்வளோ முறை நாம் காட்டி தந்தோம், மறுதளித்தோம், கத்திரை விட்டு பின் வாங்கினோம், ஆனாலும் அவருடைய அன்பு நம்மை நேசிக்கிறது. ஹலிலியா சொல்லாமா, நேசித்து நேசித்துதான் இந்த அளவுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ விலகி போனோம், துக்கப்படுத்தணும், பின் வாங்கணும், ஜெபிக்க மறந்தோம், நம்ம உள்ளங்களை கடினப்படுத்தணும், ஆனாலும் அவர் நேசித்திரையா. அந்த பாலை சொல்ல, ஆனாலும் அழைத்திரையா, அன்போடு அனைத்திரை. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எவ்வளோ நம்ம அவரை துக்கப்படுத்தினாலும் கூட கர்த்தர் நம்மை நேசித்து நம் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்புக்கு நாம் களங்கம் விளைவித்து விடக்கூடாது, அந்த அன்பை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம், யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்து பாருங்க. யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாமா? யோனா 2:8, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் பார்த்தீங்களா, பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் என்ன செய்யறாங்களா, தேவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த கிருபை என்ன செய்யறாங்க, போக்கடித்து விடுகிறார்கள். ஆகவே சிந்திச்சு பாருங்க, தேவன் எவ்வளோ நம்மை நடத்துகிறார், நேசிக்கிறார், அவர் நம்மேல் வைக்கிற அந்த அன்புக்கு அளவே கிடையாது. ஆனா நம்ம தான் பல நேரங்களில் மறந்துடுறோம். இன்றைக்கு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் வாழ்க்கை அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, யோசுவா ஒரு அந்திய காலத்தில், கடைசி காலத்திலே இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். பாருங்கள், யோசுவா புஸ்தகம் 24:15. கத்திரை செய்விப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாத சேர்ந்த வாசிகளும் ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை செய்விப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு கடைசியை முடிக்கிறார். பாருங்க, நானும் என் வீட்டு அனுபவம் என்றால் கத்திரையை செய்விப்பது ஆகாதது என்று கண்டால். நம்ம கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மையை தருகிறார், நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கிறார். நம்ம என்ன அவருக்கு தரோம், நம்ம என்ன அவரை துதிக்கிறோம், சிந்திச்சு பாருங்க, விலகி விடுகிறோம். அது ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறார். தேவனே, இவ்வளோ விலகி போனேன் பாவங்களா, மன்னி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கலாம். ஒரு பாடலை பாடி அதன் பிறகு நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பண்ணலாமா?

எழுந்திருந்து அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? தாய் உருவாக முன்னே நம் கருவ கர்த்தருடைய கண்கள் கண்டது. நம்ம பெயர் உருவாக முன்னே நம்ம பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். நீங்க பிறப்பது உங்களுக்கு உங்க பெயர் தெரியாது, இயேசுக்கு உங்க பெயர் தெரியும். ஹல்லேலூயா! எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. எலும்புகள் உருவாங்கல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, ஆனா உங்களை குறித்த ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களை குறித்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரா சகோதரி. தேங்க்யூ லார்ட். சிந்திச்சு பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா! எலும்பு உங்களுக்கு உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் கூட உருவாகல, ஆனா உங்களை குறித்த ஒரு தரிசனம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா! உன்னை குறித்து என்னை குறித்து கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அழியாமல் நம்மை அணைத்துக் கொண்டார், கருவிலே களையாமல் காத்து கொண்டார், இந்த உலகத்தில் குறைவின்றி பிறக்க செய்தார், பத்திரமாய் நம்மை சுமந்தாரே. தாயின் கருவிலே பத்திரமாய் தூக்கி சுமந்த கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா! அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே உமக்காக வாழையின ஒப்புக்கூடிய எத்தனை பேராலும் சொல்ல முடியும், உமக்காக நான் வாழ போற ஆண்டவரே, எங்கோ விலகி போயிட்டோம்ப்பா, உங்களை துக்கப்படுத்திட்டேன்ப்பா, ஓ என்னை மன்னி ராஜா, அர்ப்பணிக்கலாமா? என்னை மன்னி ராஜா, எங்களோ எங்கேயோ நான் போயிட்டேன்ப்பா, சோர்ந்து போயிட்டேன், பின்வாங்கிட்டேன், உங்க விட்டு விலகிட்டேன் ஆண்டவரே, அப்பா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? என்னை மாற்றும் ஆண்டவரே. அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ லார்ட்.

நல்ல பாதை நடத்தின, நாதனே என்னை நடத்துங்கப்பா, என் சுய வேண்டாம்ப்பா, என் ஆசை விருப்பம் வேண்டாம், உங்க விருப்பம் நடக்கட்டும்.

அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. நல்ல பாதை நடக்கும் ஆண்டவரே, அதனே எனக்கு அருள் தாரும் ஐயா. என் பாதை வேண்டாம்ப்பா, உங்க பாதையில நடத்து, நல்ல பாதை நடத்தும். என் ஆவி ஆத்மா சரிய எல்லாத்தையும் படைக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லாம, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா. இயேசுவே உள்ளத்தில் வாரும், கூப்பிடலாமா? என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானவனா என்னை மாற்றுங்கப்பா, சொல்லுவோமா? உமக்கு பிரியமானவளா என்னை மாற்றுங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆலேலூயா, அப்படியே கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, என்னை மாற்றும் ஆண்டவரே.

0: நிரப்புங்க வல்லமை நிரப்புங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இயேசுவே இயேசுவே இயேசுவே வல்லமை நிரப்போம். தேவாவில் நிரப்போம். தேவைக்குள் நிரப்போம். தேவ பிரசனத்தை நிரப்போம். மகிமில் நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை அக்கினி அக்கினி போடும் ஆண்டவரே. பரிசுத்தாவில் நிரப்புமாப்பா. பரிசுத்தாவில் நிரப்புங்க. வல்லமையில் நிரப்புங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வல்லமை வல்லமை வல்லமை ரீக்கரா பராக்கரவா ராக்கரவா ராக்கரவா ராக்கரவா வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பரிசுத்தாவில் நிரப்புங்க. பரிசுத்தாவில் நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவாக்கில் நிரப்புங்க. உன்னத பழத்தால் இட கட்டுங்க. அக்கீழ மூடிக்கோங்க. புதிய ரீதியை புது பழத்தை புது கிருவை தாங்காண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை சிக்காரபர சிக்காரபர சிக்காரபர சிக்காரபர சிக்காரபரவா வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஆசீர்வாதத்தில் கெஞ்சிரப்பிதாவே.
1: ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கலாமா? தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜபக்கருவி சொல்லுவாங்க. இணைந்து எல்லாரும் ஜபம் பண்ணுவோம்.
0: நம்ம முதலமைச்சருக்காக நம்ம எல்லா அமைச்சர்கள் தமிழ்நாட்டு எல்லா அமைச்சர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம். நம்ம பிரதமருக்காக ஜபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும். தேவை கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜபம் பண்ணலாமா?
2: பரலோகத்தில் வாசிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றி உடனே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாரத பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, அவரை ஆசீர்வதிக்கினார்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ ஆண்டவரே இறங்கடியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை பொருட்படுத்தும் ஆசீர்வதிக்கினார்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. முது ஆளுகை அவர் மீது இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வல்லமையும் ஆளுகையும் அவர் மீது இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர் கீழ் செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில், ஒவ்வொரு அமைச்சர்களையும் அது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மீதும் ஆளுகை இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே ஆளுகை இருந்து ஆண்டவரே நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. தேசத்தை சீர்பட நடத்தத்தக்கதான பலனையும் ஞானத்தையும் வல்லமையும் தொடர்ந்து கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல தகவலை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவரை ஆளுகை செய்தொருவீராக முதல் ஆளுகரும் இருக்கட்டும் ராஜா. அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஆலோசனை கிருபையை தந்துடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல திட்டங்களை திட்டத்தக்கதான ஆலோசனை கிருபையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகவன். மக்கள் நன்மை தரத்தக்கதான நல்ல திட்டங்களை தொடர்ந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவரை சார்ந்திருக்கிற எல்லா அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அமைச்சர் அவையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இறங்கி பலப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சகல ஆலோசனை கிருபையை கொடுத்து நடத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. துறை சார்ந்த ஒவ்வொரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பலப்படுத்தி ஆசீர்வதியும் ராஜா. இரவாறு செய்வதற்காக நன்றி செலுத்தும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
0: கர்த்தாவே எங்க செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திர பாருங்க, இப்ப ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு டீசலுக்கு 3000 ரூபா கூடிடுச்சு. இப்படி கூடிட்டே பண்ணாமல என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே விலைவாசிலாம் குறைச்சி தரணும். பிரச்சனை மாறணும். சண்டை மாறணும். பிரச்சனை மாறணும். எந்த காரணத்தில் அது 3000 எல்லா பெட்ரோலும் டீசல் எல்லாம் கூடுது. இந்த பிரச்சனையை மாற்றி சண்டை எல்லாம் நிப்பாட்டி தரணும். வேலை விலைவாசி எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாராவது சாப்பிடும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தாவே மை நன்றியோடு துதிக்கிறேன். ஏசப்பா தேவனே, எங்கள் தேசத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. பிற நாடுகளில் நடக்கிறதான எல்லா போர்களையும் கர்த்தர் எப்படியாவது நிறுத்தி போட முடியாது செபிக்கிறோம்ப்பா. அதனால் எவ்வளோ விலைவாசிகள் உயர்ந்து இருக்கிறதாப்பா. பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாக கொண்டு இருக்கிறப்பா. மற்ற பொருட்களும் அதிகமான விலைக்கு விற்கப்படுகிறதாப்பா. ஏழை ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏசப்பா தேவனே, தயவாய் மனம் இறங்குங்க. எல்லா போர்களையும் நிறுத்தி ஒரு சமாதானம் எல்லா நாடுகளுக்குள்ள நீர் தருவீராக ஆண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எப்படியாவது போர் நிறுத்தி ஆண்டவரே துதிக்கிறோம். நல்ல சமாதானத்தை கொடுத்து விலைவாசல அப்பா உயர்ந்ததெல்லாம் மாற்றுங்கப்பா. ஆண்டவர் விலைவாசல குறைக்கப்படணும் ஆண்டவரே. தலைவர்களுக்குள்ளாக நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. நடுத்தர மக்கள் எவ்வளவு அவதிக்கு உட்படுறாங்க அப்பா தேவனே. தயவாக அப்பா பொருட்கூட விலையெல்லாம் ஆண்டவரை இறக்கி அவர் நன்மை செய்யத்தக்கதாக அவங்க உள்ளத்திலே நல்ல ஞானத்தை நிற்கிருப்பே கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மீ துதிக்கிறோம், நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே.
0: ஆமென். எங்க ஜெபத்தை கேட்டு சௌத்ரம் சௌத்ரம் சௌத்ரம். அது மாத்திரல்ல, நமக்கு நம்ம நாட்டுல பாருங்க எல்லா இடத்துலயும் வெயில் தாகம் அதிகமா இருக்கு, வெயில் ரொம்ப தாக்குது. எத்தனையோ பேர் பலவீனமானவங்களை என்ன செய்ய முடியும், நல்ல வெயில் தாக்கத்தை ஆண்டவர் குறைக்கணும், வெயில் தாக்கத்தை குறைக்கணும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்யணும், நல்ல வெள்ளம் மலைச்சல வேணும், விவசாயிகள்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் ரசிக்கணும். அதுக்காக சம்பள
4: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த ராஜாவே மே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஐயா மே துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்துல அப்பா வெயில் அதிகமா இருக்கிறனால எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க ஏசப்பா. தேவனே அப்பா, நீங்க தான் அந்த வெயிலெல்லாம் குறைக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. பரிசுத்தரே மே துதிக்கிறோம் அப்பா. ஏற்கே உமது கரத்துல தானப்பா இருக்குது ஏசப்பா. நீங்க தான்ப்பா மனம் இறங்கி ஆண்டவரே இந்த வெயிலோட தாக்கத்தெல்லாம் குறைத்து ஆண்டவரே ஒரு நல்ல குளிர்ந்த சூழ்நிலை தேவரீர் உண்டாக்கி தர வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிற மேசப்பா. தேவனே எங்க தேசத்துல இருக்கிறதான ஒவ்வொரு விவசாயிகளுக்காக ஜெபிக்கிற மேசப்பா. எங்க விவசாயிகளை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிற மேசப்பா. எங்க விவசாயிகள் எல்லாம் கர்த்தரை தேடக்கூடியவர்களாக, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, உண்மையே தொழுது கொள்ளக்கூடியவர்களாக தேவரீர் எங்க விவசாயிகள் எல்லாம் தேவரீர் ஆசீர்வத்து மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிற மேசப்பா. தேவனே அவங்க விதைக்கிறதான விதைகள் நூறும் அறுபதுமாய் பலன் கொடுக்கணும் ஏசப்பா. நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. தேவனே மீ துதிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தான் மனம் இறங்கி ஆண்டவரே அவங்களுக்கு ஆசீர்வாத தேவரு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க விதைக்கிற நிலங்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்க விவசாயிகளோட கண்ணீரை தேவரீர் துடைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. அவருங்க கவர்மெண்ட்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகையில் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க விவசாயிகள் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்து தேவரீரே வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: ஆண்டவரே பெண்களுக்கு பாதுகாவலே இல்ல ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா 16 வயசு பொண்ணு அப்பா பாலாக்கி கெடுத்துட்ட ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரம். பொண்ணு போட்டாங்களா மேசப்பா, இந்த நிலை வரக்கூடாதப்பா. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குதப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. 1 வயசு பிள்ளைகள் கூட பத்திரமா வெளியே 1 வயசு குழந்தைகளை கூட விளையாட விட முடியுது இல்லையாசப்பா. ஆண்டவரே இயேசுவே இயேசுவே எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். அன்பின் தகப்பனே எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா பெண் பிள்ளைகள் 1 வயசு குழந்தைகளோடு விளையாட விட முடியலையப்பா. பயங்கரமான காரியங்கள் எங்கள் தேசத்தில் நிறைவேறி கொண்டிருக்குதப்பா. ஆண்டவரே இந்த நிலைமையில நீங்கள் தான் எங்களுக்கு இடைப்பட வேண்டும்படி செபிக்கிறோம். கட்டாவே இடைப்படுமப்பா, இடைப்படுமப்பா. பெண் பிள்ளைகள் ஸ்கூலு போனாலும் பாதுகாக்க வேண்டும்படி செபிக்கிறோம். நீங்கள் சொன்னீங்களப்பா அவங்கவுங்களுக்கு ஒரு தேவதூரை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அந்த தேவதுரைத்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் ஐயா. யாருக்கு ஆபத்து விபத்து வரக்கூடாதுப்பா. தகப்பனே தகப்பனே நீங்கள் தான் பாதுகாக்கணும். உங்கள் பிள்ளைகள் சின்ன குழந்தைங்க எங்கே போனாலும் பாதுகாத்துக்கணும். வாலி பிள்ளைகள் எங்கே போனாலும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்கப்பா. பிள்ளைகளின் ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு போட உதவி செய்யணும்ப்பா. பிள்ளைகளின் ட்ரெஸ்ஸு இப்போ எப்படியோ போடுறாங்க ஆண்டவர், அதனால எவ்வளோ பெரிய ஆபத்து வருது ஆண்டவர். பிள்ளைகள் அப்பா அம்மா ஸ்தோத்திரம் மேலே ட்ரெஸ்ஸு போடுறதில்ல, அசிங்கமாக இருக்காங்களப்பா. அதனால தானப்பா இவ்வளோ பெரிய ஆபத்து உலகத்தில் வருது. பிள்ளைகள் நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல ஆண்டு பிரியமான பிள்ளைகளாக மாற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம். வாலி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், பராமரித்து கொள்ளும். சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும், பராமரித்து கொள்ளும். யாரும் கொல்லப்படக்கூடாதா, யாரும் பாழாக்கப்படக்கூடாதப்பா. எந்த ஆபத்து விபத்தும் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. 1 வயசு குழந்தையிலிருந்து ஆண்டவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிசாசனவன் பிள்ளைகளை எவ்வளவாய் கெடுக்கிறானப்பா, அந்த நிலைமையெல்லாம் மாற்றுங்கப்பா. பிள்ளைகளை நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல அடக்க உடக்கமா ஆண்டவரே இருந்தா எதுக்கு பாவத்து இவ்வளோ ஒரு பெரிய ஆபத்து. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே பயந்து நல்ல ட்ரெஸ் பண்ண தாய் தாப்பனு நல்ல ட்ரெஸ் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க அந்த கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதனால எவ்வளோ பெரிய ஆபத்து ஆண்டவரே, தயவாக இறங்கும் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைகள் பாழாக்கப்படுறாங்க, எத்தனை பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க, எத்தனை பேர் அப்பாமை நோக்கி கெஞ்சிரும் சுவாமி, எங்கள் தேசத்தில் பாதுகாப்பு இல்லாமல் தவிக்கிறாங்க சப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. மணிப்பூரில் இந்த பிரச்சனையை மாற்றுங்கப்பா மாற்றுங்க. மணிப்பூரில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற்றுங்கப்பா மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல் அப்பாமை ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இருக்கப்பட்ட பிரச்சனையை மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரே. லெபனான்லேயும் இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனை மாற்றுங்க, துருக்கியில் இருக்கப்பட்ட பிரச்சனையை மாற்றுங்க, அமெரிக்காவுக்கும் அப்பா அப்பா அப்பா ஈரானுக்கு இருக்கப்பட்ட பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நான் எங்கேயும் தேசத்தில் பிரச்சனை வேண்டாம் சப்பா. சமாளிச்சு தாங்க சந்தோஷத்தாங்கப்பா. எல்லா வேலையும் விலைவாசி அதிகமாகுது ஆண்டவரே. உதவி செய்ய முடியாத செபிக்கிறோம் அப்பா, அவ்வளோ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. சண்டை வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம், பூமி முழுவதும் சமாளத்தை கட்டிலடுங்க அன்பின் ஆண்டவரே. 900,000 கோடி மக்களை ரசித்த இல்லையா, ஒரு ஆத்மா கூட கெட்டு பெறும் சித்தம் இல்லைன்னு சொன்னீங்களப்பா. இந்த சிறியர்கள் ஒருத்தரும் கெட்டு பெறும் சித்தம் இல்லைன்னு சொன்னீங்கப்பா. நீங்கள் சிருஷ்டித்த உம்முடைய பிள்ளைகளுக்கப்பா நாங்கள், எங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் எல்லா தீமைக்கும் வேலை காத்து எல்லா தீமைக்கும் வேலையை காத்துக்கோங்க. உங்கள் நம்மைக்கு இப்படிட்டும் எல்லா துதிக்கும் நம்மைக்கு செலுத்துகிறோம் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.
2: உட்கார்வோம். இப்பொழுது வேத படங்களை வாசிக்கப் போகிறோம். முதல் வேத படமாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 4 அதிகாரத்தை சகோதரர்கள் யாராவது ஒருவர் வாசிப்பார்கள்?

0: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாக்கோபு 4 அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதிப்போம் சம்பாத்தியம் பண்ணுவோம் என்றிருக்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காயிருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத பாடமாக யோவேல் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரர்கள் யாரோ வந்து வாசிப்பார்கள். யோவேல் 2 அதிகாரம்.

0: வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி யோவேல் இரண்டாம் அதிகாரம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பச்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசை பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகனி வழியே வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பானப்பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்பாடுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிப்பிடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் திராட்சரச தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமாக தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும், அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பதே ஆமேன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: இப்பொழுது 66 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதை எழுந்து நின்று நாம் எல்லோரும் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம்.

0: 66 சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே குழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மையாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என்பதே ஆமென்.
1: இப்பொழுது காணிக்கை நேரம். சாரநூறர் பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். இன்றோ அல்லது நாளையோ பத்திரிகை வந்துவிடும். இந்த வாரம் இயேசுநகரம் தமிழ் பத்திரிகை வேலை இருக்கும். ஆகவே சபையார் பத்திரிகை வேலை செய்ய வரும்படி அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அக்கா நம் நடுவிலே கொண்டு வருவார்கள்.
1: பரிசுத்தாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வழியிலும் பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீ ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும்படிக்காக கெஞ்சி கேட்கிறோம். உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீ ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. குடும்பங்களில் எந்த குறையும் வராதபடி எல்லாம் நிறைவார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லாருக்கும் நல்ல சுக பலனை கொடுத்து உடி உழைக்க கர்த்தர் தாமே பலன் தந்து காத்துக்கொள்வீராக. நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமே.
0: தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கர்த்தர், நம்மோடு கூட பேசும்படியாக ஆவியானவரே என்னோடு பேசுங்கப்பா. கேட்கலாமா? வாங்க ஆவியானவரே என்னோடு பேசுங்கப்பா. நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் அப்பா. வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத தேவன் அப்பா, எங்களை மறக்காத ஆண்டவர் அப்பா. எங்களோடு பேசுவாராக அக்கா, மறைத்து பேசுங்க. வேத தியானத்துக்கு விரதமா எலும்புகிற அந்தகார வல்லமைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். கர்த்தர் கிரியை செய்யும். வார்த்தையின் மூலம் பேசுங்க அக்கா, குழந்தை வெளிப்படுங்க. உன்னத பலத்தால் இடை கட்டுங்க. ஆவியானவர் பேசுங்க. எங்கள் இருதயங்கள் நாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: ஒரு நிமிடம் கண்களை முடிச்சோம் பொண்ணும். எங்க அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை ஜீவனுள்ள பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, சோத்திரிக்கிறோம் ஐயா. வாங்கப்பா, என்னை மறைச்சிக்கோங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. எல்லார் இதயத்துக்குள்ளையும் உடைய திருவசனம் ஊடுருவி சொல்லணும் ஐயா. கர்த்தாவே, வசனத்தை கை கொண்டு நடக்க எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இதுக்குறதுமாய் கிரீச்சரை எல்லா சாத்தானும் இயேசுக்கு நாமத்தில் கட்டப்பட்டு போட்டு ஆண்டவரே, உங்கள் நாமம் மட்டும் மகிப்பிடட்டு யேசப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் மகி செலுத்துகிறோம் எங்களை அன்பு ரட்சகர் யேசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிப்பிடுவதாக. நம்ம சபையர் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். லைவில் பார்க்குற எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். எஃப்எம் ரேடியோ யூடியூப்பில் பார்க்குற எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் எபேசியர் புஸ்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: ஒன்றுமில்லாமல்
1: பரிசுத்தமும்
0: பிழையற்றதுமான
1: மகிமுள்ள சபையாக
0: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்.
0: பாருங்க, நம்மளே எப்படி இருக்குன்னு ஆண்டுச்சித்தோம். கரை திரை பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் அவருக்கு முன்பாக நெறித்து கொள்றதுக்காகத்தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தான் கைகள் ஆணி கால் ஆணி விலகனு குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகுலாம் அடிக்கப்பட்டார். அது மாத்திரல, அவரை நமக்காக அந்த கேடு அடைந்தார். எத்தனை பாடுகள் எத்தனை துக்கங்கள் நமக்காக பட்டார். இன்னும் நம்ம இன்னும் கத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இன்னும் முழுமையான வரமாட்டேன்றோம். முழுமையாக ஆண்டு விட்டு ஆண்டுக்குள்ள வராத விடிக்கு இன்னும் உலகத்திலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒருத்தர் வர்றது சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. என்னென்னமோ கொள்ளை நோயெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் இப்போ எங்கே பார்த்தாலும் பூமியரிச்சு, எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். நம்ம ஆண்டவர் நமக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம இடத்துல நம்ம வந்து கர்த்தரத்தில் வரணும். அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. கொலோசியர் 1:21.
1: முன்னே
0: அந்நியராயும் நம்ம இந்த எப்படி இருந்தோம், அந்நியராயும்
1: துர்க்கிரிகளினால்
0: மனதிலே
1: சத்துருக்களாயும்
0: சத்துருக்கள் நம்ம கத்திருக்க என்ன துருக்கிரியல மனசுல சத்துருக்களாயும்
1: இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும்
0: நம்ம இப்ப எப்படி மாற்றி நம்ம துருக்கராக இருக்க பயங்கரமான சத்துருவா இருந்தோம் கத்திற்கு, நம்மளை இப்ப என்ன மாத்திட்டாராம் பாருங்க.
1: பரிசுத்தராகவும்
0: குற்றமற்றவர்களாகவும்
1: கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக
0: அவருடைய மாம்ச சரீரத்தில்
1: அடைந்த மரணத்தினாலே
0: இப்பொழுது
1: ஒப்புரவாக்கிட்டார்.
0: மாம்ச சரீரத்தில் மரணத்தை அடைந்ததுனால்தான் நம்மளை என்ன செஞ்சார், அவரோட ஒப்புராக்கியிருக்காரு. நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நம்ம அதை சிந்திக்கிறதே இல்லை. நம்ம என்ன செய்யறதில்ல, சிந்திக்கிறது இல்லை. சபத்துக்கு வந்தால் வரோம், லேட்டாக வராட்டாக இருக்கட்டும், லேட்டாக வரோம், எப்படி வேணாலும் வரோம், என்ன வேணாலும் செய்கிறோம். சபத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதில்ல, வீட்டில் செவிக்கிறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல. எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மளை குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாக இருக்க யாரும் கண்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். மரணாக்கி நேற்றுக்கொண்ட நம்ம அவரை முழுமையானதோடு அவர் தேட வேண்டும். ஏன்னா தமக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி கொண்டிருக்காகத்தான் நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம அதை ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். நம்ம பைபிள் வாசித்துட்டு நம்ம என்ன பண்ண அப்படியே விட்டுறோம், பைபிள் வாசிக்கிறோம், அந்த வசனம் என்ன சொல்லுது நம்ம சிந்திக்கிறது அதே அப்படியே விட்டுட்டு போயிடுறோம், கேட்குறோம் அப்படியே விட்டுறோம், திருமணம் என்ன பண்ணுறோம் பழைய வழிக்கு போயிடுறோம். பிறகு அடுத்த வாரம் வர்றப்ப கொஞ்சம் சிந்திக்கிறோம், அப்புறம் நம்ம அதை மறந்துடுறோம். அடுத்த வாரம் வரைக்கும் அந்த வசனம் என்ன சொன்ன என்ன கேட்டோம் இந்த சொல்லி மறந்துடுறோம். ஒரு வசனமாவது ஆண்டவர் என்னை தொடும், நீங்கள் கேட்டால் தான் ஆண்டவர் தொடுவார். ஆண்டவரே ஒரு வசனமாவது என்னை தொடணும்,
1: எனக்குள்ள நான் கேட்ட வசனம் அப்படியே மறந்துருது ஆண்டவரே. ஒரு வசனமாவது நீ தொடணுப்பா, நான் போகும்போது நான் சும்மா போயிட்டு வரக்கூடாது, ஒரு வசனமாவது என் உள்ளத்தை தொடணுப்பா, என்னை உங்கள் பக்கமாக திருப்பிக்கொள்ளுன்னு சொல்லி கேட்கணும். நாங்களும் இது சர்ச்சி போகிறப்ப காலையிலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிடுவேன் நல்லா, ஆண்டவரே ஒரு வசனமாவது என்னை தொடணும்ப்பா, என்னை நான் எங்கே இருக்கிறேன் என்னை காமிங்க, என்னை எப்படி இருக்கிற என்னோட பேசுங்க ஆண்டவர் சொல்லி கேட்டே இருப்போம். கத்தனை நம்மளோட பேசுவார் அங்கே, ஆண்டவர் யார் மூலமாக செய்தி கொடுத்தாலும் கர்த்தர் நம்மளோட பேசுவார், நம்ம கேட்டால் தான் பேசுவார், நம்ம கேட்கலன்னு விட்டுருவார். இந்த பிள்ளைக்கு என்னை பற்றி ஆசை இல்லை, என்கிட்ட அன்பு குருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மனசு இல்லை, ஏதாவது வராங்க வந்து சேவ் பண்ணிட்டு போயிடுறாங்க, என் மேலே என் பிள்ளைக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை விட்டுறாரு. நம்ம கேட்கணும். மத்தியின் சுவிசேஷம் 16:18
2: மேலும்
1: நான்
2: உனக்கு சொல்லுகிறேன்,
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
2: நீ பேதுருவாய் இருக்கிறாய்,
1: நீ பேதுருவாய் இருக்கிறாய்,
2: இந்த கல்லின் மேல்,
1: இந்த கல்லின் மேல்
2: என் சபையை கட்டுவேன்,
1: என் சபையை கட்டுவேன்,
2: பாதாளத்தின் வாசல்கள்,
1: பாதாளத்தின் வாசல்கள்
2: அதை மேற்கொள்வதில்லை,
1: அது மேற்கொள்வதில்லை. சபைக்கு நம்ம வந்துட்டு இருந்தா கர்த்தரின் சொல்ல இந்த பேதுரு மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது, நம்மளை மேற்கொள்ளாது. பாதாள இருக்கு உண்மைதான். நம்ம ஆண்டோடைய சபைக்கு வந்து ஆண்டோடு இணைந்து ஆண்டை துதிச்சிட்டு நம்ம இருக்கோம்னா நம்ம உள்ளத்தில் ஆண்டோடு இருக்கு, நம்ம இறுதி ஆண்டவரோடு இருக்கணும். நம்ம இறுதி ஆண்டவரோடு இருந்தால் பாதாளத்தின் வாசலை மேலே என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. நம்ம ஏதோ வந்தோம் போனோம், கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ இந்த மசனை என்னன்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். இந்த மிருகமெல்லாம் சாப்பிட்டா கூட திரும்ப என்ன செய்யுமா, அசைப்படுமா. இன்னைக்கு அந்த சாப்பிட்டதை அசைப்படுமா. நம்மளும் இந்த வசனத்தை என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன வசனம், இன்னைக்கு என் கூட ஏதாவது பேசுங்க ஆண்டவர், இன்னைக்கு கேட்ட வசனம் என்னன்னு சொல்லி திரும்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன வசனம் ஆண்டவர் கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன வசனம் கேட்டேன் ஆண்டவரே, எனக்கு அது உள்ளத்தில் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதே மாதிரி பைபிள் வாசித்தாலும் தேவன்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பைபிள் மூலமாக என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் வாசிக்கிறேன் ஆனால் என்ன வாசிக்கிறேன் எனக்கே தெரியலப்பா, என் கூட பேசுங்க ஆண்டவரே, வசனத்து மூலமாக என் கூட பேசுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம கேட்டால் தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நம்ம கேட்கணும், கேட்கட்ட ஆண்டவர் பேச மாட்டார், நம்ம கேட்கணும். ஆண்டவர் என் கூட பேசுங்க, ஏன்னா எங்கே இருக்கிற என்னை காமிங்க, எனக்கும் உமக்கும் ஐக்கியம் இருக்கா, நம்ம இப்படி தூரமாக இருக்கிறானா, என் ஆத்மா எந்த சூழ்நிலை இருக்குது சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. சபைக்கு வர என்ன செய்யணும், சபைக்கு வந்து என்ன செய்யணும் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 26:12
2: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, ஏதோ வச்சு சொல்றாரு, பைபிள் வசனத்தை வச்சுதான் சொல்றேன், என் கால் செம்மையான வழி இடத்தில் நிற்கிறது,
2: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: கற்சபைகள் என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை துதிக்கணும். வந்துட்டு பாட்டு பாடணும், இஷ்டம்னா பாடுறான், பாட இஷ்டம் இல்லை பேசாம படியே உட்கார்ந்துடுறோம். தாவிராஜா சொல்றாரு, என் கால் செவ்வியான வழியில செவ்வியான இடத்துல நிற்கிறது, அது வாசிப்பா,
2: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: சொல்ற பாத்தீங்களா, என் கால் செவ்வையான இடத்துல இருக்கிறது,
2: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: சபையில வந்து உட்கார்ந்து இருக்கோம், என்ன செய்யறோம், கர்த்தரை துதிக்கிறோமா, யாரு என்ன புடவை கட்டியிருக்காங்க என்ன செய்யறோம், பாடி வேடிக்கை பாக்கிறோமா, சும்மா கேளைக்கும் மேலைக்கும் நடக்கிறோமா. அதுக்கான சர்ச்சை வந்து பிரயோஜனம் இல்லை பாருங்க, கீழே போறது மேலே வர்றது, கீழே போறது மேலே வர்றது, அதனால ஆண்டவர் சந்தோஷப்படும், ஆண்டவர் உள்ள சந்தோஷப்படாது. நம்ம கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், சும்மா கேளைக்கும் மேலைக்கும் கீழைக்கும் மேலைக்கும் நடந்துட்டு அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். நம்ம கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கிறோமா, துதியிலிருந்து நம்ம குறைவாக இருக்கிறோமா, ஆண்டவற்றை நம்ம கேட்போம். ரெண்டாவது அது அங்கே சங்கீதம் 135:2
2: கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும்,
1: நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும்
2: நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள்.
1: கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலய பிரகாரம் நிற்கிறவங்களே என்ன செய்யுங்க, கர்த்தரை துதியுங்கள். அல்லையிலே சொல்ல மாட்டோம், அல்லையிலேச்சோன என்னமோ நம்ம இதுன்னு சொல்ல மாட்டோம், கர்த்தரை துதிக்க மாட்டோம். கர்த்தர் எப்படி நம்ம இடத்துல அன்பு கூறுவார் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, இதெல்லாம் விட்டுருவார். நீங்கள் இறைமையெல்லாம் படிச்சு பாருங்கள், இறைமையா பாருங்கள், எத்தனையோ தடவை சொல்கிறாரு மக்கள் வந்து கர்த்தரை துதிக்கிறது இல்லை, அப்படி விட்டுறாரு. நம்மளும் அப்படி தான், நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறாரு நம்ம ஆண்டவர், நம்ம கர்த்தரை துதிக்கணும், அலையிலே சொல்லணும், அவரை போற்றணும், புகழணும். அதுதான் நம்ம கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்ம ஆண்டருக்கு வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? கர்த்தரை துதிக்கிறத தவிர அவருக்கு நம்ம என்ன அவருக்கு செலுத்த முடியும் யோசித்து பாருங்க. அவரை துதிக்கிறத தவிர வேறு ஏதாவது அவருக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? என்ன கொடுத்து அவர்கிட்ட அன்புக்கு செலுத்த முடியும்? அவர் வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், வானத்தை படைத்தவர் ஏசப்பா, பூமியை படைத்தவர் ஏசப்பா, சமுத்திரத்தை படைத்தவர் ஏசப்பா, நீர் வீட்டுக்களை உண்டாக்கினவர் ஏசப்பா, சூரியனையும் சந்திரனையும் சகலத்தையும் படைத்தவர் அவர் ஏசப்பா. அவருக்கு நம்ம வேற என்ன சொல்லி அன்பு செலுத்த முடியும் யோசித்து பாருங்க. நமக்கு வேற எப்படி அன்பு செலுத்த முடியும்? நமக்கு நம்ம அவருக்கு என்ன கொடுக்க முடியும் யோசித்து பாருங்க. அவருக்கு என்ன கொடுத்து நம்ம அன்பு செலுத்த முடியும்? ஆண்டவர் துதிக்கணும். 84:4
2: உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள்,
1: உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள்
2: பாக்கியவான்கள்,
1: பாக்கியவான்கள்
2: அவர்கள்,
1: அவர்கள்
2: எப்பொழுதும்
1: எப்பொழுதும்
2: உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள்.
1: கர்த்தருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவங்க, கர்த்தரோடு இணைஞ்சு இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வாங்களா? எப்போதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். அவங்க கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எப்போதும் துதித்து கொண்டே இருப்பாங்க. அதான் உங்க வீட்டில் வாசம் பண்றவங்க பாக்கியவான்கள். கர்த்தர் வீட்டில் வாசம் பண்றமா துதிக்கிறவா? நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் எப்போதும் துதிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் வீட்டில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள், எப்போதும் துதிச்சிட்டு இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அதனாலதான் சங்கீத கர்த்தர் கர்த்தர் எக்காலத்திலையும் சோத்தரிப்பார், துதி எப்போதும் வாயில இருக்கும். பாக்கியவான்கள், நீங்க யாரா இருந்தாலும் சரி பாக்கியவான்கள். உலகக்கரமான காரியத்தை பேசி பேசி எவ்வளவு காலங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாக்கியவான்கள், கர்த்தருடைய வீட்டில் வாசமா இருக்கிற பாக்கியவான்கள். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, சபை கூடுறத என்ன செய்யறீங்க? விட்டு விடாதீங்க. வாசிங்க எபிரேயர் புத்தகம் 10:25
2: சபை கூடி வருதலை,
1: சபை கூடி வருகிறது,
2: சிலர் விட்டு விடுகிறது போல,
1: சிலர் விட்டு விடுவது போல
2: நாமும் விட்டு விடாமல்,
1: நாமும் விட்டு விடாமல்
2: ஒருவருக்கொருவர்,
1: ஒருவருக்கொருவர்
2: புத்தி சொல்ல கடவோம்.
1: ஒருத்தருக்கொருத்தர் என்ன செய்யணும்? புத்தி சொல்ல கடவோம்.
2: நாளானது,
1: நாளானது
2: சமீபித்து வருகிறதே,
1: சமீபித்து வருகிறதே
2: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
1: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ
2: அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
1: மற்றவங்களுக்கு அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கேட்டாலும் சரி, கேட்காட்டாலும் சரி, நாளானது எவ்வளவு சமீபித்து வருதோ அதை நினைச்சு அநேக மக்களும் புத்தி சொல்ல வேண்டும். உங்களுக்கு கேட்டாலும் கேட்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சபைக்காரங்க என்ன செய்யணும்? எப்போதும் துதித்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக சபையில பரிசுத்த பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 22:17
2: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து
1: தேவாலயத்திலே
2: ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில்,
1: தேவாலயத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில்
2: ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன்.
1: எத்தனை பேர் சர்ச்சைக்கு வந்து யாரா ஞான திருஷ்டி அடைந்திருக்கிறோமா? ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசிக்கிறோமா? கர்த்தரை தரிசிக்கிறோமா? உங்கள் உட்காந்துட்டு என்ன மாதிரி ஏதாவது இன்றைக்கி போகணும், சாயங்காலம் மார்க்கெட்டுக்கு போகணும், இன்றைக்கி அங்கே போகணும், இதை போகணும், இதைத்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பசுத்து பவுல் சொல்கிறார், வாசிப்பா.
2: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து
1: தேவாலயத்திலே
2: ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில்
1: ஞான திருஷ்டி அடைந்து
2: அவரை தரிசித்தேன்.
1: அவர் யாருக்காவது தரிசனம் பார்த்துருக்கீங்களா? யாராவது நம்ம சபையில தரிசனம் பார்த்து ஞான திருஷ்டி அடைந்தேன், எனக்கு தீர்க்கு தரிசனம் வரம் கிடைச்சிருச்சு, யாராவது சொல்ல முடியுமா? நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், எண்ணெய் எங்கேயோ செதுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு முடிச்சுட்டு எப்போ தான் முடிக்கிறவங்க, நம்ம அனிவாரே உள்ளாயிடுச்சு, இப்போ தான் தொடங்கியிருக்காங்க, எப்போ முடிக்க போகிறாங்க, இப்படி நம்ம எண்ணம் இப்படி ஓடிக்கொண்டிருக்கு. தேவனாய் கர்த்தர் நமக்காக தான் தம்முடைய ஜீவனை தந்து அவருக்கு முன்பாக நம்ம நிறுத்தி கொள்ள, தம்மைத்தாமா நம்ம கரையிட்டதும் பிழையிட்டதும் பரிசுத்தமான பரிசுத்தமாக அவருடைய மகிமை உள்ள சபையாக நம்ம நிறுத்தி கொண்டிருக்காதான் நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவர் அன்பன் ருசிக்கிறது இல்லை, உலக பிரகாரமாக காரியத்தை தான் நம்ம சிந்தித்துட்ருக்கோம். இன்றைக்கி அங்கே போகணும், இது அங்கே போகணும், இன்றைக்கி சீக்கிரம் ஃபங்க்ஷன் போகணும், இன்னும் என்ன எப்போ முடிக்க போகிறாங்கோ, இப்படி சென்னை மக்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. கர்த்தர் மேலே உங்கள் அன்பை திருப்புங்க, கர்த்தர் பக்கமாக திரும்பி பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 12:5
2: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில்
1: சபையார்
2: அவனுக்காக
1: தேவனை நோக்கி
2: ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள்.
1: எப்படி ஜபம் பண்ணாங்களா சொல்லுங்க, எல்லாரும் எப்படி ஜபிச்சாங்க? ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள். நம்ம சபை எப்படி இருக்கு? ஊக்கமா ஜபம் பண்றோமா? ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணுகிறார்கள். ஊக்கத்தோட ஜெபம் பண்ணும் நம்ம என்ன செய்யணும்? ஊக்கமா ஜெபிக்கணும். இங்கே பரிசுத்த பவுல் சொல்றாரு, கொலோசியர் 4:2
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
1: இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க.
2: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
1: இடைவிடாமல் என்ன செய்யணுமா?
3: ஜெபம் பண்ணுங்க.
1: ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. சோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்க. கர்த்தர் நம்ம கூட இருப்பார், அவரை விட்டுறக்கூடாது, அவரை விடவே கூடாது. ஊக்கமா செவம் பண்ணணும், சோத்திரத்தோடு செவம் பண்ணணும், இடைவிடாம செவம் பண்ணணும், சோத்திரத்தோட செபத்தில் விழித்திருக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களா இருப்பதுனாலயோ என்ன மாதிரி கண் தெரிய முழிஞ்சதுனாலே போக முடியாது. இடைவிடாம செம்மனு சோத்திரத்தோடு செபத்தில் விழித்திருக்கணும். யோவேல் சொல்றாரு, யோவேல் புஸ்தகம் 1:14
2: பரிசுத்த உபவாசனாலே நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே,
1: உங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாளின் ஆலயத்தில்,
2: உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து.
1: எல்லாரும் என்ன செய்யணுமா? கூடி வர செய்து
2: கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்.
1: எல்லாரும் கூடி வந்து என்ன செய்யணுமா? சபை மக்கள் அத்தனை பேரும் என்ன செய்யணும்? கூடி வந்து என்ன செய்யணுமா? கர்த்தர் நோக்கி கூப்பிடணுமா. முதல் சபையில வந்தா துதிக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? சபையில வந்தா ஜெபிக்கணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது, நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. மூன்றாவது சவல் நம்ம எப்படி இருக்கணுமா பாருங்க. யோவேல் புஸ்தகம் 2:16
2: ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்.
1: சபை என்ன செஞ்சீங்க? பரிசுத்தப்படுத்துங்க. சபையை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஒருத்தரும் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம எண்ணக்கூடாது. எப்படி நாள் இருந்தாலும் பரலோகத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படி எண்ணி நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தப்படுத்துங்க. சபை என்ன செஞ்சணுமா? பரிசுத்தப்படுத்தணும். முத என்ன செய்யணும்? சபையில
3: துதிக்கணும்.
1: ரெண்டாவது சபையில ஜெபிக்கணும். மூன்றாவது சபை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். அதுக்காக தான் தேவனை கர்த்தர் நமக்காக தம்மை தாமே கரையற்றதும் பிழையற்றுமான பரிசு அவர் சபையில் நம்மளை அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். நான் பிறந்தலேருந்து இப்படியே தான் இருக்கிறப்ப என் வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறலையே, என்னை பரிசுத்தப்படுத்துன்னு கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோப்பு 4:8
2: தேவனிடத்தில் சேருங்கள்.
1: தேவனிடத்தில் சேருங்க, தூரமா இருக்காதீங்க, தேவனிட்டு பிரிஞ்சு இருக்காதீங்க, தேவனிடத்தில் சேருங்கள்.
2: அப்பொழுது
1: அப்பொழுது
2: அவர் உங்களிடத்தில் சேருவார்.
1: நீங்க

0: தேவனிடத்தில் சேர்ந்தா அவர் நம்ம இடத்துல சேருவார். நீ தேவனிடத்தில் சேர்ந்துட்டா அவர் நம்ம இடத்துல சேருவார். உங்க கைகளை சுத்தம் பண்ணுங்க, உங்க இருதயங்களை ஒருமாப்படுத்துங்க சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நாங்க எங்க இருக்கிறோம், நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஏனாதானு வாசிக்க கூடாது. இங்க சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே,
0: உம்முடைய சத்தியத்தினாலே
1: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
0: உம்முடைய சத்தியத்தினால என்ன செய்யுங்க, அவர்களை பரிசுத்தமாக்கும்.
1: உம்முடைய வசனமே சத்தியம்.
0: கர்த்தருடைய வசனம்தான் சத்தியம், சத்தியம் வேற எதுவும் இல்லை. தேவனுடைய வசனம்தான் நமக்கு சத்தியம். வசனத்தை வாசிக்கணும், பயத்தோடும் பக்தியோடு வசனத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசித்தம் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி வினாடியில் இருக்கிறோம், கடைசி வினாடியில். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
0: கர்த்தர் பிரியமான சகோதரரே,
1: நீங்கள்
0: நீங்கள்
1: ஆவியினாலே,
0: ஆவியினாலே
1: பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: ஆவியினால மத வந்து எதில் எப்படி இப்ப நம்ம கர்த்தரத்தை சேர்ந்தா அவர் நம்ம இடத்துல சேர்வாரு, நம்மளை பரிசுத்தமாக்குவாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரா, சத்தியத்தை, சத்தியம் தான் வசனம், சத்தியத்தை வாசிங்க நீங்க பரிசுத்தமாக்கப்படுவீங்க. மூணாவது எது, ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். வாசிப்பா,
1: சத்தியத்தை,
0: சத்தியத்தை
1: விசுவாசிக்கிறதுனாலும்,
0: சத்தியத்தை என்ன சரி விசுவாசிக்கணும், சும்மா வாசிக்கிறது இல்ல, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்
1: ரட்சிப்படையும்படிக்கு,
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே,
0: தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
0: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
1: நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: ஆவியினால் என்ன செய்ய முடியும், நம்மள பரிசுத்தமாக்குறார். லேவிய கிராமத்தில் சொல்றாரு 22:32 நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க லேவியராம் புஸ்தகம் 22:32
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். கர்த்தர் கர்த்தருடைய கர்த்தரை நம்ம உப்பு கொடுத்தா, நம்ம கர்த்தருடைய சேர்ந்தா அவர் நம்ம இடத்துல சேருவார். நம்ம கையை சுத்திகரிக்கணும், நம்ம பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது எப்போ பரிசுத்தமாக்குறாரு, சத்தியத்தினால பரிசுத்தமாக்குறாரு. மூன்றாவது எப்படி பரிசுத்தமாக்குறாரு, ஆவினால பரிசுத்தமாக்குறாரு. நான்காவது எப்படி பரிசுத்தமாக்குற, கர்த்தரே நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ஹலிலூயா, ஹலிலூயா. சபக்கூடியது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சபையிலேருந்து என்ன செய்யணும், துதிக்கணும். சபையிலேருந்து என்ன செய்யணும், தேவனை தேடணும், செபிக்கணும். சபையிலேருந்து என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து கெஞ்சணும். கடைசியாக என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கொலோசியர் புஸ்தகம் 1:26
1: உங்கள் பொருட்டு தேவனால்
0: எனக்கு அளிக்கப்பட்ட
1: உத்தியோகத்தின்படியே
0: நான் அந்த சபைக்கு
1: ஊழியக்காரனானேன்.
0: பார்த்தீங்களா, பரிச பாலிசில் உங்கள் பொருட்டு எனக்கு அளிக்கப்பட்டதுனால தேவனுடைய சபைக்கு என்ன செஞ்சாரா, ஊழியக்காரனார். தேவனுடைய சபைக்கார் ஊழிக்காரானார். நம்மளே எத்தனையோர் ஊழியத்துக்கு ஊழிக்கார ஆண்டு மாத்தினாரு, நம்ம தான் ஆண்டு விட்டு தூரமாக இருக்கிறோம். எனக்கு அதெல்லாம் வேண்டாண்டவரே, நான் வேலைக்கு போகிறாண்டவரே, வேலைக்கு போனால் தான் நல்லா சம்பளம் கிடைக்கும் சொல்லி நம்ம கர்த்தருடைய வேலையை அல்ல தட்டிட்டு, கர்த்தருடைய ஊழியத்தை அல்ல தட்டிட்டு நம்ம வெளியே போயிடுறோம். கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் நம்மளை அழைச்சார். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்கள், இன்னொரு தடவை வாசிப்பா. கொலோசியர் 1:26
1: உங்கள் பொருட்டு தேவனால்
0: எனக்கு அளிக்கப்பட்ட
1: உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு
0: ஊழியக்காரனானே. நம்மளும் கர்த்தர் ஊழிய

0: அழைச்சாரு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எத்தனை பேர் ஆண்டு விட்டு பிரிஞ்சிட்டோம். அழைப்பே எனக்கு ஆண்டாண்டவரே நான் வேலை செய்கிறேன்னு எத்தனையோ பேர் அவரை விட்டு பிரிஞ்சிட்டோம் இல்லையா. ஊழியக்கார் ஊழியம் செய்ய வேண்டும். நான்காவது முதல்ல என்ன செய்யணும், சபையில் கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ரெண்டாவது என்ன செய்யணும், செபிக்கணும். மூணாவது என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். நாலாவது என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். அதங்க சொல்கிறாரு ஒன்று குறிஞ்சர் 9:16
2: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: அது
2: என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தா எனக்கு ஐயோ.
0: கர்த்தருடைய சுவிசேஷ கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லாட்ட நமக்கு என்னவா, எனக்கு ஐயோ ஐயோ. கர்த்தரை ஊழியத்தை நம்ம செய்யாம கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லாம இருந்தா நமக்கு ஐயோ. என்ன சொல்லணும், காவிரி சொல்ற பாருங்க என்ன சொல்லணும. சங்கீத புஸ்தகம் 66:16
2: தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: சொல்லுவேன் சொல்லணும். இல்லாட்டா ஐயோ ஐயோ. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாட்டா ஐயோ. பரிசுத்தை பாவில் சொல்றேன், நான் சொல்லல, ஊழியம் செய்யட்ட நமக்கு ஐயோ. கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். முத கர்த்தர் சபையில துதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தர் சபையில இருந்து செபிக்கணும். ஊக்கமா செபிச்சாங்களாம். மூன்றாவது பவுல் செவிச்சு தான் ஞான திருஷ்டியானார், தீர்க்க தரிசியம் மாறினார் கர்த்தர் சபையில் செவிக்கும் போது. மூணாவது பரிசுத்தமாக மாறு, பரிசுத்தமாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். பரிசுத்தமாக்குறார், சத்தியத்தினால பரிசுத்தமாக்குறார். நானும் உங்களை பரிசுத்தமாக்குறேன் கர்த்தர்னு சொன்னார், நம்மளை பரிசுத்தமாக்குறார். நான்காவதாக கர்த்தர் ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். என்ன செய்யணும், உங்கள் ஆத்மாத்தில் கர்த்தர் என்ன செய்தார், என்னெல்லாம் கேட்டால் சொல்கிறேன். நான் பயங்கரமான குழியில் இருந்தேன், கர்த்தரை தூக்கி எடுத்தார். என் தாய் தப்பெல்லாம் அடித்து கொன்ன பாவி ஆண்டவரின் ரச்சித்தார். என் ஆத்மா எங்கேயோ கடந்தேன், கர்த்தருக்கு வர முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். உன் மீட்பர் உயிரோடு இருக்க, உங்கள் அம்மா அப்பா இறந்து போலாம், உன் மீட்பர் உயிரோடு இருக்கன்னு சொல்லி தேவனை தேடி வந்து என்னை ரச்சித்தார். அல்லேலூயா. நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து வரும்போது எங்கள் டைரக்டர் அம்மா எங்கள் ஐயாவும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போகக்கூடாது, வசந்தாவனே அவங்க அக்கா கூப்பிட வந்திருக்காங்க போட்டு, நீங்கள் தான் இருக்கணும்னாரு. அப்படியே கத்தி அழுதுட்டேன். அப்புறம் எங்கள் ஐயா அந்த டைரக்டர் சொன்னார், இல்லை ஏஸ்வாரி ஊழித்து போகிறேன்னா தடை பண்ணாத போட்டுன்னு. எத்தனையோ தடையில் மத்தியில் தான் ஊழித்து கர்த்தரையை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீ கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார், கர்த்தர் ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் தான் என்னை செய்கிறாரு. அதை சொல்கிறாரு 2 Timothy 4:2
2: சத்தியத்திற்கு
0: செவியை விளக்கி, சத்தியத்திற்கு செவியை விளக்கி,
2: கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்,
0: கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இது ரெண்டாவது வசனம், 2 Timothy 4:2. 5வது
2: சமயம் வாய்த்தாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்,
2: ஜாக்கிரதையாய், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு,
0: சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி திருவசனத்தை எப்படி செய்யணும்மா, ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். எங்கள் ஊர்லாம் யாரையுமே உள்ளே நுழைவிட மாட்டாங்க ஆண்டோடைய பிள்ளைகளை, பயங்கரமான இடம். அப்படி இருந்தாலும் கூட எங்கள் பைபிளம்மா தெரியாமல் தேடி வந்து கர்த்தர் எங்களுக்கு எனக்கு கர்த்தரை சொல்ல வச்சார். அல்லேலூயா. யாருமே அந்த எங்கள் ஊருக்குள்ளே நுழையவே முடியாது கர்த்தர் பிள்ளைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்கள் பயம்லாம் வந்து ஊரில் சொல்லி நாங்கள் ஒரு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அவங்க ப்ரேயர் முடித்தது வந்துடுவாங்க. நானும் இன்னொரு பொண்ணு பார்வை இல்லாத பொண்ணு அவங்க அத்தை மூணு பேர் உட்காந்து நாங்கள் சேவம் பண்ணுவோம். அப்படி சேவம் பண்ணி சேமணி தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. யாருமே உள்ள நுழைய மாட்டாங்க, உலைய விட மாட்டாங்க. கர்த்தடி பெரிதான கிருபையினால எங்கள் ஊரில் இப்போ நாலு சரிச்சு இருக்குது. அல்லேலூயா. யாருமே உள்ள நுழைய விட மாட்டாங்க, இப்போ நாலு சரிச்சு அங்கே இருக்குது. நாங்கள் போனப்பெல்லாம் ஆண்டு சொல்லுவோம், இன்றைக்கி சுற்றி சொல்லி செவிச்சுட்டு வாங்க, ஊர் சுற்றி செவிச்சு என்ன ஊரில் சுற்றி எப்படி செவிக்கிறது அப்படின்னு போனாலும் போயிடுவோம். இன்னைக்கு நாலு சரிச்சு கத்திரம் உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சபைக்கு வந்தால் மாத்திரம் போ, சபையிலேருந்து என்ன செய்யணும் கர்த்தரை சொல்லுங்க. சபையிலேருந்து கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். ரெண்டாவது சபையிலேருந்து என்ன செய்யணும், செபிக்கணும். மூன்றாவது சபையிலேருந்து என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். நான்காவது சர்ச்சைக்கு வந்து என்ன செய்யணும், சபைக்கு வந்தால் மாத்திரம் போதாது, ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்யணும், உங்கள் ஆத்துமா கர்த்தர் செய்த நன்மை சொல்லுங்க. உங்கள் ஆத்துமாத்தில் கர்த்தர் செய்த நன்மை சொல்லுங்க, அதுதான் ஊழியம். மற்ற மக்களுடைய நன்மையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சார் அதை சொல்லுங்க. சொல்லாட்டா ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார், உனக்கு இவ்வளோ உதவி செஞ்சா நீ என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிற. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. நான் எப்படி சொல்கிறேன் இத்தனை மக்கள் மத்தியில், வெக்கப்படுவாங்க. கர்த்தர் ஒரு நாள் அமர்த்தில் கணக்கு கேட்பார். கர்த்தர் ஒப்பு கொடுத்தா ஒன்றுமா முதல் என்ன செய்யணும், கர்த்தர் சனி சபையில் வந்து கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், செபிக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், பரிசுத்தமா இருக்கு. நான்காவதாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தனை மாத்துமா செய்தத கட்டாயம் சொல்லணும். யார் சொல் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, கர்த்தனை மாத்துமா செய்ததை சொல்லியே ஆக வேண்டும். கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். நீங்கள் கர்த்தர் செய்ய ஒளிஞ்சி ஆயத்தத்தோடு இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பாரா.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போம்.

0: ஜெபிக்கலாமா?
1: திருச்சபை மக்கள் செய்ய வேண்டிய நான்கு காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். சபைக்கு வருகிறவர்கள் துதிக்க வேண்டும். தேவன் வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். துதிக்க ஒப்பு கொடுக்கலாமா? இவ்வளவு துதியில குறைஞ்சிட்டப்பா, என்ன மன்னிங்க அப்பா. ரெண்டாவது, சபைக்கு வருகிறவர்கள் ஜெபிக்க வேண்டும். பவுலடிகள் சபைக்கு வந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். அவர் கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார், ஆவிக்குள்ளானார், கர்த்தரை தரிசித்தார். சபையார் ஊக்கமாய் பேதருக்காக ஜெபித்தார்கள். நாமும் அர்ப்பணிக்கணுமா? அந்த ஜபாவை எங்களுக்கு தாங்கப்பா, நாங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. மூன்றாவது, சபை பரிசுத்தமாயிருக்க வேண்டும். எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தாவே, உங்க ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும், வசனத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும், ஆவியானவரால் எங்களை பரிசுத்தமாக்கும். அப்பா, நீரே எங்களை பரிசுத்தமாக்கும். அதை திறந்து கேளுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. என்னை மாற்றும். நான்காவதாக, சபை சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவை அறிவிக்க அர்ப்பணிக்கலாமா? தேவனின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், நீ தந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அருமையான சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு முன்பாக நிற்பதற்கு, ஆமாண்டவர், பிழை இல்லாமல் பரிசுத்தமான சபையாய் நாங்கள் நிற்க உம்மை தாமே ஒப்பு கொடுத்தி, குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாய் நாங்கள் பரிசுத்தமாய் உம்மை கொண்டு நிற்பதற்காக நீர் உம்மை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தி சிறுவில பலியானீர் ஆண்டவரே. அப்படி சம்பாதித்த சபையாகி நாங்கள் பல நேரங்கள் துதிக்க மறந்து விடுகிறோம். துதியின் ஆவியை தாங்க, எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. வந்து வேடிக்கை பார்க்க கூடாது, ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பவுலடிகள் ஜெபித்தார்கள் ஆண்டவரே, ஆலயத்திலே ஜெபித்தார்கள் அப்பா, சபையர் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் பேதருக்காக. நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. மாத்திரமல்ல, சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. உங்க ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் எங்களை பரிசுத்தமாக்கும். நீரே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, என் கரங்களை பிடித்துக் கொள்ளும். மாத்திரமல்ல, திருச்சபை சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற சபையா, எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிற சபையா எங்களை மாற்றும் ஆண்டவரே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் இயேசுவை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்காவே என்ன வல்லமையாக பயன்படுத்தும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அப்படி பிள்ளைகள் எல்லாம் கரங்களை பிடித்துக் கொள்ளும். இந்த வசனத்தில் நடக்க நீ நடத்தும் ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா ஜெபிப்பாங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, துதிக்கிற சபையாய், ஜெபிக்கிற சபையாய், பரிசுத்தமான சபையாய், சுவிசேஷ அறிவிக்கும் சுவிசேஷ வீரர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி அக்கா கூட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணாம நேரலையாய் பல்வேறு இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்க நீங்களும் கூட இப்பொழுது உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஜெபம் செய்வோம்.
2: எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. எங்கேயோ கடந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில நினைத்து பார்த்தா ஆண்டவரே நமக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சப்பா. எங்கேயோ கடந்த ஆண்டவரே, உண்மை பற்றி ஒன்றும் தெரியாதப்பா. ஆண்டவரே, இமை துதிக்கிறமையா, ஒளியான சேட்டிலும் பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை நிறுத்தின அடிகளை உறுதிப்படுத்தி இமை துதிக்கும் புது பாட்டை எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. கோடி கோடி நன்றி சுவாமி. அப்பா, எல்லா சபை மக்களும் உமை துதிக்கட்டும் ஐயா, உமை ஸ்தோத்திரம் பண்ணட்டும் ஆண்டவரே, உமை ஆராதிக்கட்டும் ஐயா. உமை கர்த்தாவே, கர்த்தருடைய சபைக்கு வர மக்கள் பாக்கியவான்னு சொன்னீரே கர்த்தாவே, துதித்து கொண்டே இருப்பான்னு சொன்னீரே ஆண்டவரே. துதிக்கிறவங்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். செபிக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. வாஞ்சவோடு கேட்கிற மக்களை சபாவியல் ஊற்றும் ஆண்டவரே. தாகத்தோடு கேட்கிற மக்களை சபாவியல் ஊற்றும் ஐயா. பரலோக பிதாவே, நீங்க தான் மாற்றணும் மாற்றணும் மாற்றணும் ஆண்டவரே. அதே போல ராஜாவே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தமா வாழன்னு சொல்லி தாகத்தோடு கேட்கிற மக்களை பரிசுத்தவன்களை மாற்றுங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னீரே. பரிசுத்தாவியானவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்கும். சத்தியவசனத்தை வாசிக்கிறதுக்கு கண்பார தந்திருக்கீங்க, நல்ல பைபிள் கொடுத்துருக்கீங்க, தாய்மொழியிலே கொடுத்துருக்கீங்க அப்பா. எல்லாரும் ஜெபிக்கணும் துதிக்கணும். கடினமா இருதயத்தை கடினப்படுத்தாத அப்படி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி ஊழியத்தை செய்யணும் ஐயா, இப்படி ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆத்துமாக செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டா ஐயோன்னு பரிசுத்த போல சொன்னாரப்பா. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஐயா. பரலோக பிதாவே மே நோக்கி கெஞ்சுறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதோடு பிரசங்கம் பண்ணு சொன்னீரே. எஸ் அப்பா அம்மா பெற்றி நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும் ஐயா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறவங்களுக்கு தகப்பனே எல்லா மக்களையும் ஆட்கொள்ளும். ரெண்டு ஆறாணிக்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தால் இடக்கட்டுங்க. இன்னைக்கு தடைப்பட்ட மக்களையும் கூட நினைக்கிறோம் ஐயா. அப்பா அந்த அப்பா அம்மை ஸ்தோத்திரம். தடைப்பட்ட வர தடைப்பட்ட எல்லா மக்களையும் கூட நினைக்கிறோம். அவங்களே ஆசீர்வதிங்க, உங்களோடு இணைச்சிக்கோங்கப்பா. தகப்பனே மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே மை நோக்கி கெஞ்சிரும். எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரும். ஆசிரிங்க, ரச்சிங்க, பரிசாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தால் இடக்கட்டுங்க. மந்திர கட்டி செவனை கட்டி உடைத்து போடுங்க. பிசாசின் கிரியில் அழித்து போடுங்க. ஏசுகத்து நாமத்தில் மந்திர கட்டு உடைக்கிறோம். செவனை கட்டு உடைக்கிற ஏசுகத்து நாமத்தினால ஆண்டவரே அப்பாமி ஸ்தோத்திரம். தேவனை அறியாத மக்களும் அறிந்து கொள்ளட்டும், மே அண்டி கொள்ளட்டும். மே அரிய அறிவியல் நிரப்பணும் ஐயா. தேவனை அரிய அறிவியலை வெறுத்தி அடையணும் ஐயா. தேவனை அண்டி கொள்ளணுமா. தேவனை சார்ந்து கொள்ளட்டும். உம்மோடு இருக்கட்டும். வியாதிகள் சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலனத்தை குணமாக்குங்க. மந்திர கட்டு செவன் கட்டு உடங்க. பிசாசின் கிரியை அழிக்க முடியாது செவிக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க. சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனைலாம் மாறணும். கண்ணீர் துடைக்கணும். ஆத்துமா கண்களை திறக்கணும் ஐயா. ஐயா பிரகாசம் மனக்கண்களை தந்தருளும் ஆண்டவரே. அம்மை அரியர் அறிவல் நிரப்போம். வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்க, பலன்ட குணமாக்குங்க. இயேசுகிறது நாமத்தில் எல்லா கட்டிலும் உடைக்கப்பட்டு போட்டு இயேசுகிறது நாமத்தில். கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்ணீரை தொடங்க. கவலையோடு இருக்கிற மக்களை கவலையை மாற்றுங்க. வீட்டில் நாலு தவறாலும் சண்டை தவறாமல் இருக்கிற குடும்பத்தில் சண்டையை மாற்றுங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. குடிக்கிற மக்கள் விடுதலை பெறணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை பெறணும் ஐயா. கண்ணீர்லையும் வேதனையில் இருக்க மக்கள் விடுதலை பெறணும் ஐயா. ஆத்மா கண்களை திறக்கணும் ஐயா. அறியிற அறிவில் நிரப்பணும் ஐயா. உம்மோடு இருக்கணும் ஐயா. கத்தாவே ரெண்டு ஆறாயிரம் வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. எங்கள் தேவனாய் கத்தாய் மனிதர் முகத்தை பார்க்க, எங்கள் இதயத்தை பார்க்கிறார் நீர் ஆண்டவர. ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்விக்க முடியாது செவிக்கிறோம். தொழில் சிற மக்களை ஆசீர்விங்க, வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களை வெட்டி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமப்பா. ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் ஐயா. அறியிற அறிவில் நிரப்ப வேண்டும் ஐயா. மகிமுள்ள கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்ங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுக்கு கண்ணீர் தொடங்க. பிரச்சனை நீங்கி போட்டுமா ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கப்பா. கடைசியை பார்த்தா மார்க் ரொம்ப கம்மியாகிருக்காங்கப்பா. அவங்க ஒவ்வொரு பிள்ளைத்திலையும் நீ பேசும் ஆண்டவர. பிள்ளைகள் படிக்கக்கூடிய கிருவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கறாச்சா. பலத்த கிரியை செய்யுங்கப்பா. தாய்மாரெல்லாம் ரட்சிங்கப்பா. தாய்மார பிள்ளைகளுக்குள்ள பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கக்கூடிய உன்னத ஞானத்தை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஏனோ தானே வளர்க்குறாங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா படிக்க மாட்டேன்றாங்க. பிள்ளைகள் அறியிற அறிவில் நிரப்பப்படணும். தேவனை அண்டி கொள்ளணும். தேவனோடு இணைந்து வாழணும் அப்பா. சிறு பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஆண்டவர. அப்பா சிறு பிள்ளைகளுக்கு எங்கே பார்த்தாலும் ஆபத்து பார்த்து சுவாமி. எங்கே பார்த்தாலும் அப்பா அம்மை ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க, பாழாக்கப்படுறாங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரையும் சொன்னீரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மே நோக்கி கெஞ்சுகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு அப்பா அப்பா அப்பா அம்மை ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் தூதரை கொடுத்துருக்கீரே. அந்த மத்தியவளும் சுவிசேஷம் 18 அந்த தூதரில் கர்த்தாவே முடியும். பிள்ளைகள் பாதுகாப்பாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கே ஆபத்து வரக்கூடாது, எங்கே பிரச்சனை வரக்கூடாது. எல்லாம் எங்கள் குழந்தைகளையும் பாதுகாக்கணும். பெரிய வாழைப்பிள்ளை சகோதரிகளையும் பாதுகாக்கணும். எல்லாம் பைபிள் வாசிக்கணும். எல்லாம் தேவனை தேடணும் ஆண்டவர். அது பெற்றவங்களை அது கவனமாக இருக்கணும் ஆண்டவர். பெற்றோர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். பிள்ளைகள் பைபிள் வாசித்தாங்களா வாசிக்கலான்னு கவனிக்கக்கூடிய இந்த கிருவை தர வேண்டும்னு செபிக்கிறோம். பிள்ளைகளை வெறுமையாக வளர்க்குறதுனால என்ன பிரயோஜனம் ஆண்டவர். அப்பா அப்பா அம்மை ஸ்தோத்திரம். அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து அதனால பிரயோஜனம் இல்லைப்பா. பிள்ளைகள் நல்லா பிரியமான பிள்ளைகளை வளர கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொருட்படுத்துக்கோங்க. தீபிக்க கரம் தாங்கட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. பிள்ளைகள் எங்கே போனாலும் இங்கே பாதுகாப்பு பராமரிப்பை தாரும். தேவாதி தேவன் கூட இருந்து வழி நடத்துங்க. அப்பா அம்மையை நோக்கி கெஞ்சுரு. எத்தனை பேர் பண கஷ்டத்தினால கஷ்டப்படுறாங்கப்பா, கடன் பிரச்சினால் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திப்பீராக, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உன்னதாவில் சம்பூர்ணம் இறப்புங்க. தேவாக்கியில் சம்பூர்ணம் இறப்புங்க. தேவ வல்லமையில் சம்பூர்ணம் இறப்புங்க. புதிய நேரில் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவர். வல்லமையில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவர். உடைய பலத்தால் இடக்கட்டுங்க. எல்லா துதி கனமாக்கி மகத்தூத்தி உமக்கு செலுத்துகிறோம். இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: கடைசியாக நமது இயேசுன் கரம் மூலங்களை அன்போடு தாங்குவதற்காக தேவன் எழுப்பி கொடுத்த அருமையான குடும்பத்தின் ஜனங்களுக்காக வன்மிசம் பாரத்தோடு நம்ம இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போம். இந்த கூட்டத்தில் நீங்க யாராவது ஒழித்து தாங்காம இருந்தா தாங்க பண்ணுவாங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். எவ்வளவு பேர் தாங்காம இருக்கிறீங்க, தாங்க அர்ப்பணிங்கள். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஏற்கனவே உழைத்து தாங்க தேவன் கொடுத்த மக்களுக்காகவும் இப்போ நம்ம ஜபங்களை எடுக்க போறோம். அது போய் கடைசியாக போதகர் ஆசீர்வாதம் கூற இந்த கூட்டம் நிறைவு பெறும். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதான அன்பின் கர்த்தாவே, நீ தந்த தர்மையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இப்பொழுதும் கர்த்தாவே நமது ஊழியங்களை தாங்குவதற்காக அன்புடன் நீர் எழுப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அத்தனை குடும்பங்களையும் நீர் மனதுருகி ஆசீர்வதிங்க. சுவிசேஷம் அறிவிக்கின்ற பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவள் கிடைக்கிற வருமானத்தின் ஒரு பகுதியை ஓடி வந்து கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அவரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உபாகம் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. ஊழியத்தை தாங்குவதன் ஆசீர்வாதத்தை அவர் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இந்த கூட்டங்களில் யாரும் ஒளி தாங்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வாஞ்சையை தந்து ஒளித்திற்கு அப்பா தவறாமல் அவருடைய பங்களிப்பை கொடுக்க தூண்டும் ஆண்டவரே. பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்களுக்குள்ளும் உழைத்து தாங்க நல்ல வாஞ்சைகளை எழுப்பி தருவீராக. அப்படி தாங்க நீங்க எழுப்பி கொடுத்த குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள்கிட்ட கூட நடத்தினரே கோடி கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து எல்லா பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் துதி கன மகிமை அனைத்து உமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே.
0: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரல் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நடத்திருப்பதாக.

ஒரிசாவில் சபைகள் துன்புறுத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் கைவிட்டாரோ மறந்தாரோ என்று புலம்பு வேளையில் ஏசையா 49 அதிகாரத்தை வாசிக்க தூண்டினார். பால் குடிக்கும் பாலகனை ஒரு தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இதோ கர்த்தர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். சபையை பாழாக்கினவர்கள் தூரமாய் போகிறார்கள். பெரும் கூட்டம் சபையை தேடி வருகின்றது. ஆனங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு.

நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று தேவன் சொல்வதாக வேதம் கூறுகிறது. முழு மனதோடு அவரை தேடுவது எப்படி? இதை விளக்கும் மற்றும் ஒரு இனிய பாடலை கேட்போமா?

நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக முறை ஐயா இறைவன் பரிசுத்தமானவர், நான் அவர் சமூகத்தில் வருவதற்கோ அவர் புகழை பாடுவதற்கோ எந்த விதத்திலும் எனக்கு தகுதியில்லை என நாமே நம்மை நொந்து கொள்கிறோம். இறைவனுக்கு துதிப்பாட நம் நாவும் எழும்புவதும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்றுதானே. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசை நான் அதிகமாய் நோயுற்று படுத்த படுக்கையிலானேன். அப்பொழுது எனக்கு ஒரு சிறந்த நண்பர் அங்கு இருந்தார். அவர் என்னை பார்க்க வந்த பொழுது அவர் என்னை பார்த்து, என் அன்பு சகோதரனே, நான் உங்களுக்காக ஜெபிக்க தகுதியற்றவன், எனக்கு சரியாக ஜெபிக்கவும் வராது. ஆனால் ஒன்று செய்வேன், ஒவ்வொரு காலையிலும் நான் அலுவலகத்திற்கு செல்லும் என்பதாக இங்கு வருவேன். உங்கள் அருகே உட்கார்ந்து உங்களுக்காய் அழுது கொண்டே இருப்பேன். மாலையிலும் திரும்ப வருவேன். எவ்வளவு நேரம் இரவில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்து கண்ணீர் சிந்தி செல்வேன். இதுதான் நான் செய்யக்கூடிய ஒரே உதவி என்றார். அப்படியே அவர் செய்யவும் செய்தார். ஆண்டவரும் அவருடைய கண்ணீருக்கு மனம் இறங்கினார். நான் சுகம் பெற்று எழ அருள் புரிந்தார். என் அன்புக்குரியவர்களே, நாமும் கூட மனஸ்தாப கண்ணீர் என்னும் கண்ணீரை, நம்முடைய குறைகளை எண்ணி அவர் பாதத்தில் செந்துவோம். நம் அழுகை குரலே அவர் செவிகளில் இனிய பாடல் போல ஒலிக்கும். அவரும் அதை விரும்பி கேட்பார். நம் வாழ்வையும் தூய்மையாக்கி விடுவார்.

ஒரு கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட செடி மாணவர் விடுதியை சுற்றிலும் காடு போல் வளர ஆரம்பித்தது. இதனால் மாணவர்கள் சருமத்தில் ஒருவித அலர்ஜி ஏற்பட்டது. ஐயோ, ஒரே அரிப்பு அரிப்பு என்று யாவரும் அவதிப்பட்டனர். கல்லூரி நிர்வாகிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆட்களை அனுப்பி அந்த செடிகளை முற்றிலுமாய் வெட்டிவிட்டனர். ஆனால் சில நாட்களுக்குள் விடுபட்டு இருந்த வேர்களில் இருந்து அதே செடி மறுபடியும் எங்கும் முளைத்து எழும்பியது. மாணவர்களுடைய அவதியும் திரும்ப வந்துவிட்டது. இறுதியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த செடியை அடியோடு நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டார்கள். அப்பொழுதுதான் அது நிரந்தரமாக அழிந்து ஒளிந்தது. அதுபோல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலும் கூட நீக்க முடியாத மாசு, மறு, கெட்ட பழக்க வழக்கங்கள் என எழுந்து விடுகின்றன. இவைகள் இருக்க மட்டும் இறைவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் துதிக்க முடியவில்லை. எனவேதான் வேதம் கூறுகிறது, ஆண்டவன் நமது உள்ளத்தில் தம்முடைய தூய ஆவியை அனுப்புகிறாராம். அது அக்னியைப் போல வேண்டாத காரியங்களை பட்சித்து விடுகிறதாம். நம்முடைய உள்ளத்தில் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாம். எனவேதான் இறைவனை பாடி துதிக்க விரும்பிய பக்தர்கள் இந்த ஆவி தங்களுக்கு வேண்டும் என இறைஞ்சு நின்றார்களாம்.

வேத புத்தகத்தில் உள்ள புஸ்தகங்களுள் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகம் ஒன்று உண்டு. இந்த புத்தகத்தில் நமக்கு முன்னே இவ்வுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கும் நம் முன்னோர்கள் தேவகுமாரனாகிய இயேசுவே, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீரே என்று ஒரு புதிய பாட்டினை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறுகிறது. நாமும் ஒரு நாள் மோட்சலோகம் செல்லும் பொழுதே அங்கே ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் காண்போம். விண்ணுலகில் இறைவனுடைய திருச்சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேதம் கூறுகிறதே. நாம் அங்கே யுகாயுகமாய் நித்திய காலமாய் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். ஓர் வீட்டில் சிறுவன் ஒருவன் அதிக சுகவீனமானான். விதம் விதமான வைத்திய உதவிகள் அளிக்கப்பட்டும் கூட அவன் மரிக்கும் நேரம் தான் வந்தது. அவன் தன் தாயை அழைத்தான். அம்மா, எனக்கு அங்கிள் தினகரன் பாடிய இயேசுவழைக்கார் பாடலை ஒரு விசை போடுங்க, நான் கேட்டுக்கொண்டே ஆண்டவரிடம் போய்விடுகிறேன் என்றான். இதை கேட்ட தாயின் உள்ளம் உடைந்தது. வேறு வழியின்றி அந்த பாடலை கண்ணீரோடு ஒலிக்கச் செய்தார்கள். அதை அவன் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தான். கூட சேர்ந்து பாடவும் முயற்சி செய்தான். எனினும் கண்ணீரெல்லாம் துடைப்பார் என்ற கவி வந்த பொழுது அவன் தன்னையும் அறியாமல் ஏங்கி ஏங்கி அழுதான். அவனுடைய இரண்டு கண்களிலும் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்து கொண்டிருக்க அப்படியே கண்களை நிரந்தரமாய் மூடிவிட்டான். ஆம், உலகில் கண்களை அவன் மூடிவிட்டாலும் கூட வானுலகில் அருணாதர் பாதத்தில் கண்ணீரில்லாத அந்த இடத்தில் அவன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவரை பாடி துதித்துக் கொண்டிருப்பானே. இந்த இன்பத்தை விளக்கும் ஓர் பழைய பாடல்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனை செய்வோமா? எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நீதிமான் பாடி மகிழ்கிறார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் பாடி மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றே நீர் விரும்புகிறேன். ஆனாலும் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது திடீர் திடீரென வந்துவிடும் பிரச்சனைகள் எங்கள் உள்ளத்தை கலக்கி விடுகின்றன. தகப்பனே, இன்று ஒரு விசை கூட என்னோடு கூட இந்த பிரார்த்தனையில் ஈடுபடும் இந்த அன்பு மக்களை கண்ணோக்கி பாருங்க. எந்தெந்த பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையை நரகமாக்கி ஜபம் செய்ய முடியாமல் உமை துதித்து பாட முடியாமல் தடுத்து நிறுத்துகின்றனவோ அவைகள் நிரந்தரமாய் ஒழியும்படி அனுகிரகம் பண்ண. உம்முடைய அன்பு கரங்களை நீட்டி ஒவ்வொருவர் மீதும் அந்த கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதியும். வறுமை பண கஷ்டம் இன்று முதல் ஒளியட்டும். அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிற நோய் வேதனை இப்பொழுதே அகலட்டும். இன்னும் என்னென்ன பாரங்கள் கவலைகள் உள்ளத்தை வாட்டுகின்றனவோ அத்தனைக்கும் ஒரு முடிவை தாரும் அப்பா. நீருமுடைய தெய்வீக கரங்களினால் இந்த பிரச்சனைகளை மாற்றும் பொழுது உள்ளத்தினுடைய தெய்வீக சமாதானம் எழும்பி வருமே, தானாகவே அவர்கள் பாடுவார்களே அப்பா. அப்படி செய்யும் சுவாமி, ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்யும். ஒவ்வொருடைய வாயிலும் புதிய பாடலை தாரும், மனம் இறங்கும். இணையற்றமுடைய பரிசுத்தாவியானவரை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றிவிடும். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் அந்த உள்ளங்களை நிரப்பும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நீர் எங்களை மகிழ்ச்சி ஆக்குவீர் என்று வேதம் சொல்கிறதே. இந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் இழந்துவிட்ட எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ரெண்டத்தனையா எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப கொடுத்து அவளுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி செய்யும். இன்று அப்படி செய்யும். இன்று முதல் அவளுடைய வாய் நகைப்பினாலும் துதியினாலும் நிறைந்திருப்பதாக. அவர்கள் உம்மை புகழ்ந்து பாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி, கோடாகோடி நன்றி. ஆமென்.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களின் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதால் சர்பங்களையும் தேர்களையும் விதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரே. இந்த கூட்டனுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிள்ளைகளே, தேவனால் உண்டாந்தவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று சொன்னீரே. எங்கள் இருக்கிற பெரியவராக இயேசுவின் நாமத்தில் கூட்டணி குரதமாக எழுவர் அந்தகார வல்லமை கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சியோடு ஜபம் பண்ணுங்க.
1: சபையில் எழுப்புகள் உண்டாகணும், எல்லா சபையில் எழுப்புகள் உண்டாகணும், எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிரம்பி இருக்கணும். ஒருத்தர் கூட வெறுமையே போகக்கூடாது, அதுக்காக யாரோ திருச்சாம் பண்ணலாமா?
2: பரிசுத்த தெய்வமே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையில கூட. ஏசப்பா, எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதலை தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாம் ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, மே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயா, மே துதிக்கிறேன், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: போதைப்பொருள் கடிமையா இருக்காங்க அத்தனை மக்களும், சீகப்படும் சாராயம் கல்லு எல்லா குளிக்கிற அத்தனை மக்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்படணும். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, ஆத்மா மீட்பு மீகமும் வெளியேறப்பட்டது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்காங்க, இப்போ ஒருத்தராக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம தேசத்துல ஒவ்வொரு ஜனமும் குளிக்கவே கூடாத பார்க்கும் போது வெறுப்பை தரணும். நம்ம அதுக்காக விஷயம் பண்ணலாம்.
3: ஏசப்பா, துதிக்கிற ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பெண்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா, சிறு பிள்ளைங்க குடிக்கிறாங்க ஏசப்பா, வாலிபர்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள அந்த குடி ஆவினை எடுத்து போடுங்க ஏசப்பா, அவங்களுக்குள்ள ரட்சிப்பை கொடுங்க ஏசப்பா. எத்தனை குடும்பத்துல குளிச்சப்பா சமாதானம் இல்லாம இருக்காங்கப்பா ஏசப்பா. எத்தனை பேர் அப்பா குடிக்கிறனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏசப்பா. எத்தனை பேருக்குள்ள சண்டை நடக்குது ஏசப்பா. எத்தனை இடத்துல விவாகரத்து ஆகுது ஏசப்பா. இந்த நிலைமையில நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்க தேச மக்களுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க காட்டுங்க ஏசப்பா. ரட்சிப்பை நீங்க காண்பீங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா, இந்த மாதிரி குடிக்கிறவங்க குடும்பத்துல அப்பா ஏசப்பா ஒரு முற்றிலும் ஒரு விடுதலை நீங்க தாங்க ஏசப்பா. ஏசப்பா, போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மீட்டெடுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை நீங்க உண்டாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க தான் மெய்யான தெய்வம் நாங்க அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஏசப்பா, உங்க செட்டைகளுக்குள்ள வந்து அடைக்கலாம் புகுந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த குடிநாவை முற்றிலும் அவங்கள்ட்ட விளக்கி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா, எல்லாத்தையும் ரட்சி தும்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இப்படி கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாம்
4: துதிக்கிறோம் ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. தீவிரவாதி கங்களால் ஏசப்பா, எங்க ராணுவ படைகளுக்கு எந்த ஆபத்திலும் விபத்திலும் வராதபடிக்கும் சுவாமி நீங்க காத்துக்கொள்ளும்படிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க இறக்கம் செய்யும்படிக்கும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா துதி கண மகிமை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் 1 முதலாம் அதிகாரம்.
5: இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
6: படைக்கப்பட்ட காலக்கே நீர் ஆசீர்வதித்தலாம் அன்றுகிறே. உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கத்தாவே எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லாம் நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போறதை கா கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா?
7: ஏசப்பா என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. சங்கீத புஸ்தகம் 32:8
5: நான் உனக்கு போதித்து
7: நீ
5: நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
7: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
5: உன்மேல் என் கண்ணை வைத்து
7: உனக்கு
5: ஆலோசனை சொல்லுவேன்.
7: அம்மாரி மேல சில நேரத்துல நம்ம தவிக்கிறோம். ஐயோ, யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும், இந்த தொழில் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும் நம்ம தெரியலேன்னு சொல்லி கலங்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எந்த வீட்டுக்கு போகலாம், எப்படி செய்யலாம், எத்தனை இந்த கடனை எப்படி அடைக்கலாம், எத்தனையோ காலங்கள் நமக்குள்ள ஒரு குழப்பம் வருது. ஐயோ எப்படி செய்யறது, என்ன செய்யறது, இவ்வளவு நிலைமையில என்ன செய்யறது, ஒண்ணுமே தெரியலையே, எந்த பாதைன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்குறோம். அப்ப ஆண்டவரா இயேசுக்கு சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. அவர் போதிக்கிற தேவன். நம்ம அவர்கிட்ட கேட்ட போதும், ஆண்டவரே நீ இதுக்கு என்ன செய்யணும், இது வந்து எப்படி நான் செய்யணும், இதுல எப்படி நான் வாழணும், இதுல எப்படி நான் கடந்து வரணும், இந்த பாதையில எப்படி ஆண்டவர் நான் கடந்து வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு போதிப்பார். நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது போதிக்கிற தேவன். நம்ம ஒரு நாள் கர்த்தர்னு கேட்கணும். மனிதர்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு தப்பான ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவர் தான் சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், எப்படி நடக்கணும் உனக்கு ஆலோசனை சொல்வேன் கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம போதிக்கிற தேவன். கலங்காதீங்க, கர்த்தரே நம்மளை போதிப்பார். ஏசாயம் புஸ்தகம் 30:21
8: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்,
7: நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும்,
8: இடதுபுறமாய் சாயும் போதும்,
7: இடதுபுறமாய் சாயும் போதும்,
8: வழி இதுவே,
7: வழி இதுவே,
8: இதிலே நடவுங்கள் என்று,
7: இதிலே நடவுங்கள் என்று
8: உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
7: நீங்க பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு வழிக்கு நம்ம சில நாள்ல கர்த்தர் வீட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது கர்த்தர் நம்ம பேச, வழி இது, இதுல நடங்க, வலது இந்த பார்த்து வலதுபுறம் செய்யாதீங்க, இடதுபுறம் செய்யுங்க, இந்த வழி நடங்க, இதுதான் எனக்கு பிரியமான வழின்னு சொல்லி அவர் என்ன செய்ய பின்னால சொல்ற சத்தம் நம்ம காதில கேட்கும். அவர் நம்மோடு பேசுவார். பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வம் அல்ல நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது. பேசுகிற தெய்வம், வலதுபுறமும் கற்று விட்டு வலதுபுறம் தெரியும் சில நல்ல நம்ம வழி தெரியாம கற்று விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடங்கிற சத்தம் நம்ம காதில பின்னால கேட்கும். அது மனசுக்குள்ள பேசுவார் ஆண்டவர், இதுல நடங்க இந்த காரியம் தப்பு, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், இதில் நடக்காதீங்கன்னு சொல்லி கத்திரம்போடு பேசுவார். நமக்கு வழி இப்ப போதிக்கிறவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளிவன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டும். நம்ம மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அவசியமே இல்லை. நம்ம கர்த்தர் ஆலோசனையில ஆச்சரியம் உள்ளவர். அவர் ஆலோசனை சொல்லுவார், போதிப்பார், நமக்கு எல்லாமே சொல்லி தருவார். 25:4-5
8: கர்த்தாவே,
7: கர்த்தாவே,
8: உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
7: கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
8: உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும்,
7: வழிகளை எனக்கு தெரியும், பாதைகளை எனக்கு போதி மாண்டவர், எந்த பாதையில் நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் சங்கீதக்கார் கேட்கிறார், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும்,
8: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
7: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
8: என்னை போதித்தருளும்,
7: என்னை போதித்தருளும்,
8: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
7: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
8: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்,
7: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கேன். பாத்தீங்களா, அவர் தான் நம்ம சத்தியத்திலே நடத்துகிற தேவன், அவரின் போதிக்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கேட்போம், கட்டாயம் போதிப்பார். சரி, யாருக்கெல்லாம் போதிப்பார் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் கர்த்தர் யாருக்கு போதிக்கிறார் பாருங்க, 1 Samuel 2:27
8: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
7: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
8: உங்களில் நிலைத்திருக்கிறது,
7: உங்களில் நிலைத்திருக்கிறது,
8: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
7: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
8: அந்த அபிஷேகம்,
7: அந்த அபிஷேகம்
8: சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
7: பாத்தீங்களா, நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன செய்யறா, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது,
8: அது சத்தியமாய் இருக்கிறது,
7: அது சத்தியமாய் இருக்கிறது,
8: பொய்யல்ல,
7: பொய்யல்ல,
8: அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
7: அவர் கர்த்தர் என்ன போதிக்கிறாரோ, பசுத்தாவியனர் என்ன போதிக்கிறோ அதுபடி நம்ம நிலைத்திருக்கணும். பசுத்தவனை போதிப்பார். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்து குறித்து போதிக்குமா, ஒண்ணு மாத்திரம் தான் போதிக்கும், இது மாத்திரம் தான் போதிக்கும், அதை மாத்திரம் சகல சகலத்தின் குறித்து நம்ம போதிப்பார். அதனாலதான் பசுத்தவன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதோ மாம்சமனை யாவையும் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் போதிப்பார் சகலத்தையும், என்னென்ன நடக்கணும், வீட்டில் எப்படி போட, குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் எப்படி நம்ம பண கஷ்டம் மாறணும், கண்ணீர் துளைக்கணும், நம்ம எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கு அது சகலத்தையும் குறித்து எல்லா கருத்தும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போதிக்கிற தேவன், நம்ம கலங்காண்ட ஏசுபாட்டை ஒவ்வொரு நாளும் கண்ணி காலையில் அதிகாலம் எழுந்து அவர் பாதத்தில் காத்திருந்து நம்ம செவிக்கும் போது நம்ம பசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருப்போமானா அவர் சகலத்தையும் குறித்து போதிப்பாரா. எல்லா காரியத்தையும், ஒரு காரியத்தை தான் போதிக்கிறவர் இல்லை, சகல காரியத்தையும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கேட்கணும் பரிசுத்தவனே எனக்குள்ள வாங்க, இப்படி அபிஷேகம் எனக்கு சம்பூர்ணமாக தாங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதாதப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணமாக கொடுங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம ஆஞ்சியோடு தாகத்தோடு கேட்டால் கர்த்தனை பரிசுத்தன் அபிஷேகத்தை தருவார், நம்ம சகலத்தையும் குறித்து போதிப்பார். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் 14:26
8: என் நாமத்தினாலே,
7: என் நாமத்தினாலே
8: பிதா அனுப்ப போகிற,
7: பிதா அனுப்ப போகிற
8: பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
7: அவர் பேர் பாருங்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
8: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
7: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
8: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்,
7: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்
8: உங்களுக்கு நினைப்பூட்டுவார்,
7: நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அதுதான் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன்.
0: கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர், இப்படி போதிப்பை நாங்கள் பெறணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
7: தகப்பனே பரிசுத்தன் அபிஷேகம் எல்லார் மேலும் பொழிந்தருமையா, யார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமாப்பா, அமைதி யார் இருக்க வேண்டாப்பா, மற்ற கேட்கட்டுமே கேட்கிறோம் எவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்ன கேட்கறோம் கொடுக்கப்படும் சொன்னீரே, ராஜாமை துதிக்கிற பரிசுத்தன் அபிஷேகத்தை எல்லாருக்கும் மேலே ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர அப்பா பரிசுத்தன் அபிஷேகத்தை ஊற்றுமையா, தேவாதி தேவனே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசு நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியனர் சொல்லியிருக்கிறப்பா, ஹாலே லூயா, நாங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா பரிசுத்தாமனு மேன்மை ஆண்டவர ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் தேவனே, தேவனே எங்கள் மேலே அபிஷேகம் ஊற்றுமாண்டவரை திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும் ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா, குடிக்கிற குடும்பத்தில் குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடிக்கிற குடும்பத்தில் அப்பா குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர, தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் சரக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கும், வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும் தெளிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வதித்து உயர்த்தணுமாப்பா, படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா, நல்லா செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, உடைய அன்பின் சட்டைக்குள்ள மூடி மறைத்துக்கோங்க, எல்லா பிள்ளைகளையும் கத்திரையும் ரத்த கோட்டையில மூடி மறைத்துக்கோங்க, வேலை அடித்து பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா, செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, சகல ஆசீர்வதி சம்பூர்ணமா கொடுங்கப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உன்னத்துக்குடிய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர, பரலோகக்கில் மூடிக்கொள்ளும்படியா செபிக்கிறோம், ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா, அன்றுவரையும் துதிக்கிறோம், உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க, உலகத்தின் வேஷம் கடந்து போகணும் சொல்லியிருக்கிறேன், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க, நாம் மகிப்பிடட்டும், எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமென்.
0: எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நினைத்து நிலைத்திருப்பதாக.
9: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-7800-19. மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: ரெண்டு பேரும் ஆபத்துல இருக்கீங்க.
1: என்ன நடக்குதுன்னு சொல்லு.
0: எலன், நீ தள்ள வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இல்ல தள்ளாத, எல்லாம் சரியாகிவிடும்.
1: இல்ல அது அப்படி இல்லை.

0: மன்னிக்கவும்.
1: இல்லை இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது. மீண்டும் மீண்டும் நடந்து என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். அன்பிற்குரிய சாமி, தயவு செய்து என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். என்னால் இந்த வேலையை செய்ய இயலாது என்று நினைக்கிறேன்.
0: இப்போது அவள் ஒருபோதும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது அல்லவா?
2: முடியாது, ஆனால் அவள் உயிருடன் இருக்கிறாள்.
0: நீங்கள் உங்கள் சிறந்ததை செய்தீர்கள் டாக்டர். நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்கின்றன?
2: எனக்கு தெரியல. நான் யார் கடவுளை கேள்வி கேட்க? இது ஆரம்பம் மட்டுமே என்று என் எலும்புகளில் உணர்கிறேன்.

மரங்கள் சுவாசிக்கலாம். இந்த ஊர் பிராமிஸ் என்று அழைக்கப்படும் அதன் அர்த்தத்தை இழந்து விட்டது. நான் பார்த்த அனைத்து வேதனைகளும் எப்படி வந்தனன்னு தெரியல. அழுகை தரையில் விழுகிறது, அவை மறையும் முன் ஒரு கணம் மட்டுமே நீடிக்கின்றன.

எப்படி உணர முடியும்? நான் இங்கேயே இருக்க வேண்டுமா இல்லையா, போக வேண்டுமா?

0: நான் எப்படி உணர முடியும்? சுமார் 10 வருடங்களுக்கு முன் ஒரு குழந்தையின் மரணத்துடன் இது தொடங்கியது. அதற்கு பிறகு எதிரி இங்கு வேரூன்றியது. இந்த முழு நகரமுமே சாபத்திற்கு ஆளானது. கொடூரமான பஞ்சம், கடுமையான வறட்சி, தீராத நோய், வாட்டும் வறுமை, முடங்கி போன வணிகங்கள் என எங்கும் பஞ்சம் நிலவியது.
1: நம்பிக்கையின்மை மற்றும் விசுவாசமின்மை அப்படின்னா இதுதான்.
0: ஆமா, பிராமிஸ் டெக்சஸ்.
2: பிராமிஸிலிருந்து வெளியேறுவது நல்லதாக இருந்தது. குறைந்தபட்சம் ஒரு இரவுக்காவது.
3: ஒரு இரவுக்காவது உன் சகோதரியின் பிள்ளைகள் என்னை முற்றிலும் பைத்தியமாக்கினாலும் கூட.
2: அவளுக்கு குறைந்தபட்சம் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
4: வேற வாய்ப்புகளை ஆராயறது பற்றி நீ என்ன நினைக்கிறேன்?
3: இல்ல எலன், தயவு செய்து வேண்டாம், அதை இப்போதே நிறுத்து. அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு தயக்கம் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிச்செல். தயவு செய்து.
0: இப்போ அவர்கள்தான் உன்னை நீ இருப்பது போல் ஏற்க அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது.
1: அவர் எனக்கு என் மேட்டை கொண்டு வர சொன்னார். இப்போது ஏன் என்று எனக்கு தெரிகிறது. நான் அவங்களுக்கு இதுதான், ஒரு சிறுவன் மட்டுமே. ஒரு
0: நம்பிக்கையை இழந்த ஒரு நகரத்துல மேட்டுடன் இருக்கிற ஒரு சிறுவன்.

0: இன்றைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னிலையில் இப்போது மிகவும் பெருமையுடன் உரையாற்றிக் கொண்டிருக்கும் நான் தான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரியாக இருக்கிறதா? நீ நன்றாகத்தான் இருக்கிறாயா என்று எனக்கு தெரியவில்லை. நான் உன்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறேன்.
0: மன்னிக்கவும், மன்னிக்கவும், நான் உங்களை பார்க்கவே இல்லை.
2: நல்லா இருக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகல.
1: உனக்கு நலமா?
2: ஆமாம் அம்மா.
0: இவ்வளவு தூரம் பாழ் வெளியில நீ எப்படி வந்த?
2: நான் நடந்து வந்தேன்.
0: நடந்து வந்தியா? அடுத்த நகரம் 30 மைல் தூரத்தில் இருக்கிறது.
2: நீ பிராமிஸ் நகரத்தில் இருக்கிறாயா? அங்கேதான் நான் போகிறேன்.
1: ஆமா, நான் அங்கேதான் இருக்கிறேன்.
0: பாரு, உன் பெற்றோர்களை அழைக்கலாமா?
2: எனக்கு பெற்றோர் இல்ல.
1: அப்படியானால் உனக்காக யாரை அழைக்க வேண்டும்?
2: நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தொலைந்து போகவில்லை. நான் கேப். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி.
1: என் பேர் ஏலன், இது ஜோ.
0: பாரு, உன்னை காரில் ஏத்திக்கொள்வோம், சரியா? இங்க வெயில் அதிகம். இதெல்லாம் நம்மால சரி செய்ய முடியும்.
1: நான் டாக்டர் ப்ரோடிய கூப்பிடுறேன்.
0: யோசனை
3: பாருங்க.
0: நீ என்ன பயமுறுத்திட்ட? நான் உன்னை பார்க்கவே இல்லை.
2: மன்னிக்கவும்.
0: அதனால ஒண்ணும் பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருப்பான். கடவுளுக்கு நன்றி. என்ன?
2: நான் நம்பிக்கையை தேடுகிறேன்.
0: சரி, இது தப்பான ஒரு மகனே.
1: டாக்டர் வீட்டுல நம்மை சந்திக்கிறார்.
0: ஆமா, பொறுமை.

0: ரெடி அவங்க.
1: ஏய் கெல்லி, மன்னிக்கவும், எனக்கு வேற வழி இல்லை.
0: ராடி தயவு செஞ்சு வேணாம். அது
1: வங்கி, உங்களுக்கு 7 நாட்கள் இருக்கின்றன. ஏய் லூசி, எப்படி இருக்கிறாய்?
2: ஏய் சரி பிராடி, இன்னைக்கு ஏதாவது குற்றவாளிகளை பிடிக்கிறீங்களா?
1: இன்னைக்கு இல்லை செல்லம், இன்னைக்கு இல்லை. நான் போக வேண்டும். மர்பிகள் நகரத்திற்கு வெளியே ஓடி வந்த ஒருவரை பிடித்திருக்கிறார்கள், அல்லது ஏதாவது நடந்திருக்கிறது. நான் செய்த தவறுக்காக உங்களிடம் ரொம்ப தாழ்மையுடன் மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக நான் உண்மையிலும் ரொம்ப வருந்துகிறேன். தயவுசெய்து எனது இந்த உண்மையான மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
2: நீங்கள்

0: நான் எங்கும் எலும்புகள் வெளியே வந்திருக்கிறதை காணவில்லை. அது நல்ல விஷயம்.
1: டாக்டர், இவர் கேப்.
0: வணக்கம் கேப். உள்ளே வாருங்கள், உள்ளே வாருங்கள்.
2: ஆமாம்,
0: இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வாருங்கள் கேப், உங்களை அந்த மேசையில் ஏற்றி வைக்கட்டுமா? நான் உங்களை பார்த்து பரிசோதிக்கிறேன். சரி, இப்போது என் விரலை பாருங்கள். சரி, உங்கள் தலையை அப்படியே வையுங்க. எலன், அந்த ஃப்ரிட்ஜிலிருந்து அவருக்கு தண்ணீர் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா?
1: நிச்சயமாக.
0: ஆமா, உங்கள் தலையை அசைக்காதீங்க.
3: நான் உண்மையிலேயே நல்லா இருக்கேன், சூடுதான்.
0: அவருக்கு கொஞ்சம் அதிகமாக வெப்பம் ஏறி இருக்குது என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி,
2: அது நல்ல சனிதான்.
0: சரி,
2: அந்த வில்லி கதாபாத்திரம் ஆலன் ஜோ. டாக்டர், இப்போது அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது சொல்லுங்கள்.
0: ஓ, அவர் நல்லா இருக்கிறார். அவருக்கு சிறு காய்ச்சல் மட்டுமே. வெளியில வெயில் அதிகம் இருக்குது, தெரியுமா?
2: டாக்டர் உங்களை நல்லா பார்த்துக் கொள்கிறாரா?
3: ஆமா ஐயா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
2: கேப், உன்னிடம் சில கேள்விகள் கேட்கலாமா?
3: இல்ல சார்.
2: சரி, உன்னுடைய கடைசி பேர் என்ன? நான்
3: ஒரு பேர் இல்ல.
2: கடைசி பேர் இல்லையா?
3: இல்ல சார்.
2: உனக்கு அது நினைவில் இல்லையா? அல்லது நான்
3: ஒரு பேர் இல்லையேனும்
2: கேப், உனக்கு உதவ நான் இங்கே இருக்கிறேன், சரியா? என்னிடம் பேச பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
3: நான் பயப்படவில்லை, ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்லை.
2: பார் மகனே.
3: சரி, தயவு செய்து. இந்த ஊர் உடைஞ்சு விட்டது, இதுக்கு உதவி தேவை.
2: என்ன?
3: நான் அறிந்திருக்கிறேன் உங்களுடைய போராட்டங்கள், நீங்கள் அனுபவிக்கும் வலி. நான் உதவ அனுமதி தாருங்கள். மற்றும் டாக்டர், நீங்கள் ஒரு சிறந்த மனிதர், அது உங்கள் தவறு இல்லை. கடவுளுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. மிஸ் எலன், மிஸ்டர் ஜோ, உங்கள் இழப்பு இருவரையும் வெறுப்பும் கோபமும் துக்கமும் கொண்டவர்களாக மாற்றிவிட்டது. ஆனால் நான் சொல்ல வேண்டியது, உங்கள் மகன் அற்புதமானவர். அவர் இருவரையும் அறிவார். இப்பொழுது அவர் தேவதைகளுடன் பாடுகிறார். நான் உதவ இங்கே இருக்கிறேன். தயவு செய்து எனக்கு அனுமதி தாருங்கள்.
0: ஏ, எப்படி இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: இங்கே எனது நேரம் குறுகியதாக இருக்கும்.
4: அவர் நம்முடன் இருக்கலாம். ரோடி, அது சரியா?
2: நிச்சயமாக, நீங்கள் சொல்றது முற்றிலும் சரி. இவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய ப்ரோடி. ஆமாம், சரி, நான் உடனே வருகிறேன். நான் போக வேண்டும். ஆனால் சரி, அவர் இப்போது உங்களுடன் இருக்கலாம். அப்போ நாம் இதை தீர்மானிப்போம்.
0: அப்படியானால முடிஞ்சது. அவர் உங்களுடன் வருவார். எனக்கு ஒரு நோயாளி இருக்கிறார், திருமதி ஃபீடலான். அவருக்கு கவுட் பிரச்சனை, அதனால் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். கேப், கேப். நீங்க ஷெரீஃப்,
3: நீங்களும் அது போலவே.
0: நானும் அது போலவே.

0: இங்கே நல்ல உணர்வு வருகிறது. வெளியில மிகவும் சூடாக இருக்கிறது.
1: ஆமாம், இதுதான் கோடை காலத்துல டெக்சாஸ். ஆமாம்,
2: உங்கள்ட்ட வேறு உடைகள் எதுவும் இருக்குதா?
0: இல்லை அம்மா, இதுதான் மட்டும்.
2: சரி, முதலில் உங்களை சுத்தமாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜோ, ஹே ஜோ, பிபிஎன்ஜே சாண்ட்விச்சுகள் செய்து தருவையா? ஆமா,
1: நான் சொல்ல வர்றது என்னவென்றால்,
2: அவரை சுத்தமாக்கி விடுகிறேன். இதுதான் நீங்கள் தங்கும் இடம்.
0: இது நல்லதாக இருக்கிறது.
2: பாருங்க, நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கிறீர்கள் ஐயா. நான் உங்களுக்கு குளியல் நீர் தயார் செய்து உங்கள் உடைகளை துவைத்து விடுகிறேன். நாளை நாம் உங்களுக்கு புதிய உடைகள் வாங்கலாம், சரியா?

0: அவர் இங்கே இல்லை. நான் அழைத்த உடனே அவர் வெளியேறிவிட்டார்.
1: அவர் உங்களை காயப்படுத்தினாரா?
0: இல்ல பிரோடி, அவர் என்னை காயப்படுத்தல. அது அவருடைய தவறு இல்ல. அவர் மீண்டும் குடித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், இது எவ்வளவு கடினமாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். வேலை இல்லை, பணம் இல்லை.
1: அவர் எங்க?
0: தயவு செய்து பிரோடி, நான் உங்களை அவரிடம் பேச சொல்லவே விரும்பினேன். தயவு செய்து அவரை கைது செய்யாதீர்கள். இன்னைக்கு இல்ல.
1: நான் இன்னைக்கு அவரை கைது செய்ய மாட்டேன். ஆனால் இது நிற்க வேண்டும் கரேன். அவருக்கு உதவி தேவை.
0: நாம் இந்த கடவுளால் மறக்கப்பட்ட ஊரை விட்டு வெளியேற வேண்டும். அது உதவும் என்று எனக்கு தெரியும்.
1: சாடினை அழைக்க வேண்டும். நான் உண்மையாக சொல்கிறேன் கரேன். அவர் என்னை அழைக்கலைன்னா நான் அவரை கைது செய்வேன்.

0: இதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எவ்வளவு இனிமையாகவும் மனதிற்கு மிகவும் இதமாகவும் அதே சமயம் சொல்லோனா மகிழ்ச்சியை தருவதாகவும் இது அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். அவர் அப்படியே எங்கும் இருந்து தோன்றிவிட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் அந்த விஷயங்களை எப்படி தெரிந்து கொண்டாரு? நீங்களும் அறிந்திருப்பீர்கள், எலன் அவர் சில விஷயங்களை தெரிந்திருந்தார்.
1: நான் அவரை நம்புகிறேன்.
0: ஆமா ஆமா. ரோடி என்ன கண்டுபிடிக்கிறார் என்று பார்க்கலாம்.
1: இது கொஞ்சம் பெரியதாக இருக்கிறது.
2: உன்னை பாரு, உட்காரு.
1: உன் உடைகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல தயாராகும்.
3: இதோ என் பிரபலமான பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி. உனக்கு இது பிடிக்கும்.
1: பிபியன்,
3: ஜெல்லி, வேர்க்கடலை வெண்ணெய் மற்றும் ஜெல்லி. உலகின் மிகவும் பிரபலமான சாண்ட்விச் எது?

0: ஓ, இப்பொழுதுதான் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எனக்கு மிக தெளிவாகவும் முழுமையாகவும் புரிகிறது. இது வந்து உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும்.
1: எனக்கு தெரியும்
2: மேயர்
1: ஜார்ஜ்,
2: நாம் எப்படி செயல்படுகிறோம்.
1: நிலைமை சரியில்லை. இந்த வாரம் மேலும் 3 கடைகள் மூடப்பட்டன. மக்கள் வெளியேறுகிறார்கள். எல்லா இடங்களிலும் நிலைமை மோசம் என தெரியும். ஆனால் இங்கு சொன்னதை விட நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது.
2: மேயர் அவர்களே, நான் ஒரு வயதானவன். நான் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கண்டிருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போது நாம் எப்படியாவது நம் பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்ய முடியவில்லை என்றால் நான் முடிந்துடுவேன். 600 ஏக்கர் உலர்ந்த நிலம், அதுதான் என் பிள்ளைகளுக்கு நான் விட்டு செல்ல வேண்டியது. நான்
1: தெரியும் தெரியும், பல மாதங்களாக ஒரு துளிமழையும் கிடைக்கல. ஏரி அளவு குறைந்ததும் நம்மை துண்டித்தது ஏன் என்று சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நான் என் முகம் நீலமாகும் வரை வாதம் செய்திருக்கிறேன்.
2: இல்லை, இது உங்கள் தவறு இல்லை திரு மேயர். இந்த ஊர் தான் காரணம். மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டார்கள். மக்கள் நம்பிக்கையை இழந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். நாம் நம்பிக்கையை இழக்க வேண்டாம்.
1: நாம முயற்சி செய்வோம் ஜார்ஜ்.
2: ஓ, எனக்கு ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்குது. இந்த வயதான ஆள் வீட்டுக்கு போகிறான்.
1: சரி, நல்ல மாலை நேரம் உங்களுக்கு, நீங்க ஓய்வெடுங்க.

வணக்கம் கேமரன், என்ன? மன்னிக்கவும், உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று பார்த்தேன். எனக்கு உதவி வேண்டுமா? நான் கேட்குவேன். சரி, மன்னிக்கவும்.

0: உங்கள் உடைகள் என்னிடம் இருக்கின்றன. அதற்காகத்தான் நீங்கள் அந்த மேட்டை பயன்படுத்துகிறீர்களா?
1: ஆம், அது ஒரு பிரார்த்தனை மேடு.
0: ஏன் அப்படி?
1: நான் கடவுளிடம் பேச வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல் அது. நீங்களும் பேசுகிறீங்களா?
0: என்ன,
1: கடவுளிடம் பேசுகிறீங்களா?
0: நாங்கள் தேவாலயத்துக்கு செல்றோம்.
1: அது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கடவுளிடம் பேசுறீங்களா?
0: அப்படி இல்லை.
1: நீங்க பேச விரும்புகிறீங்களா? நீங்க பேசினால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாரு எனக்கு தெரியும்.
0: நான் என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியவில்லை.
1: அவர் உங்கள் மனதை அறிவார். நாம் பேசுவது போலவே நீங்கள் பேசுங்கள்.

0: அவர் மகிழ்ச்சி அடைகிறார்.
1: அவர் என்னை கேட்டார், எல்லா நேரங்களிலும்
0: நாம் அவர்கிட்ட உண்மையான நேர்மையான பிரார்த்தனையில் வரும்போது அவர் கேட்பார்.
1: நானும் இந்த மாதிரி பிரார்த்தனை மேட்டை எனக்காக ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன். நான்
0: நீங்கள் அவற்றை உலகத்திற்காக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: உலகத்திற்கா?
0: கடவுளுக்கு எதுவும் பெரியதாக இல்லை. கடவன் பூமியை உருவாக்கினார், அவனது வார்த்தை முழு உலகிலும் பரவ வேண்டும்.
1: தையல் குழுவா? நம்மிடம் தையல் மகளிர் குழு உள்ளது. நாமும் இந்த மேட்களை உருவாக்கி விற்கவும் முடியும்.
0: அதை செய்வதன் மூலம் மக்கள் அவரிடம் பேச தொடங்குவார்கள்.
1: அதுதான் முக்கியமானது.
0: கடவன் உங்க பணிக்கு ஆசீர்வதிப்பார்.
1: நான் உண்மையிலேயே உதவுவேன்.
0: நகரத்தை சந்திக்க விரும்புகிறேன்.

0: இருங்க இருங்க இருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
1: ஏய், இந்த புது பையன் யாரு?
2: மிஸ்டர் ஜோ, என்னை பற்றி விளக்க வேண்டாம், நான் ஒரு சாதாரண பையன் தான்.
0: சரி நண்பர்களே, நாம் இப்போது அங்கிருந்து கிளம்பி செல்லலாம்.
3: அன்புள்ள வில்மா, இங்கே கொஞ்சம் பாரேன், உன்னிடம் ஒரு நிமிடம் பேச வேண்டும். வணக்கம்.
2: எங்க போயிருந்தீங்க? எப்பவும் முதல்ல இங்க தானே வருவீங்க?
4: இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தது, தாமதமானாலும் பரவாயில்லை.
2: இது உண்மைதான். அப்படின்றால் இந்த அழகான இளைஞர் யாரு?
0: இவர்.
2: சரி, வணக்கம். உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கேப்,
4: இன்று இரவு வேளையா அல்லது மகிழ்ச்சிக்காக வந்திருக்கிறாயா?
2: சிறிது இரண்டும். இந்த ஊரின் சோக கதைகளை எழுதி எனக்கு அலுத்து விட்டது. ஒரு நல்ல மனிதநேய கதை கிடைச்சா போதும், ஒரு கதையாவது. அப்ப எனக்கு முன்ன சாஃப்ட் பக்கம் கதையாக இருக்கும்.
5: வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் என் குரல் கேக்குதா? இன்னைக்கு இரவு நாம எல்லாம் நல்லா சிரிச்சு விளையாட போறோம். நமக்கு அருமையான உணவு இருக்கு, அதுக்கு மாம்ஸ் கேஃபேயில் அம்மாவுக்கு நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு அருமையான இசையும் இருக்க போகுது. இப்போ நான் இதை பாஸ்டர் ஃபோர்டிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். பாஸ்டர், நன்றி.
6: கர்த்தர் அறிந்திருக்கிறார், அந்த வாக்குறுதி சில கடினமான காலங்களை சந்தித்துள்ளது. அதனால நாம் தொடங்கும் முன் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஊருக்கும் இதில் உள்ள மக்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியுங்கள், இந்த ஊரையும் ஆசீர்வதியுங்கள். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களின் பட்டியல் நீளமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் இந்த தருணத்திற்கு அந்த வாக்குறுதியின் கட்டுப்பாட்டிலிருந்து எங்களை விடுவிக்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சொன்னார்கள்,
0: ஆமென்.

0: இந்த மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியானது இங்கே அமைதியாக உட்கார்ந்து அதன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளிவரும் ஒலியானது மெதுவாக வெளியேறி அது சுவாசிப்பதை நீங்கள் இப்போது கூர்ந்து கவனமாக கேளுங்கள். சரி,
1: கர்த்தாவே, நீ அவரை இங்கே கொண்டு வந்தாய். நான்
0: நீ அவரை என்ன செய்ய போற அப்படின்னு பார்க்க வந்துள்ளேன். நான் உங்களோட உட்காரலாமா? நிச்சயமா நீ உட்காரலாம். என் பேர் கேப். நான் அறிவேன். என் பேர் ரோசன். நீ என் பேரை எப்படி அறிந்தாய்? அப்படித்தான் தெரியும். நீ இங்கே என்ன செய்கிறாய்? நான் மழைக்காக வந்தேன். மழை பெய்ய போதுன்னு எப்படி தெரியும்? நீ இங்கே இருக்கிறாய். நான் மழை பெய்ய வைக்க முடியும், அதையும் நான் அறிவேன். கடவுள் முடியும். நீ அவனுக்காக இங்கே வந்த நீ வெறும் அருமையானவன் வெஸ்லி, அதையும் எனக்கு தெரியும். சந்திப்போம் வெஸ்லி. பை கேப்.
1: ஏய், நீ இங்கேதான் இருக்கிறாய்? நான்
0: சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன்.
1: ஆமா, பிறகு?
0: இங்கே அதிகமான மக்கள் இல்ல.
1: இல்லை, முன்னாடி இங்கே நிறைய பேர் இருந்தார்கள்.
0: நேரம் வந்துட்டது.
1: இது எதுக்கான நேரம் என்று சொல்ல முடியுமா?
0: நீ விரைவில் தெரிஞ்சுக்குவ.
1: கேமரன், என்ன நடக்குது?
2: ஒண்ணும் இல்லை. ஏய், இந்த பரிதாபமான ஊருக்கு நான் சற்று பொழுதுபோக்கு தர முயற்சிக்கிறேன்.
1: கேமரன்,
0: நான் போக வேண்டும். மிஸ்டர் ஜோ, தயவு செய்து உங்கள் ஆற்றலை சொல்ல முடியுமா?
1: நான் உங்களுக்கு புதிதாக ஒன்றை கொண்டு வருகிறேன்.
0: வேணாம், நன்றி, அது போதும்.
3: வாழ்க்கை பயணத்தில் எந்த விதமான சவால்கள் மற்றும் கடினமான சூழ்நிலைகள் குறுக்கிட்டாலும் எதற்கும் அஞ்சாமல் உங்கள் மன உறுதியை கைவிடாமல் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை செதுக்கவே என்பதை உணர்ந்து

0: நான்
1: உண்மையிலேயே கொஞ்சம் அதிகமாக உணர்வதாக தெரிகிறது.
0: அதிகமா?
1: ஏன் இந்த இரவு பைத்தியமாக இருந்தது?
0: பைத்தியமா? இந்த இரவு பைத்தியமாக இருந்ததுன்னு எப்படி சொல்றீங்க?
1: தவறான வார்த்தைகள் நினைக்கிறேன். ஆனா கேப், உண்மையை சொல்ல போனா இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக ஒருபோதும் நடக்க போவதில்லை. நீ நீர் குடம் கொண்டு என்ன செய்யறது பார்த்தேன். கேப் மற்றும் கேமரூன் அவளை இறந்து விட்டா.
0: நீ
1: இருக்கிறாய் அப்படின்றதும் எனக்கு தெரியும். வா, வீட்டுக்கு போகலாம்.

0: மழையில.
1: இது ப்ரோடி.
0: ப்ரோடி வணக்கம். ஹே முன்றோ, எல்லாம் சரியா?
2: நான் ஒரு அதிசயமான நிகழ்வை பார்த்தேன். சரி, கேமரூன் பாஸ்டர் 14 பேரப்பெண்ணை தெரியுமா? அவள் அதிகமா மருந்து எடுத்தாள் இல்லையா?
0: அவள் நலமாக இருக்கிறாளா?
2: ப்ரோடி, அவள் இறந்து விட்டாள்.
0: இறந்து விட்டாளா?
2: நான் அவளை பார்த்தேன். அவளை மீண்டும் உயிர்ப்பித்தார்.
0: யார் அவளை மீண்டும் உயிர்ப்பித்தாரு?
2: அந்த சிறிய பையன். மருத்துவமனைக்கு போய் சில பரிசோதனைகள் செய்யலாம். ப்ரோடி, இந்த பையன் யாரு?
0: இன்னும் நான் எதுவும் கண்டுபிடிக்க முடியல.
2: சரி, நான் என் ஃபாக்ஸ் மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தேன்.
0: நான் மருத்துவமனைக்கு போகிறேன். எனக்கு தெரியப்படுத்தியதுக்கு நன்றி.
2: நீ எதையாவது தெரிந்து கொண்டால் எனக்கு அழைத்து சொல்ல முடியுமா?
0: சரி,

நான் உங்களுடன் தங்க அனுமதித்ததற்கு இருவருக்கும் நன்றி. கேப் கண்டிப்பா உங்களுக்கு இருந்ததற்கும் நிறைய கேள்விகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து என்னை நம்புங்கள், எல்லாம் விரைவில் வெளிப்படும், அப்போதான் நாங்கள் உங்களை நம்புவோம். நான் உங்ககிட்ட இதை சொல்றேன், இன்று இரவு நடந்தது என் கைகளால் செய்யப்படவில்லை.

ஓகே, காலை வணக்கம். காலை வணக்கம். உங்களுக்கு பசிக்குதா? இல்லை. அம்மா, நேற்று இரவு படுக்கையில் தூங்கலையா? நான் தூங்கலை. ஜெபிப்பது முக்கியமானது. சரி, நாங்கள் தேவாலயத்துக்கு போகிறோம், நீங்கள் தயாரா? மிஸ் ஓவன், இன்றைக்கு காலை நான் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் உங்களை இங்கே விட்டுவிட்டு போக முடியாது. நான் இங்கே இருக்க மாட்டேன்.

0: கேப் சொன்னார், அவர் நம்முடன் தேவாலயத்துக்கு வரப்போவதில்லை.
1: உண்மையா?
0: அவர் நகரம் முழுவதும் சுற்ற விரும்புகிறார். நாம் அவரை அனுமதிக்கலாமா?
1: எனக்கு தெரியல. உம் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: அவர் நேற்று இரவு தூங்கவில்லை. அவர் ஜெபித்தார் முழு இரவும்.
1: முழு இரவா?
0: நிச்சயமா இருந்து நம்ம நல்ல மனிதர்களா தான் இருக்கிறோம். ஆனால்
1: நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும்.
0: ஆனா நாம் கடவுளுக்கு பிடித்தவர்களா? நான் சொல்றது உண்மையிலேயே.
1: நாம் அப்படித்தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறேன்.
2: ஆனால் இந்த கேப்புடன் நடந்தது எல்லாம் அது போல அந்த இணைப்பு நம்ம கிட்ட இல்ல போல இருக்குது, தெரியுமா? அந்த உறவு
3: நம்ம ஒருத்தரோட பேசுறது போல ஏன் கடவுளோட பேச முடியல? ஜோ, இனிமேல் நான் வெறும் சாதாரணமான முறையில் வாழ வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. அவருடைய பிரகாசமான ஒளியில் என்றும் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் கேப் இங்கே இருக்கிறாரா?
2: எனக்கு தெரியல. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் இங்கே பிராமிஸில் இருக்க ஒரு காரணம் உண்டு. நாம் இதுவரை நிலைத்திருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த முழு காலமும் எலன் நாம் மாற்றம் வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் மாற்றம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும்.

0: இது மோன்ரோ, இது
1: மோன்ரோ தான். இது டல்லாஸ் மார்னிங் ஃப்ரீடம் பத்திரிகையிலிருந்து பிராங்க் பியர்ஸ் பேசுகிறார்.
2: சரி, இது யார்?
1: பிராங்க் பியர்ஸ்.
2: மிஸ்டர் பியர்ஸ், ஆமா, டல்லாஸ் மார்னிங் ஃப்ரீடம்.
1: என்னை பிராங்க் என்று அழைக்கவும் தயவு செய்து. நான் இன்னைக்கு காலை உங்கள் ஆன்லைன் பதிவை படித்தேன்.
2: கேப் பத்தி?
1: ஆமா, கேப். இந்த கதை கொஞ்சம் அசாதாரணமானதா?
2: இல்ல, கேளுங்க மிஸ்டர். எட் என்கிறேன், பிராங்க், நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், அது நடந்தது எல்லாமே உண்மைதான். நான் என் கண்களால் பார்த்தேன்.
1: நீங்கள் சொல்வது இந்த குழந்தை அப்படியே வந்து விட்டதாகவா? மிஸ் மோன்ரோ, உங்கள் கதைக்கு உண்மைகள் சரிபார்க்கப்பட்டால் நாங்கள் சிறிது முக்கியத்துவம் அளிக்கலாம்.
2: பிராங்க், நிச்சயமாக அவை சரியாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இது உங்கள் கதை, இது உங்க கதை.
1: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நான் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். நாம் இந்த விஷயத்துல சேர்ந்து பணியாற்றலாமா?
2: அது அருமையாக இருக்கிறது. உங்கள் கூட பணியாற்ற ஆவலாக இருக்கிறேன்.
1: சரி, நல்ல வேளை, தொடருங்க, நம்ம தொடர்புல இருப்போம்.
2: சரி, எது எந்த என்ன?
3: நான் சத்தியமாக சொல்கிறேன் டாக்டர், அந்த மழை எங்கிருந்தும் வந்தது போல இருந்தது.
4: நான் பார்த்தேன், அது பக்கெட்டுகளாக பெய்தது. இப்போ ஒரு ஆழமான மூச்சு விடுங்க தயவு செய்து.
3: டாக்டர், நான் ஒரு விவசாயி, நான் வானிலை பார்க்கிறேன், நான் அதை தினமும் செய்கிறேன். மழை பெய்ய வாய்ப்பு எதுவும் இல்லை, அதனால்தான் நான் இங்கே வந்தேன். நான் இதயம் நின்றுவிடும் என்று நினைத்தேன்.
4: இதய கோளாறு எதுவும் இல்லை, இதயம் ஆரோக்கியமாகவே உள்ளது. பாருங்க,
3: எங்க இதயமா, அது இல்லைன்னா வேற ஏதாவது இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் மழை வந்தா நல்லது. காத்திருக்கவும் தெரியுமா, பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக நமக்கு பயிர் கிடைக்கும் போல இருக்கிறது.
4: ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், போய் உன் டிராக்டரை சரி செய்து வா ஜார்ஜ். நீ ஒரு குதிரை போலவே ஆரோக்கியமாக இருக்கிறாய்.

0: யாராவது நலமாக இருப்பதில் மகிழ்ச்சி.
1: இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை. சரி, அப்புறம் பேசலாம். பிரியா விட.
2: அவர் நேற்று இரவு எனக்கு அழைத்தார். நான் அவரிடம் உங்களை அழைக்க சொன்னேன். அவர்
1: என்னை அழைக்கவில்லை.
2: ப்ரோடி, அவர் பயப்படுகிறார், மேலும் வெட்கப்படுகிறார்.
1: கரேன், நீங்கள் குடிப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டும்.
2: எனக்கு தெரியும், அவர் உங்களுடைய மிகச் சிறந்த நண்பர். தயவு செய்து சற்று அவரை அவர்கள் இருந்தவராக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மீண்டும் அந்த மனிதராக மாற முடியும் என்று எனக்கு தெரியும்.
1: சரி, அவர் எங்கே இருக்கிறார்?
2: அவர் தன் பெற்றோரின் பழைய குடிசையில் ஆற்றின் அருகே இருக்கிறார். தயவு செய்து ப்ரோடி, அவருடைய நண்பராக மட்டும் அங்கே செல்லுங்கள், சட்ட அதிகாரியாக அல்ல.
1: அது அவருடைய விருப்பத்தில் தான் இருக்கும். வீட்டுக்கு வண்டி வேண்டுமா?
2: வேண்டாம், நன்றி. தேவாலயத்துக்கு பிறகு பெண்களை சந்திக்க போகிறேன்.
1: சரி, நான் இப்போ அவர்கிட்ட பேச போறேன்.
2: ப்ரோடி, அவர் நிச்சயமாக உங்களை கவனிச்சு கேட்பார்.

0: நீங்க எங்க போறீங்க? அயலவர்
1: காலை வணக்கம். சரி, நான் டாக்டரிடம் போறேன்.
0: நேற்று இரவு நிறைய சம்பவங்கள் நடந்ததாக கேட்டேன். எங்கிருந்தும் வந்த மழை, அந்த பெண் இறந்து விட்டதாகவும் பிறகு மீண்டும் உயிர் தெழுந்ததாகவும் தெரிகிறது. நான் புரிந்து கொண்ட அளவில் அந்த எல்லா சம்பவங்களின் நடுவிலும் நீங்கள் தான் இருந்தீர்கள்.
1: அங்கிருந்ததை பாக்கியமாக கருதுகிறேன். அதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த ஒரு ஆன்மாவுக்காக அனைவரும் பிரார்த்தித்தனர்.
0: நானே மருத்துவமனைக்கு சென்றேன். அனைத்து பரிசோதனைகளும் அந்த மருத்துவர்கள் செய்த பிறகு அவளது உடலில் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
1: அதுக்காக கடவுளுக்கு நன்றி.
0: நான் அதை நம்பல.
1: என்ன சரி,
0: இதுல கடவுளுக்கு நிச்சயமாக எந்த தொடர்பும் இல்லை. உண்மையில கடவுள் என்று ஒருவன் கிடையாது.
1: நீங்கள் உங்கள் மனைவியை இழந்ததால் தான் இப்படி சொல்கிறீர்கள்.
0: உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
1: உங்களை பாதிக்க அவர் இதை செய்யார்னு எப்படி சொல்றீங்க?
0: நீ டாக்டரிடம் போ. நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டுபிடிப்பேன்.
1: நீ கண்டுபிடிப்பாய். சரி, கவனமாக இருங்கள்.
0: எதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும்?
1: நீ இப்போது சந்திக்க போகும் மனிதரிடம் துப்பாக்கி இருக்கிறது.

0: என் நல்ல நண்பர் கேப் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு?
1: நான் நன்றா இருக்கிறேன் டாக்டர். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்?
0: நான் இறக்க போகிறேன் கேப்.
1: எனக்கு தெரியும்.
0: இருந்த போதிலும் ஒரு வகையில ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடையத்தான் செய்கிறார்கள் இல்லையா?
1: ஒருவரை தவிர. அது உண்மைதான்.
0: இருந்த போதிலும் நிச்சயமாக அனைவருமே உண்மையில் வாழ்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. உனக்கு இசை பிடிக்குமா கேப்?
1: ஆமா, எனக்கு பிடிக்கும்.

0: கேமரன், செல்லம், நம்ம உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்லை, நான் உள்ளே போக விரும்புகிறேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஆனால் நான் போக வேண்டும்.
1: உண்மையில் நீ யார் என்று மக்கள் எவ்வளவு நேரத்தில் தெரிந்து கொள்வார்கள்?
0: முக்கியமானது நான் அல்ல. இங்கே எழும் உண்மையான கேள்வி என்னவென்றால், இந்த ஊரில் வாழும் மக்கள் அனைவரும் கடவுள் யார் என்பதை உணர இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்?
1: கடவுள் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்று பார்க்க நான் காத்திருக்க முடியல.

0: முதலில் நான் உங்களுக்கெல்லாம் என்னை மன்னிக்க சொல்ல விரும்புகிறேன். நான் என் குடும்பத்தையும் நண்பர்களையும் என் கடவுளையும் விட்டு விலகிவிட்டேன். இதையெல்லாம் கடந்து வந்த போதும் கடவுள் என்னை விட்டுவிடவில்லை. இன்று நான் இங்கு நின்று பேசுகிறேன் என்பதே ஒரு அதிசயம். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, ஆனால் அது கடவுளிட்ட இருந்து வந்ததுன்னு நம்பணும். புதுயிர்ப்பு என்ற வார்த்தை, புதுயிர்ப்பு என் மனதில் உள்ளது.
1: அவைதான் நாமும் தேடும் வார்த்தைகள். உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி நண்பர்களே. நான் போய் அவளை பார்த்து வர்றேன்.
2: அவளை பார்த்து வருகிறேன். நிச்சயமாக. வாவ், மிகவும் தீவிரமா இருந்தது.
1: ஆமா, அது இருந்தது. இன்னைக்கு நாம் பைரமிட்களை ஆரம்பிக்க போயிரோம் அப்படின்றதுல இன்னும் அதிக உற்சாகமாக இருக்கிறது.
2: ஆமா, நல்லது. சரி, பார், நான் பசங்களோட சேர்ந்து ஜார்ஜன் டிராக்டரை சரி செய்ய போறேன். சரியா?
1: ஓ, நல்லது. சரி, நல்லது. சரி,
2: இரவு உன்னை பார்க்கிறேன். பார்க்கலாம். நீ செய்வனவற்றுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
2: நீ நலமாக இருக்கிறாயா? நிச்சயமாக. உன்னை போன்ற நண்பர்கள் கிடைச்சது மிகவும் அருமை. நிச்சயமாக, அவள் ஒரு வலிமையான பெண். நிச்சயமாக, நீ சொல்வது முற்றிலும் சரி. வா ஜார்ஜ், நாம் இருவரும் அங்கே செல்வோம். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் இப்போது செய்யலாம்.
1: அது வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கிறது.
3: உங்கள் கைவசம் என்ன இருக்கிறது?
1: கிட்ட ஃபைன் இருக்கு. போர்வையில தையல் போடல. இன்னும் இல்ல. கேப் அன்பே. தொழுகை விரிப்புகள். ஓ,
3: இது மிகவும் எளிதா தெரிகிறது.
1: மன்றோ பொருட்களோட இங்க இருக்கிறார் போல.
4: ஏய், நான் எதையாவது தவற விட்டேனா?
1: இல்ல, எப்படி போலவும் சரியான நேரம். போகலாம்.

0: காலை வணக்கம். உங்களை பார்த்ததிலே மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். பெண்களே, பெண்களே, ஒரு நிமிஷம் தயவு செய்து. நீங்கள் அனைவரும் சந்தித்த கேப் நம்ம உடன் தங்கியிருக்கிறார். இந்த பாய்களை பற்றி அவர் என்னிடம் கூறினார். அவன் என்னிடம் சொன்னான், கடவுள் உண்மையில் விரும்புவது அவருடைய மக்களிடமிருந்து கேட்பதுதான் என்று. பிராமிஸ் கடுமையான காலங்களை எதிர்கொண்டுள்ளது. கடினமான நாட்கள். நாம் கடவுளிடம் செல்லலாம், நாம் அவரிடம் பேசலாம், மற்றும் ஒருவேளை
1: ஒருவேளை இல்லை திருமதி எலன், கடவுள் பிராமிஸ் மீண்டும் எழுப்புவார்.
0: நன்றி.
1: பிராமிஸில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழுகை விரிப்பு தேவை.
0: நாம் தொடங்கலாம். நீ எங்கே போகிறாய்?
1: நான் உறுதியா தெரியல.
0: சரி, அவன் நகரேன்.

0: கேப்
1: வணக்கம்.
0: நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும். இது டல்லாஸ் மார்னிங் ஃப்ரீடம் பத்திரிகைக்காக இருக்கும்.
1: என்னை பற்றி எழுத எதுவும் இல்லை.
0: நான் என்ன நடந்ததுன்னு பார்த்தேன். நான் அங்கே இருந்தேன்.
1: நீ பார்த்தது மட்டும் நடந்தது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது.
0: சரி,
1: உன் கதையால் உண்மை மறைக்கப்பட விடாது.

0: அண்ணா அவர்களே, சற்று கவனியுங்கள்.
1: ஹாய் அண்ணா.
0: நான் உன்னிடம் நடந்து கொண்ட விதம் குறித்து உண்மையில் வருந்துகிறேன்.
1: பரவாயில்ல.
0: இல்ல, அது சரியில்லை. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு.
1: நிச்சயமாக நான் உன்னை மன்னிக்கிறேன். பரவாயில்லை.

0: ஹே ப்ரோடி, இது ரீவ்ஸ். டெக்சாஸ் அருகில் உள்ள காணாமல் போனோர் புகார்களை பார்த்தேன். தகவல் ஏதும் இல்லை. நாளை மேலும் விசாரிப்பேன். என்னை அழையுங்கள்.
1: சாம், தயவு செய்து இங்கே வந்து உட்காரு.
2: ஷெரீப்,
1: இல்ல பாரு சாம், இங்கே எனக்கு உண்மையில் கவலைப்படுவது ஒரே விஷயம். கேமரூன் அந்த மாத்திரைகளை எங்கிருந்து பெற்றாள்?
2: நான் அவளிடம் கேட்டேன். அவள் யாரிடமிருந்தும் இல்லை என்று சொன்னாள், மேலும் உறுதியளித்தாள். ப்ரோடி, இது என்னை முழுமையாக அதிர்ச்சி அடைய வைத்தது. இது அவளுடைய எதிர்காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன்.
1: டெண்டனில் உள்ள அந்த மருத்துவர் அவளுடைய உடலில் எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்தினார்.
3: ஒன்றுமில்லை.
1: நேரா பேச கேக்குறியா சாம்? இந்த கேப் பையனை பற்றி உனது உள்ளுணர்வு என்ன சொல்கிறது?
3: நான் உண்மையிலே தெரியவில்லை, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அற்புதங்கள் உண்மையானவை.
1: பாசாம், அதை எனக்கு சொல்லாத. அவன் ஒரு பையன்தான், ஒரு ஓடி போனவன், ஏதோ ஒன்று.
3: சார், கேமரனை பத்தி என்ன?
1: நான் நினைப்பது வரை அது முடிந்துவிட்டது. மீண்டும் ஆரம்பிக்காத வரை சரிதான்.
3: நன்றி. நல்ல நாட்கள் வரப்போன்ற பிரதி, நான் உணர்கிறேன்.
1: என் சிறந்த நாட்கள் முடிந்துவிட்டன.

0: எலன், மன்னிக்கவும், நான் கிளம்ப வேண்டியிருக்கிறது. மருத்துவர் இன்று மாலை லூசியை பார்க்க வருவதாக சொன்னார்.
1: உன் சிறிய தேவதையை மருத்துவரிடம் கொண்டு போ. உன் பிரார்த்தனை மடையை மறக்காதே.

0: வணக்கம். ஹலோ, யாரது?
1: ஒரு நிமிஷம் காத்திரு. வணக்கம், வணக்கம், உள்ளே வாருங்கள். மன்னிக்கவும், நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு குழப்பம் செய்ய முடியும் என்று எனக்கே புரியவில்லை.
0: எங்களுக்காக உங்களை சிரமப்படுத்த வேண்டாம்.
1: ஹே செல்லம், நீ மேசையில் ஏறுவதற்கு முன் இங்கே ஒரு சிறிய படி இருக்கிறது என்று நினைவில் வை. அப்படித்தான், அப்படியே போ, மிகவும் நல்லா இருக்கு. சரி, எனக்கு சொல், உன் கண்கள் எப்படி இருக்கின்றன? உனக்கு ஏதாவது வலி இருந்ததா?
2: கொஞ்சம்
1: கொஞ்சம் உன் கொஞ்சம் நிறைய இருக்கும் என்று எனக்கு சந்தேகம்.
0: இது அதிகமாக வலிக்குது.
1: நான் உனக்கு ஒன்று சொல்றேன், இங்கே நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்னா, ஆமா, அதுதான் நடந்தது. நான் சில புதிய கண் துளிகள் வச்சிருக்கிறேன், அதை முயற்சி செய்ய விரும்புகிறேன். உனக்கு பரவாயில்லையா? நிச்சயமாக. நீ அவளை படுக்கவ, நான் போய் அதை எடுத்து வருகிறேன்.
0: படுக்கவும் செல்லம்.
1: சரி செல்லம், இவை சற்று எரிச்சலாக இருக்கலாம். நான் உன் கண்களில் இதை வைக்கும் போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அது மருந்து வேலை செய்யும் அறிகுறி. சரியா? இங்கே ஒன்று. சரி, இப்போ இங்கே இன்னொன்று. நல்ல பெண், நீ மிகவும் நன்றாக செய்கிறாய். சரி, இப்போது உன் கண்களை மூடு. நீ உன் கண் வந்து கொஞ்சம் அசைக்கக்கூடும், அது நல்லது. அது மருந்து வேலை செய்ய உதவும். அதை நன்கு ஊறவிடு. நான் உன் அம்மாவை என் மேசைக்கு அழைத்து சென்று அவளுக்கு சில வழிமுறைகள் சொல்வேன். சரியா? நீ இங்கே இரு. இரு,
0: உடனே திரும்பி வருகிறேன்.
1: நான் இதையே உனக்கு அதே விலையில தர தயாராக இருக்கிறேன். அவை இலவசம்தான்.
0: ஓ, நன்றி. நீ
1: வரவேற்கிறேன்.

0: உன்னுடையில் இருக்கும் பூக்கள் எனக்கு பிடிக்கும். நீங்கள் கண்களை மூடு என்றீர்கள், நான் செய்தேன். அது கேப்பா இல்லையா?
1: அது அவன் தான் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அடலின்

0: மன்றோ ஒரு நிமிடம் எனது பேச்சை கேளுங்கள். தயவு செய்து
1: லூசி பத்தி சொல்றது உண்மையா?
0: ஆம்.
1: நான் இதை பிரிண்ட் செய்ய போறேன்.
0: மன்றோ என்ன கேளுங்கள். நான் நினைக்கல, அது ஒரு
1: என் ஃப்ரீடம்கான கடைசி நேரம். நான் இதை வெளியிட போறேன்.
0: மன்றோ ஹலோ.

0: கேப், நீ வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் தையல் குழுவில் உள்ள எல்லாருக்கும் பிரார்த்தனை மயில்கள் கிடைத்துவிட்டது பாருங்கள்.
1: அது நல்ல தொடக்கம்.
2: ஆம், நாளை வகுப்புக்கு பிறகு இன்னும் அதிகமானவர்கள் வந்து உதவப் போகிறார்கள்.
1: பிரார்த்தனை மயில்கள் தயாரிப்பது ஒரு விஷயம், அவற்றை பயன்படுத்துவது தான் மிக முக்கியமானது.
2: ஆஹா, அற்புதம். அவற்றை உருவாக்குவதில் நான் மிகவும் உற்சாகம் அடைந்ததால்
1: நீங்கள் சரியானதை செய்வீர்கள்.
3: அது என்ன விஷயம்?
1: அதுதான் ப்ராடி. என்ன விஷயம் சொல்லுங்கள்.
4: இவ்வளவு தாமதமாக அவன் இங்கே என்ன செய்கிறான்?
1: அவர் என்னிடம் பேச விரும்புகிறார்.
3: நான் அவரிடம் போய் பேசப் போகிறேன். ப்ராடி, ஏ
5: ஜோ, கேப் எங்கே? நான் அவரிடம் பேச விரும்புகிறேன்.
3: வா ப்ராடி.
6: நீங்கள் எதை தேடுகிறீர்கள்?
5: அவன் யாரு ஜோ? அவனுடைய பெற்றோர் எங்கே? நான் சொல்கிறேன் பார். குழந்தைகள் வானிலிருந்து விழுந்து நகரத்தில் பதற்றம் ஏற்படுத்த ஆரம்பிக்க மாட்டார்கள்.
3: அவன் யாரையும் பதற்றமாக்கல.
5: நான் தான்.
3: என் பார்வையில் அவன் இந்த நகரத்துக்கு ஆசீர்வாதம் செய்வதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை.
5: லூசி பார்க்க முடிகிறது.
3: என்ன?
5: கெல்லியனை அழைத்தார். அவர் லூசியை கண்களுக்கு டாக்டரிடம் அழைத்துச் சென்றதாக சொன்னார். யாரோ ஒருவர் அவளது கண்களுக்கு மேலாக கைகளை வைத்துக் கொண்டு அவளது காதில் மின்னிக் என்று கிசு கிசுத்தார். இப்போது அவளுக்கு பார்க்க முடிகிறது.
3: அது நம்ப முடியாத விஷயம் ப்ரோடி. இது ஒரு அதிசயம்.
5: இல்ல, அந்த குழந்தை ஏமாத்திரம் மருந்து விக்கிறது. நீங்கள் விரும்பினதை நம்பலாம், ஆனால் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், இது நல்ல முடிவுக்கு வரப்போவதில்லை.
3: நான் அதுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. பார், கேப் உங்களுக்கு இதை கொடுக்க விரும்பினார். இது ஒரு பிரார்த்தனை படுக்கை.
5: நான் வேண்டாம்.
3: வா, எதுவும் இல்லைன்னா அதை உங்கள் காரின் டிரங்கில் வைத்துக் கொள்ளுங்கள்.
5: நாளை நான் அவனை நாளை பார்க்க விரும்புகிறேன்.
3: அவளுக்கு பார்க்க முடிகிறது.
2: அவள்
3: பார்க்க முடிகிறது.
2: அது கேப் தானா?
3: எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஆரம்பிக்கிறேன். பாரு எலன், நாம் நேரடியாக அவனை கேட்டு விடலாமே. சரியா? அவன் யாருன்னு அவனை நேரடியாக கேட்டு விடலாமே. ஏன் முடியாது?
2: அவன் சொன்னான் அது வெளிப்படும் என்று. நாம் இப்போது காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
3: எப்போது? எது வெளிப்படும்?
2: எனக்கு தெரியல. நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும்.
3: சரி.

0: ஓ, நினைவில் வையுங்கள், என் வகுப்புக்கு பிறகு நாம் தேவாலயத்திற்கு போக போகிறோம்.
1: சரி சரி, நல்ல வகுப்பு இருக்கட்டும்.
0: சரி,
1: காத்திரு எலன்.

0: நான் உன்னை நேசிக்கிறேன் மிகவும்.
1: நானும் உன்னை நேசிக்கிறேன் மிகவும்.

0: என்னிடம் 50 பிரதிகள் உள்ளன. அது நல்ல கட்டுரை. கேப், மயில்கள், மழை, லூசி என எல்லாம் அதில் உள்ளது.
1: பரவாயில்ல மிஸ் எலன்.
0: ஓ எலன், கேப் செய்யவில்லை என்றால் நான் இதை செய்ய மாட்டேன்.
1: நான் அவளால் செய்யலாம் என்று சொன்னேன்.
0: கேப், உன்னை பற்றி ஒரு உண்மையான கட்டுரை எழுதலாமா?
2: கேப், உனக்கு நிச்சயமா தெரியுமா?
1: பரவாயில்ல மிஸ் எலன், அவர் தன்னுடைய கண்களால் கடவுளின் சக்தியை பார்க்க போகிறார்.
0: அருமை. சரி, நான் சிறிது நேரத்தில் உங்களை அழைக்கிறேன்.
2: வாங்க,

0: வாங்க பசங்களே உள்ள போகலாம். உள்ள வாருங்க. நீங்க இருக்க போறீங்களா?
1: இல்லை அம்மா.
0: அப்படித்தான் நினைச்சேன். காலை வணக்கம் பசங்களே.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: ஓ ஓ ஓ ஓ,
1: அவர் ஒரு வெளிநாட்டவரா?
0: இல்ல, அவர் வெளிநாட்டவர் இல்ல.
3: அவர் அந்த இரவில் மழை பெய்ய வைத்தாராம் என்று கேட்டேன்.
0: சரி கேளுங்கள். கேப் ஒரு சிறப்பு குழந்தை, ஆனா அவன் ஒரு பையன்தான். சரியா? சரி.
1: நாட்கள் முடிஞ்சிட்டன என்று எனக்கு தெரியும். நீ என்னை இங்கே அனுப்பிய காரணம் எனக்கு தெரியும். அவன் தயார், அது உமது விருப்பம் என்றால். ஆனா கடவுளே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு கவனிக்கிறேன்.

ஹேசார்ட். சப்பா பேசத்தான் வந்தேன், வெளியே வா.

0: வழியிலிருந்து விலகு. உனக்கு என்ன ஆயிடுச்சு பையா? அந்த ஆளு குடிச்சிருக்கான், யாரையாவது கொல்ல போறான்.
1: இல்ல, அவன் அப்படி செய்ய மாட்டான். நீ அவனை துரத்தினால் மட்டுமே யாராவது இறப்பார்கள்.
0: சரி, உன் மாயை பேச்சு போதும். சரியா, உன்னால் எனக்கு போதும். வழியிலிருந்து விலகிரு.
1: நன்றி.

0: அதை பார்த்தாயா?
1: அவன் கண்டிப்பாக இறந்திருக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்கள், தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஐயா. நீங்கள் உடைந்துட்டீர்கள், மிக மோசம். ஆனால் கடவுள் உங்களை நேசிக்கிறார். இதோ என் கண் முன்னே மிக தெளிவாக தெரிகின்ற இந்த மிகவும் முக்கியமான மற்றும் தனித்துவமான பொருளானது என்னுடையதுதான் என்பதை நான் இப்போதுதான் மிகவும் ஆழமாகவும் முழுமையாகவும் உணர்ந்து
0: கொள்கிறேன்.
2: நீங்கள் செய்யும் இந்த வேலையில மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகுந்த கவனத்துடனும் இருக்குமாறு
1: கேட்டுக்கொள்கிறேன்.
0: ப்ரோடி, நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா இல்ல.
1: ஒரு பையன் இருந்தா
3: வணக்கம்.
1: நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்.

0: நண்பா,
1: என் நண்பா,
0: நீங்கள் இங்கே வந்ததிலிருந்து உள் அனைவரும் நீங்கள் யார் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ வானத்தால் அனுப்பப்பட்டவன். நான் வீட்டுக்கு போகப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அதற்கு தகுதியானவன் இல்லை.
1: நீ தகுதியானவன். கிறிஸ்துவின் இரத்தம் அதை உறுதி செய்தது. அனைத்திற்கும் அவரை தவிர நீ செய்தாய்.

ஏ ஓ நல்லது. சரி, உனக்கு இன்னும் சில ஊதா பூக்கள் தேவைப்படுகிறது என்று பார்க்கிறேன். குழந்தைகளே வணக்கம், நான் உடனே திரும்ப

0: இவர் புரோடி. என்ன?
1: ஐயோ,
0: சரி நான் உடனே அங்கே வருகிறேன்.
2: ஏய் ஏய், அங்கே சுற்றி திரியும் அந்த குழந்தையை பார்க்கிறாயா?
0: சரி.

0: அங்கே என்னதான் நடந்தது சாம்?
1: டாக்டர் தான், அவர் இறந்துட்டார்.
2: இந்த செய்தி விரைவில் எல்லோருக்கும் தெரிய போகிறது. இன்று இரவு எல்லோரும் இங்கே கூட சொல்ல வேண்டும்.
0: சரி, நல்ல யோசனை. நான் மக்கள் அனைவருக்கும் அழைக்க ஆரம்பிக்கிறேன். சரி, நான் மன்னிக்கவும்.

0: புரோட்டி டாக்டர் உண்மையிலேயே
1: கோர்னர் வான்கள் வெறுமனே வருவதில்லை. ஜோ பார், எனக்கு கேப்ப பேச வேண்டும், அதுவும் இப்போதே பேச வேண்டும். இதுக்கு போதும், சரியா?
0: அவன் என்ன பண்ணா?
1: ஷார்ட் கார் விபத்தில் சாவதற்கு அருகில் போனான். கேமரன் ஓவர்டோஸ் ஆக ஆல்மோஸ்ட் இறந்துட்டான். டாக்டர் இறந்துட்டாரு. அந்த குழந்தை இதெல்லாம் நடக்கும்போது நடுவில் இருந்தான்.
0: வா ப்ரோ, கேப் டாக்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா?
1: நான் எதையும் தவிர்க்கல. இப்போ அந்த பையனை நான் பார்க்க வேண்டும்.
0: சரி சரி, ஆனா அந்த பையனை பத்தி நீ தவறா நினைக்கிறாய்.

0: எலன், தயவு செஞ்சு ஹெப் நாங்கள் உன்னோட பேசலாமா? இல்லை மொன்றோ, இப்போ இல்லை. டாக்டர் இப்போ தான் இறந்தாரு. எனக்கு தெரியவில்லை.
1: பரவாயில்ல மிஸ் எலன், இங்கே வெயில் அதிகம், நாம் உள்ளே போகலாம்.
0: அதுதான் உனக்கு வேண்டுமா? உள்ளவா. இரு.

0: கேப் எங்கள் பத்திரிகை உங்களை பத்தி ஒரு முன்னணி கட்டுரை எழுத விரும்புகிறது.
1: என்னை பற்றி சொல்ல ஏதாவது ஒரு கதை கிடையாது.
2: நான் அதுக்கு ஒத்துக்கொள்கிறேன். இல்லை,
3: ஏ மழை பெய்யுது.
2: ஏ, அந்த பருந்த பத்தி கேட்டியா?
1: ஆமாம், துவையல் தர்றேன்.
4: ஜோ, இது
1: திரு பிராங்க் பியர்ஸ். அவங்க
0: பிராங்க், ரொம்ப நன்றி. என் சலமே.
1: மிஸ்டர் பியர்ஸ், நான் உங்களுக்கான கதை இல்லை.
2: சரி கேப், நான் 20 வருஷங்களாக பத்திரிகை துறையில இருக்கிறேன். ஒரு நல்ல கதையை நான் அறிந்து கொள்ள முடியும்.
1: வேறு ஒருத்தரை பற்றி ஒரு கதையை சொல்லுவது எளிது, ஆனா உங்களுடைய கதையை பற்றி என்ன?
2: என்ன?
1: உங்களுடைய புற்றுநோய் பரவிவிட்டது என்று சொன்ன போது நீங்கள் உலகத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி கொண்டீர்கள். அந்த பயம் உங்களை முடக்கி விடுகிறது. நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவன் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை விட்டுட மாட்டார்.
2: எப்படி எனக்கு புற்றுநோய் இருக்கிறதை நீங்கள் அறிந்தீர்கள்?
1: உங்கள் கணையில் உள்ள புற்றுநோய் இப்போது வலிக்கவில்லை, ஆனால் அது வலிக்கும், ரொம்ப வலிக்கும். உங்களுக்கு தெரியும் அது வரப்போகிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் விழித்து கொண்டு இன்னைக்கு அந்த நாள் ஆகுமா என்று நினைக்கிறீர்கள்.
0: அதை அறிந்தது நல்லது.
1: உங்களை யார் காப்பாற்ற முடியும் மிஸ்டர் பியர்ஸ்? அது நான் இல்லை. இது உங்களுக்கான பரிசு.

அவர் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை வழங்க விரும்புகிறார். மிஸ்டர் பியர்ஸ், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் கதை. என் படுக்கை.

0: இன்றைய இரவு இங்கு வந்து டாக்டரின் வாழ்க்கையை கொண்டாடுவதில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நான் என் அலுவலகத்தில் டாக்டரின் வாழ்க்கையை நினைத்திருந்த போது இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. உண்மையாக உங்களிடம் சொல்கிறேன், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். எங்கே
1: எதுவாக இருந்தாலும்
2: நடக்கட்டும் மிஸ்டர் ஜோ, பிரார்த்தனை செய்யுங்கள்.
1: என்ன
2: பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். ப்ரோடி என்னை பாதிக்க முடியாது.
1: இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. ப்ரோடி நிறுத்து.
3: ஏய் நிறுத்து ப்ரோடி, நீ என்ன நிரூபிக்க முயற்சிக்கிற?
1: குழந்தை இங்கு வந்தது முதல் நடந்ததை அறியாதபடி நீங்கள் குருடர்களாக இருக்கிறீர்களா?
2: போதும் ப்ரோடி.
3: இல்ல போதல்ல, உட்கார, உட்கார்ந்து கேள்.
1: நீ டாக்டருடன் இருந்தாயா?
3: அவர் இறந்த போது?
1: அவர் எப்படி இறந்தார்?
2: அவரது வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் அதுதான்.
3: அவரது வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரமா? அதுக்கு அர்த்தம் என்ன?
1: இந்த குழந்தை இங்கு வந்ததிலிருந்து நடந்து கொண்டிருக்கும் எல்லா விசித்திரமான விஷயங்களையும் நீ பார்க்க முடியலையா?
3: அதில் எல்லாம் அவன் நடுவில் இருக்கிறான்.
2: ஷெரிப், நீ தவறவிட்டதை பார்க்க முடியவில்லையா? அல்லது நீ உன் சொந்த வலி மற்றும் கோபத்தில் மூழ்கி எதையும் பார்க்க முடியாமல் போய்விட்டாயா? இந்த எல்லா மக்களும் தங்களது துக்கங்களை மீறி ஒன்றாக துக்கித்து ஒன்றாக மகிழ்கிறார்கள்.
3: அதான் உனக்கு முக்கியமா? இல்ல
2: சரி, நான் உன்னை பற்றி தான் கவலைப்படுகிறேன். கடவுள் உன்னை பற்றி கவலைப்படுகிறார், உன்னை நேசிக்கிறார்.
3: கடவுள் என்னை நேசிப்பதில்லை.
2: இந்த எல்லா பயங்கரமான விஷயங்களும் நடக்கிறதை நீ பார்க்கிறாய். எந்த காரணமும் தெரியாம நீ அதை தனியாக சரி செய்ய முயற்சிக்கிற, ஆனா முடியல. நான் அழகான உடைந்த ஆன்மாக்களை பார்க்கிறேன். அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரேவரால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களும் ஏன் தொடர்ந்து நடக்கின்றன என்று உனக்கு ஆச்சரியமாக இல்லையா? இந்த எல்லா ஆண்டுகளாக இருந்த வெறுமை இப்போது ஏன்

0: ரோடி, அவங்களே தயவு செய்து அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை கொஞ்சம் பொறுமையாக கேள்.
1: தயவு செய்து ரோடி.
2: யார்? நான் கேப்ரியல்.

0: நான் வாக்குறுதி செய்கிறேன்.
1: இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் பரவி உள்ளது. இப்போது விழாப்புக்கான நேரம் வந்துவிட்டது.
0: நீ இங்கே இருக்க முடியாது.
1: இல்லை, ஆனால் உனக்கு ஒரு கடைசி பரிசை வழங்க வந்துள்ளேன். தயவுசெய்து என்னுடன் முழங்காலில் விழுங்கள்.

0: நன்றி.
1: ஒரு கணத்துல எல்லாம் மாறிவிட்டது. அது
2: உலக தலைவர் இன்றைக்கு மதியம் உரையாற்ற உள்ளார்.
1: இது அந்த நேரம் என்றால் நாங்கள் எங்கள் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே,
2: தயவு செய்து சுட வேண்டாம். நாங்கள் வெறும் அமைதியான நம்பிக்கையாளர்கள் தான்.
1: நாங்கள் மோசமான குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள். நகரங்கள், நீங்கள் அதை அமைச்சரிடம் விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? கிறிஸ்தவர்களே, ஏன் இதை விரும்புகிறீர்கள்? எளிய சட்டங்களை பின்பற்றாததால் உங்களை இயேசுவிடமே அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறார்கள்? நடந்து கொண்டே இருங்கள், நிற்காதீர்கள்.
2: இந்த வழியாக வாருங்கள்.
1: குப்பைகளை கவனியுங்கள். நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள். என் கடவுளே, நகரம் இல்ல. இது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. நாம் செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். ஆனால் பறக்க பாதுகாப்பா? ஹெலிகாப்டர் எங்க இருக்க? இதை பாதுகாப்பா தெரிகிறது. இப்ப வந்து அபாயமும் முடிஞ்சிருச்சு.

யூபிராட்டிஸ் நதி வறண்டு விட்டது. இப்படி நான் பார்த்ததே இல்லை. அணைகளால் என்கிறார்கள், ஆனால் இது வேறாக தெரிகிறது. சில கிசுகிசுக்களை கேட்டேன். இது ஏதோ பெரிய விஷயம். ஒரு அறிகுறி. எதுக்கான அறிகுறி? முடிவுக்கா?

0: அலை அடிக்குது.
1: ஒரு பெரிய காமெட் கடலில் விழுந்த பிறகு முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டு விட்டன. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மில்லியன்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்பம் என்னை கொன்று விடுகிறது.
0: சொல்லவே வேண்டாம், என் மூளை இங்கே வெந்து போய்விடுகிறது. அதை என்னிடம் சொல்ல வேண்டாம். சோனா மாதிரி இருக்கு.
1: மரிகளோடு முறிஞ்சுள்ள எங்கும் பரவுகிறது.
0: உறுதி வெப்பம் விரிகிறது. இதை கவனிக்கவும். எல்லாமும் போய்விட்டது.
1: காற்றும் உதவவில்லை. இன்னும் அதிகமாக உலர்த்துகிறது.
0: இதிலிருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை. நாம் காத்திருக்கவே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது.
2: அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள்.
1: அது வேகமாக வளர்கிறது. நாம் நகர வேண்டும். நாம் எங்கே போவது? நாம் இங்கே வெளிப்படையாக இருக்கிறோம்.
0: புயல் கணிக்கப்பட்டதை விட வேகமாக விரிவடைகிறது.
1: அறிக்கைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன.
0: இது பைத்தியமாக இருக்கிறது. நாம் இப்போது போக வேண்டும்.
1: எங்கே? தெருக்கள் அனைத்தும்
0: அடைக்கப்பட்டுள்ளன. நாம் முயற்சி பண்ணணும்.
1: வானத்தை பாருங்கள், அது மேலும் மோசமாகிறது.
0: மேகங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சி உருவாகிறது.
1: நம் பாதுகாப்பான இடம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போதே
0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்களா? ஆம் சார். நிர்வாக தலைவரே, நான்
1: இது நடக்கின்றது என்பதை நம்ப முடியவில்லை. மற்றும்
0: நீங்கள் சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன? நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஐயா. அது
3: மில்லியன்கள் மறைந்தது வெறும் தொடக்கமே ஆகும். இந்த
0: கோடிக்கணக்கானோர் பூமியில் இருந்து மறைந்ததால் உலகம் பேரதிர்ச்சியில் உள்ளது.
3: இதற்கு பின் நடப்பவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வேதங்களில் வெளிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளின் தொடராகும்.
0: ஒற்றை உலக ஆணையத்தின் ஜனாதிபதியாக இந்த உலகை மீண்டும் கட்டி எழுப்பி அதை மீண்டும் சிறப்பாக மாற்றுவோம் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்.
3: பிரதிவேரானின் எழுச்சி.
0: கலப்பகுதிக்கு அமைதி. இஸ்ரேல் வாழ்க.
3: அந்த மிகப்பெரிய உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவின் திரும்புவதை மற்றும் கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன் இல் ராப்சர் முதல் புதிய பரலோகத்து வரை இந்த நிகழ்வுகளின் முழுமையான வேத கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் நான் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் படிக்கத் தொடங்கலாம். மேலும் இது சிறப்பு ஒன்று. முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், வழக்கமான $9 மற்றும் 99% விலைக்கு பதிலாக நீங்கள் அதை அறிமுக விலையான $4 மற்றும் 99% பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது. மேலும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலக சந்தைகள் பெரிய ஏற்ற இறக்கத்தை சந்திக்கின்றன. பொருளாதார சரிவு குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய வங்கிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்க மந்தநிலை அச்சம் அதிகரிக்கிறது. கூடுதல் விவரங்கள் விரைவில்.
1: பல பகுதிகளில் பதற்றங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் உலகத் தலைவர்கள் இதை ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் புதிய யுகமாக அழைக்கின்றனர். ஒரு ஒழுங்கு உணர்வு இறுதியாக மீண்டும் திரும்பி வருகிறது என்பது தெளிவாக உள்ளது. புதியதாக உருவான ஒரு சர்வதேச கூட்டணி அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மீட்பு ஆகியவற்றை உறுதி செய்ய விரிவான திட்டத்தை வெளியிட்டுள்ளது. உலகளாவிய அளவில் அனைத்து நாடுகளிலும் உணவு வழங்கல் மீண்டும் நிலை பெறுகிறது.
2: மற்றும் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் காணப்படும். பூமியில் நாடுகளுக்கு குழப்பத்துடன் கூடிய துயரம் இருக்கும். கடலும் அலைகளும் பெருமூச்சுடன் எழும். இவை சீரற்ற நிகழ்வுகள் அல்ல சகோதரர்களே. இவை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொற்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறைவேறுகின்றன. உலகம் இதை நிலைமை என்று அழைக்கும் போது நம் ஆவியால் இதை தயாரிப்பாக உணர்கிறோம்.
1: இப்போது நீ தூங்க வேண்டிய நேரம்.
2: ஆனா அம்மா, டிவியில சொல்றதை கேட்டீங்களா?
1: கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்கும். இப்போது படுக்க செல்ல.
2: ஜெனரல், ஏனென்றால் நாம இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டோம். அமெரிக்கா முழுவதும் நாம் பலவீனமாகி வருகிறோம் போல தெரிகிறது. சார், எங்கள் குழு தரையில் உள்ளது. இப்போது இதை செய்து கொண்டிருக்கிறோம் சார். நாம எல்லா குடிமக்களுக்கும் பொறுப்பும் பாதுகாப்பும் உறுதி செய்ய ஒருங்கிணைந்த அடையாளம் மற்றும் வள விநியோக அமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும்.
3: நல்லாக புரிந்தது சார். புதிய உத்தரவுகளை எல்லா பொதுமக்களும் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம்.

0: இப்போது ஆட்டுக்குட்டி சீலை ஒன்றை திறக்கும் போது நானும் நான்கு உயிரினங்களில் ஒருவன் வா பார் என்று சொல்வதை கேட்டேன். இது ஆரம்பமாகிறது. இதோ ஒரு வெள்ளை குதிரை, அதில் அமர்ந்திருந்தவர் ஒரு வில்லுடன் இருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் வழங்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி பெறச் சென்றார். உலக மக்களே, நாம் நெருப்பை கடந்து வந்தோம், ஆனாலும் இன்னும் நின்றிருக்கிறோம். ஒரு கணத்தில் எல்லாம் மாறிவிட்டது. அன்புக்குரியவர்கள் இல்லாமல் போனார்கள், அமைப்புகள் அதிர்ந்தன. ஆனால் இன்றைக்கு நாம் எழுகிறோம். நம்மை பிரிக்க நினைச்சது இப்போது நம்மை ஒன்றிணைக்கும். இனிமேலே சண்டையை உருவாக்கும் எல்லை வரம்புகள் இல்லை. யாரும் மறக்கப்படாத உலகை நாம் கட்டுவோம்.
1: இன்று மத்திய கிழக்கில் உலக நிலை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் நடைபெறுகிறது. உலக தலைவர் பலராலும் ஒரு பார்வையாளர் அமைதியாளர் என பாராட்டப்பட்டுள்ளார். இன்று பிற்பகலில் உலக தலைவர் உலக மக்களுக்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலர் இதை மனித குலத்திற்கு புதிய பாதை என குறிப்பிடுகின்றனர். நிகழும் நேரத்தில் அவோ நேரடி தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவோம். இது முடிந்து விட்டது, நம்ம சுதந்திரமாயிவிட்டோம்.
0: நான் உன்னை காதலிக்கிறேன்.
1: நானும் உன்னை காதலிக்கிறேன்.
0: மத்திய கிழக்கில் இனி போர் இல்லை. இஸ்ரேலியர்களும் பஸ்தீனியர்களும் இனி போர் இல்லை. நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஒரு தலைவராக மட்டுமல்ல, இந்த புதிய யுகத்தின் ஒரு பணியாளராகவும் நாம் ஒன்றாக நியாயம், வழங்கல் மற்றும் அமைதி கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கப் போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டுன்றதை உறுதி செய்யும் அமைப்பு. எங்களுடன் நிற்க தேர்வு செய்பவர்கள் தங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். ஒரு புதிய உலகம், நிலையான அமைதி. என்னை பின்தொடருங்கள், நாம் ஒன்றாக எதிர்காலத்துக்குள் நுழையப் போகிறோம்.

0: ஜெனரல், இந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த நாம் இராணுவ சட்டம் விதிக்க வேண்டாமா? ஐயா, இப்போது கட்டுப்பாட்டை பயன்படுத்துவோம். நேரம் வந்ததும் நாம் வலிமைக்கு மாறுவோம்.
1: அமைப்புகளை விட நம் நம்பிக்கைகளே பெரிய தடை, மதமே முக்கிய தடையாக இருக்கும் என நினைக்கிறேன். நாம்
0: முதலிலே அதை மதிப்பிழக்க செய்வோம், அப்பிறகு பயனுள்ளதை எடுத்துக்கொள்வோம். மக்களுக்கு உண்மை தேவையில்லை, நம்பிக்கைக்குரிய ஏதாவது வேண்டும்.
1: சும்மா இரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என்னுடன் நெருக்கமாயிரு.
0: எனக்கு பயமாக இருக்கிறது.
1: நான் அறிவேன், வலியாக பிடித்துக் கொள்.

0: அது எனது ஓன், அதை இங்கே கொடு.
1: இல்ல, நாங்கள் அதை மீண்டும் பெறலை, நான் அதை எடுத்துக்கொள்கிறேன்.
2: வாதம் செய்யாதீர்கள், எதுவும் மீதமில்லை.
1: இங்கே எதுவுமே இல்ல, வேற எங்காவது போய் தேடிப்பார். இங்கிருந்து விலகிப்போ, விலகிப்போ. அது என்னுடைய சொந்தமானது.
2: இல்ல, பின்வாங்கு, பின்வாங்கு.
1: நிறுத்து, போதுமானது இல்ல.
0: அதை பெற நான் உன்னுடன் சண்டையிடுவேன்.
2: இதுக்கு யார் செலவு செய்ய முடியும்? இது மிகவும் அதிகம்.
3: எனக்கு தெரியும், இது அத்துமீறல். இதை தொடர்ந்து சமாளிக்க முடியாது.
2: இந்த விலைகளை பார், இது நீடிக்க கூடியது அல்ல.
3: இது மாற்றப்பட வேண்டும். உணவு பற்றாக்குறை இப்போது உலகளாவிய அளவில் பரவுகிறது. ஒரு காலத்தில் பில்லியன்களை ஆதரித்த விநியோக சங்கிலிகள் இப்போது முன்னெப்போதும் இல்லாத அழுத்தத்தில் உள்ளன. பல நாடுகளில் விநியோக மையங்களுக்கு வெளியே நீண்ட வரிசைகள் பிளசன்டில் உருவாகியுள்ளன. அமைதி காக்குமாறு பொதுமக்களை கேட்ட அதிகாரிகள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உருவாக்கப்படுவதாக உறுதியளிக்கின்றனர்.

0: அழுத்தம் குறைந்து வருகிறது. கிராஷ் கார்ட்டை கொண்டு வா.
1: நான் வருகிறேன். நிலைமை என்ன? ஐயா, எனது குரல் கேட்குமா? என்னுடன் இருங்கள்.
0: நாடி பலவீனமாக உள்ளது. நாம் இப்போது இன்டியூபேட் பண்ண வேண்டும். சரி, புரிஞ்சது. இன்டியூபேட் பண்றேன்.
1: இந்த லைனை நகர்த்துவோம்.
2: அது புரிஞ்சது. அறை 12 தயார் நிலையில் உள்ளது.

0: என் மகனே, இயேசு உங்களுக்காக இங்கே இருக்கிறார். என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் என் பாவங்களை மனம் திரும்புகிறேன். மன்னித்து என்னிடம் மனம் திறந்து பேசுங்கள்.
1: வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள்.
0: பரலோக தந்தையே, உம் ஊழியரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவருக்கு உம் சமாதானத்தையும் அன்பையும் தாரும். இப்போது அவரை இயேசுவிடம் ஒப்படைத்து உம் இரக்கத்தை நாடுகிறோம்.
2: கர்த்தாவே, சகல வல்லமையுள்ள தேவனே, எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டையாகியவரே, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தந்தையே, இந்த இருளின நேரத்தில் உங்கள் சிறகுகளின் நிழலில் எங்களை மறைத்து வைத்திருங்கள்.
1: கர்த்தாவே, பயம் எங்களை ஆட்கொள்ள விடாதீர். நாங்கள் சமரசம் செய்யாதிருக்க செய்யும். எங்கள் உயிரை மரணம் வரை நேசிக்காதிருக்க செய்யும். நாங்கள் உயிரை அர்ப்பணிக்க நேரிட்டால் எங்களை ஏற்றுக்கொள்ளும்.
3: தயவு செய்து சுடாதீர்கள். நாங்கள் வெறும் அமைதியான விசுவாசிகள் தான்.
1: நாங்கள் கெட்ட குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள்.
0: நகருங்கள். அதை அமைச்சரிடம் நீங்களே விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்கள், அதை ஏன் விரும்புகிறீர்கள்? நீங்கள் எளிய சட்டங்களை பின்பற்ற விரும்பவில்லை என்பதால் உங்களை உங்கள் இயேசுவிடம் அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறாங்க? உங்கள் இயேசு உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் உங்களை விட்டுவிட்டார். அவர் உங்களை வெறுக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தருகிறார்? நான் உங்களை விடுவிக்க சக்தி கொண்டவன். நீங்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்?
4: கர்த்தாவே, இனிமேல் எப்படி தொடங்குவது என எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் ஆடுகளை போச சொன்னீர்கள், ஆனால் நான் அவற்றை அலறவிட்டேன். பாதிக்கப்படுகிறேன். நான் அவர்களை இறக்க கண்டேன். இங்கே நான் உடைந்திருக்கிறேன். அவர்களின் முகங்களையும் அவர்களின் விசுவாசத்தையும் நினைவு கூர்கிறேன். அவர்கள் இறக்கும் வரை உங்களை மறுக்கவில்லை. என்னில் எஞ்சியதை உங்கள் கைகளில் வைக்கிறேன். இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் அதை உணர்ந்தீர்களா?
2: ஆம், உணர்ந்தேன். இது ஒரு லேசான நில அதிர்வாக உணர்கிறது.
3: நிலம் பிளக்கிறது. எவ்ரிவன் அப்படி விலகுங்க. பின்னால் செல்லுங்கள். நிறுத்தாமல் நகருங்கள், தொடருங்கள்.
2: இந்த வழியாக, விரைவாக.
3: சிதறிய பொருட்களை கவனியுங்கள். நாம் இப்போது இலக்கை நெருங்கிவிட்டோம். நீங்கள் தொடர்ந்து நகர வேண்டும். அது கீழே விழுகிறது. இரத்தம் நிறைந்த சந்திரன் எழுகிறது. தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது.
2: பூமி அதிர்ந்தது. வானம் இரத்தம் சிந்துகிறது.
3: இந்த அறிகுறி மனம் திரும்புமாறு சொல்கிறது. ஆபத்து இன்னும் முடிவடையவில்லை.
0: நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள். என் கடவுளே, நகரம் இல்லாமல் போய்விட்டது. இது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளது. நாம் இந்த செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். நாம் இப்போது போக வேண்டும். ஆனால் பழப்பது பாதுகாப்பானதா? ஹெலிகாப்டர் தான் நமக்கு ஒரே விருப்பம். தீ பரவுகிறது. அப்பா, நகர விடும். இந்த வழியாக, விரைவாக. இதுல பறப்பது பாதுகாப்பானதா? நமக்கு வேற வழி இல்ல. நாம் இப்ப போக வேண்டும். ஹெலிகாப்டர் வந்துவிட்டது. அது பாதுகாப்பாக தெரிகிறது.
2: நாம் நகரலாம். கூட்டம் நம்மை நோக்கி நெருங்குகிறது.

இந்த அமைதி என்பது அமைதி அல்ல, இது தீர்ப்புக்கு முன் நிலவும் அமைதி. கர்த்தாவே, இந்த உடைந்த உலகிற்கு உதவி செய்யும். வரப்போகும் நிகழ்வுகளை எதிர்கொள்ள நமக்கு வலிமை அளி. வானகத்தந்தையே, நிலைத்திருக்கவும் ஓடி போகாமல் இருக்கவும் எனக்கு வலிமை அளி. அழிவுக்கு பிறகு மீதமுள்ள கூட்டத்தை நான் விட்டுவிடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும்.

0: மாதிரிகள் முழுமையாக முறிந்து எங்கும் பரவுகின்றன.
1: கடினமான பகுதிகள் வேகமாக விரிகின்றன.
0: அடுத்த காலாண்டு கணிப்புகள் என்ன? பேரழிவுகள், விடுதலை, மோடி நிமிடங்கள்.
1: உலகளாவிய குழுக்களுடன் இணையுங்கள். கணிப்புகள் அதிகரிப்பதால் உடனடி நடவடிக்கை தேவை.
0: உண்மைதான், ஆப்பிரிக்க ஆசிய தோல்விகள் பேரழிவானவை. இது பெரிய இடப்பெயர்வை உண்டாக்கும்.
1: உதவி அனுப்பணும். ஐநாவை கூப்பிடுறேன். நாம் எல்லாவற்றையும் இயக்குகிறோம்.

ஒரு பெரிய கோள் கடலில் மோதி விழுந்ததன் பிறகு பேரழிவான சுனாமிகள் பல கண்டங்களின் கரையோரங்களை அழிக்கின்றன. முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டுள்ளன. இழப்புகள் மில்லியன்களில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே உலக அரசாங்கமும் உடனடியாக உயரமான இடங்களுக்கு நகர வேண்டும், ஏனெனில் பிந்தைய அதிர்வுகள் மற்றும் இரண்டாம் அலைகள் மீதமுள்ளவற்றை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன.

0: என்ன நடக்கிறது?
1: என்ன
0: ஆகிவிட்டு? நான்
1: எனக்கு தெரியல, அது வெறும் நீர் தான்.
0: யாராவது உதவுங்கள், தயவு செய்து.
1: இதை வேற யாராவது உணர்கிறீர்களா? அவளுக்கு என்ன ஆயிற்று?
0: ஓ சார், நான் இந்த நீர் மாசுபடுது அப்படின்னு சொல்லினேன், அரும்பி அதை குடிக்க கூடாது.
1: மாசுபட்டதா? அனைவரையும் எச்சரிக்கணும், அவள் அசையல உதவுங்க.
0: நீங்கள் தாகமாக இருக்கலாம், ஆனால் இந்த நீர் பாதுகாப்பானது இல்லை. இது மக்களை கொன்று விடுகிறது. மக்களை கொல்கிறதா? ஆம், நம் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் மங்கிக் கொண்டிருக்கிறது.
2: ஆமாம், நான் அதை பார்க்கிறேன். இயற்கையானது இல்ல, வானத்தை பார். இது போல இது மங்கிக் கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு இடைவெளிக்காக வேட்டை.
0: ஏதோ ஒன்று வரப்போகிறது. என்னோட வா.
2: இருக்க வேண்டும்.
0: சில சில அதிகம் இங்கே இல்ல. நான்
2: தெரியும், நம்ம கவனமா இருக்க வேண்டும்.
0: என்ன நினைக்கிற?
2: இது பிரச்சனையாக தெரிகிறது.
0: சரி, நாம் போய் பார்ப்போம்.
2: வாங்க போகலாம். இது என்ன உலகம்? இப்போது இருட்டாகிறது. நான் அதை பார்க்கிறேன். இது சரியில்லை.
0: இது ஏற்கனவே இரவு மாதிரி இருக்குது. வானத்தை பார்.
2: நாம் உள்ளே செல்ல வேண்டும். இப்பதே நாம அவனை கண்டுபிடிக்க வேண்டும். நிலைமை நாம் நினைத்ததை விட மோசமாக இருக்கிறது.
0: தெரியும், ஆனா நாம் தேட ஆரம்பிக்க வேண்டிய இடம் எது? அவன் அப்படியே மறைஞ்சு விட மாட்டான். அவன் ஒரு தடம் விட்டு சென்று இருக்கிறான், பழைய களஞ்சிய பகுதி. அங்கேதான் நாம் செல்ல வேண்டும்.
2: வாங்க நகரலாம். எல்லாமும் போயிடுச்சு.
0: காற்று உதவவில்லை, அது இன்னும் அதிகமாக உலர்த்துகிறது.
2: இதிலிருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை. நாம் செய்யக்கூடியது காத்திருக்க மட்டுமே. இந்த வறட்சி நம்மை அழித்து விட்டது. விவசாய பயிர்களை மீட்க முடியாத நிலை. நாம் இப்படியே தொடர முடியாது.
0: விவசாயம் தோல்வி அடையும்.
2: நமக்கு இப்போது உதவி தேவை. அரசு ஏதேனும் வாக்குறுதி அளித்திருக்கிறதா? அவங்க மெதுவாராங்க, இனி காத்திருக்க இயலாது.
0: வெயில் மங்குகிறது. சூரிய கிரகணம் போலிருக்கு.
2: சூரியனில ஒரு நிழல் நகர்வது தெரிகிறது.
0: சென்சார்கள் சரிபார்க்கப்பட்டன. உறுதி பரவுகிறது. மின் கட்டமைப்பு பாதிப்பு.
2: இயல்பற்ற வேகம்.
0: காரணத்தை கண்டுபிடிக்கவும். இதுவே அது. இந்த செய்தியை முதல்ல நாம் தான் வெளியிட வேண்டும்.
2: நான் இதை கவனிக்கிறேன். முக்கிய நோக்கம் என்ன?
0: உண்மைகளை சேகரிக்கவும். நாம் இப்போது செயல்பட வேண்டும்.
2: புரிஞ்சது.
0: நன்று, நான் டெஸ்டுக்கு செல்றேன். அந்த
2: வெயில் மங்கிக் கொண்டிருக்கிறது. இது இயற்கையானது அல்ல. முழு டெஸ்டும் கிடைக்கவில்லை. இது சிக்கலானது. சூரியன் மணி நேரமாக மங்குகிறது. இது நடக்க கூடாது. நாம் என்ன செய்வது? பதிலளித்தோம், ஆனால் எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள். அதை ஒப்புக்கொள். நாங்கள் நாட்டு உங்களை நம்பினோம். நீங்கள் அவர்களுக்கு என்ன சொன்னீர்கள்? நான் உங்களை துரோகம் செய்யவில்லை. நாம் அல்ல பொய்யாளர். நாங்கள் உங்களை அவர்களோட பார்த்தோம். நீங்கள் தவறா நினைக்கிறீர்கள். நான் விளக்கு பணத்தை விளக்கவும்.

0: ஐயோ, அங்கே யாராவது இருக்கிறீங்களா? யாராவது உயிரோடு இருக்கிறீங்களா? தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். என்னால் எதையுமே தெளிவாக பார்க்க முடியவில்லை.
1: நான் பார்க்க முடியவில்லை. நாம் இப்போது நகர வேண்டும். என்னுடன் இரு, பிடித்துக்கொள்.
2: வலிக்கிறது. நாம் நகர வேண்டும். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். என்னால் அவனை விட்டு பிரிய முடியாது. பிறகு அவனை தூக்கிச் செல்ல எனக்கு உதவுங்கள். இப்போது வலிக்கிறது. பிடித்துவை.
3: அவர் சொல்றது சரிதான். சாபி இல்ல
2: இல்ல, அனுப்பு. நான் அவனை மோத விடுகிறேன். தயவு செய்து அதை செய்யுங்கள். உதவி எம் கே, தொடர்ந்து செயல்படுங்கள். தயவு செய்து யாராவது உதவுங்கள். நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஓ, இரவு இரவு. அது

0: வாயால நான் உன்னோட இருக்கிறேன்.
1: எனக்கு பயமாக இருக்கிறது.
0: என்னுடன் இரு. நம்ம நகர வேண்டும். நாம் எங்கே போகிறோம்?
2: பாதுகாப்பான இடம் எங்கேயாவது.
0: காத்திரு தயவானே. சரி, எல்லாம் சரிதான். இப்போதைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
2: நான் பயமா இருக்கு.
0: எனக்கு தெரியும். அருகிலிரு. நாம் நகர வேண்டும்.
1: நாம் எங்கே போகிறோம்?
0: பாதுகாப்பான இடம் எங்கேயாவது. நான் வாக்குறுதி அளிக்கிறேன்.
3: அமைதியாக இரு என் மகனே. கர்த்தாவே, தொடர எனக்கு வலிமை அளி. அதே

0: அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பார்.
1: அது வேகமாக வளர்கிறது. நாம் நகர வேண்டும். நாம் எங்கே போவோம்? நாம் இங்கே வெளிப்படையாக இருக்கிறோம். காற்று
0: வீசுகிறது, அது இந்த வழியாக வருகிறது.
1: எவ்ரிவன் ஒன்னா இறங்க.
0: அது மிக பெரியது, அதை போல எதையும் நான் பார்த்ததில்லை. தூசி
1: வரவுகிறது. நாம் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது. அந்த வரம்பை பார், மேலும் தூசி வருகிறது. நாம்
0: அது எங்களை அடைமுன் நகர வேண்டும். புயல் புயல் எதிர்பார்த்ததை விட வேகமாக விரிவடைகிறது ஐயா.
1: அறிக்கைகளின்படி தூசி அளவு மிக மோசம்.
0: மக்கள் வெளியேற்றத்தை வேகப்படுத்து. நேரம் என்ன? வெறும் சில மணி நேரம் தான்.
1: வழிமாற்றுகிறேன்.
0: தொடர்ந்து தெரிவியுங்கள். பதிவுகளில் இடைவெளி உள்ளது. எப்படி தவறவிட்டோம்? அந்த அணி இப்பொழுது பதிவுகளை ஒப்பிடுகிறது. இது கணினி பிழையா இருக்குமா?
1: இல்ல, இது திட்டமிட்டது. அதை கண்டுபிடி.
0: ஏற்கின்ற.
2: நாம் இதை முன்னுரிமை அளிப்போம்.
0: நாம் நகரலாம். வேகமா, அவர்கள் நம்மை விரைவாக அடைகிறார்கள். நான் அவர்களை பார்க்கிறேன். நம்ம நிக்க முடியாது. அந்த மேட்டுக்கு செல்லுங்கள். அது நமக்கு ஒரே வாய்ப்பு. புரிஞ்சது. நான் பின்னால் பாதுகாப்பேன். இது பைத்தியமாக இருக்குது. நாம் இப்போது போக வேண்டும்.
3: எங்கே? தெருக்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன.
0: ஷே, வாயில நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பார், பாலம். நாம் அதை அடைய முடியும். அவர் சொல்றது சரி. நம்ம நகரலாம்.
3: சரி, நாம் போக வேண்டும்.
0: நான் தெரியும் இந்த வழி. நீ
3: உனக்கு நிச்சயமாக தெரியுமா?
0: என்ன நம்பு. ஓடு மட்டும். கிட்டத்தட்ட வந்து விட்டோம். கிட்டத்தட்ட வந்து விட்டோம்.
3: நான் என் சத்தம் கேட்கிறதா?
0: என்ன
3: என்ன நடக்குது?
0: ஓடு மட்டும்.

நாம் இப்போது நகர வேண்டும். திட்டம் என்ன? எனக்கு எதுவும் தெரியல. என்ன பின்தொடர், வெளியேறும் வழி இந்த பக்கம். உனக்கு நிச்சயமாக தெரியுமா? புகை எல்லா இடத்திலும் உள்ளது. வாங்க போகலாம். நான் தாண்டு செல்ல வேண்டும். என்ன, நீ இதைத்தான் சொன்ன? இதுதான் நிஜம். கோட் கோயின்ஸ் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம்.

0: நீ பயப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும். நாம் எல்லோரும் அப்படித்தான். ஆனா நீ நம்பிக்கையில ஒன்னா இருந்தால் நாம் பலமாக இருப்போம். இது நம் பழப்பா இருக்கட்டும். கடவன் நம்முடன் இருக்கிறார். நம்ம தனியாவல்ல. அண்ணன் தங்கைமார்களே, இந்த இருண்ட இடத்தில் நாம் நம் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த ஒன்றாக கூடுகிறோம். இருள் நம்மை சோதிக்கிறது, ஆனால் நம் ஒற்றுமையும் பிரார்த்தனைகளும் வழியை ஒளிரச் செய்யும். உங்கள் குரல்கள் எழட்டும், தடுமாறாதீர்கள், மீட்பு அருகில் தான் உள்ளது.
1: அருகில் இருங்கள், இது பாதுகாப்பானது இல்லை. நான் பயமாக இருக்கிறது, நாம் தெரியும், நாம் தொடர்வோம்.
2: வெளியில ஒளி இருக்குதா? கிட்டத்தட்ட.
1: என் பின்னால் இரு. நகர்ந்து கொண்டே இரு. நம்ம கிட்டத்தட்ட வந்துவிட்டோம்.
2: நான் களைப்பாய் இருக்கிறேன், இது ரொம்பவும் தொலைவில் உள்ளது.
1: தெரியும், ஆனால் நாம் தொடர்ந்து காண வேண்டும்.
2: சரி,
1: அதுதான் என் தைரியமான பையன்.

0: இந்த நாள் வரும் என்று எனக்கு தெரியும். எல்லாமும் மாறிவிட்டது. இப்போதை நாம் திரும்ப முடியாது. அவங்க வெளியே இருக்கிறாங்க, இருளில் காத்திருக்கிறாங்க. நாம் நகர வேண்டும். விதிகள் மிக துல்லியமாக இருந்தன. ஒவ்வொரு அமைப்பும் உடனடியாக பதிலளித்தது. இப்போது எல்லாம் தோல்வி அடைகிறது. மானிட்டர்கள் இருண்டு விட்டன. இடைமுகம் பதிலளிக்கவில்லை. நாம் இங்கிருந்து டயக்னோஸ்டிக்ஸ் ஓட்டுவோம். அது ரொம்ப செயல்திறனாகவும் இருந்தது.
1: ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா? நீங்க வந்து என்ன கேட்க முடியுமா?
2: தயவு செய்து எனக்கு உதவி வேண்டும்.
1: சிக்னல் துண்டிக்கிறது. யாராவது எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து பதிலளிக்கவும்.
0: ஏன் ஆண்டவரே, இந்த வேதனை ஏன்? எங்கள் வீடுகள், எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் போய்விட்டது. பாவமற்றவர்கள் எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டனர். மீண்டும் கட்டமைக்க எங்களுக்கு வலிமை அளிக்கவும். எங்களை வலுப்படுத்தும் சோதனைகளுக்கும் நிலைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் நான் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. நான் தீயில் ஓடினேன், அதிக சிரமமாக வெளியே வந்தேன்.
1: நானும் அதே போல். கட்டிடம் எங்கள் மேல் விழுந்தது. நான்
0: மணல் மற்றும் கற்கள் அடியில் பல மணி நேரம் சிக்கிக் கொண்டிருந்தேன். நாம் உயிருடன் தப்பினோம், அதுவே முக்கியம். இது இப்படியே தொடர முடியாது. நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன வரப்போறது? அறியாத ஒன்று, அதை நான் பயப்படுகிறேன். நாம் இங்கே வெறுமனே காத்திருக்க முடியாது. ஆனால் நாம் எங்கே போவது? நாம் நகர வேண்டும். இங்கே தங்குவது மரணம். இது
1: நம்ப முடியாதது. இது போர் நடக்கும் இடம் போல இருக்கிறது.
0: நான் தெரியும். நாம் உயிர் தப்பியவர்களை கவனிக்க வேண்டும். நான் அங்கே யாரோ நகரும் மொசுபிள் பார்த்தேன். அங்கே அந்த காரின் அருகில்
2: வாங்க, போகலாம்.
1: நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். நீங்கள் இவ்வளவு விபத்தில் இருந்து எப்படி உயிர் தப்பினீர்கள்?
0: நான் ஒரு பாதுகாப்பான இடம் கண்டுபிடித்தேன். நீங்கள்? நான்
2: ஓடினேன்.
1: நாம் உயிருடன் இருப்பதை நம்ப முடியவில்லை. நாம்
0: நகர்ந்து மற்றவர்களை தேடணும்.
2: வாங்க, போகலாம்.
0: என் நண்பர்களே, இந்த இருண்ட காலங்களில் நாம் நம்பிக்கையை இழக்க கூடாது. நம் நம்பிக்கையே நம் பலம். நாம் ஒன்றாக இணைந்து எந்த தடையையும் கடக்க முடியும். அந்த நம்பிக்கையை பிடித்து வைத்திருங்கள். அது நம் வழியை ஒளிரச் செய்யும். நாம் வெள்ளங்களையும் தீயினையும் தப்பித்து உயிர் வாழ்ந்தோம். ஆனால் இன்னும் மோசமானது வரவே உள்ளது. நீங்கள் எப்படி உறுதியாக சொல்றீங்க? நாம ரொம்ப இழந்து விட்டோம். பைபிள் நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் இன்னும் பெரிய துன்பங்களை பற்றி பேசுகிறது.
1: என்ன நாம் என்ன செய்ய வேண்டும்? ராவான்மாக்கள் என்ன இங்க என்னாச்சு? கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: நாம் சிக்கிக் கொண்டோம். உணவு, தண்ணீர் இல்லை. என் குடும்பம், அவர்களின் உயிருடன் தப்பிக்கவில்லை.
1: ரொம்ப வருந்துகிறேன். நீங்கள் எப்படி உயிர் தப்பினீர்கள்? சாரன் இல்லை. அவர் என் ஓரிசையும் நம்பும். என்ன தெரியுமா? நீங்கள் எந்த வன்முறைக்கும் எதிராக தங்களை வெல்ல வேண்டும். இகோர் சொன்னார், லா போய்டெகுலோஸ், நீங்கள் விழித்துக் கொள்வீர்களா என்று. அது நான் செய்தது அல்ல. அது
0: பைபிள் வரவிருக்கிற விஷயங்களை எச்சரிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7வது கம்பை, அது தீர்ப்பின் நேரத்தை குறிக்கிறது. நாம் அறிந்த உலகின் முடிவு அது. மன்னிப்பு கேளுங்கள். இப்பதான் உங்க பாவங்களை விட்டு விலகி உங்கள் ஆன்மாக்களை தயார் செய்யுங்கள். என் அன்பான நண்பர்களே, இந்த சவாலான காலங்களில் கடவுளின் எல்லையற்ற அன்பை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவரது அன்பு எப்போதும் நம்மை சுற்றி இருக்கிறது. அது நமக்கு வலிமையும் நம்பிக்கையும் அளிக்கிறது. கடவுளின் அன்பு நிலைத்ததும் என்றும் நிலைத்திருப்பதும் ஆகும். தயவு செய்து சுட வேண்டாம். நாங்கள் சரணடைகிறோம். கைகள் மேலே. நீங்கள் எல்லோரும் என்ன,
1: உங்களுக்கு என்ன வேண்டும்?
0: நடுவில் செல்லுங்கள்.
1: இரவு பேசுகிறேன்.
0: மச்சியா இருங்கள், நடந்து கொண்டே இருங்கள். நீங்கள் யார்? நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்?
1: என் பக்கத்தில் இருந்து விலகுங்கள்.
0: இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி. ஜான் பெயர்களை இப்போது சொல்.
1: நாம் இன்னும் பாவங்களில் இருக்கிறோம். இப்போது தங்குங்கள். கர்த்தாவே, வரவிருக்கும் தொற்று நோயிலிருந்து எங்களை காப்பாற்றும்.
0: அமே,
1: நாம் தாங்கும் வலிமையை அளி. நோய் எங்கள் வீட்டை தாண்டி செல்லச் செய்.
0: அப்பாவிகளை காப்பாற்றும். எங்களை பாதுகாப்பாக வழி நடத்தும். கவனியங்கள், அறிகுறிகள் எங்கும் இருக்கின்றன. 7வது கம்பை ஊத போறது. 7வது, பைபிள் சொல்றது இதுவே முடிவுன்னு. இறுதி தீர்ப்பு என்ன?
1: இதனால் என்ன? அடுத்து என்ன?
0: அதை எதிர்கொள். நாம் அதற்காக தயாராகிறோம்.

0: பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் உண்மையா? இவ்வளவு காலத்துக்கு பிறகு
1: பேயஸ் மற்றும் ஹைபன் மார்ட்ஸ் இதுவரைக்கெல்லாம் வந்து உண்மையாக இருந்திருக்கலாம்.
0: நான் யாரையாவது சொல்லணும்?
2: முடிவு வந்துவிட்டது. வெள்ளங்கள், தீப்பிடிப்புகள், நிலநடுக்கங்கள் ஆகியவற்றுக்கு பிறகு வானமே சுழற்சி எடுக்க தொடங்கியது. இந்த சுழற்சி குறிப்பு அர்மகெட்டானின் அலறலை முடிவடைய செய்யும். இப்போது நாம் நம் கணக்கை எதிர்கொள்ள வேண்டும்.
1: வானத்தை பார், அது மேலும் மோசமாகிறது. மேகங்கள்
2: சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சி உருவாகிறது. நாம்
1: இப்போது பாதுகாப்பான இடம் தேட வேண்டும். செல்ல எங்கும் இல்லை. இதுவே முடிவு. பாதை ஆபத்தானது. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இது ஒரு வலை என்றால் அப்பொழுது நாம் அதை ஒன்னால் எதிர்கொள்வோம். அசையாமல் நிற்பது நிச்சயமான மரணம்.
2: அவள் சொல்வது சரி. இப்போது நாம் நகர வேண்டும். நிரந்தரமாக நகர வேண்டும். உதவி மேல யாராவது உதவுங்கள். யாராவது இருக்கிறீங்களா? இங்க எனக்கு உதவி தேவை. யாராவது. நான் இதை தனியாக செய்ய முடியாது.

0: இந்த வளாகம் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அழிக்கப்பட்டது. சுவர்கள் முறிந்தன, உபகரணங்கள் கீழே விழுந்தன. என்ன
1: இங்க என்ன நடந்தது? அது திடீரென நடந்தது, நிலம் அதிர்ந்தது. காயமா, விளக்க முடியுமா? ஏன்
0: காயமுறிஞ்சு விட்டு, எனக்கு உதவி தேவை, உதவி வருகிறது. நான்
1: இதை பதிவு செய்கிறேனா? இந்த முடிவு நம்மை பின்தொடரும் என்று எனக்கு பயமா இருக்கிறது. நமக்கு வேறு வழி இல்லை, நீங்களே அதை அறிவீர்கள். ஆனால் எந்த விலைக்கு நாம் தொடர்ந்து நகர வேண்டும். இன்னும் பலர் வருவார்கள், என்ன நம்புங்க.

0: தீயுடன் அது மிகவும் ஆபத்தானது. வேறு
1: வேண்டாம், ஆயுதமேந்தி நகர்வோம். நான் முன்னிலை வகிக்கிறேன்.
0: அருகில் இருங்கள், நாம் ஒருவராக நகர வேண்டும். கப்பல் மிகவும் தொலைவில் இருக்குது.
1: இந்த தூரம் நாம் நீந்த முடியாது.
0: அது தற்கொலை.
1: இப்ப போங்க, வேற ரூம் போவோம். சுற்றுலா.
0: இந்த நீர்ல என்ன நடக்குது? இந்த நீர் முற்றிலும் கெட்டு போய்விட்டது. நான் வெளியே தூய நீரை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே எல்லாம் அழிந்து விட்டது. அந்த குடத்தை எனக்கு கொடு. என் பிள்ளைகள் தூசாக இருக்கிறது.
2: பின்னால் பொங்கல் நமக்கு எல்லாருக்கும் தேவை.
0: நான் எடுத்துக்கொண்டேன். நகருங்கள்.
1: இது நியாயம் அல்ல.
0: நமக்கும் அது தேவை. என்னை அனுமதியுங்கள்.
2: தயவு செய்து,
0: தயவு செய்து அமைதியாக இருங்கள்.
2: அதை ஊற்றுங்கள்.
0: இது கனமா இருக்கு. அமைதியாக வைத்திருங்கள். இது சிவப்பாக மாறுகிறது. நீர்
1: இங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை.
0: அது வெறும் நீராக மாறிவிட்டது. காத்திரு என் காதலி, இன்னும் கொஞ்சம் தான்.
1: நான் ரொம்பவும் சோர்ந்துட்டேன் அம்மா.
0: சரி, விரைவில் ஓய்வெடுப்போம்.
1: நானும் கொஞ்சம் வாங்கலாமா?
0: நிச்சயமா.

0: இங்க நடந்தது எல்லாமே மிக ரொம்ப திடீர்னு நடந்தது. நான் அதை பற்றி யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை.
1: ஐயோ, இந்த வெப்பம் என்னை கொன்றுவிடும்.
0: உண்மையிலேயே என் மூளை இங்கே வெந்து போய்விடுகிறது. அதை பற்றி எனக்கு சொல்ல வேண்டாம். இது ஒரு சோனா மாதிரி உணர்கிறது. இந்த பாதை என் காலடியில் உருகி கொண்டிருக்கிறது.
1: இங்கே எல்லாமே எரிகிறது.

0: இந்த இருள் இயற்கை அல்ல, இது பகல் நேரம் தீ பரவி கொண்டிருக்கிறது. நாம் நகர வேண்டும். புகையில ஏதோ இருக்கிறது. நான் ஏதோ அசைவை கேட்டேன். அருகில் இரு, நாம் சேர்ந்து இதை கடக்க வேண்டும். ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது பகலின் நடுவில்? எனக்கு தெரியவில்லை. வானம் புகையால் கருப்பாக இருக்கிறது. தீக்கள் சூரியனை மறைக்க முடியாது. என்ன நடக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அருகில் இரு, நாம் பார்க்க முடியல. இது
1: இருட்டுது, கை தெரியல.
0: இந்த வழி, இங்கே ஒரு பாதை இருக்குது என்று நினைக்கிறேன். நிறுத்து, அதை கேட்டியா? வெறும்
1: நடந்து கொண்டே இரு, அமைதியாக.
0: இந்த வழி, விரைவாக நகர். எங்கே
1: நாம் போகிறோம்? வெறும்
0: வெளியேறும் வழிக்கு என்னுடன் இரு. நான் அவர்களை கேட்கிறேன், அவர்கள் அருகில் இருக்கிறார்கள். எனக்கு பயமாக இருக்குது. நாம் இவ்வளவு இருட்டாக இருக்கு. ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? எதையும் பார்க்க முடியலை. இது
1: வெறும் இருட்டில்ல, தப்பா இருக்கு. இது உயிருடன் இருப்பது போல. இந்த
0: இருட்டு இயற்கையற்ற சாரமாக இருக்கிறது. சவாச கண்டுபிடி. ஆனால்
1: அது எதுவும் இல்லைன்னா, நாம் எதிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தால் நாம் இதை செய்ய முடியாது. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது.
0: நாம் செய்யண்டும், வேற வழியே இல்லை. ஆனால்
1: எல்லாம் தப்பாக நடந்தால் என்ன? நாம் விரும்பும் அனைத்தையும் இழக்க நேரிடும். ஆனால்
0: என்ன நம்ப?
1: இந்த இருட்டில் என் கேமரா எதையும் பதிவு செய்ய முடியவில்லை.
0: இது இயற்கையற்ற அளவுக்கு தடிமனாக இருக்கிறது. நீ என்ன நினைக்கிற? இது
1: ஒளியையே விழுங்குற மாதிரி இருக்கிறது.
0: இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது. நான்
1: இந்த ஷாட்டை பிடிக்கணும். நான் ஏதோ நகரும் ஒன்றை பார்க்கிறேன். என்ன
0: அது? என்ன?
1: நீ படம் எடுக்க முடியுமா? நான் முயற்சிக்கிறேன். தெளிவா இல்ல. ஒரு டார்ச் பயன்படுத்து. உடை அணிந்து கொள்.
0: ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? இது நள்ளிரவு போல உணர்கிறது. இது இயற்கையானது இல்ல. வானம் பல மணி நேரங்களாக இப்படித்தான் இருக்கிறது. இது தீயிலிருந்து வரும் புகையா, அல்லது வேற ஏதாவது? இங்கே ஏதோ மிகவும் தபாய இருக்குது. யூப்ரேடிஸ் நதி முற்றிலும் வறண்டு போய்விட்டது. இதை போல் நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. மேலே உள்ள அணைகள் காரணம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வேறு விதமாக உணர்கிறது. சில வதந்திகளை கேட்டேன். இது இன்னும் பெரியது. ஒரு அறிகுறி. எதற்கான அறிகுறி? முடிவின் அறிகுறி. இந்த இடம் நம்மை முழுவதும் விழுங்கும் மாதிரி உணர்கிறது. நம்ம இங்கே என்ன பண்றோம்? ஆணைகள் என்றால் ஆணைகள் தான். ஆனால் நானும் அதே உணர்கிறேன். இது சரியாக இல்ல போல இருக்கிறது. மத்தவங்ககிட்ட பேசணும். ஏதோ தப்பா இருக்கு. ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது அமைதியாக வைத்துக் கொள். கட்டளை சொல்கிறது தாக்குதல் விடியற் காலையில துவங்கும் என்று. நாம் முதலாவது அலைக்கு தலைமை வகிக்கிறோம். புரிஞ்சது. நான் குண்டுகளை இருமுறை சரிபார்த்து படையை ஒன்று சேர்க்கிறேன். இதுதான் அது. இப்ப திரும்பி போக முடியாது. எச்சரிக்கையாக இரு. நம்ம ஒரு குழுவா போராடுவோம். முன்னேறு. மலைச்சரிவில் எதிரிகள் இருக்கிறார்கள். புரிகிறது. முன்னிலை வகி. வரிசையை இறுக்கமாக வைத்துக் கொள். யாரும் பின்னால் தங்கக்கூடாது.
1: நகல் எடுத்தேன் குடி பாதுகாப்பானது. வாங்க.

0: போகலாம்.
1: எதிரி படைகள் நகர்வதை சார்னர்கள் உறுதிப்படுத்தினர். நாம் இப்போது செயல்பட வேண்டும்.
2: சரி, விடியலில் பாதுகாப்பை பலப்படுத்துவோம்.
1: விநியோக பாதைகள் நிலைக்கும். நம்ம போராளிகளை திரட்டணும்.
2: அவர்கள் வெற்றிக்காக தயார். இது இன்னும் முடிவடையல. நம் கடைசி மூச்சு வர போராடுவோம். ஆனா கிங் ஹாமூஸ் எழுந்தால் நமக்கு வேற வழி இல்லை.
1: போய் நீங்கள் நிற்கவும்.
2: கூட இரு.
1: நிச்சயமா. ஆனால்
2: நாளை நாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு வாக்குறுதி அளி.
3: அண்ணன், தங்கைமார்களே, நம்பிக்கையின் ஆழமான மர்மத்தை சிந்திக்க நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம்.
4: இந்த மெழுகுவர்த்திகளின் ஒளி நம்மை வழிநடத்த நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம்.

0: என்னோட அருகில் ஏற
1: நான் ஸ்கீம் செய்கிறேன். அதை நான்
0: தெரியும், வெறும் நான் என் கையை வச்சிருப்பேன். நம்ம இங்கிருந்து வெளியேற வழி கண்டுபிடிப்போம்.

0: முத்திரைகள் திறக்கப்பட்டு விட்டன, கம்பிகள் முழங்கிவிட்டன. இப்போது கோப கிண்ணங்கள் ஊற்றப்படுகின்றன. தீர்ப்பின் நேரம் நம்மை வந்தடைந்துள்ளது.
1: முதல் முத்திரை புயலுக்கு முன் அமைதியை உடைக்கும் போல் திறக்கப்படுகிறது. அந்த தருணம் வரை சொர்க்கம் அந்த சுருளை பிடித்துக் கொண்டிருந்தது. மூடியிருக்கும் அதனை திறக்க தகுதியுள்ள ஒருவரை அனைத்து படைப்பும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பிறகு வெளிப்படுத்தல் நூலில் 6:1 ஆட்டுக்குட்டி முதல் முத்திரையை திறக்கிறது. அப்போது திடீரென ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு சவாரிக்காரன் தோன்றுகிறான். அவனிடம் ஒரு வில் உள்ளது. அவனுக்கு ஒரு கிரீடம் வழங்கப்படுகிறது. அவன் வெற்றி பெறவும் வெற்றி பெறச் செல்கிறான். இது இன்னும் முழுமையான கண்கூடாக காணப்படும் கிறிஸ்துவின் மகிமையான திரும்புவதை அல்ல. ஏனெனில் இயேசு திரும்பி வரும்போது அவர் வெறும் தீர்ப்புகளின் தொடரில் ஒருவராக மட்டும் வரவில்லை, ஆனால் பூமியின் கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி அரசராக வருகிறார். இந்த முதல் சவாரிக்காரன் பொய்யான சமாதானம், மோசடியான வெற்றி மற்றும் எழும் ஆதிக்கத்தின் சூழலை எடுத்துச் செல்கிறான். அவன் உலகின் இறுதி மாயையின் தொடக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். அப்போது மனிதர்கள் ஒழுங்குக்காக மிகவும் இயங்கும் நிலையில் வலிமையானதாகவும் புத்திசாலியானதாகவும் வெற்றிகரமானதாகவும் தோன்றும் ஒரு அதிகாரத்தை வரவேற்கிறார்கள். முதலில் இந்த நெருக்கடி பயங்கரமா தெரியாமல் இருக்கலாம், இது ஒரு தீர்வா தோன்றலாம், அதுவே இதை பயமுறுத்துவதாக ஆக்குகிறது. கோளாறு காரணமாக காயமடைந்த உலகம் பாதுகாப்பை வாக்குறுதி அளிக்கும் அதிகாரத்தை பாராட்டும். ஒரு காலத்தில் கட்டுப்பாட்டை எதிர்த்த நாடுகள் நிலைத்தன்மைக்காக தங்களது சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கும். இந்த சவாரிக்காரனின் வில் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் ஒன்று, ஏனெனில் அம்புகள் பற்றி எந்த குறிப்பிடும் இல்லை. வெளிப்படுத்தல் 6:2 இது வெற்றிகரமான தாக்குதலின் படத்தை உருவாக்குகிறது. அது வெளிப்படையான இரத்த பொழிவால் மட்டுமல்லாமல் பயமுறுத்தல், தூதரவு, சூழ்ச்சி மற்றும் திட்டமிட்ட ஆதிக்கம் மூலமும் துவங்குகிறது. இது மோசடிக்காரன் சவாரி செய்யும் நேரம். ஒளிரும் ஆடையில் வானகம் தீர்ப்பின் முதல் இயக்கமாக காண்பதை உலகம் கொண்டாடும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. மக்கள் இப்போது யாராவது இதை சரி செய்ய முடியும் என்று கூறுவார்கள், ஆனால் அவர்கள் துன்பத்தின் முதல் நிகழ்வை பாராட்டுகிறார்கள் என்பதை உணரமாட்டார்கள். இந்த முத்திரை தண்டனை என்பது துரோகமான மனிதர்களை அவர்கள் எப்போதும் விரும்பிய வகையான ஆட்சி மற்றும் அமைப்பிற்கு ஒப்படைப்பதிலிருந்து துவங்குகிறது என்பதை காட்டுகிறது. உண்மையில்லாத அதிகாரம், கடவுளில்லாத ஒற்றுமை, மனந்திரும்புதல் இல்லாத அமைதி. பின்னர் 2வது முத்திரை உடைக்கப்படுகிறது. முதல் சவாரிக்காரன் கொண்டு வந்த அமைதியின் மாயை உடைந்து போக ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 6:3 வெளிப்படுத்தல் 6:4 ஒரு சிவப்பு குதிரையில் சவாரி செய்யும் ஒருவர் வெளிப்படுகிறார். அவருக்கு பூமியில் இருந்து அமைதியை எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும், மேலும் அவருக்கு ஒரு பெரிய வாள் வழங்கப்படுகிறது. இது யுத்தத்தின் இயற்கையான கட்டுப்பாடற்ற வடிவம். தொலைவில் உள்ள நாடுகளுக்கிடையிலான இராணுவ மோதல் மட்டுமல்ல, அமைதி என்பதே அகற்றப்படுகிறது. அந்த சொற்றொடர் நடுங்க வைக்கும். அமைதி என்பது மனிதர்கள் தாங்களாகவே எப்போதும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. தேவன் அமைதியை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும் போது நாகரிகம் உடைந்து விழ ஆரம்பிக்கிறது. சிவப்பு குதிரை என்பது இரத்தம், வன்முறை, தீ மற்றும் மனித கோபத்தின் பைத்தியத்தை குறிக்கிறது. அரசியல் வெற்றியும் முதல் முத்திரையும் தொடங்கியதை தொடர்ந்து இப்போது அது வெளிப்படையான மோதலாக பரவுகிறது. பழைய வெறுப்புகள் எழுகின்றன, கூட்டணிகள் முறிந்து விடுகின்றன, தெருக்கள் ஆபத்தானவையாக மாறுகின்றன, எல்லைகள் போர்க்கோட்டுகளாக மாறுகின்றன. தன்னிடம் வலுவான தலைமை இருப்பதாக நினைத்த உலகம் அதிகாரம் மனித இதயத்தின் நோயை குணப்படுத்த முடியாது என்பதை இப்போது உணர்கிறது. அது அதை வெளிப்படுத்த மட்டுமே முடியும். 2வது முத்திரை பயமுறுத்துவதாக உள்ளது, ஏனெனில் கட்டுப்பாடு நீக்கப்பட்டவுடன் மனிதர்கள் வெறும் கருத்து வேறுபாடில் முடிவதில்லை, மனிதர்கள் தங்களை தாங்களே அழிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. பெரிய வாள் என்பது தனிப்பட்ட வன்முறை அல்ல, பரவலான படுகொலைகளை குறிக்கிறது. இது ஒரு பகுதியில் உள்ள ஒரு போர் மட்டுமல்ல, இது போர் என்ற மனநிலையை பூமியில் காட்டுத்தீ போல பரப்புகிறது. குடும்பங்கள் சில மணி நேரங்களில் தலைப்புச் செய்திகளாக மாறும் வதந்திகளை கேட்கும். நகரங்கள் பயத்தில் உறங்கும், சைரன்களின் சத்தத்தில் விழிக்கும். ஆண்கள் உயிர் வாழ்வதற்காக பயிற்சி பெறுவார்கள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இறுக பிடிப்பார்கள், நாடுகள் தங்களை காப்பாற்ற முயற்சிக்கும் போது செல்வத்தையும் இரத்தத்தையும் எரிப்பார்கள். இயேசு போர்களையும் போர் வதந்திகளையும் பற்றி பேசினார், ஆனால் இங்கு அந்த காட்சி உலகளாவிய அதிர்வாக அதிகப்படுத்தப்பட்டதாக உணரப்படுகிறது. பூமி மனிதர்களின் பெருமை, ஆசை, பழிவாங்கும் மனம் மற்றும் அவலத்தின் போர்க்களமாக மாறும் போல உள்ளது. 2வது முத்திரை நமக்கு நினைவூட்டுவது, சமாதானம் என்பது கடவுளிடமிருந்து கிடைக்கும் இரக்கம், மனிதர்கள் தனக்கு தனியாக நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனை அல்ல என்பதாகும். 3வது முத்திரை வெளிப்படுத்தல் நூல் 6:5 போர் நிலங்களிலிருந்து காலியான உணவு மேசைகளுக்கு திரும்புகிறது. வெளிப்படுத்தல் நூல் 6:6 ஒரு கருப்பு குதிரை தோன்றுகிறது. அதன் சவாரி ஒருவன் கையில் தராசை பிடித்திருக்கிறான். ஒரு குரல், ஒரு டெனாரியத்திற்கு 1 அளவு கோதுமை, 3 அளவு பார்லி 1 டெனாரியத்திற்கு என்று அறிவிக்கிறது. ஆனால் எண்ணெயும் திராட்சை ரசமும் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறப்படுகிறது. கருப்பு குதிரை பஞ்சம், பற்றாக்குறை மற்றும் பொருளாதார வீழ்ச்சி என்ற நிழலை ஏந்தி வருகிறது. போர் எப்போதும் ஏதோ ஒன்றை பின்னால் விட்டுச் செல்கிறது. இங்கே அதன் கொடூரமான பசிக்கொலையை நாம் பார்க்கிறோம். தராசுகள் என்பது பங்கீடு, கணக்கீடு மற்றும் மீதமுள்ள சிறிதளவையும் வலியுடன் அளவிடுவதை காட்டுகிறது. ஒரு டெனாரியஸ் என்பது சுமார் ஒரு நாள் கூலி, அதாவது ஒரு மனிதன் ஒரு நாளும் உழைத்து வெறும் உயிர் வாழ்வதற்கே தேவையான தானியத்தை மட்டுமே வாங்க முடியும் என்பதை குறிக்கிறது. இது வளம் அல்ல, இது கணிதமாக குறைக்கப்பட்டுள்ள வாழ்வாதாரம். இது உணவு நேரம், கவலையாக மாறும் உலகம், பெற்றோர் துகள்களை எண்ணும் உலகம், ஏழைகள் மேலும் ஆழமாக விழும் உலகம், ஆனால் வலிமை வாய்ந்தவர்கள் இன்னும் சொகுசுகளை பாதுகாத்துக் கொள்ளும் உலகம். எண்ணெயும் திராட்சை இரசமும் சேதப்படுத்தப்படக்கூடாது என்ற கட்டளை பலரும் விளக்க முயற்சிக்கும் போது அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. பொதுவான அத்தியாவசியங்கள் குறைவாகும் போதும் சிலருக்கு செல்வமும் தே இலக்கணமும் இன்னும் நிலைத்திருக்கலாம் என்பதை குறிக்கலாம். வேறு வார்த்தைகளில் சொன்னால், தீர்ப்பு விழும் விதம் சமத்துவமற்ற தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. உம்மும் பணக்காரர்கள் இன்னும் சில வசதிகளை அனுபவிக்க முடியும், ஆனால் பெரும்பான்மையினர் சாப்பிட போராடுகிறார்கள். அந்த நேரத்தின் கசப்பை கற்பனை செய்யுங்கள். கடைகளில் பொருட்கள் குறைவாக, விலைகள் உயர்ந்து, பரபரப்பான வாங்குதல், கருப்பு சந்தைகள் செழித்து, ஆண்கள் சிறிது உணவு கிடைக்கவே கடுமையாக உழைத்து சோர்வடைகிறார்கள். குழந்தைகள் ரொட்டிக்காக கேட்க, பெரியவர்கள் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று அமைதியாக பயப்படுகிறார்கள். மூன்றாவது முத்திரை மக்கள் மிகவும் நம்பும் அமைப்புகளை, வர்த்தகம், பரிமாற்றம், வழங்கல், தொழில், பணம், தீர்ப்பு தாக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது. வாங்கும் மற்றும் விற்கும் செயல்களை வழிபடும் உலகம் செல்வம் அறுவடையை கட்டளையிட முடியாது என்றும், சந்தைகள் தெய்வீக தீர்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் உணர்கிறது. பசிக்கே மனித அகந்தையை தாழ்த்தும் தன்மை உள்ளது. ரொட்டி மதிப்பு மிக்கதாக மாறும்போது தன்னிறைவு என்ற மாயை ஒவ்வொன்றும் அழியத் தொடங்குகிறது. நான்காவது முத்திரை அந்த வரிசையில் மிக இருண்ட படங்களுள் ஒன்றாகும், ஏனெனில் பல பயங்களை ஒரே சவாரி காரணில் சேர்க்கிறது. வெளிப்படுத்தல் 6-7 முதல் வெளிப்படுத்தல் 6-8 வரை ஒரு வெளிர் குதிரை வெளிப்படுகிறது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்கிறவன் ஹேடிஸ். பூமியின் நான்கில் ஒரு பங்கிற்கு வாளால், பசியால், மரணத்தால், பூமியின் விலங்குகளால் கொல்ல அதிகாரம் வழங்கப்படுகிறது. அந்த குதிரையின் நிறம் நோய், அழுகை மற்றும் சடலத்தின் பச்சைமயமான நிறத்தை போன்றது. இது வெற்றியின் கவர்ச்சி அல்ல, அல்லது வெறும் போர் ஏற்படுத்தும் குழப்பமும் அல்ல. இது மரணத்தின் முகம். பூமி எங்கும் பயங்கரமான அளவில் பரவி வருகிறது. மரணம் நேரடியாக பெயரிடப்படுகிறது. ஹேடிஸ் பின்தொடர்கிறான். சாவாரிக்காரனை பின்தொடர்ந்து கல்லறை விழுந்தவர்களை சேகரிப்பது போல முன்னைய சீல்கள் வழங்கிய தீர்ப்புகள் இப்போது ஒன்றிணைந்து மேலும் தீவிரமாகின்றன. போர் கொள்ளுகிறது, பசி கொள்ளுகிறது, நோய் கொள்ளுகிறது, காட்டு விலங்குகள் கொள்ளுகின்றன. நாகரீகம் இனி வெறும் நிலைமையற்றதாக அல்ல, பிசாசு பிடித்ததாகவும் உணரத் தொடங்குகிறது. பூமியின் நான்கில் ஒரு பங்கு பாதிக்கப்படுவது என்பது மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரும் அழிவை குறிக்கிறது. நான்காவது சீலில் புள்ளி விவரங்கள் தாங்க முடியாததாக மாறுகின்றன. துக்கம் உலகளாவிய மொழியாகிறது. முழு மக்களும் மரணம் வீடு வீடாக, நாடு நாடாக, கண்டம் கண்டமாக நகரும் போல் உணர்வார்கள். மருத்துவமனைகள், அடக்கம் செய்யும் இடங்கள், அகதிகள் பயணிக்கும் பாதைகள் மற்றும் அழிந்த தெருக்கள், ஆல் இவை ஒரே துயரான காட்சியின் பகுதிகளாக மாறுகின்றன. பூமியின் விலங்குகள் பற்றிய குறிப்பே கூட படைப்பே அச்சுறுத்தலாக மாறுவதாக, இயற்கை ஒழுங்கு தீர்ப்பின் கீழ் நடுங்கத் தொடங்குவதாக உணர்த்துகிறது. அனைத்தையும் அறிவியல், அதிகாரம், இராணுவ வலிமை மற்றும் பொருளாதாரம் மூலம் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்த உலகம் இப்போது எந்த அரசாங்கமும் முழுமையாக கையாள முடியாத அளவிலான மரணத்தின் முன் உதவியற்றதாக நிற்கிறது. இந்த சீல் பயங்கரமானது, ஏனெனில் இது மனிதர்களை மரணத்தின் முகத்தை நேரடியாக பார்க்க வைக்கிறது. அது தொலைவில் இருக்கும் உறுதியான ஒன்றாக அல்ல, உடனடியாக பூமியில் பாயும் ஓட்டக்காரனாக இருக்கிறது. இது ஒரு கடுமையான நினைவூட்டல். பாவம் எப்போதும் மரணத்தில் தான் முடிகிறது. கடவுள் இல்லாமல் மனிதன் கல்லறையை தாண்டி ஓட முடியாது என்பதையும் உணர்த்துகிறது. ஐந்தாவது சீல் பூமியிலிருந்து பரலோகத்துக்கு காட்சியை மாற்றுகிறது. மேலும் மனநிலை வெளிப்படையான பேரழிவிலிருந்து புனிதமான துக்கமாக மாறுகிறது. வெளிப்படுத்தல் 6:9 முதல் 6:11 வரை யோவான் பலிகூடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் வைத்திருந்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பார்க்கிறார். அவர்கள் உறக்க கூவி, எவ்வளவு நாட்கள் பரிசுத்தரே, உண்மையுள்ளவரே, பூமியில் வாசிக்கிறவர்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீ தீர்ப்பு செய்து பழிவாங்குவாய் என்று கேட்கிறார்கள். இந்த சீல் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக உள்ளது, ஏனெனில் இது வேதனை காலம், பேரழிவுகளுக்கான காலம் மட்டுமல்ல, கடுமையான துன்புறுத்தலுக்கான காலமும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிடிப்பக்கு பிறகு பார்வழாந்திய விசுவாசத்திற்கு வருவார்கள். அவர்களில் பலர் அந்த விசுவாசத்திற்கு தங்கள் உயிரை கொடுத்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். உலகம் வெளிப்படையாக சிதைந்து போவதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீகமாகவும் கடுமையாகும். இந்த சுனிதிகள் குழப்பத்தில் தொலைந்து போன மறக்கப்பட்ட பலிகள் அல்ல. அவர்கள் காணப்படுகிறார்கள், அறியப்படுகிறார்கள், மற்றும் அவர்கள் பலிபீடத்தின் கீழ் இருக்கிறார்கள். இது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பலியை குறிக்கும் இடம். அவர்களின் மரணங்கள் அர்த்தமற்றவை அல்ல. பூமியில் அவமதிக்கப்பட்டாலும் அவர்களின் இரத்தம் பரலோகத்தில் மதிப்புமிக்கதாக இருந்தது. அவர்கள் அழைக்கும் எவ்வளவு நேரம் என்ற கேள்வி எல்லா நீதிமான்களின் வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. அது நம்பிக்கையின்மை அல்ல, அது நீதிக்காக வேண்டுதல். அவர்கள் கேட்பதற்காக பரலோகம் அவர்களை கண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு வெள்ளை ஆடைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்காக கொல்லப்பட்ட மற்ற ஊழியர்களும் சகோதரர்களும் முழுமையடையும் வரை இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லப்படுகிறார்கள். அந்த பதில் ஒரே நேரத்தில் ஆறுதலாகவும் சிந்திக்க வைக்கும் ஒன்றாகவும் உள்ளது. ஆறுதலாக இருப்பது தேவன் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை என்பதால் தான். சிந்திக்க வைக்கும் ஒன்று, இன்னும் அதிகமான துன்புறுத்தல்கள் வரப்போகின்றன என்பதால் தான். ஐந்தாவது முத்திரை நமக்கு சொல்வது, பூமியின் மிக இருண்ட நேரத்தில் மிக ரோஷனமான விசுவாசம் தோன்றும் என்பதாகும். ஆறாவது முத்திரை திறக்கப்படுகிறது, இப்போது உலகமே தேவனின் தொடுதலால் தடுமாறும் நிலையில் உள்ளது. வெளிப்படுத்தல் 6:12-6:17 வரை ஒரு பெரிய நிலநடுக்கம், சூரியன் பைதுனி போல கருப்பாக மாறுவது, சந்திரன் இரத்தம் போல மாறுவது, வானத்தின் நட்சத்திரங்கள் பூமிக்கு விழுவது, வானம் சுருட்டப்பட்ட சுருளை போல விலகுவது, ஒவ்வொரு மலை மற்றும் தீவும் தங்கள் இடங்களில் இருந்து நகர்த்தப்படுவது ஆகியவற்றை விவரிக்கிறது. இது மொழி விவரிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஒரு காட்சி. பூமி நடுங்குகிறது, வானம் இருண்டு விடுகிறது, படைப்பின் பழக்கமான ஒழுங்கு சிதைவடைய ஆரம்பிக்கிறது, மற்றும் திடீரென மனிதர்கள் இது சாதாரண பேரழிவுகளின் ஒரு சுழற்சி அல்ல என்பதை உணர்கிறார்கள். இது கடவுளின் கோபம் தெளிவாக வரலாற்றில் புகுந்திருப்பதை குறிக்கிறது. ஆறாவது முத்திரை என்பது உலகம் தாமதமாக விழித்தெழுவது போல உணரப்படுகிறது. அரசர்கள், பெரியவர்கள், பணக்காரர்கள், தளபதிகள், வலிமை மிக்கவர்கள், அடிமைகள் மற்றும் சுதந்திரமானவர்கள் அனைவரும் மலைகளின் குகைகளிலும் பாறைகளிலும் மறைந்து விடுகிறார்கள். இங்கே அந்தஸ்து எதுவும் அர்த்தமில்லை என்பதை கவனியுங்கள். அதிகாரத்திற்கு பாதுகாப்பு இல்லை, செல்வம் தப்பிக்க வழி தராது, பதவி எந்த விதிவிலக்கையும் வழங்காது. மனித குலம் முழுவதும் ஆட்டுக்குட்டியின் கோபம் வந்துவிட்டது என்ற பயங்கர உணர்வின் முன் சமமாக்கப்படுகிறது. அந்த சொற்றொடர் ஆச்சரியப்பட வைக்கும். ஆட்டுக்குட்டியின் கோபம், முதலில் பணிவும் இரக்கமும் தியாகமும் கொண்டு வந்தவர் நீதிமானான நீதிபதியும் ஆவார். ஆட்கள் மலைகளும் பாறைகளும் தங்களை மேல் விழுந்து அவருடைய முகத்திலிருந்து தங்களை மறைக்க வேண்டும் என்று அழுகிறார்கள். அந்த தருணத்தின் பயத்தை நினைத்து பாருங்கள். மக்கள் தாங்கள் நிராகரித்த படைப்பாளியின் முன் நிற்பதை விட படைப்பில் நசுங்குவதையே விரும்புகிறார்கள். இந்த முத்திரை வெறும் உடல் கலக்கம் அல்ல, இது ஆன்மீக வெளிப்பாடு. மனித குலம் தலைமுறைகள் முழுவதும் மறுத்து வந்ததை இறுதியாக உணர்கிறது. கடவுள் ஆட்சி செய்கிறார், தீர்ப்பு உண்மையானது மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய நாள் என்றென்றும் தள்ளி வைக்க முடியாது. வெளிப்படுத்தல் 6:17 முடிவில் வரும் அந்த பெரிய கேள்வி ஈடியென ஒலிக்கிறது. யார் நிலைத்து நிற்க முடியும்? அந்த கேள்வியே இந்த நெருக்கடியின் இதயம். உலகம் தனது பெருமை, பொய்யான வழிபாடு மற்றும் கட்டுப்பாட்டின் மாயை ஆகியவற்றை இழந்தபோது பரிசுத்தமான தீர்ப்பின் முன் யார் நிலைத்து நிற்க முடியும்? கடவுளின் இரக்கத்தால் மூடப்பட்டவர்களே மட்டுமே. ஆறாவது முத்திரை பிரபஞ்சத்தையே ஒரு பிரசங்கமாக மாற்றுகிறது. வானம், பூமி, மலைகள் மற்றும் பயந்த மனிதர்களின் முகங்கள் ஆல் ஒரே செய்தியையே அறிவிக்கின்றன. மனிதனின் நாள் ஆண்டவரின் நாளுக்கு முன் சிதைந்து போகிறது. பின்னர் 7வது முத்திரை திறக்கப்படுகிறது. உடனடி சத்தத்திற்கு பதிலாக அமைதி நிலவுகிறது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:1 ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்த போது சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி இருந்தது என்று கூறப்படுகிறது. அந்த அமைதி இந்த முழு புத்தகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தருணங்களில் ஒன்றாக இருக்கலாம். வழக்கமாக வழிபாடு, இடியோசை, பாடல்கள், அறிவிப்புகள் நிறைந்த பரலோகம் திடீரென அமைதியாகிறது. அது அடுத்த தீர்ப்பு அலைக்கு முன் அசம்பாவிதமான பயமுள்ள அமைதி. பரலோகம் எல்லாம் ஒரு நிமிடம் நின்று இனி நடக்கப் போகும் விஷயம் மிகவும் கடுமையானது என்பதால் வார்த்தைகள் கூட தற்காலிகமாக தோல்வியடைகின்றன போல. 7வது முத்திரை மற்ற தீர்ப்புகளுக்கு இணையாக ஒரு தீர்ப்பு மட்டுமல்ல, அது தொடர்ந்து வரும் குரல் ஊதல் தீர்ப்புகளுக்கான கதவாக மாறுகிறது. இதன் அர்த்தம், இறுதி முத்திரையின் உள்ளே இன்னும் ஆழமான கோபத்தின் வெளிப்பாடு அடங்கியுள்ளது. ஆனால் குரல் ஊதல் ஒளி வரும் முன் பரலோகம் அமைதியாகிறது. அந்த விவரம் முக்கியமானது. இது தெய்வீக தீர்ப்பு ஒருபோதும் பொறுப்பற்றதாக, குழப்பமாக, கவனக்குறைவாக இருக்காது என்பதை நமக்கு சொல்கிறது. அது அளவிட்டது, பரிசுத்தமானது மற்றும் பயங்கரமானது. அமைதி என்பது புயல் முழுமையாக வெடிக்கும் முன் கடைசி மூச்சை போல உணரப்படுகிறது. கேட்பவருக்கு இந்த முத்திரை வேறொரு விதத்தில் நடுங்கும் உணர்வை ஏற்படுத்த வேண்டும். முதல் முத்திரைகள் குதிரைகள், போர், பசிப்பு, சாட்சிகள் மற்றும் பிரபஞ்ச அச்சம் ஆகியவற்றுடன் நகர்ந்தன. ஆனால் ஏழாவது முத்திரை நமக்கு அமைதியை வழங்குகிறது. சில சமயம் அமைதி சத்தத்தை விட அதிகமாக பயமுறுத்தும். அது தீர்ப்பு வாசிக்கப்படுவதற்கு முன் நீதிமன்றம் அமைதியாகும் தருணம் போன்றது. அது அடுத்த கட்டளை வரும் முன் போர் வெளி நின்றுவிடும் தருணம் போன்றது. அடுத்த கோபத்தின் அடுக்கு தொடங்கும் முன் படைப்பு தன் மூச்சை பிடித்து நிற்கும் தருணம் இது. ஏழாவது முத்திரை நம்மை இன்னும் அதிகமான தீவிரத்தின் விளிம்பில் நிற்க வைக்கிறது. யாராலும் திறக்க முடியாததை ஆட்டுக்குட்டி தொடர்ந்து திறந்து கொண்டிருக்கிறது. வரலாறு இனி வழிமாறாமல் இருக்கவில்லை, அது திறக்கப்படுகிறது. இந்த அமைதி அடுத்ததாக வரப்போகும் பாரத்தை சொர்க்கமே உணர்கிறது என்பதை நமக்கு சொல்கிறது. முத்திரைகள் அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான முன்னேற்றத்தை காட்டுகின்றன. ஏமாற்றுதலே இந்த இயக்கத்தை தொடங்குகிறது. போர் தொடர்ந்து வருகிறது, பசிப்பு பரவுகிறது, இறப்பு எல்லாத்தையும் சுருட்டுகிறது. புனிதர்கள் அழைக்கிறார்கள், பிரபஞ்சம் அதிர்கிறது. பின்னர் அமைதி இன்னும் மோசமானவற்றிற்கு வழி தயாரிக்கிறது. இவை சீரற்ற பேரழிவுகள் அல்ல, இவை வரலாற்றின் மீது அதிகாரம் கொண்ட ஒரேவர் ஆட்டுக்குட்டி தெய்வீக தீர்ப்பை திட்டமிட்டு திறக்கும் செயல்கள். முத்திரைகள் உலகம் உள்ளிருந்து மற்றும் வெளியிலிருந்து ஒரே நேரத்தில் அரசியல், சமூக, பொருளாதார, ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச ரீதியாக சிதைந்து போகும் நிலையை காட்டுகின்றன. இதையெல்லாம் கடந்து ஒரு உண்மை பயத்தை விட மேலாக நிற்கிறது. இதில் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. சுருள் தேவனின் கையில் உள்ளது, அதை திறப்பவர் ஆட்டுக்குட்டியே. வாழ்த்து சங்கு பகுதிக்குள் நாமும் செல்லலாம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 8 7 முதல் சங்கு ஒலிக்கும் போது பரலோகத்தின் அமைதி இறுதியாக முறியடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நடப்பது பூமி மேலிருந்து தாக்கப்படுவது போல உணரப்படுகிறது. பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் வீசப்படுகின்றன. இந்த காட்சிகள் வன்முறையுடனும் இயற்கைக்கு மாறாகவும் உள்ளன. இது வெறும் புயல் அல்ல, உடல் அழிவும் அடையாளமான பாரமும் கொண்ட தீர்ப்பாகும். தீ வானிலிருந்து விழுகிறது, ஆனால் அது தனியாக இல்லை. அது ரத்தத்துடன் கலந்துள்ளது, நடப்பதுடன் நேரடியாக தொடர்புடைய மரணத்தை இது குறிக்கிறது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்து போகின்றன மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் முழுமையாக அழிக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் உயிரால் நிரம்பிய நிலப்பரப்புகள், காடுகள், வயல்கள், விவசாய நிலங்கள் இப்போது எரிந்து புகைப்படிந்து உயிரற்றதாக மாறியதை நீங்கள் கற்பனை செய்யுங்கள். பூமியின் பசுமை கருப்பாக மாறுகிறது. எரியும் செடிகள் மற்றும் மரங்களின் வாசனை காற்றை நிரப்புகிறது. இது வெறும் சுற்றுச்சூழல் சேதம் மட்டுமல்ல, இது உயிரின் அடித்தளத்தை குழப்புவது. மரங்கள் நிலைத்தன்மை, நிழல், வளங்கள் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. புல் என்பது தினசரி வாழ்வின் ஆதாரத்தை, அமைதியான பின்னணியை குறிக்கிறது. இப்போது இரண்டும் பறிக்கப்பட்டு விட்டன. விவசாயம் வீழ்ச்சி அடைய தொடங்குகிறது. நாடுகளை உணவளிக்கும் அமைப்புகள் தோல்வியடைய தொடங்குகின்றன. முதல் கம்பி பூமியின் மேற்பரப்பில் ஒரு காயம் ஏற்படுவது போல உணரப்படுகிறது. படைப்பே தீர்ப்பின் கீழ் இருப்பதாக ஒரு எச்சரிக்கை. மூடியிலிருந்து வானம் கீழே வந்து பூமியை தொடும் போல் உள்ளது. அது எங்கு தொடுகிறதோ அங்கு உயிர் வாடுகிறது. மக்கள் பயத்தில் வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். விழும் விஷயம் சாதாரண வானிலை அல்ல, ஆனால் நோக்கமுடன் அனுப்பப்பட்ட ஒன்றாக இருப்பதை உணர்வார்கள். மனிதர்கள் நீண்ட காலமாக நம்பியிருந்த பூமி மனிதனுக்கு அல்ல, கடவுளுக்கே பதில் அளிக்கிறது என்பதை காட்டத் தொடங்குகிறது. பிறகு இரண்டாவது கம்பி வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:8-9 ஒலிக்கிறது. கவனம் நிலத்திலிருந்து கடலுக்கு மாறுகிறது. தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது. இந்த விவரிப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு பெரும் எரியும் பொருள் நீரில் விழுந்து கடலின் மூன்றில் ஒரு பகுதியை இரத்தமாக மாற்றுகிறது. கப்பல்கள் அழிக்கப்படுகின்றன, மேலும் கடல் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி இறக்கிறது. பூமியின் பெரும் பகுதியை மூடிக்கொண்டுள்ள எண்ணற்ற உயிரியல் அமைப்புகளையும் பொருளாதாரங்களையும் ஆதரிக்கும் கடல்கள் திடீரென தாக்கப்படுகின்றன. கடல் இரத்தமாக மாறும் காட்சி நேர்மையாகவும் அடையாளமாகவும் உள்ளது. நீரில் உள்ள உயிர்கள் அழியத் தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் வளத்தின் மூலமாக இருந்தது இப்பொழுது மரணத்தினிடமாக மாறுகிறது. வர்த்தகம், பயணம் மற்றும் உலகளாவிய தொடர்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் கப்பல்கள் சிதறி கிடக்கின்றன. வர்த்தகம் மந்தமாகிறது, விநியோக சங்கிலிகள் முறிந்து விடுகின்றன. ஒரு காலத்தில் செயல்பாட்டால் களைகட்டிய துறைமுகங்கள் குழப்பத்தில் விழுகின்றன. மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர். கரையோர நகரங்கள் அதிர்ச்சியை உணர்கின்றன. கடல் எப்போதும் சக்தி மற்றும் மர்மத்தின் அடையாளமாக இருந்தது, ஆனால் இப்போது அது தீர்ப்புக்கான சாட்சியாக மாறுகிறது. ஒரு கடற்கரையில் நின்று நீர் எப்படி மாறுகிறது என்பதை பார்த்து அழுகையின் வாசனை எழும்போது ஒரு காலத்தில் உயிர் இருந்த இடத்தில் இப்போது குப்பைகள் மிதந்து கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். இரண்டாவது கர்ணம் தீர்ப்பு ஒரு பகுதியிலேயே மட்டுப்படவில்லை என்பதை காட்டுகிறது. அது உலகத்தை இணைக்கும் அமைப்புகள் சிதைவடைய தொடங்குகின்றன. ஒரு காலத்தில் பரந்த வளத்தின் அடையாளமாக இருந்த கடல் இப்போது இழப்பும் பயமும் நிறைந்த இடமாக மாறுகிறது. பூமியில் எந்த ஒரு பகுதியும் பாதிக்கப்படாமல் இல்லை என்பதை மனிதர்கள் உணரத் தொடங்குகிறார்கள். வெளிப்படுத்தல் அதிகாரம் 8:10-11 3 கர்ணம் முழங்கும் போது வானம் மீண்டும் தாக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் தாக்கம் இன்னும் துல்லியமாகவும் தனிப்பட்டதாகவும் உள்ளது. ஒரு பெரிய நட்சத்திரம் வானிலிருந்து விழுகிறது. அது ஒரு ஜொலிக்கும் தீப்பந்தம் போல எரிகிறது. அது நதிகள் மற்றும் நீரூற்றுகளின் மூன்றில் ஒரு பகுதியின் மீது விழுகிறது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நீர் கசப்பாகி பலர் உயிரிழக்க காரணமாகிறது. இது வெறும் சுற்றுச்சூழல் சேதம் மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான விஷயமான குடிநீருக்கு நேரடியான தாக்குதலாகும். நதிகள் மற்றும் நீரூற்றுகள் என்பது வாழ்க்கையின் அடிப்படை நிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அவை சமூகங்கள், நகரங்கள் மற்றும் முழு நாடுகளையும் வாழ வைக்கின்றன. இப்போது அந்த மூலங்கள் விஷமாகி விடுகின்றன. வெண்முள்ளி என்ற பெயரே கசப்பு, துயரம் மற்றும் அழுக்கு என்ற கருத்தை கொண்டுள்ளது. ஒரு குழாயை திறந்து இனி வாழ்க்கையை தாங்க முடியாத நீரை பெறுவதை கற்பனை செய்து பாருங்கள். முன்பு புத்துணர்ச்சி அளித்த நதிகள் இப்போது நோயை ஏற்படுத்துவதை கற்பனை செய்து பாருங்கள். மூன்றாவது கர்ணம் மிகவும் நெருக்கமானதாக உணரப்படுகிறது. முதல் கர்ணம் பரவலாக நிலத்தை தாக்கியது. இரண்டாவது கர்ணம் கடல்களை தாக்கியது. ஆனால் இது மக்கள் தினமும் உட்கொள்ளும் ஒன்றை தாக்குகிறது. தாகம் ஒரு அச்சமாக மாறுகிறது. உயிர் வாழ்தல் சந்தேகமாகிறது. தீர்ப்பு தனிநபருக்கு மேலும் நெருக்கமாக வருகிறது. இப்பொழுது இது வெறும் நிலப்பரப்பும் கடல்களும் பற்றியதல்ல, இது மனித உடலில் நுழையும் விஷயத்தை பற்றியது. மக்கள் ஒன்று தூய்மையான நீரை வெறித்தனமாக தேடுவார்கள் மற்றும் பலர் துன்பப்படுவார்கள். ஏனெனில் ஒரு காலத்தில் உயிரை வழங்கியது இப்போது மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த கம்பி மனிதர்கள் இயற்கை உலகில் வைத்திருக்கும் சார்பு எவ்வளவு நுண்ணியமானது என்பதையும், கடவுள் அனுமதிக்கும் போது அது எவ்வளவு விரைவாக மாறிவிடும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. பின்னர் வெளிப்படுத்தல் 8:12 நான்காவது கம்பி ஒலிக்கிறது. இப்போது வானமே மங்கியதாக தெரிகிறது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டு அவற்றின் ஒளியின் மூன்றில் ஒரு பகுதி இருண்டு விடுகிறது. பகல் அதன் பிரகாசத்தின் ஒரு பகுதியை இழக்கிறது. இரவு இன்னும் அதிகமாக இருண்டு விடுகிறது. இது ஆழமாக கலக்கம் ஏற்படுத்துகிறது. ஏனெனில் இது வாழ்க்கையின் ஓட்டத்தையே பாதிக்கிறது. ஒளி காலத்தை, பருவங்களை, வளர்ச்சியை மற்றும் மனித செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. இப்பொழுது அந்த ஒளி குறைந்து விட்டதால் நாட்கள் குறுகியதாகவும் குளிராகவும் குறைவான நம்பிக்கையுடனும் உணரப்படுகின்றன. இரவுகள் இன்னும் கனமானதாக, ஆழமான இருளால் நிரம்பியதாக ஆகின்றன. பிரபஞ்சத்தின் கடிகாரம் தடுமாறத் தொடங்கும் போல் தெரிகிறது. மக்கள் இதை உடனடியாக கவனிப்பார்கள். வானில் ஏதோ தவறாக உள்ளது. சூரியன் முன்பு போல பிரகாசிக்கவில்லை. சந்திரனின் ஒளி பலவீனமாக உணரப்படுகிறது. நட்சத்திரங்கள் இனி முன்பு போல் இரவை களையவில்லை. இந்த குரல் வெறும் உடல் சம்பந்தமானது மட்டுமல்ல, இது உணர்ச்சி பளுவை ஏந்துகிறது. இருள் எப்போதும் பயம், குழப்பம் மற்றும் உறுதியின்மை ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. இப்போது அது நாளாந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிறது. உலகம் உடல்நிலையிலும் ஆன்மீகத்திலும் மங்களாக உணரத் தொடங்குகிறது. இதற்கிடையில் ஒரு தேவதூதன் வானத்தின் நடுவே பறந்து உறக்கக் கூவி பூமியின் வாசிகளுக்கு ஐயோ ஐயோ ஐயோ என்று வெளிப்படுத்தல் 8:13 பதிவு செய்யப்பட்டுள்ளபடி அழைக்கிறார். அந்த எச்சரிக்கை முற்றிலும் சூழ்நிலையை மாற்றுகிறது. இதுவரை நடந்தவை அனைத்தும் அழிவை ஏற்படுத்தினாலும் அடுத்ததாக வரப்போகும் விஷயம் இன்னும் மோசமாக இருக்கும். நான்காவது குரல் தீர்ப்புகள் கடுமையாகும் ஒரு அறிகுறி போல உள்ளது. பூமி வெறும் அதிர்ச்சி அடைவதல்ல, இது இன்னும் ஆழமான வேதனைக்காக தயார் செய்யப்படுகிறது. வெளிப்படுத்தல் 9:1 முதல் 12:12 வரை 5வது குரல் ஒலிக்கும் போது அந்த காட்சி தாங்க முடியாத அளவுக்கு கடுமையாக மாறுகிறது. ஒரு நட்சத்திரம் வானிலிருந்து பூமிக்கு விழுகிறது. அவனுக்கு ஆழமற்ற குழியின் சாவி கொடுக்கப்படுகிறது. அவன் அதை திறக்கும் போது ஒரு பெரிய அடுப்பிலிருந்து வரும் புகை போல் புகை எழுகிறது. அது சூரியனையும் காற்றையும் இருண்டடிக்கிறது. அந்த புகையிலிருந்து எட்டி போகும் உயிரினங்கள் புழுக்கள் போல விவரிக்கப்படுகின்றன. ஆனால் அவை இயற்கையில் காணப்படும் எதையும் போலல்ல. அவர்களுக்கு செடிகள் அல்லது மரங்களை சேதப்படுத்தும் அதிகாரம் அல்ல, தேவனுடைய முத்திரை தலையில் இல்லாத மனிதர்களை வேதனைப்படுத்தும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வேதனை 5 நீடிக்கும். அது பாம்பின் கொடியின் கடி போல் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் மக்கள் மரணத்தை நாடுவார்கள். ஆனால் அதை அவர்கள் பெற முடியாது. அந்த விவரம் மட்டும் கூட நடுங்க வைக்கும். இவ்வளவு கடுமையான வலியை கற்பனை செய்யுங்கள். மரணம் ஒரு விடுதலையாக தோன்றும். ஆனால் மரணம் கூட அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இந்த ஈடியன் போன்ற உயிரினங்கள், மனித முகம், கிரீடங்கள், பெண்களின் கூந்தல் போன்ற முடி, சிங்கத்தின் பற்கள், போர் செல்லும் ரதங்களின் சத்தம் போல் சத்தமிடும் இறக்கைகள் ஆகியவற்றுடன் விவரிக்கப்படுகின்றன. இது சாதாரணமான மொழி அல்ல. இது மனிதர்களால் ஒப்பிட முடியாத பயத்தை வெளிப்படுத்துவதற்காகவே எழுதப்பட்டுள்ளது. 5வது குரல் உடனடி மரணத்தை அல்லாமல் வேதனையை வழங்கும் வேறுபட்ட தீர்ப்பை அறிமுகப்படுத்துகிறது. இது உளவியல், உடல் மற்றும் ஆன்மீக வேதனைகள் அனைத்தும் ஒன்றாக கலந்ததாகும். அழியாத குழி திறக்கப்படுவது, கட்டுப்படுத்தப்பட்ட தீமை இப்போது செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. உலகம் ஒரு கட்டத்திற்கு செல்கிறது. அங்கு பயம் நிலையானதாக மாறுகிறது. காணாதவை காணப்படுகின்றன மற்றும் மனிதர்கள் ஆன்மீக உலகம் நடுநிலையல்ல என்பதை உணர்கிறார்கள். ஐந்தாவது குரல் நரகத்தின் தொடுதலை பூமியில் உணர்த்துகிறது, ஆனால் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிரகடன நூல் 9:13 21 வரை 6வது குரல் ஒலிக்கிறது. இதனால் அழிவின் அளவு மீண்டும் பெரிதாகிறது. பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மணி, நாள், மாதம் மற்றும் ஆண்டுக்காக மனிதர்களில் 1/3 கொல்ல தயார் செய்யப்பட்டுள்ளனர். 200 மில்லியன் பேர் கொண்ட ஒரு படை மிகப்பெரும் சக்தியுடன் நகரும் வகையில் விவரிக்கப்படுகிறது. இந்த காட்சிகள் மிகவும் தீவிரமாக உள்ளன. சிங்கத்தின் தலை கொண்ட குதிரைகள், அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம், மற்றும் அவற்றின் வால் பாம்புகளைப் போல இருக்கின்றன. இது புரிந்து கொள்ள முடியாத அளவிலான அழிவாகும். முன்னதாக ஏற்பட்ட தீர்ப்புகளால் ஏற்கனவே பலவீனமடைந்த உலகம் இப்போது ஒருங்கிணைந்த தடுக்க முடியாத ஒரு படையை எதிர்கொள்கிறது. மனிதர்களில் 1/3 உயிரிழக்கிறார்கள். நகரங்கள் வீழ்கின்றன, நாடுகள் சிதறுகின்றன, பயம் உலகளாவியதாகிறது. இந்த குரல் ஊதல் சம்பவத்தில் மிகவும் சிந்திக்க வைக்கும் பகுதி வெறும் அழிவே அல்ல, அதற்கான மனிதர்களின் பதிலும் தான். எல்லாவற்றையும் எதிர்கொண்ட பிறகும் மக்கள் இன்னும் மனந்திரும்பவில்லை. அவர்கள் இன்னும் விக்கிரகாராதனை, வன்முறை, ஒழுக்கக்கேடு மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றில் தொடர்கிறார்கள். இந்த விவரம் ஒரு ஆழமான துயரத்தை வெளிப்படுத்துகிறது. தீர்ப்பு மட்டும் மனந்திருப்பை தானாக உருவாக்காது. வெறும் தெளிவான ஆதாரங்கள் இருந்தாலும் கூட மனித இதயம் கடினமாகவே இருக்க முடியும். 6வது குரல் ஊதல் தீர்ப்பின் சக்தியையும் பாவத்தின் பிடிவாதத்தையும் காட்டுகிறது. உலகம் அதிர்கிறது, ஆனால் இன்னும் பலர் திரும்ப மறுக்கின்றனர். பின்னர் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் 11:15 7வது குரல் ஊதல் வருகிறது. உடனடி அழிவு ஏற்படாமல் ஒரு அறிவிப்பு பரலோகத்தில் முழங்குகிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இந்த குரல் ஊதல் வேறுபட்டது, ஏனெனில் இது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. இது வெறும் மற்றொரு தீர்ப்பு அலை அல்ல, இது தேவனுடைய ஆட்சி நிச்சயமாகும் என்பதை அறிவிக்கிறது. பரலோகம் ஆராதனையில் வெடிக்கிறது. மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் வைத்து விழுந்து தேவன் தன் மகா அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக நன்றி செலுத்துகிறார்கள். ஆனால் இந்த தருணத்திலும் தீர்ப்பு இன்னும் உள்ளது. ஜாதிகள் கோபமாகின்றன. தேவனுடைய கோபம் வந்துவிட்டது. அவருடைய ஊழியர்களுக்கு வெகுமதி அளிக்கும் காலமும் இறந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் நேரமும் வந்துவிட்டது. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்படுகிறது. அதற்கு பிறகு மின்னல் இடியுடன் நிலநடுக்கம் மற்றும் ஆலங்கட்டி வருகிறது. 7வது குரல் ஊதல் இறுதி கட்டத்தை வெளிப்படுத்தும் போல் உணரப்படுகிறது. பூமி எதிர்த்தது என்னவென்றால் பரலோகம் அறிவிக்கும் அந்த தருணம் இது. தேவன் ஆட்சி செய்கிறார். அவருடைய ராஜ்யம் முழுமையாக வரப்போகிறது. இது நம்பிக்கையையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுள்ளது. அவருக்கு சொந்தமானவர்களுக்கு நம்பிக்கை, அவருக்கு எதிராக இருப்பவர்களுக்கு பயம். இந்த குரல் ஊதல் தீர்ப்புகளை முடிவடைய செய்யவில்லை. இது இறுதி கட்டமான பாத்திரங்களுக்குள் அழைத்துச் செல்கிறது. ஆனால் இது ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்குகிறது. முடிவில் சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த குரல் ஊதல்கள் அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் போல் நகர்கின்றன. பூமி, கடல், நீர், வானம் ஆகியவற்றை தாக்கி, பின்னர் வேதனை, பெரும் அழிவு ஆகியவற்றை வெளிப்படுத்தி இறுதியில் தேவனுடைய ஆட்சியை அறிவிக்கின்றன. ஒவ்வொன்றும் உலகம் அதன் அடிப்படையில் அதிரப்படுவதை அதிகமாக உணரச் செய்கிறது. இது சீரற்றதாக அல்ல, பரலோகத்தின் அதிகாரத்தின் கீழ் நடக்கிறது. பாத்திரங்கள் என்பது இறுதி பொழிவாகும். அவை வேறுபட்டதாக, நேரடியாகவும் அதிகமாகவும் கட்டுப்பாடின்றி உணரப்படுகின்றன. இந்த கட்டத்தில் உலகத்திற்கு இனி எச்சரிக்கை வழங்கப்படவில்லை. இப்போது அது இறுதி தீர்ப்புடன் தாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 16:2 முதல் பாத்திரம் ஊற்றப்படும் போது அந்த தீர்ப்பு மிகவும் தனிப்பட்டதாகவும் வேதனையுடனும் மாறுகிறது. மிருகத்தின் முத்திரை வைத்திருப்பவர்களும் அதன் உருவத்தை வணங்குபவர்களும் மீது ஒரு மோசமான மற்றும் அருவறுப்பான புண் வெடிக்கிறது. இது வானில் இருந்து தீ விழுவது அல்லது கடல்கள் மாறுவது போன்ற தொலைவிலான அழிவல்ல. இது மனித உடலிலே நேரடியாக நிகழ்கிறது. தோல் பாதிக்கப்பட்டு குணமாகாத வேதனையூட்டும் புண்களாக வெடிக்கிறது. அந்த இடர்பாடும் எப்போதும் எரியும் உணர்வும் எங்கும் எடுத்துச் செல்லும் அந்த துன்பத்தின் தெளிவான சின்னங்களும் கற்பனை செய்து பாருங்கள். இதை மறைக்க எதுவும் இல்லை. எந்த அமைப்பும் இதை மறைக்க முடியாது. எந்த மருந்தும் இதை விரைவில் நீக்க முடியாது. இந்த பாத்திரம் ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. மிருகத்துடன் தங்களை இணைத்து கொண்டவர்கள் அந்த விசுவாசத்திற்கான உடல் விளைவுகளை இப்போது அனுபவிக்கிறார்கள். உள்ளார்ந்த கிளர்ச்சி இப்போது வெளிப்படையாக வெளிக்காட்டப்படுவது போல உள்ளது. ஒரு காலத்தில் பெருமையாக இந்த அமைப்புடன் தங்களை அடையாளப்படுத்திய உலகம் இப்போது அந்த தேர்வின் விலையை தங்களது உடலில் உணரத் தொடங்குகிறது. வேதனை தினசரி துணையாகிறது. நடமாடுவதும் கடினமாகிறது. தூக்கமும் அமைதியற்றதாகிறது. உடல் வேதனையை தாண்டி இது சாதாரண நோய் அல்ல என்பதற்கான உணர்வும் வருகிறது. இது குறிவைக்கப்பட்ட தீர்ப்பு. முதல் பாத்திரம் இது இனி சுற்றுச்சூழல் அல்லது உலகளாவிய அமைப்புகள் பற்றியது மட்டுமல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது. இது தனிநபர்கள் குறிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு தாக்கப்படுவது பற்றியது. பின்னர் இரண்டாவது பாத்திரம் வெளிப்படுத்தல் 16:3 ஊற்றப்படுகிறது. அப்போது கடலும் மீண்டும் தாக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறையில் இது முழுமையானது. கடல் இறந்த மனிதனின் இரத்தம் போல ஆகிறது. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. இரண்டாவது ஊதுகுழல் ஒரு பகுதியை மட்டுமே பாதித்தது போல் அல்ல, இது முழுமையான அழிவாகும். ஒரு காலத்தில் பறந்தும் உயிரால் நிரம்பியும் இருந்த பெருங்கடல்கள் இப்போது உயிரற்றதும் இறப்பால் அடர்த்தியானதும் ஆகின்றன. உயிரை இனி ஆதரிக்க முடியாத நீரின் நிறம், வாசனை, அமைதியை கற்பனை செய்யுங்கள். கரையோரங்கள் தாங்க முடியாத இடங்களாக மாறுகின்றன. அலைகளின் சத்தம் இன்னும் இருக்கலாம், ஆனால் அவை கொண்டு வருவது அழுகை மட்டுமே. மீன்பிடி தொழில்கள் முற்றிலும் முறிந்து விடுகின்றன. கடல் வழி வர்த்தகம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிறது. முழு பொருளாதாரங்களும் சிதறி விடுகின்றன. ஒரு காலத்தில் வளமும் மர்மமும் குறிக்கோளாக இருந்த கடல் இப்போது முழுமையான தீர்ப்பை பிரதிபலிக்கிறது. முன்பு பகுதியளவில் இருந்தது இப்போது முழுமையாகிவிட்டது என்பதை இந்த பாத்திரம் காட்டுகிறது. கட்டுப்பாடு நீங்கிவிட்டது. எச்சரிக்கையாக தொடங்கியது இப்பொழுது முழுமையான விளைவாக மாறியுள்ளது. உலகம் அதன் மிகப்பெரிய வளங்களில் ஒன்றானது ஒரு கல்லறையாக மாறுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:4-7 மூன்றாவது பாத்திரம் ஊற்றப்படும் போது நதிகள் மற்றும் ஊற்று நீரும் இரத்தமாக மாறுகின்றன. இப்போது தஞ்சம் எதுவும் இல்லை, கடல்கள் இல்லை, குடிநீரும் இல்லை. மக்கள் ஒரு காலத்தில் உயிர்க்காக நம்பியிருந்தவை இப்போது பயன்படுத்த முடியாதவையாகிவிட்டன. அப்போது ஒரு குரல் குறிப்பிடத்தக்கதாக ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது. இந்த தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் பூமியில் வாழ்வர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் இரத்தத்தை சிந்தியுள்ளனர். இப்போது அவர்களுக்கு இரத்தம் குடிக்க வழங்கப்பட்டுள்ளது. இது செயலும் அதன் விளைவும் நேரடி தொடர்புடையதாகும். அப்பாவி இரத்தத்தை சிந்திய உலகம் இப்போது அது செய்ததை பிரதிபலிக்கும் ஒரு தீர்ப்பை எதிர்கொள்கிறது. இந்த பாத்திரம் அழிவை மட்டுமல்லாமல் நீதியின் உணர்வையும் கொண்டுள்ளது. இது சீரற்றதாக இல்லை, இது அளவிடப்பட்டதாகும். அந்த காலத்தின் அவல நிலையை கற்பனை செய்து பாருங்கள். மக்கள் இந்த தூய்மையான நீரை தேடி எங்கும் எதையும் காணாமல் தவிக்கிறார்கள். தாகம் தாங்க முடியாததாக மாறுகிறது. உயிர் வாழும் நம்பிக்கை குறையும் போது பதட்டம் அதிகரிக்கிறது. இது வெறும் அசௌகரியம் அல்ல, இது வாழ்வின் அடிப்படை தேவையின் முற்றிலும் முறிவு. மூன்றாவது பாத்திரம் மனிதர்கள் தேவன் வழங்கியவற்றை தவிர உயிர் வாழ முடியாது என்பதை உணர்த்துகிறது. அந்த வழங்கல்கள் திரும்ப பெறப்பட்டால் உயிரை தாங்க எதுவும் மீதம் இருக்காது. பின்னர் 4 வெளிப்படுத்தல் 16:8-9 ஊற்றப்படுகிறது. அப்போது சூரியனே தீர்ப்பின் கருவியாக மாறுகிறது. அதற்கு மனிதர்களை மிகுந்த வெப்பத்தால் எரிக்க அதிகாரம் வழங்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒளியும் வெப்பமும் வழங்கிய அதே சூரியன் இப்போது கடுமையாக எரிகிறது. வெளியில் செல்லும் போது வெப்பம் வெறும் அசௌகரியமாக இல்லாமல் தாங்க முடியாததாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த வெப்பம் தோலை எரிக்கிறது, சக்தியை உறிஞ்சுகிறது, உயிர் வாழ்வதை கடினமாக்குகிறது. நிழல் கூட சிறிது நிவாரணம் மட்டுமே தருகிறது. காற்று கனமாக உணரப்படுகிறது, நிலம் வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. மக்கள் சோர்வடைந்து நீரிழந்து அவலமாகிறார்கள். ஆனால் இதில் மிகவும் கவனிக்கத்தக்கது அவர்களின் பதில்தான். மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை மக்கள் துயர்த்துகிறார்கள். அந்த விவரம் ஒரு உணர்ச்சி மிகுந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது. நேரடி தீர்ப்புக்குள்ளாகினாலும் மனித இதயம் கடினமாகவே இருக்க முடியும். வழி தானாகவே மனம் திரும்புவதற்கு வழிவகுப்பதில்லை. பலருக்கு அது கோபத்தையே உண்டாக்குகிறது. 4 ஒரு உலகம் தீர்ப்பின் தீவிரத்தால் வேதனைப்படுவதை காட்டுகிறது. ஆனால் இன்னும் திரும்ப மறுக்கிறது. சூரியன் ஒரு சின்னமாக மாறுகிறது. ஒரு காலத்தில் உயிரை ஆதரித்தது இப்பொழுது கிளர்ச்சியையும் வேதனையையும் வெளிப்படுத்துகிறது மற்றும் ஆழப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 16:10-11 5 ஊற்றப்படும் போது மிருகத்தின் ராஜ்யத்தில் இருள் வீழ்கிறது. இது சாதாரண இருள் அல்ல, இது கனமானது, அழுத்தமானது, கிட்டத்தட்ட தொடக்கூடியது போல உள்ளது. மிருகத்தை பின்தொடர்ந்த உலகம் இப்போது தன்னை இருளால் மூடப்பட்டதாக உடல் மற்றும் ஆன்மீக ரீதியாக உணர்கிறது. மக்கள் தங்கள் நாவை வலியால் கடிக்கின்றனர். அந்த விவரம் மிகவும் தெளிவாக உள்ளது. அது விரக்தி, வேதனை மற்றும் உதவியற்ற நிலையை பேசுகிறது. இந்த இருள் வெறும் ஒளி இல்லாமை அல்ல, இது துன்பத்தின் இருப்பை குறிக்கிறது. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்ததும் நம்பிக்கை அளிப்பதும் போல் தெரிந்த ராஜ்யம் இப்போது மூச்சு திணறும் அளவுக்கு உள்ளது. அமைப்புகள் தோல்வியடைகின்றன, பார்வை இழக்கப்படுகிறது, பயம் அதிகரிக்கிறது. இன்னும் மனம் திரும்புவதற்கு பதிலாக மக்கள் கடவுளை திட்டுவதை தொடர்கிறார்கள். இந்த பாத்திரம் எவ்வளவு ஆழமாக கிளர்ச்சி வேரூன்றியுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் நம்பியிருந்த அமைப்பு தங்களுக்கு சுற்றிலும் சிதறத் தொடங்கினாலும் கூட அவர்கள் அதிலிருந்து விலக மறுக்கின்றனர். இருள் என்பது தீர்ப்பும் உலகின் ஆன்மீக நிலையின் பிரதிபலிப்பும் ஆகிறது. இருளை தேர்ந்தெடுத்த உலகம் இப்போது அதில் முழுமையாக வாழ்கிறது. பின்னர் ஆவிடும் ஆறாவது பாத்திரம் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16:12-16 ஊற்றப்படுகிறது மற்றும் கவனம் இறுதி கூடுகைக்கு திரும்புகிறது. மிகப்பெரிய யூப்ரதேஸ் 6 உலர்த்தப்படுகிறது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் இயற்கை தடையாக இருந்தது அகற்றப்படுகிறது. நகர்வுக்கும் ஒன்றிணைவதற்குமான பாதை திறக்கப்படுகிறது. பின்னர் தவளைகள் போல் விவரிக்கப்பட்ட அசுத்த ஆவிகள், பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருகின்றன. இவை மோசடிக்கான ஆவிகள் பூமியின் அரசர்களிடம் சென்று அவர்களையெல்லாம் தேவனாகிய சர்வ வல்லபரின் மகாநாளுக்கான போர் ஒன்றுக்காக ஒன்று சேர்க்கின்றன. இது வெறும் இராணுவ இயக்கம் அல்ல, இது ஆன்மீக கட்டுப்பாடு. முன்னணியில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இறுதி மோதலுக்கு தூண்டப்படுகிறார்கள். படைகள் ஒன்று திரள்கின்றன, பண்பு அதிகரிக்கிறது. உலகம் ஒரே மோதல் தருணத்தை நோக்கி நகர்கிறது. அந்த இடம் ஆர்மகெத்தோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆறாவது பாத்திரம் முடிவுக்கு முன் இறுதி நிலைப்பாட்டை உருவாக்குவது போல் உணரப்படுகிறது. எல்லாமும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. முன்பு தனித்தனியாக செயல்பட்ட சக்திகள் இப்போது ஒரே மோதலுக்காக ஒன்றிணைந்து நகர்கின்றன. மேடை தயார் செய்யப்பட்டுள்ளது. மனிதர்கள் மோசடியில் சிக்கி போருக்கு தயாராகின்றனர். ஆனால் அவர்கள் தேவனின் திட்டம் நிறைவேறுவதற்குள் நேரடியாக செல்கின்றனர் என்பதை உணரவில்லை. பின்னர் ஏழாவது பாத்திரம் வெளிப்படுத்தல் 16:17-16:21 ஊற்றப்படுகிறது. அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் முடிந்தது என்று அறிவிக்கிறது. அந்த வார்த்தைகள் இறுதி முடிவை கொண்டுள்ளன. நியாய தீர்ப்பு அதன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. மின்னல் பளபளக்கும் இடியுடன் கூடிய பெரும் சத்தம் கேட்கிறது. மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிர வைக்கிறது. நகரங்கள் இடிந்து விழுகின்றன. அந்த பெரிய நகரம் பிரிக்கப்படுகிறது. ஜாதிகள் வீழ்கின்றன, தீவுகள் மறைந்து போகின்றன. மலைகள் இனி காணப்படவில்லை. பூமியின் அமைப்பே மாற்றப்படுகிறது. பின்னர் வானிலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது விழுகின்றன. அந்த தாக்கத்தின் சக்தி கற்பனைக்கே அப்பாற்பட்டது. கட்டிடங்கள் சிதறி விழுகின்றன. அடைக்கலம் பெறுவது அரிதாகிறது. இங்கேயும் கூட ஆலங்கட்டியின் பேரழிவினால் மக்கள் கடவுளை நிந்திக்க தொடர்கிறார்கள். ஏழாவது பாத்திரம் என்பது முழுமையான தீர்ப்பை வெளிப்படுத்துவது. அதிரக்கூடிய அனைத்தும் அதிர்க்கப்படுகிறது. இது உலகம் அறிந்திருந்த எல்லாவற்றையும் முற்றிலும் உடைக்கும் தருணம். அமைப்புகள், கட்டமைப்புகள், புவியியல் எல்லாமும் இடிந்து விழுகின்றன. முடிந்தது என்ற அறிவிப்பு இந்த தீர்ப்பு கட்டத்தின் முடிவாக ஒலிக்கிறது. இந்த பாத்திரங்கள் குழப்பத்துடன் அல்ல, நிறைவுடன் முடிவடைகின்றன. பாத்திரங்கள் சீல்கள் மற்றும் குரல்கள் விட வேறுபட்ட தீவிரத்துடன் நகர்கின்றன. இங்கு தாமதமும் கட்டுப்பாடும் குறைவாக, நேரடி தாக்கம் அதிகமாக உள்ளது. வலி, மரணம், இருள், வெப்பம், ஏமாற்று, அழிவு, இவை அனைத்தும் விரைவாக ஒன்றிணைகின்றன. இது இறுதி ஊற்றாக உணரப்படுகிறது. முன்பு பகுதியளவில் இருந்தது இப்போது முழுமையாகிறது. இதையெல்லாம் கடந்து ஒரு உண்மை மட்டும் அசைக்கப்படாமல் நிற்கிறது. சுருளை திறக்கத் தொடங்கியவரே அனைத்தையும் அதன் நியமிக்கப்பட்ட முடிவிற்கு கொண்டு செல்பவரும் ஆவார்.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அனுகுணமான நல்ல துணையே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். கோட்டையே, ஹரனே, ஜீவனே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது மகிமையின் பரிசுத்த பிரசனம் நடுவில் இறங்கி வருவதாக ஆண்டவரே, இந்த வல்லமை கடந்து வருவதாக ஆவியானவரை நடுவில் இறங்கி அசைவாடுவீராக. தேவனை பிரசனம், தேவனை குருபை நடுவில் இறங்கி மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த ஆராதனை குரோதமாக எலும்புற ஆயுதங்கள் எல்லாம் நசனா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசன் கிரி அழிக்கும்படிக்கு தேவக்குமார் வெளிப்பட்டீரே ஆண்டவரே. சர்வங்கத்தை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று சும்மா சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டணி புரதமாக எலும்புற பொல்லாதாவிகளாக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய கனமாக இமேல் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. 33வது சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்துடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.

0: தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். தேசத்திற்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபக்குறி சொல்லுவாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா?
1: சில குடும்பத்தை பார்த்தா பண கஷ்டங்கள், சில குடும்பங்களை பார்த்தா கடன் பிரச்சனை, சில குடும்பங்களை பார்த்தா வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது. இந்த நிலவெல்லாம் மாறணும். எல்லா குடும்பங்களையும் தேவை சமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும், குடும்ப குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக
2: துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனைகள். ஆண்டவரே தேவனே, நீங்க மனம் இறங்க வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு காரியத்தினால ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தை தயவாய் நீங்க தர வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, உங்களோட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தயவாய் நீங்க தர வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. குடும்பம் குடும்பமாக கர்த்தரை தேடக்கூடிய அந்த இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: எங்களுக்கு நல்ல மழை தரணும், நல்ல ஆசீர்வாதமான மழையா இருக்கணும் ஐயா. தண்டனை மழை வேண்டாம். எல்லா பகுதியும் நம்ம நீலகிரி மாத்திரல, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தரணும். எங்கேயும் உயிர் சேதம் பொருள் சேதம் வரக்கூடாது. அதுக்காக சாம்பிடலாம்.
3: அழிவுக்குறை மழை இல்லாதபடி ஆசீர்வாத மழையாய் தாங்க ஏசப்பா. எல்லாரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே அப்பா, நீங்க தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஏசப்பா. அப்பா இம்மட்டுமா எங்களை காத்து நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்தி வந்தீங்க ஏசப்பா. கர்த்தாவே ஆசீர்வாத மழையை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க வல்லமை உள்ளக்கார அந்த பகுதி முழுதும் இறங்கட்டும் ஏசப்பா. ஆறு தாலுக்கா மீது இறங்கட்டும் ஏசப்பா. கர்த்தாவே அப்பா கிருபையாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு வீடுகள் மேலும் கரம் இறங்கட்டும் பா. ஒவ்வொரு வீட்டுமெண்டுகள் மீது உமது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு மரங்கள் மீது உமது கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு கரண்ட் கம்பியில் மீது உமது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. எது கீழே விழுந்து சரிந்து யாரும் ஆண்டவர் உயிரிழந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ரச்சித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பொருட்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: விவசாயிகள் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். எங்க விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. எல்லா விவசாயிகளும் தேவனை தேடணும், ரட்சிக்கப்படணும். யாருக்குமே நஷ்டம் வராதபடிக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம தேசத்திலையும் பஞ்சம் வரக்கூடாது.
4: விவசாய குடும்பத்தில் எந்த ஒரு ஆபத்து விபத்துல வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துல பஞ்சங்களை வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக்கொள்ள மாட்டோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க மனம் இறங்க மாட்டோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அழிவுன்னு மழினால தகப்பனே வெள்ளாமல் எதுவுமே தண்ணியில முழுகி போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே தண்ணியில அடிச்சு போயிடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய நிலங்களை நீங்க பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. எல்லா ஆண்டவரே இந்த வெள்ளாமைகளும் நல்ல வழியத்தக்கதாக ஏசப்பா நீங்க இறக்கம் செய்ய மாட்டோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஏசப்பா அந்த வெள்ளாமைகளை ஆண்டவரே தண்ணியில மூழ்கி போகாதபடி கேசப்பா. எல்லா வெள்ளமையிலும் நீங்க காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல பஞ்சங்களும் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே பொருளாதார விஷயம் எங்க தேசத்துல வராதபடி காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரையும் திதிக்கிறோம், எங்க அந்த செலுத்தணும் ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய குடும்பம் ஆசுரத்தை ரட்சித்து மோடி நிறுத்துக்கணும். நம்முடைய வரைய காய்த்து போட்டும் கேசப்பா. எந்த விவசாய குடும்பத்திலையும் தகப்பனே யாருமே தற்கொலை பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் கேசப்பா. எல்லா துதிகணமாக்கையும் உமக்கு செலுத்தணும் ஏசப்பா மூலம் ஜபத்தேற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
5: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்கப் போகிறோம். முதல் வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரம்.
6: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக

0: உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவறுப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலக்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடி புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாது. கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்க நீர் ஆசீர்வதித்து நீர் அங்கீகரித்த முடிக்காக கெஞ்சி கேட்கிறோம். அன்று உற்சாகமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் அபிரீதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வெள்ளாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தோயப்பதாவே.
2: ஒன்று தேசுவின் புஸ்தகம் 5:2.
3: 1 Thessalonians 5:2.
0: திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
2: தேவன் எப்படி வருவாரா, எப்ப வருவார்னு யாருக்கும் தெரியாது. அதான் சொல்றது, திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார். எப்ப வருவார்னு யாருக்குமே தெரியாது.
3: For you yourselves know perfectly that the day of the Lord so comes as a thief in the night. Yes, we do not know when the Lord will come. So the Lord says here, you do not know the day when the Lord will come. The Lord so comes as a thief in the night.
2: திருடர் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர் இயேசுகிறது நம்ம நினையாத நேரத்துல கத்தர் வருவா. அவரை எப்பயுமே நம்ம நினைச்சுணும், சந்திக்க நம்ம எப்போதும் ஆயத்தம் இருக்கணும்.
3: Nobody knows when the thief will come.
2: Luke 17:34.
0: அந்த ராத்திரியில்
2: ஒரே படுக்கையில்
0: படுத்திருக்கிற
2: இரண்டு பேரில்
0: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றவன் கைவிடப்படுவான்.
2: பார்த்தீங்களா, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில ஒரே கட்டில படுத்திருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏற்றுக்கொள்றவங்க வந்து செபத்தோட துதியோட அவங்க இருதய இயேசுகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா கடமைக்காக சர்ச்சை போயிட்டு வந்து கடமைக்காக தேவனை தேடுறவங்க கைவிடப்படுவாங்க.
3: I tell you that in that night there will be two men in one bed. The one will be taken and the other will be left. See this verse. Bible says that one will be taken and one will be left. Because the one will be taken is often praying and be with the Lord. But another is live according to his own will and wish. So we must be prepared to meet the Lord when he comes.
2: கர்த்தருக்கோடு எண்ணிக்கப்பட்டிருக்கவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு எண்ணிக்கப்பட்டிருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு வர முடியும்.
3: All the people who joined with the Lord Jesus Christ will be taken into the heaven. But those who are not joined with the Lord will not be taken from this earth. So we must be prepared to meet the Lord.
2: Matthew 24:27.
0: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
3: For as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be.
2: கிழக்கிலும் தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கலையா? அதே போல தேவன் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? கூட்டி சேர்ப்பார்.
3: As the lightning comes from the east to flashes to the west like this, the Lord will take the people of himself, will take with him when he comes from the people wherever they.
2: அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
3: It is possible with him. All things is possible with him.
2: ஒரே ஒரு காலங்களில் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் 5 வயசு, 10 வயசு, வாலி வயசில் இருக்கலாம். ஆனால் அந்த வாலி வயசுக்கு நாட்களை கத்தர் நம்ம கொடுத்த நாட்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நாள் திரும்ப வரவே வராது.
3: We have only one life in this world. We may be 60 years, 90 years, or 80 years, or 5 years, 6 years. But we must use this time very usefully, because the time is very precious before the Lord.
2: எங்க காலங்களிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலங்கள் வேஸ்டாக போயிடுச்சு. அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை.
3: Our days are wasted, many times are wasted, because nobody was for us to preach about Jesus Christ. But we have more time.
2: இப்போ பார்த்தீங்கன்னா கத்தர் எல்லா எந்த இடத்துல பார்த்தாலும் கத்தருடைய சத்தம் கேட்குறது. யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, சர்ச்சி போனாலும் சொல்லி, எங்கே பார்த்தாலும் கத்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
3: But in these days we are hearing the verses of the Bible and the sound of the voice of the messengers through YouTube, through radios, through many preachers. We are hearing the gospel of Jesus Christ from all above the medias.
2: நல்லா நினைச்சிடணும், கத்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாத அப்படியே காத்துக்கொள்ளணும்.
3: So we should not waste the day with the, which the Lord gave us. So we must use the days very usefully.
2: பிலிப்பியர் விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம்.
3: Revelation chapter 3 verse 3.
0: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து.
2: கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து
0: அதை கை கொண்டு மனந்திரும்பு.
2: கை கொண்டு மனந்திரும்பு.
0: நீ விழித்திராவிட்டால்.
2: நீ விழித்திராவிட்டால்
0: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
2: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
0: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பான்.
2: நான் உன்மேல் வருகிற வேலை என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். மனம் திரும்பி அந்த வசந்தம் இதயத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையை நெறித்து
0: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
2: அதுக்கு மனம் திரும்ப மாத்திரல, அது என்ன செய்யணும், கை கொண்டு மனம் திரும்பணும். ஒவ்வொரு வசந்தம் கேட்கற மாத்திரல, கை கொண்டு மனம் திரும்பணும்.
3: Remember therefore how you have received and heard, hold fast and repent. Therefore if you will not watch, I will come upon you as a thief, and you will not know what hour I will come upon you. Yes, according to the Bible, we have many verses from the Bible. We heard many verses and from the Bible. How we received, how we hear the verses, and we should keep all the verses and repent to the Lord. The Lord wants this. We must repent to the Lord and be watchful, and we must be aware to receive him.
2: மனந்திரும்பாம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானா அதனால நமக்கு என்ன லாபம்?
4: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம சவம் பண்ணுவோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால் முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, கொரோனாவில் கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் குணமாக்க உமால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். தே பிரசனை மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்தில் சுகமாக இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா, கழுத்தில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க சப்பா. கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி சுகமாக்குங்க சப்பா, மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி இருக்குது நிச்சயிக்க சொல்றீங்க ஆண்டு. மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கருத்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்ய எங்கேசப்பா கர்த்தருடைய கரம் தாங்கட்டுமப்பா. அப்பா ஜெபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல ஜெபிக்க கிருபை செய்ய, துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்ய. ஐயா பைபிள் வாசிக்க முடியலேன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனையே தகப்பனையே, அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கேசப்பா, சாக்கியத்தை கொடுங்கேசப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கேசப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளும் பார்த்தல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்புமப்பா, நிரப்புமப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவில் தான் இறங்கி வருகிறது. மார்பில் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா, நிழலில்லைன்னு சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச. எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில் எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா. வேலையில் பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருவை செய்ய. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தரணும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தரும். குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திற்கு பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் படி செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் படி செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கற்றங்கள் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கு விருதான்னு சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் படி செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறதப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்கள் வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலா சகுளு குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்கே சப்பா. ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருணு சென்னீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
5: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்,
8: 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூ 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com or website handofjesus.in. God bless you.

0: மிக மெதுவாகவும் நேர்த்தியாகவும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த தருணம் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாகவும் மனதை கவரும் வகையிலும் அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது.
1: வானம் திறந்திருக்கிறது.
0: ஐயோ என் இறைவா, இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் மிகவும் திகைத்து போய் நிற்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி என்னை காப்பாற்றுங்கள் கடவுளே.

0: உனக்கு என்ன ஆயிற்று?
1: வேண்டாம், தயவு செய்து நிறுத்துங்க.
0: ஆஹா, என்ன ஒரு பிரமாமோ! என்ன நடக்கிறது?
2: ஐயோ கடவுளே, என்ன நடக்கிறது?

0: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
1: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
2: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே,
3: ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே.

0: ஏய், தயவு செய்து என்னை இப்போது தனியாக விட்டு விடுங்க. யாரிடமும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுங்க. என்னை மற்றவர்களிடமிருந்து முழுமையாக ஒதுக்கி வைத்து விடுங்க. எனக்கு இப்போது எந்த தொடர்பும் தேவையில்லை. நான் தனிமையில் இருக்கவே விரும்புகிறேன். தயவு செய்து என் உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இப்போது தேவைப்படுவதெல்லாம் இந்த தனிமை மட்டுமே. எனவே என்னை அமைதியாக இருக்க விடுங்க. என்னை சுற்றி யாரும் இருக்க வேண்டாம். நான் இப்போது மிகவும் சோர்வாக உணர்கிறேன். அதனால் என்னை யாரும் அழைக்க வேண்டாம். என்னை முழுமையாக தனிமைப்படுத்தி விடுங்க.
1: வினிப்போ,

0: இடத்திலிருந்து உன்னால் எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் செய்து முடிக்க முடிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: இது எனக்கு எளிது என்று நினைக்கிறாயா?

0: உலகத்தினுடைய முடிவு நீங்கள் இதுவரை பார்த்த எதையும் விட முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்.
1: இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் விளக்க முடியுமா?
0: சரி, ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
2: இது மிகவும் நீண்ட ஷிப்ட் ஆனது, ஆனால் இறுதியில் நமக்கு ஒரு இடைவேளை கிடைச்சிருக்கிறது.
0: நகரத்தில் சிறந்த பர்கர் கடை இதுதான், நானே சொல்றேன்.
3: அதை பத்தி எனக்கு சொல்ல வேண்டாம், நான் மிகவும் பசி கொண்டிருந்தேன்.

கண்ட்ரோல் தி வாட்ச் பேசுகிறேன். நான் அடையாளம் தெரியாத ஒரு பொருளை கண்டுள்ளேன். மேல் வளிமண்டலத்தில் திசை

0: இது ஒரு பெரும் இரசாயன கசிவு என்று அவசரமான தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் அதிகாரிகள் இதன் மூலத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. முழு நதி மாசடைந்து விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்துள்ளன.
1: நாம் உடனடி செய்திகளை பெறுகிறோம். நான் என் வாழ்க்கையில் இது போன்றதை ஒருபோதும் செய்தி வழங்கவில்லை. பல நாடுகளில் அதிகாரிகள் முக்கியமான நதிகள் திடீரென சிவப்பாக மாறிவிட்டதாக உறுதிப்படுத்துகிறார்கள்.
2: இது நான் இங்கு பார்த்த மிக வித்தியாசமான காட்சி. இதுதான் நதிகள் சிவப்பாக மாறுகின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், பூமியில் ஏற்படும் குழப்பத்தை. இனி தூய குடிநீர் கிடையாது. எந்த தெளிவான அறிவியல் விளக்கமும் இல்லை. என் இறைவனே, இது உண்மையிலேயே இப்படி நடக்கிறது.
0: நாம் இங்கேயே இருக்க வேண்டுமா? நாம் போய் உதவ வேண்டாமா?
2: உதவ வேண்டுமா? இது கடவுளின் தீர்ப்பு.

0: நாம் புதிய உடனடி தகவல்களையும் பெறுகிறோம். பல பகுதிகளில் மக்கள் வானில் இருந்து தீ விழுகிறது என்று தெரிவிக்கிறார்கள்.
1: இது நம்ப முடியாதது. இந்த சைக்கிள் பாருங்கள்.
0: மன்னிக்கவும், இது வரும்போதே நான் வாசிக்கிறேன். சாட்சிகள் மேகங்களை ஊடறுத்து தீக்கணல்கள் கீழே விழும் காட்சியை ஒரு திரைப்படம் போல விவரிக்கிறார்கள்.
2: அதை பாருங்கள், வானமே விழுகிறது.
3: ஐயோ கடவுளே, அது கீழே விழப்போகிறது.
1: இது முடிவாகும்.
3: உங்களிடம் பணம் இருந்தால் இந்த பேரழிவுகளை எல்லாம் தவிர்க்கலாம் அல்லவா?
1: இந்த நேரத்துல பணம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த ரகசியமான நிலத்தடி தஞ்சங்கள் எந்த பயனும் தராது.
2: உலகம் மனம் திரும்ப வேண்டும். கடவுளின் தீர்ப்பு வரப்போகிறது. இவை வித்தியாசமான நிகழ்வுகள் அல்ல, இவை தீர்க்க தரிசனமானவை.
4: ஐயாமே பாய், உங்கள் பணம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. பாருங்கள், மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள்.
2: நான் ஏன் செய்ய வேண்டும்? என்னிடம் ஒரு தஞ்சம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது. நான்
4: இவ்வளவு நடக்க அனுமதிக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர்? இந்த நிகழ்வுகள் விசித்திரமானவை. உங்க கடவுள் ஏன் எங்களை வாழவிட மாட்டேங்கிறார்?
3: ஐயா, இவையெல்லாம் மனிதர்களின் இதயங்களில் உள்ள பாவத்தினால் நடக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நம் இரட்சிப்புக்கான நோய் கப்பல்.
2: ஆமா, சரி.

0: இயேசு தன் திரும்பி வருவதற்கு முன் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் அடையாளங்கள் காணப்படும் என்று தெளிவாக கூறுகிறார். பூமியில் குழப்பமும் வானத்தின் அதிகாரங்கள் அசைந்தாடும் நிகழ்வுகளும் இருக்கும்.
1: இது மாதிரி இரத்த சந்திரன் போன்றவை

0: இப்போது வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திற்கு வந்தால் அதுவே மிக அதிசயமான நிகழ்வுகள் அதிகரிக்கின்றன. ஒரு எல்லையற்ற குழி திறக்கப்படுகிறது. அரக்கப்புகை பூமியை மூடுகிறது. பூமியில நரகம் போல.
1: இன்று ஒரு முக்கிய மருத்துவமனை வெளியே இருக்கிறோம். நோயாளிகள் வரத்து அதிகரித்துள்ளதாகவும் புகையால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.

0: உள்ளேதான் இருங்கள். நிஸ்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளையும் மூடுங்கள். முடிந்தவரை இடைவெளிகளை அடைத்து விடுங்கள். மிக அவசியமானால் மட்டுமே வெளியே செல்லுங்கள். இப்படி பாதுகாப்பான இடம் உங்கள் வீட்டுக்குள்ள இருப்பதே என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். மருத்துவமனைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மேலும் புகையின் மூல காரணம் இன்னும் தெரியவில்லை.
1: அருகில் இருங்கள். வெளியில் என்ன நடந்தாலும் நாம் அதை தனியாக எதிர்கொள்வதில்லை.
0: பொறுமையாக இருங்கள். குழந்தையை மூடி வைத்திருங்கள். நான் இங்கு 40 ஆண்டுகளாக வாழ்கிறேன். இப்போது நான் ஓடப்போவதில்லை.
2: எஸ்தர், தயவு செய்து என்னை விட்டு செல்லாதே.
1: நான் செல்ல மாட்டேன். நாம பிரார்த்தித்து சகித்துக் கொள்கிறோம்.
2: எஸ்தர், அந்த வண்டுகள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லு.
1: பைபிளில் அவை இந்த உலகம் பார்த்ததில்லாத வகையில் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டுள்ளது.
0: உள்ளே செல்லாதீர்கள். அவை

0: அந்த புகையில என்ன இருக்குது?
1: தயவு செய்து உள்ளே செல்லுங்கள்.
2: வண்டுகள் இங்கே. வெளிப்படுத்தல் ஒன்பதில் பூமி உண்மையான பேய்களின் உடல் உருவத்தை காணும். இக்கட்டான காலத்தில் இந்த பேய்கள் பூமியில விடுவிக்கப்படுவார்கள். அவை மிகவும் பயங்கரமானவை.
1: கடவுளே, தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள்.
0: தகவல் படி இந்த வேதனை தற்செயலானது அல்ல. வானை இருட்டிய புகையிலிருந்து உயிரினங்கள் வந்த போதே இது தொடங்கியதாக சாட்சிகள் கூறுகின்றனர்.
1: கடவுளே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். தவழ பண்ணிட்டு எங்களை பாதுகாக்கவும்.
0: இந்த வலியை மீண்டும் மீண்டும் பஞ்சு வண்டியின் கொத்துக்கு ஒப்பிட்டுள்ளனர்.

0: இப்போது அடுத்த காணொளியை நீங்கள் அனைவரும் கவனமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது சில மனிதர்களிடம் இருக்கும் தீமை மற்றும் கொடூரத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது.
1: ஒரு நாள் என்று நான் உங்களிடம் சொன்னால், பைபிள் யுயானம் கூறுகிறது, மிருகத்தின் குறிப்பெற்றவர்களுக்கு தீய புண்கள் வரும் என்று. கடலில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறக்கிறது. மனிதர்களை கொந்தளிக்கும் தீயால் சுடும் சக்தி சூரியனுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு உலகம் இருளில் மூழ்குகிறது. முடிவில் மின்னல் பிளிரல்கள், பெரும் சத்தங்களும், இடியோசைகளும், ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தும் வெளிப்படுத்தல் அதிகாரம் 16 விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இயற்கை பேரழிவுகளும் விசித்திர அதிசயங்களும் நடக்கப் போகும் என்பதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னால், சரி, அதை பத்தி நாமும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசப் போறோம். இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தில் நாம் துன்பக்காலத்தில் இருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்துவின் மறுபிறப்புக்கு முன்னிருக்கும் காலம். இந்த பூமியில் இது மிகவும் கடினமான காலமாக இருக்கும், ஏனெனில் பல விஷயங்கள், பல அடையாளங்களும் அதிசயங்களும் நிகழும். மனித வரலாற்றின் இறுதி தருணங்களுக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். தேவனின் தீர்ப்பின் 7 பாத்திரங்கள், ஆர்மகெத்தான், முன்னெப்போதும் இல்லாத தீமை மற்றும் கிறிஸ்துவின் திரும்புதல். இந்த அதிகாரத்தில் பயங்கரமான விஷயம் என்னென்றால், 3 முறை இந்த பூமியில் சிலர் வெறுப்புடன் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய தேவனை வெறுப்பார்கள் மற்றும் வந்து மனம் திரும்ப மறுப்பார்கள். நான் உங்களுக்கு காட்டுகிறேன், 9 வசனத்தில் அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. 11 வசனத்தில் அவர்கள் தங்களுடைய வலி மற்றும் புண்களுக்கு காரணமாக வானத்தின் தேவனை நிந்தித்தார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் தீய செயல்களை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. மற்றும் 21 வசனத்தில் அவர்கள் அந்த பயங்கரமான ஆலிகட்டி புயலின் நோய்க்கு காரணமாக தேவனை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் உலகம் சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் தீய தாக்கத்தில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உள்ள தீமை பலரது இதயங்களை பிடித்து வைத்திருக்கும் அளவுக்கு அவர்கள் மனம் திரும்ப மறுப்பார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது. இந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் எவ்வளவு தூரம் தங்கள் இதயங்களில் விலகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில், நீங்கள் வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்திற்கு வந்தபோது இங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை பாருங்கள். உலகம் 7 முத்திரைகள் மற்றும் 7 கம்பிகள் தீர்ப்புகளை அனுபவித்திருக்கும். இது பூமிக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போகலிப்டிக் நிகழ்வுகளின் தொடராகும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் 2 மர்மமான மனிதர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் எலியாவும் ஏனோக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இருவரும் உலகில் தனித்துவமாக இருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தேவனால் வழங்கப்பட்ட அதிகாரத்துடன் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் செய்யும் சக்தியை பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் பெரும்பான்மையினரால் வெறுக்கப்படுவார்கள், ஏனெனில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பேசுவார்கள், அவரை ஆண்டவர்களில் ஆண்டவரும் ராஜாக்களில் ராஜாவும் என்று அறிவிப்பார்கள். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் அதிசயமான பைபிள் தீர்க்க தரிசனங்கள் உயிர் பெறுகின்றன. மிருகம், அதாவது எதிர்கிறிஸ்து, ஒரு உயிருக்கு ஆபத்தான காயமடைகிறான், ஆனால் அதிசயமாக மீண்டும் குணமடைகிறான். மிருகம் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுக்கு எதிராக போர் நடத்துகிறது. மிருகத்தின் குறி கட்டாயப்படுத்தப்படுகிறது மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கும். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் யோவான் வானில் ஒரு தூதன் பறந்து செல்கின்றதை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த உலகத்திற்குச் சொந்தமான மக்களுக்கு ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய நற்செய்தியை எடுத்துச் செல்கிறான். கடவுளை பயப்படுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். அவருக்கு மகிமை அளியுங்கள், ஏனெனில் அவர் நீதிபதியாக அமர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இவையெல்லாம் நடந்த பிறகும் வெளிப்படுத்தல் 16 எல் மக்கள் கடவுளை திட்டி மனந்திரும்ப மறுப்பதை நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில் பயமில்லைதானா? நான் நம்புகிறேன், எதிர் கிறிஸ்துவின் தோற்றமும் உலக அதிகாரத்திற்கு அவர் எழுச்சி பெறுவதும் பலர் பலரின் இதயங்களில் ஒரு அதிர்ச்சி தரும் தீமையை எழுப்பும். இந்த வேதனையின் காலத்தில் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை ஒப்புக்கொண்டவர்கள் சிலர் பின்னர் திரும்பி விலகுவார்கள். இதுவே பெரிய விசுவாச துரோகமாகும். சமூகத்தில் உள்ள பயமும் அழுத்தமும் காரணமாக சில கிறிஸ்தவர்கள் தளர்ந்து மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். சில கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டாம் என்பதற்காக மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அவர்கள் இயேசுவை பற்றிய எண்ணத்தை விரும்புகிறார்கள் மற்றும் அவரை சற்றே தங்கள் ஆண்டவராக அறிவிப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தலையா அல்லது வசதியையா என்ற கடினமான தேர்வில் பலர் வசதியையே தேர்வு செய்வார்கள். இப்போது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுதந்திரமாக கேட்கும் காலத்திலும் யுகத்திலும் வாழ்கிறோம். ஆனால் இந்த காலப்பகுதியில், அதாவது துன்பத்து காலத்தில், எதிர் கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு எதிராக செயல்படுவான். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் கடவுளுக்கு எதிராக இப்படி பொது எதிர்ப்பு இருக்கும்? ஏன் பலர் மனம் திரும்பாமல் அதுக்கு பதிலாக கடவுளை நிராகரிப்பதை தேர்வு செய்வார்கள்? இதோ இதற்கான ஒரு கருதுகோள். திருப்பெயர் பவுல் கடைசி நாட்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி எழுதுகிறார். எதிர்கிறிஸ்துவை பற்றி பேசும்போது பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:6 இதை எழுதுகிறார். இப்போது நீங்கள் தடுக்கிறதை அறிந்திருக்கிறீர்கள், அவன் தன் காலத்தில் வெளிப்படுவதற்காக. பவுல் தடுக்குபவர் என்ற கருத்தை முன்வைக்கிறார். மேலும் இங்கு எதிர்கிறிஸ்துவை தடுக்க ஒரு சக்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார். இப்போது வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆய்வு செய்பவர்கள் தடுக்குபவரின் அடையாளம் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர். இங்கே அதிகமாக விவாதிக்கப்படும் கருத்துக்கள் சில உள்ளன. முதலாவதாக, தடுக்குபவர் மிகேல் என்ற பிரதான தூதராக இருக்கலாம். இரண்டாவதாக, தடுக்குபவர் திருச்சபையாக இருக்கலாம். இது திருச்சபை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படாத வரை எதிர்கிறிஸ்து வெளிப்பட மாட்டான் என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்டது. தடுக்குபவரின் அடையாளம் குறித்து மூன்றாவது சாத்தியமானது பரிசுத்த ஆவி. இது பரிசுத்த ஆவியே தடுக்குபவர் என்று நம்புபவர்கள் பரிசுத்த ஆவியின் உள்ளிருக்கும் இருப்புதான் சட்டமின்மையின் சக்தியை தடுத்து நிறுத்துகிறது என்று வாதிடுகிறார்கள். இதுதான் மற்றும் எதிர்கிறிஸ்துவின் வெளிப்பாடு பற்றியும் நான் தனிப்பட்ட முறையில் இது பரிசுத்த ஆவியே என்று நம்புகிறேன். எனவே பரிசுத்த ஆவியின் அடையாளமே தடுக்குபவர் என்ற இந்த சாத்தியத்துடன் வெளிப்படுத்தல் 16 பலரின் இதயங்களில் இவ்வளவு குளிர்ச்சியை நாம் காண்பது பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் தடுக்குபவராக இருக்கும் பரிசுத்த ஆவியுடன் அவர் மக்களின் இதயங்களில் பாவத்தை உணர்த்தி மனந்திரும்ப தூண்டுவதிலும் செயல்படுகிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 16:6 தேவனை நிராகரிக்கும் மக்களை, தேவனை சபிக்கும் மக்களையும் நாம் பார்க்கிறோம். அவங்கள் மனம் திரும்ப மறுக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் பரிசுத்த ஆவி வேறுபட்ட முறையில் செயல்படுவார் என்பதற்காக இது ஒரு பகுதி காரணம் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி இன்னும் செயலில் இருப்பார். ஆனால் இரட்சிப்புக்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட அவர் செய்யும் வேலை மிகவும் வேறுபட்டதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதனால்தான் பலரின் இதயங்களில் கடினம் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் தேவன் 7 கோபக் கோப்பைகளை ஊற்றுகிறார். இதற்கு பிறகும் மக்கள் தேவனை நோக்கி குளிர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புகள் என்னவென்று, அவை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்க, முதல் கோப்பை, இந்த கோப்பை மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொண்டு எதிர்கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுத்தவர்களை மட்டுமே பாதிக்கிறது. பைபிள் நமக்கு சொல்கிறது, மிருகத்தின் முத்திரையை ஏந்தி அதன் உருவத்தை வழிபட்ட மக்களுக்கு தீங்கும் வேதனையும் தரும் புண்கள் ஏற்பட்டன. இரண்டாவது கோப்பை, இதில் கடலில் இருந்த ஒவ்வொரு உயிரும் இறந்துவிட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது நீரில் வாழும் எல்லா உயிரினங்களும் இல்லாமல் போய்விட்டதாக கற்பனை செய்யுங்கள். மூன்றாவது கோப்பை, அனைத்து குடிநீர் ஆதாரங்களும் இரத்தமாக மாறிவிடுகின்றன. பைபிள் சொல்வது போல மூன்றாவது தூதன் தனது கோப்பை நதிகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். அவை இரத்தமாக மாறின. நான்காவது கோப்பு தீர்ப்பு என்பது சூரியன் மக்களை நெருப்பால் எரிக்க அனுமதிக்கப்படுகிறது. அவர்கள் கடும் வெப்பத்தால் சுடப்படுகிறார்கள். ஐந்தாவது கோப்பு தீர்ப்பு என்பது பூமியை முழுவதும் ஒரு பயங்கரமான இருள் மூடிவிடும். ஆறாவது கோப்பு தீர்ப்பு என்பது யூபிரேட்ஸ் நதி உலர்ந்து அது சாத்தான், எதிர்கிறிஸ்து மற்றும் பொய்யான தீர்க்கதரிசிக்கு வழி செய்யும் போது நிகழும். உலகத் தலைவர்களை இறுதி ஆர்மகெட்டான் போர்க்காக தயார்படுத்தும் பொருட்டு. மற்றும் இறுதியாக 7வது கோப்பில், இது முடிந்தது என்ற வார்த்தைகள் கேட்கின்றோம். அதாவது இந்த கோப்பை துன்பத்தின் போது தேவனுடைய கோபத்தை முழுமையாக்கும் என்று பொருள். இந்த தீர்ப்பு உலகளாவிய அளவில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். மனிதன் பூமியில் தோன்றியதிலிருந்து இது போன்றது ஒருபோதும் காணப்படவில்லை. இப்போது இவையெல்லாம் நடந்த பிறகு இந்த அதிகாரத்தின் இறுதி வாக்கியம் இதுதான் என்று கற்பனை செய்யுங்கள். அவர்கள் கடுமையான ஆலிகட்டி புயலின் கொடிய தொற்றினால் தேவனை நிந்தித்தார்கள். இப்போது வெளிப்படுத்தல் 16 பற்றி பேசும்போது ஆர்மகெட்டானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 16:16 பைபிள் கூறுகிறது, பிசாசு ஆவிகள் எல்லா அரசர்களையும் அவர்களது படைகளையும் எடுத்து எபிரேயர் மொழியில் ஆர்மகெட்டான் என்று அழைக்கப்படும் இடத்திற்கு கூட்டினார்கள். இப்பொழுது ஆர்மகெட்டான் என்பது எல்லா போர்களிலும் மிகப்பெரிய போராக மட்டுமே விவரிக்க முடியும். பிரதிவேஷி அவன் தீய தாக்கத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றாகச் சேர்த்து விடுவான். இந்த பிரதிவேஷிக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக போர் செய்ய தங்கள் படைகளை அமைப்பார்கள். இப்போது இவையெல்லாம் கூறப்பட்ட பிறகு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசு திரும்பி வந்தால் நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? உங்கள் மனது உறுதியாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு பிரதிவேஷி வெளிப்படுத்தப்பட்டால் நீங்கள் எந்த வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்கள்? கிறிஸ்துவுக்காக துன்புற வேண்டாம் என்பதால் அந்த அடையாளத்தை ஏற்கும் வகையான கிறிஸ்தவராக இருப்பீர்களா? உங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டுமா? நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்தெழும் போது அது ஆண்டவரை சந்திப்பதற்கும் இன்னும் ஒரு நாள் அருகில் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. அது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு இன்னும் ஒரு நாள் நெருங்கியது என்பதை குறிக்கிறது. அப்படின்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க? நம்மில் பெரும்பாலோர் சாதாரணமான வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம வேலைக்கு செல்கிறோம், நம்ம வந்து எங்க ஜோக்குடி குடும்பத்தினருடன் நிரந்தர வழிக்கின்றோம். நம்ம எங்கள் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களை பின்பற்றுகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் வெளியே நாம் உண்மையில் கடவுளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம்? நீங்கள் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? நாம் இயேசு கிறிஸ்துவுடன் நெருக்கமான உறவை உருவாக்க எவ்வளவு முயற்சி செய்கிறோம்? நான் கேட்க விரும்பும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் உண்மையில் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மற்ற எல்லாவற்றுடனும் எல்லாருடனும் சேர்த்து வைத்திருக்க மட்டும் திருப்தி அடைகிறீர்களா? நீங்கள் வாழும் வாழ்க்கை நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்கிறீர்களா? இன்றைய உலகில் ஒவ்வொரு மூலையிலும் தீமையும் பிரச்சனைகளும் மறைந்திருக்கின்றன மட்டுமல்லாமல், நம் கவனத்தை ஈர்க்க பலவிதமான விஷயங்களும் உள்ளன. அதனால் உண்மையில் முக்கியமான விஷயங்களிலிருந்து எளிதாக கவனம் சிதறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகின் குழப்பமும் கலவரத்திலும் கடவுளின் குரல் இன்னும் நம்மை அழைக்கிறது என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஆண்டவரின் ஆவி நம் இதயங்களை தட்டுகிறது, ஆனால் அதை கேட்பது நம்மிடம்தான் உள்ளது. எபிரேயர் 3:15 இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் கிளர்ச்சி காலத்தில் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கிளர்ச்சி என்பது நாம் நினைப்பது போல எப்போதும் மிகைப்படுத்தப்பட்ட அர்த்தத்தில் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 10 கட்டளைகளையும் முற்றிலும் மீற முயற்சிக்கவில்லை என்றாலும் கடவுளின் குரலை கேட்டபோது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவது மட்டும் போதும், அதுவே கிளர்ச்சி. நீதிமொழிகள் 28:14, கர்த்தரை எப்போதும் பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் விபத்தில் விழுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் பைபிள் இங்கு நம் இருதயங்களை கடினப்படுத்துவது குறித்து எச்சரிக்கிறது. ஆனால் கடினமான இருதயம் என்பது என்ன அர்த்தம்? அது ஆன்மீக கண்மூடித்தனத்தை குறிக்கிறது. அது கடவுளின் அழகு மற்றும் மகிமையை உணர முடியாத மனநிலையை குறிக்கிறது. அது கடவுளின் காரியங்களை விட நம் சொந்த ஆசைகளை தொடர்ந்து ஓடுவதை அர்த்தப்படுத்துகிறது. ஆனால் நன்றி, தன் இரக்கத்தில் கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முன்வந்துள்ளார். கடவுள் நம் இருதயங்களை மாற்ற முடியும். எசேக்கியேல் 26:36, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் உங்களுக்குள் வைப்பேன். உங்கள் மாம்சத்திலிருந்து கல் இருதயத்தை அகற்றி மாம்ச இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இப்போதுதான் இயேசுவில் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டிய நேரம். இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்டால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக அவரை உங்களுள் வர அனுமதித்து உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றச் செய்யுங்கள். சுவிசேஷங்களில் இயேசு பணிவுடன் நடந்தார். மேலும் அவர் மதத் தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டார். ஆனால் வெளிப்படுத்தலில் அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். அவரது மகிமையும் வல்லமையும் வெளிப்படையாக வெளிப்படுகிறது. அது அனைவரும் பார்க்கும் வகையில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியென்றால் நாம் இதில் ஆழமாக செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை அவருடைய முதல் வருகையைப் போல இருக்காது. சுவிசேஷங்களில் கிறிஸ்து எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதிலும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இயேசு முதன்முறையாக பூமியில் வந்தபோது அவர் ஒரு மாட்டுத் தொட்டியில் பிறந்தார். அவர் வந்து ஒரு அரசரின் அரியணை அறையில் பிறக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவனின் ஒரே பிறந்த மகன், விலங்குகளுக்கு நடுவில் பிறந்தார். அவரது முதல் பார்வையாளர்கள் வயல்களில் இருந்த சாதாரண மேய்ப்பர்கள். ஆனால் அவருடைய இரண்டாவது

0: அவர் நீதியாக தீர்ப்பு வழங்கி நீதியான போரை நடத்துகிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல் இருந்தன. அவருடைய தலையில் பல கிரீடங்கள் இருந்தன. அவர் மீது அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அவர் இரத்தத்தில் நனைந்த ஒரு ஆடையை அணிந்திருந்தார். அவருடைய பட்டம் தேவனுடைய வார்த்தை என்று இருந்தது. பரலோக இராணுவங்கள் தூய வெள்ளை பருத்தி ஆடைகளில் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை குதிரைகளில் அவரை தொடர்ந்து வந்தன. அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அது ஜாதிகளை தாக்கும். அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கடும் கோபத்தை திராட்சை சாறு பிழியுமிடத்தில் சாறு ஓடும் போல் வெளிப்படுத்துவார். அவரது ஆடையிலும் அவருடைய தொடையில் அனைத்து ராஜாக்களின் ராஜா, அனைத்து ஆண்டவர்களின் ஆண்டவர் என்ற பட்டம் எழுதப்பட்டிருந்தது. சுவிசேஷங்களில் இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்றார். எதுவும் பேசவில்லை. பிலாத்து இயேசுவிடம், நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்டார். இயேசு பதிலளித்து, நீ சொல்வது போலவேதான் என்றார். இயேசுவை மத தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இயேசு எதுவும் பதிலளிக்கவில்லை. பிலாத்து அவரிடம், உன்மீது அவர்கள் எத்தனை விஷயங்களை சாட்சியாகச் சொல்கிறார்கள் என்று கேட்கவில்லையா என்று கேட்டார். ஆனால் இயேசு அவருக்கு ஒரு வார்த்தையும் பதிலளிக்கவில்லை. இதனால் ஆளுநர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிலாத்து இயேசுவையும் பரப்பாஸ் என்ற பெயருள்ள ஒரு புகழ்பெற்ற கைதியையும் கூட்டி இருவரையும் பெரிய கூட்டத்தின் முன் நிறுத்தினார். பிலாத்து அவர்களிடம், நான் உங்களுக்காக யாரை விடுவிக்க வேண்டும், பரப்பாசையா அல்லது கிறிஸ்துவென்று அழைக்கப்படும் இயேசுவையா என்று கேட்டார். கூட்டம் பரப்பாசை தேர்ந்தெடுத்தது. இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இரண்டாவது வருகையில் ஒவ்வொரு முழங்காலும் வணங்கி ஒவ்வொரு நாவும் இயேசு ஆண்டவர் என்று ஒப்புக்கொள்வார்கள். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆளுநரும், ஒவ்வொரு அரசனும், ஒவ்வொரு செல்வாக்கு உள்ளவரும், சிறையில் இருக்கும் ஒவ்வொருவரும் கூட அந்த நாளில் இயேசுவுக்கு முன் முழங்கால் மடங்குவார்கள். சுவிசேஷங்களில் இயேசு நாட்டின் சட்டப்படி தீர்ப்பளிக்கப்பட்டார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், அக்கால அரசாங்கம் அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மரண தண்டனைக்கு தகுதியானவர் என்று தீர்ப்பளித்தனர்.
1: ஆனால் இரண்டாவது வருகையில் இயேசு நீதிமானும் பரிசுத்தமான நீதிபதியாக வருவார். அவர் அனைத்து தீமைக்கும் பாவத்திற்கும் தீர்ப்பு வழங்க வருவார். இரண்டாம் கொரிந்தியர் 5:10 வசனத்தில், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒருவர் ஒருவர் தம் உடலில் செய்த நன்மையோ தீமையோ அதற்கேற்ப தக்க பலனை பெறுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சுவிசேஷங்களில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் ரோம படைவீரர்கள் அவரை இகழ்ந்தனர் என்று நாம் அறிகிறோம். அவர்கள் அவரை உடை கழற்றி ஒரு சிவப்பு ஆடையை அவருக்கு போர்த்தினார்கள். அவர்கள் முட்கள் முக்குத்தியை சுழற்றி அதை அவருடைய தலையில் வைத்தார்கள். அவருடைய வலது கையில் ஒரு கம்பு வைத்தார்கள். பின்னர் அவர் முன் முழங்கியிருந்து, யூதர்களின் ராஜாவே வாழ்க என்று அவரை இகழ்ந்தனர். இப்போது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரும் இகழ முடியாது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தின்படி யோவான் இயேசுவை ஒரு நீண்ட ஆடையுடன், அவரது மார்பில் பொன்னாலான பட்டையுடன் அணிந்திருப்பதை பார்த்தார். அவருடைய தலையும் முடியும் வெள்ளை கம்பளம் போல் பனி போல் வெள்ளையாக இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பொறிகள் போலிருந்தன. அவருடைய கால்கள் உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெண்கலம் போல் பிரகாசமாக இருந்தன. அவருடைய குரல் பெரும் கடல் அலைகளின் இடிமுழக்கம் போல ஒலித்தது. அவருடைய வலது கையில் 7 நட்சத்திரங்களை வைத்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து கூர்மையான இரு முனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் அதன் முழு பிரகாசத்திலும் சூரியனைப் போல இருந்தது. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 7-8 வசனங்கள் கூறுகின்றன, இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், எல்லா கண்களும் அவரை காணும், அவரை ஊன்றியவர்களும் கூட, பூமியின் அனைத்து கோத்திரங்களும் அவருக்காக புலம்புவார்கள். ஆம் ஆகட்டும், நான் ஆல்பாவும் ஓமேகாவும் ஆரம்பமும் முடிவும் இருப்பவரும் இருந்தவரும் வரவிருப்பவரும் சர்வ வல்லவரும் என்று கர்த்தர் கூறுகிறார். சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனின் மகனாக இருக்கிறார். அவர் தேவனின் மதிப்புமிக்க ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் தன்னை பரிபூரண பலியாக அர்ப்பணித்தார். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் விசுவாசமான சாட்சி, இறந்தவர்களில் முதற் பிறந்தவர், பூமியின் அரசர்களுக்கு மேலானவர், அவர்தான் பாதாளத்தின் மற்றும் மரணத்தின் சாவிகள் தம் கைகளில் வைத்திருப்பவர். வெளிப்படுத்தல் புத்தகம் உலகத்தின் முடிவை நோக்கி நடைபெறும் நிகழ்வுகளின் தொடரை முன்வைக்கிறது. இறுதி நாட்கள் வருவதற்கு முன் என்னென்ன நிகழும் என்பதைப் பற்றிய தொடர்ச்சியான தரிசனங்களை அனுபவித்த பிறகு யோவான் இந்த விவரங்களை எழுதினார்.

0: முதலாம் அதிகாரத்துடன் தொடங்கலாம். யோவான் பத்மோஸ் தீவில் இருந்தபோது ஒரு குரலை கேட்டார். அவர் திரும்பி பார்த்தபோது மிகவும் பயமுறுத்தும் ஒரு உருவத்தை பார்த்தார். அதனால் அவர் விழுந்துவிட்டார். அந்த உருவத்திற்கு தீ போல கண்கள், பளிச்சிடும் வெண்கள் போன்ற கால்கள், வாயிலிருந்து கூரிய வாள் ஒன்று நீட்டியிருந்தது. இது உயிர்த்தெழுந்த இயேசுவே. இயேசு வழக்கமான வர்ணனைகளிலிருந்து ஏன் இவ்வளவு வேறுபட்ட தோற்றத்தில் தோன்றினார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இவை நேரடி உடல் அம்சங்களா அல்லது சின்னங்களாக உள்ள பிரதிநிதிகளா? இந்த தரிசனங்கள் தொடரும் போது இது தெளிவாகிறது. முதலாம் அதிகாரத்தில் இயேசு இப்போது துருக்கியில் உள்ள 7 திருச்சபைகளுக்கு செய்திகளை வழங்கினார். பின்னர் இறுதி நாட்கள் சம்பந்தமான தரிசனங்களை வெளிப்படுத்தினார். 4 அதிகாரத்தில் யோவான் ஒரு பரலோக தரிசனத்தில் நுழைகிறார். அவர் ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரை யோவான் சர்தியஸ் மற்றும் ஜாஸ்பர் கற்கள் போல ஒப்பிடுகிறார். அந்த சிங்காசனத்தை ஒரு பச்சை மரகதம் போன்ற வானவில் சூழ்ந்துள்ளது. அருகில் 7 பொன் விளக்கு தூண்கள் நிற்கின்றன. அந்த காட்சி இன்னும் விசித்திரமாகிறது. 4 தேவதூதர்கள் அந்த சிங்காசனத்தை சுற்றி நிற்கின்றனர். அவர்கள் முழுவதும் கண்களால் மூடப்பட்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் உள்ளன. மேலும் அவர்கள் சிங்கம், கன்று, மனிதன் மற்றும் கழுகு போன்ற தோற்றம் கொண்டுள்ளனர். இந்த உயிரினங்கள் ஒருபோதும் ஓய்வெடுக்கவில்லை. அவர்கள் இடையராது தேவனை புகழ்ந்து, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், கர்த்தராகிய சர்வ வல்ல தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று பாடுகின்றனர். அவர்கள் தனியாக இல்லை. 24 மனித மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை தேவனுக்கு முன் வீசுகின்றனர். 100,000 1,000,000 தேவதூதர்கள் இந்த புகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் முறையாக அமைந்திருக்கிறது போல தெரிகிறது. ஆனால் யோவான் வேறு ஒன்றை கவனிக்கிறார். தேவன் தன் வலது கையில் 7 மெழுகு முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு சுருளை பிடித்திருக்கிறார். தேவன் இந்த சுருளை திறக்க யார் தகுதியானவர் என்று கேட்கிறார். யாரும் பதில் சொல்லவில்லை. இந்த சுருள் முக்கியமானது, ஏனெனில் அதில் பூமியில் நிகழும் முதல் 7 தெய்வீக தீர்ப்புகள் உள்ளன. இந்த சுருள் என்ன? அதை திறக்க யாராவது தகுதியானவராக இருக்க வேண்டியதன் காரணம் என்ன? யோவானின் காலத்தில் மூடப்பட்ட சுருள்கள் சொத்து பரிமாற்றங்களில் பயன்படுத்தப்பட்டன. யாராவது நிலத்தை வாங்கும்போது உரிமை ஆவணம் மெழுகு முத்திரையுடன் மூடப்பட்டு உரிமையாளர் அதை பிறகு கோருவதற்காக வைத்திருப்பார்கள். பல அறிஞர்கள் இந்த சுருள் பூமியின் உரிமை ஆவணத்தை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். இதுவரை பைபிள் சாத்தானை உலகின் ஆளும் அதிகாரியாகவும் இந்த யுகத்தின் கடவுளாகவும் விவரிக்கிறது. யாரும் அந்த சுருளை திறக்க முடியாது போல தெரிந்தபோது யோவான் மிகவும் அழுகிறார் என்பது இதற்கான காரணமாக இருக்கலாம். யாரும் அதை திறக்கவில்லை என்றால் சாத்தான் என்றென்றும் ஆளுவார் என்று அவர் பயப்படுகிறார் போல தெரிகிறது. யூதா குலத்தின் சிங்கம் அதை திறக்க முடியும் என்று தெரிந்தபோது யோவானின் கண்ணீர் நின்றது. யோவான் மேலே பார்த்தார், ஒரு வல்லமை வாய்ந்த சிங்கத்தை எதிர்பார்த்து. ஆனால் அதற்கு பதிலாக 7 கொம்புகளும் 7 கண்களும் கொண்ட கொல்லப்பட்டதாக தோன்றும் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களுக்காக பலியாகப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. முதல் அதிகாரத்தில் இயேசு கண்களில் தீயும் வாயிலிருந்து வாளும் கொண்டு தோன்றுகிறார். ஆனால் 5 அதிகாரத்தில் ஏன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தோன்றுகிறார்? ஏன் பல பரலோக உயிரினங்கள் பல கண்களுடன் இருக்கின்றன? இதற்கான பதில் என்னவென்றால், வெளிப்படுத்தல் புத்தகம் குறியீட்டு உருவகங்களை பயன்படுத்துகிறது. ஏனெனில் கடவுள் யோவானுக்கு மனித கண்களுக்கு காண்பிக்கப்படாத ஆன்மீக உலகத்தை காட்டுகிறார். ஆன்மீக உலகத்தை முழுமையாக காண்பது சாதாரண மொழியில் விவரிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதனால் கடவுள் உருவகங்களை வழங்குகிறார். இயேசுவை ஒரு உருவத்தில் மட்டும் பிடிக்க முடியாது. 2 வடிவங்களும் அவர் யார் என்பதை காட்டுகின்றன. உலகின் ஆண்டவரும் உலகின் இரட்சகரும். பல கண்கள் முழுமையான விழிப்புணர்வை குறிக்கின்றன. அதாவது கடவுளின் கவனத்திற்கு எதுவும் தப்புவதில்லை. பல கண்கள் கொண்ட உயிரினங்கள் என்பது கடவுளுக்கு சேவை செய்யும் மற்றும் அனைத்தையும் கவனிக்கும் உயிரினங்களை குறிக்கிறது. காலவரிசை முன்னேறும் போது ஒவ்வொரு குறியீட்டையும் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் முக்கியமானவற்றை விளக்க முடியும். இயேசு முதல் முத்திரையை திறக்கிறார். அப்பொழுது ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு மனிதன் விடுவிக்கப்படுகிறார். அவன் வெற்றி பெறச் செல்கிறான். இந்த சவாரி உலகின் ஆட்சியாளராக எழும் ஒருவரை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். 2 முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு சிவப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவன் பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரத்தையும் வன்முறையான மோதலை ஏற்படுத்தும் அதிகாரத்தையும் பெறுகிறான். மூன்றாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு கருப்பு குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவர் தராசுகளை ஏந்தியிருக்கிறார். இது பஞ்சம் மற்றும் பொருளாதார சிரமங்களை குறிக்கிறது. நான்காவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது ஒரு வெளிர் நிற குதிரையில் ஒரு சவாரி தோன்றுகிறார். அவரது பெயர் மரணம் மற்றும் ஹேட்ஸ் அவரை பின்தொடர்கிறது. அவன் பூமியின் மக்கள் தொகையில் நான்கில் ஒருவரை வாள், பசி, மரணம் மற்றும் காட்டு மிருகங்கள் மூலம் கொல்லும் அதிகாரத்தை பெறுகிறான். இந்த நான்கு குதிரையோட்டிகள் பெரும்பாலும் அதிகரிக்கும் தீர்ப்புகளாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வெற்றி, பிறகு போர், அதன் பிறகு பஞ்சம், பின்னர் பெரும் மரணம். ஐந்தாவது முத்திரை திறக்கப்படுகிறது. அப்போது யோவான் இயேசுவில் நம்பிக்கையுடன் இந்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களின் ஆத்மாக்களை காண்கிறார். அவர்கள் நீதியை கோருகிறார்கள் மற்றும் தேவனுடைய நீதியை குறிக்கும் வெள்ளை ஆடைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஆறாவது முத்திரை முந்தையவற்றை விட அதிகமான பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியை அதிர வைக்கிறது. சூரியன் கருப்பாக மாறுகிறது. சந்திரன் இரத்தம் போன்ற சிவப்பாக மாறுகிறது. நட்சத்திரங்கள் வானிலிருந்து விழுகின்றன. இந்த கிரகம் அழிவடைகிறது. இதனை சிலர் பிரபஞ்ச பேரழிவாக விளக்குகிறார்கள். மற்றவர்கள் இதை ஆணுபோர் விளைவுகளுடன் ஒப்பிடுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு உலகளாவியதும் கடுமையானதுமாகும். ஏழாவது முத்திரை மற்றவற்றை விட வேறுபட்டது. ஆனால் அது எட்டாவது அதிகாரம் வரை திறக்கப்படவில்லை. அதற்கு முன் ஏழாவது அதிகாரம் மற்றொரு முக்கியமான தரிசனத்தை வழங்குகிறது. யோவான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் இருந்து 144,000 பேரை காண்கிறார். தேவன் அவர்களை குறிவைத்து பாதுகாக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்ட காரணம் தெளிவாக இல்லை. ஏழாவது மூத்திரை இறுதியாக திறக்கப்படுகிறது. உடனடி நடவடிக்கைக்கு பதிலாக சுமார் அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி நிலவுகிறது. அடுத்த தீர்ப்பு அலை தொடங்கும் முன் பரலோகம் முழுவதும் ஒரு இடைவேளை எடுத்தது போல உள்ளது. இந்த முத்திரையில் ஏழு புதிய தீர்ப்புகள் உள்ளன. அவை ஏழு கம்பை தீர்ப்புகள் ஆகும். ஏழு தூதர்களுக்கு ஏழு கம்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் கம்பை ஊதப்படுகிறது. பனிக்கட்டி மற்றும் தீ இரத்தத்துடன் கலந்துவிட்டு பூமியில் விழுகின்றன. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிந்து போகின்றன. இரண்டாவது கம்பை ஊதப்படுகிறது. எரியும் மலை போன்ற ஒன்று கடலில் எரியப்படுகிறது. இதனால் மூன்றில் ஒரு பகுதி கடல்கள் மாசுபடுகின்றன. மூன்றாவது கம்பை ஊதப்படுகிறது. ஒரு பெரிய நட்சத்திரம் பரலோகத்திலிருந்து விழுகிறது. மூன்றில் ஒரு பகுதி குடிநீரை மாசுபடுத்துகிறது. நான்காவது கம்பை ஊதப்படுகிறது. மூன்றில் ஒரு பகுதி சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இருண்டு போகின்றன. பல வாசகர்களுக்கு இந்த முதல் நான்கு கம்பை தீர்ப்புகள் உலகளாவிய அணு பேரழிவை விவரிப்பது போல தோன்றுகிறது. யோவான் தீ, விழும் பொருட்கள், இருண்ட வானம், விஷமடைந்த நீர், எரிந்த செடிகள் ஆகியவற்றை விவரிக்க தன்னிடம் உள்ள மொழியை பயன்படுத்துகிறார். பின்னர் ஐந்தாவது கம்பை வருகிறது. இது அந்த நூலில் உள்ள மிகவும் விசித்திரமான தீர்ப்புகளில் ஒன்றாகும். ஒரு தூதர் பரலோகத்திலிருந்து விழுகிறார் மற்றும் பேய்கள் அடைக்கப்பட்டிருக்கும் ஆழமற்ற குழியின் சாவியை பெறுகிறார். அந்த குழி திறக்கப்படும் போது பயங்கரமான பேய் உருவங்கள் வெளியில் வருகின்றன. யோவான் அவற்றை எறும்பு போன்ற உருவங்களாகவும், குதிரை உடல்களும், தங்க கிரீடங்களும், மனித முகங்களும், பெண்களின் முடியும், சிங்கத்தின் பற்களும், இரும்பு மார்புக வசங்களும், பெரும் சத்தமுள்ள இறக்கைகளும், சுள்ளிவால் கொண்டவைகளாகவும் விவரிக்கிறார். அவை ஒரு காலப்பகுதிக்காக மக்களை வேதனைப்படுத்துகின்றன. அந்த வேதனை மிகவும் கடுமையானதால் மக்கள் இறக்க விரும்புகிறார்கள். ஆனால் முடியவில்லை. ஆறாவது கம்பை ஒலிக்கிறது. யூப்ரேதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த நான்கு விழுந்த தூதர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 200 மில்லியன் பேருடைய ஒரு பெரிய படையை எழுப்புகிறார்கள். யோவான் அவற்றை பயங்கரமாக விவரிக்கிறார். சிங்கத்தின் தலைகளும், வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பாயும் குதிரைகள். இது நவீன போர்க்கருவிகளுக்கான ஒரு குறியீட்டு விளக்கம் என்று சிலர் நம்புகிறார்கள். முதல் நூற்றாண்டு மொழியில் யோவான் விவரிக்க முடியாத அளவுக்கு அது மேல். ஏழாவது கம்பை இன்னும் ஒலிக்கவில்லை. 10 அதிகாரத்தில் யோவானுக்கு ஒரு சிறிய சுருளை உண்ணச் சொல்லப்படுகிறது. அது அவருக்கு தீர்க்க தரிசனம் தொடர அறிவை அளிக்கிறது. 11 அதிகாரத்தில் இரு தேவ சாட்சிகள் எருசலேமில் தோன்றுகிறார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், அதிசயங்கள் செய்கிறார்கள், 3 ஆண்டுக்கும் அரை ஆண்டுக்கும் சாட்சி அளிக்கிறார்கள். பின்னர் சாத்தான் அவர்களை கொல்லுகிறான். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் இதை நேரடியாக காண முடியும் என்று பலர் சந்தேகித்தனர். இன்று தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன்கள் மற்றும் உலகளாவிய ஊடகங்கள் மூலம் அனைவரும் அவர்களின் மரணத்தை பார்க்க முடியும் என்பது முழுமையாக சாத்தியமாகியுள்ளது. 3 நாள் அறை கழித்து கடவுள் அந்த இரு சாட்சிகளை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை பரலோகத்திற்கு அழைக்கிறார். அதே நேரத்தில் எருசலேமில் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இறுதியாக ஏழாவது கம்பை ஒலிக்கிறது. அதனுடன் பரலோகத்தில் ஆராதனை வெடிக்கிறது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து வெளிப்படுத்தல் புத்தகம் வேகமாக முன்னேறுகிறது. 12-13 அதிகாரங்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் அவை தீர்ப்புகளுக்கிடையே உள்ள ஆழமான ஆன்மீக போராட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை காண்கிறார். சூரியனை உடையாக அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் சந்திரன், அவளது தலையில் 12 நட்சத்திரங்களைக் கொண்ட ஒரு கிரீடம். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 கிரீடங்களும் கொண்ட ஒரு பெரிய பாம்பு தோன்றுகிறது. அது அவளது குழந்தையை பிறக்கும் போதே விழுங்க காத்திருக்கிறது. குழந்தை பிறக்கிறது மற்றும் தேவனிடம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த பாம்பு சாத்தானாகும். ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்து. அவர் இரும்பு கோலால் ஜாதிகளை ஆளப்போகிறார். அந்த பெண் இஸ்ரவேலை குறிக்கிறார். சூரியன், சந்திரன் மற்றும் 12 நட்சத்திரங்கள் என்ற உருவகங்கள் ஆதியாகமத்தில் யோசேப்பின் கனவை நினைவூட்டுகின்றன. அங்கு இதே உருவகங்கள் அவனது குடும்பத்தையும் இஸ்ரவேலின் மூதாதையர்களையும் குறித்தன. மிகேல் என்ற பிரதான தூதர் அந்த பாம்பை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளுகிறார். பின்னர் அந்த பாம்பு தனது கோபத்தை அந்த பெண்ணின் மீது திருப்புகிறது. ஆனால் தேவன் அவளை பாதுகாக்கிறார். சாத்தான் தனது திட்டங்களை பூமியில் நிறைவேற்ற இருவரை எழுப்புகிறான். 13 அதிகாரத்தில் கடலில் இருந்து ஒரு மிருகம் எழுகிறது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் 10 கிரீடங்களும் உள்ளன. இது உலகளாவிய ஆட்சி செய்யும் ஒருவரை, சாத்தானால் அதிகாரம் பெற்ற ஒரு பேரரசை குறிக்கிறது. அது இறந்து மீண்டும் உயிர்த்தெழும் போல் தோன்றினாலும் அது கிறிஸ்துவல்ல. இது கிறிஸ்துவின் போலியான நகல். அதற்கு எதிர்கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த உருவம் முதல் முத்திரையில் உள்ள வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருடன் தொடர்புடையது. இது காலவரிசையில் ஆரம்பத்திலே எழுந்து உலக அதிகாரத்தை பெறுகிறது. மற்றொரு மிருகம் பூமியிலிருந்து எழுகிறது. 2வது மிருகம் ஆட்டுக்குட்டியைப் போல தோற்றமுடையதாக இருந்தாலும் பாம்பைப் போல பேசுகிறது. இது அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து உலகத்தை முதல் மிருகத்தை வழிபட வழிநடத்துகிறது. இது பொய்யான தீர்க்கதரிசி. மிருகமும் பொய் தீர்க்கதரிசியும் சேர்ந்து உலகை கட்டுப்படுத்தி சமுதாயத்தில் பங்கேற்க மக்களுக்கு அவர்களின் வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரையை பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். 14வது அதிகாரம் முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட 144,000 பேரை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது. இப்போது அவர்கள் எதிர்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் இயேசுவை முதலில் பின்பற்றும் யூதர்கள் என்பதை நாம் அறிகிறோம். அவர்கள் ஆயுதமில்லாதவர்கள். கிறிஸ்துவை அவர் எங்கு சென்றாலும் பின்பற்றுகிறார்கள். அவர்களில் ஏதும் பொய் காணப்படவில்லை. இந்த காலத்தில் அவர்கள் தேவனின் ஊழியர்களாக பணியாற்றி சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்ப உதவுகிறார்கள் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்களை தாண்டி ஒரு தூதர் வானத்தில் பறந்து ஒவ்வொரு ஜாதியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். எவருக்கும் எச்சரிக்கை இல்லாமல் இருக்காது. மற்றொரு தூதர் பாபிலோனின் வீழ்ச்சியை அறிவிக்கிறார். 3வது தூதர் மிருகத்தை வழிபடுவோருக்கு தீர்ப்பு வருவதை அறிவிக்கிறார். இந்த நேரத்தில் 7 தூதர்கள் தேவனின் இறுதி கோபம் நிரம்பிய 7 பாத்திரங்களை பெறுகிறார்கள். இவை முடிவுக்கு முன் வரும் இறுதி தீர்ப்புகள். முதல் பாத்திரம் ஊற்றப்பட மிருகத்தின் முத்திரை பெற்றவர்களுக்கு வேதனைக்குரிய புண்கள் ஏற்படுகின்றன. 2வது பாத்திரம் கடலை இரத்தமாக மாற்றுகிறது. 3வது பாத்திரம் நதிகளையும் ஊற்றுகளையும் இரத்தமாக மாற்றுகிறது. 4வது பாத்திரம் சூரியன் கடும் வெப்பத்தால் மக்களை எரிக்கச் செய்கிறது. 5வது பாத்திரம் மிருகத்தின் ராஜ்யத்தில் இருளும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. 6வது பாத்திரம் ஊற்றப்பட யூப்ரேட்ஸ் நதி உலர்ந்து கிழக்கின் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்படுகிறது. இது இறுதி போர் நடைபெறுவதற்கான மேடையை அமைக்கிறது. 7வது பாத்திரம் ஊற்றப்பட பூமி வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் தாக்கப்படுகிறது. பெரிய ஆலங்கட்டி மழை விழுகிறது. மலைகள் மறைந்து போகின்றன. தீவுகள் காணாமல் போகின்றன. உலகம் அறிந்த நிலை முற்றிலும் சிதறுகிறது. இவையெல்லாம் நடந்த பிறகும் உயிர் வாழ்ந்தவர்கள் மனந்திரும்பாமல் கடவுளை திட்டுகிறார்கள். 17 அதிகாரத்தில் யோவான் ஒரு தீய பெண்ணை சிவப்பு வண்ண மிருகத்தின் மீது சவாரி செய்யும் நிலையில் காண்கிறார். அவள் பாபிலோன் மகாநகரம் என்று அழைக்கப்படுகிறாள். அவள் ஜாதிகளை கெடுக்கும் மற்றும் பரிசுத்தரை துன்புறுத்துகிறாள். 18 அதிகாரத்தில் அந்த தீய அமைப்பு இறுதியாக தீர்ப்பை எதிர்கொள்கிறது. பாபிலோன் முற்றிலும் வீழ்கிறது. பின்னர் இந்த புத்தகத்தின் உச்சக்கட்டம் வருகிறது. 19 அதிகாரத்தில் இயேசு திரும்பி வருகிறார். முதல் அதிகாரத்தில் வந்த பயங்கரமான உருவம் மீண்டும் தோன்றுகிறது. இப்போது அவர் வானத்தின் படைகளுடன் வருகிறார். இந்த படைகளில் கடவுளின் மக்கள் அடங்கியுள்ளனர். ஆறாவது பாத்திரத்துடன் தொடர்புடைய போர் உச்சக்கட்டத்தை அடைகிறது. சாத்தான், அந்த மிருகம் மற்றும் பூமியின் அரசர்கள் தங்கள் படைகளை கிறிஸ்துவை எதிர்த்து திரட்டுகிறார்கள். அவர்கள் அவருக்கு எதிராக நிலைக்க முடியாது. இயேசு பேசுகிறார், எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், மிருகமும் பொய்யறிவிப்பவர்களும் நெருப்புக் குளத்தில் எரியப்படுகிறார்கள். சாத்தான் கட்டுப்படுத்தப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு ஆழ்கடலில் வீசப்படுகிறார். பின்னர் கிறிஸ்து எருசலேமிலிருந்து 1000 ஆண்டுகள் பூமியில் ஆட்சி செய்கிறார். அந்த 1000 ஆண்டுகள் முடிவில் சாத்தான் சிறிது நேரம் விடுவிக்கப்படுகிறார் மற்றும் மீண்டும் ஜாதிகளை ஏமாற்றி கடவுளுக்கு எதிராக மற்றொரு கிளர்ச்சியை திரட்டுகிறார். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அவர்களை அழிக்கிறது. பின்னர் சாத்தான் என்றும் என்றும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார். அதற்கு பிறகு பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு வருகிறது. இயேசு கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்காத அனைவரும் கடவுளின் முன் நின்று தங்கள் செயல்களின்படி தீர்ப்பு பெறுகிறார்கள். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் இல்லாத எவரும் நெருப்பு குளத்தில் எரியப்படுகிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களின் முடிவல்ல. 21 மற்றும் 22 அதிகாரங்களில் யோவான் முற்றிலும் புதிய உலகத்தை காண்கிறார். பழைய வானமும் பழைய பூமியும் மறைந்துவிட்டன. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றுகின்றன. புதிய எருசலேம் வானத்திலிருந்து புதிய பூமிக்கு இறங்குகிறது. அந்த நகரம் பறந்ததும் மகிமையுடனும் விலை மதிப்புள்ள இரத்தினங்களால் கட்டப்பட்டதுமாகும். ஆனால் அதன் அழகுதான் சிறந்த பகுதி அல்ல. சிறந்த பகுதி என்னவென்றால், கடவுள் தாமாகவே அங்கே இருக்கிறார். இந்த நூலின் தொடக்கத்தில் இருந்த ஆசனரை தரிசனம் இப்பொழுது பூமியில் வந்துவிட்டது. உடல் மற்றும் ஆன்மீக உலகங்கள் இனி பிரிந்திருக்கவில்லை.
1: அவர்கள் இன்றென்றாய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். கடவுள் தமது ஜனங்களுடன் வாசம் செய்கிறார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைக்கிறார். இனி மரணம், துயரம் அல்லது வலி எதுவும் இல்லை. பழைய உலகில் கடவுளை நேசித்த அனைவரும் புதிய உலகில் அவரை என்றென்றும் அனுபவிப்பார்கள். யோவான் பட்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட போது அவர் அதிசயமான ஒன்றை கண்டார். யோவான் சொன்னார், நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை கண்டேன். அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் நின்று கொண்டிருந்தார்கள். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் உட்பட இறந்தவர்கள் அவர்கள் செய்த செயல்களின்படி அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். கடல் தன்னிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டது. மரணமும் கல்லறையும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை விட்டுவிட்டன. அனைவரும் தங்கள் செயல்களின்படி தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். இப்போது வரலாறு முழுவதும், குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வரலாற்றை பார்க்கும்போது, கடவுளால் பயன்படுத்தப்பட்ட சில குறிப்பிடத்தக்க நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதேபோல் பிசாசால் பயன்படுத்தப்பட்ட சிலரும் இருந்திருக்கிறார்கள். பனர்த்தி அவங்கள் ஆன்வர்க்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. தாவீது ராஜா முதல் கோலியாத் வரை அவர்களுக்குள் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. திருமறை பரிசுத்தர் பவுல், மோசே, கிதியோன், பேதுரு ஆகியோருக்கும், யூதாஸ், சிம்சோன், இராஜா ஹெரோத் மற்றும் யெசபெல் ஆகியோருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அனைவரும் நாமும் தீர்ப்பு தினத்தில் கடவுளின் முன் நின்று எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த உண்மை. நீங்கள் பாருங்கள், தீர்ப்பு தினம் என்ற சொல் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் தொடர்ந்து பயன்படுத்தும் ஒரு சொல். ஆனால் வேதாகம ரீதியாக இதன் அர்த்தம் என்ன என்பதை உண்மையில் எத்தனை பேர் புரிந்து கொள்கிறார்கள்? தீர்ப்பு தினம் குறித்து ஒரு பெரிய தவறான புரிதல் உள்ளது. மக்கள் இதை பார்க்கும் விதம் இதுதான். நம் அனைவரும் வாழ்கிறோம். சிலர் மற்றவர்களை விட மோசமாக இருக்கிறார்கள். பிறகு ஒரு நாள் நாம் அனைவரும் இறந்து விடுவோம். அந்த நேரத்தில் நம் கடவுளின் முன் நின்று நாம் செய்த அனைத்திற்கும் தீர்ப்பு பெறுவோம் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதுவே தீர்ப்பு தினம் குறித்த பொதுவான கருத்து. ஆனால் அது எவ்வளவு துல்லியமானது? இந்த எளிமைப்படுத்தப்பட்ட பார்வையில சில உண்மை இருக்கிறது. அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நாம் வேதங்களை ஆழமாக ஆய்வு செய்து தீர்ப்பு தினத்தை ஆழமாக புரிந்து கொண்டால் சில முக்கியமான கருத்துக்களை ஆராய வேண்டியிருக்கிறது. இந்த உண்மைகள் மிகவும் முக்கியமானவை. மேலும் இந்த உண்மைகளை தவறாக புரிந்து கொள்வது வழிதவறலுக்கும் தவறான போதனைகளுக்கும் வழிவகுக்கும். தீர்ப்பு தினத்தை பற்றிய தவறான புரிதல் சிலரை மனித முயற்சியில் அடிப்படையிலான இரட்சிப்பை நம்ப செய்திருக்கிறது. நீங்கள் பார்க்க போகும்போது அது தவறானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரட்சிப்பு மனித முயற்சியால் கிடைக்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் மனித முயற்சி எங்கே கொண்டு செல்கிறது என்பதை நாம் வேதத்தில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். நாம் அனைவரும் நிற்கவும் தீர்ப்பு பெறவும் செய்யப் போகிறோம். ஆம், ஆனால் பெரும்பாலானவர்கள் தவறாக புரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய இறுதி தீர்ப்புகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதே. இந்த முக்கியமான போதனையை புரிந்து கொள்ளும் விசை என்னவென்றால், இரண்டு தனித்தனி தீர்ப்பு நிகழ்வுகள் உள்ளன என்பதே. இந்த நிகழ்வுகளுக்கிடையிலான மிகப்பெரிய வேறுபாடு அவற்றில் கலந்து கொள்பவர்கள்தான். இந்த கருத்தை நமக்கு விளக்கமாக காண்பிப்பதை ஆச்சரியமாக பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்க முடிகிறது. பொதுவாக இன்னும் நடக்காத எதிர்கால நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது பழைய ஏற்பாட்டை அதிகமாக நாம் பார்க்க மாட்டோம். ஆனால் சில புத்தகங்கள் முடிவு கால நிகழ்வுகளை வெளிச்சம் வீசுகின்றன. தானியேல் புத்தகம் அந்த காலத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்தைப் போலவே இது அறியப்படுகிறது. ஏனெனில் இந்த புத்தகத்தில் முடிவு கால நிகழ்வுகள் குறித்த பல தீர்க்க தரிசனங்களை நாம் காண்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முடிவு காலங்களை பற்றி தானியேல் 12:1-2 கூறுகிறது. அந்த காலத்தில் உங்கள் ஜனங்களுக்காக பொறுப்பாக இருக்கும் மகா பிரபுவான மிகேல் எழுந்து வருவார். அப்போது ஒரு பெரிய சிரமம் இருக்கும். அது ஒரு ஜாதி உருவான நாளிலிருந்து அந்த காலம் வரை ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த காலத்துல உங்கள் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள். புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் மற்றும் பூமியின் மண்ணில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களில் பலரும் எழுந்து வருவார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் நிந்தைக்கும் எழுப்பப்படுவார்கள். இங்கே வேதாகமம் தெளிவாகவே முடிவு காலத்தில் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய அவமானத்திற்கும் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்கிறது என்பதை கவனியுங்கள். இரண்டு குழுக்கள் இருப்பது மிகவும் தெளிவாக உள்ளது. இப்பொழுது அந்த இரண்டு குழுக்கள் யார் என்று பார்க்கலாம். பதில் மிகவும் எளிமையானது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வை கடந்து செல்லுவார்கள், மற்றும் ரட்சிக்கப்படாதவர்கள் பெரிய வெள்ளை நியாயத்தீர்ப்பு இருக்கை எனப்படும் நிகழ்வுக்கு செல்லுவார்கள். இவை இரண்டும் நியாய தீர்ப்புகள். மேலும் நாம் செய்த செயல்கள் இரண்டிலும் கணக்கில் எடுக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டும் தனித்தனி நிகழ்வுகள், ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. ஒரு நபர் இரு நிகழ்வுகளிலும் இருப்பது சாத்தியமில்லை. ஒவ்வொரு நபருக்கும் அவர்கள் இறக்கும் தருணம் வரை எந்த நியாய தீர்ப்பில் பங்கேற்பது என்பதை தேர்வு செய்யும் வாய்ப்பு உள்ளது. முதலில் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலானோர் எங்கு முடிவடைவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். பெரிய வெள்ளை நியாய தீர்ப்பு இருக்கை. நினைவில் வையுங்கள், இந்த நியாய தீர்ப்புகளில் காலத்தின் தொடக்கத்திலிருந்து எல்லாம் முடியும் வரை வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் அடங்குவர். நாம் உண்மையில் எப்போதும் வாழ்ந்த ஒவ்வொரு நபரும் தொடர்புடைய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 20:11-15 பெரிய வெள்ளை நியாய தீர்ப்பு இருக்கை பற்றி பைபிள் சொல்கிறது. பின்னர் நான் ஒரு பெரிய வெள்ளை இருக்கையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவரது முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடிப்போனது. அவற்றிற்கு எங்கும் இடம் காணப்படவில்லை. நான் இறந்தவர்களை, பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த இருக்கையின் முன் நின்று கொண்டிருப்பதையும் புத்தகங்கள் திறக்கப்பட்டதையும் பார்த்தேன். பிறகு இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அது உயிரின் புத்தகம். இறந்தவர்கள் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். கடலும் அதிலிருந்த இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் ஹேடீஸும் தங்களிடமிருந்த இறந்தவர்களை வெளியிட்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். பிறகு மரணமும் ஹேடீஸும் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டன. இது இரண்டாவது மரணம், அதாவது நெருப்புக்குளம். யாருடைய பெயரும் உயிரின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் நெருப்புக்குளத்தில் எரியப்பட்டார். பைபிளின் மொழி இறந்தவர்கள் மீண்டும் எழுப்பப்பட்டு நியாயம் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்போது வேதாகமம் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவர்களின் கடவுள் என்று நமக்கு சொல்கிறது. அதேபோல் யோவான் 10:28 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை. யாரும் அவர்களை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. பைபிளில் முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆம், விசுவாசிகள் உடல் மரணம் அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை என்பதை பைபிள் தெளிவாக கூறுகிறது. இது முரண்பாடாக தோன்றலாம் என்று எனக்கு தெரியும். மேலும் எனக்கு அதிக நேரம் இருந்தால் நாம் இன்னும் ஆழமாக ஆராயலாம். ஆனால் இது செயல்படும் விதம் என்னவென்றால், ஒருவர் உடல் அல்ல ஆன்மா என்பதால், ஒருவர் தங்கள் உடலை விட்டு பிரியும் போது அந்த கணத்திலிருந்து அவர்கள் வேறு எங்கோ, அதாவது ஆன்மீக உலகில் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். இப்போது கிறிஸ்தவர்கள் உண்மையில் ஒருபோதும் இறக்கவில்லை. அவர்கள் தங்கள் உடலை விட்டு பிரிகிறார்கள் என்பதால் வெளிப்படுத்தல் 20 உள்ள இந்த வசனம் இறந்த ரட்சிக்கப்படாத மக்களை பற்றியே பேசுகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிகிறோம். இருப்பினும் இது நம்பிக்கையில்லாதவர்களை பற்றியது என்பதற்கான ஒரே ஆதாரம் மட்டுமல்ல. நடக்கும் தீர்ப்பின் இயல்பு ஜட்சமே. இந்த மகா வெள்ளையாசன தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மட்டுமே என்று காட்டும் மற்றொரு முக்கிய குறிகாட்டியாகும். நாம் குறுக்கு மேற்கோள்கள் மூலம் இன்னும் ஆழமான புரிதலை பெற முடியும். தானியேல் 7:9-10 இதில் கூறப்படுகிறது, நான் பார்த்தபோது ஆசனங்கள் அமைக்கப்பட்டன மற்றும் பண்டைய நாட்களின்வர் தனது இருக்கையில் அமர்ந்தார். அவரது உடை பனிப்போல் வெள்ளையாகவும் அவரது தலையின் முடி தூய கோழி போன்றதாகவும் இருந்தது. அவரது ஆசனம் தீப்பொறிகள் போலவும் அதன் சக்கரங்கள் எரியும் தீயாகவும் இருந்தன. ஒரு தீயின் ஓடை அவருக்கு முன்பாக இருந்து வெளியேறியது. 1000 பேர் அவருக்கு சேவை செய்தார்கள். 10,000 பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நீதிமன்றம் அமர்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நீதிமன்ற அறையின் தெளிவான காட்சியை கவனியுங்கள். இங்கு ஒருவர் தெளிவாக விசாரணையில் இருக்கிறார். நீதிபதியாக இருக்கிறவர் பரிபூரணமும் பரிசுத்தமும் ஆன இயேசு கிறிஸ்துவே. வெளிப்படுத்தல் 20 தானியேல் 7:2 புத்தகங்கள் திறக்கப்படுவதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்க பயன்படுத்தப்படும் பல புத்தகங்கள் உள்ளன. மேலும் ஜீவனின் புத்தகம் என்று அழைக்கப்படும் ஒரு புத்தகமும் உள்ளது. ஆனால் இந்த மக்களின் பெயர்கள் ஜீவனின் புத்தகத்தில் எழுதப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் மற்றும் கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்கவில்லை என்பதால் இந்த மக்களுக்கு பெரிய வெள்ளையாசன நீதி தீர்ப்பில் இடமில்லை. அவர்கள் மீது தீர்ப்பு வழங்கப்படும் புத்தகங்கள் விசாரணையில் உள்ள நபரின் பதிவு செய்யப்பட்ட தவறுகள் பற்றியவை. துரதிருஷ்டவசமாக இந்த நிலையில் அங்கு உள்ள மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்நாளில் செய்த செயல்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவார்கள். அவர்களின் கணக்கில் கிறிஸ்துவின் இரத்தம் பயன்படுத்தப்படவில்லை, எனவே அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லை. ஒரு நபர் தங்கள் பாவங்களுக்கு தண்டனை செலுத்த கிறிஸ்துவை ஏற்கவில்லை என்றால் ஒரு நாள் அவர்கள் இங்கு முடிவடைவார்கள். கடவுள் நீதிமானாக இருக்கிறார், அவர் பாவத்துடன் சமாளிக்க வேண்டும். ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்க விரும்பவில்லை என்றால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. கிறிஸ்துவில்லாமல் ஒரு நபர் முழுமையாக செலுத்த வேண்டிய பாவக் கடனை உடையவராக இருக்கிறார். மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்பது கடவுள் உலகத்தை மீண்டும் முழுமையான ஒற்றுமை மற்றும் சமாதானத்திற்கு கொண்டு வரும் கடைசி நிகழ்வுகளில் ஒன்றாகும். அவரிடம்தான் இது அவசியமானது. அதனால் அவர் அதை செய்கிறார். இந்த நாளில் தங்கள் சொந்த செயல்களில் நம்பிக்கை வைத்திருந்த அனைத்து மக்களையும் கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் தங்கள் சொந்த சாதனைகளில் நம்பிக்கை வைத்ததால் மற்றும் பரிபூரணமானவர் இயேசுவின் செயலில் அல்ல, இது அவர்களுக்கு எவ்வளவு துயரமாக இருக்கும். அவர்கள் ஒரு வெகுமதி விரும்பினார்கள், ஆனால் தங்கள் பாவம் அவர்களை அளவுக்கதிகமாக சுமந்து விட்டது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை. ஒரு பாவம் கூட நமக்கு எந்த ஒரு வெகுமதியையும் பெற முடியாமல் தடுக்கும். அதற்கு பதிலாக கடவுளிடம் கடனில் வீழ்த்துகிறது. நாம் பாவத்தால் கடமைப்பட்டுள்ள கடனை எந்த அளவிலான நற்காரியங்களாலும் ரத்து செய்ய முடியாது. அதை நமக்காக ரத்து செய்ய இயலும் ஒரேவர் கிறிஸ்துவே. ஒரு நபர் மிகப்பெரிய வெள்ளையாசன தீர்ப்பிற்கு வந்துவிட்டால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு மலன் அங்கே நின்று கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்களுண்ட தாங்களாகவே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமையில் ஒருவர் அனுபவிக்கும் அவமானத்தையும் உதவியற்ற தன்மையையும் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் போது பரிசுத்தமான கடவுள் நேரில் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பதை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் மற்றவரிடம் சொல்லாத உங்கள் மனதில் வந்த ஒவ்வொரு பாவமான எண்ணமும் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது எந்த காரணமும் உங்களுக்கு ஆதரவாக வர யாரும் இல்லாமல் வெளிப்படையாக வாசிக்கப்படுவதை கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு தவறான செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மீது சாட்சியாக அங்கே இருக்கிறது. பிறகு கடவுள் ஜீவனின் புத்தகத்தை நோக்குகிறார். கடவுள் அன்பே, அவர் கருணை, ஆனால் அவர் நீதிமானும் கூட. இந்த தருணத்தில் அவர் தனது கவனத்தை ஒரு புத்தகத்திற்கு திருப்புகிறார். அந்த புத்தகத்தில் ஒருவரின் பெயர் இருந்தால் அவர்களின் குற்றங்கள் மன்னிக்கப்படும். கடவுள் ஒருவேளை கடைசி முறையாக ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். இந்த நிலைமையை தவிர்க்க முடிஞ்சிருக்குமே, அந்த நபர் கிறிஸ்துவை மீட்புக்காக நம்பியிருந்தால் என்றுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். துரதிருஷ்டவசமாக ஜீவனின் புஸ்தகம் சத்தமாக மூடப்படுகிறது. குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நபர் நெருப்பின் ஏரிக்கு தள்ளப்படுகிறார். இந்த கடைசி தருணத்தில் ஒருவர் அனுபவிக்கும் வருத்தத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இதை கேட்கிறீர்கள், ஆனால் இன்னும் மீட்பை பெறவில்லை என்றால் கிறிஸ்துவை நம்பி மீட்புக்காக அவரை மட்டும் நம்புமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் மகா வெள்ளை ஆசன தீர்ப்பை தவிர்க்க ஒரே வழி கிறிஸ்துவை நம்புவதுதான். இப்போது நம்பிக்கையுள்ளவர்கள் எங்கு தீர்ப்பு பெறுவார்கள் என்பதை பற்றி பேசுவோம். கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனம். 2 கொரிந்தியர் 5:10 நாம் அனைவரும் கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தின் முன் தோன்ற வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவரும் தம் உடலில் செய்த நல்லதோ கெட்டதோ அதற்கேற்ற பலனை பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. உடனடி சூழ்நிலை கிறிஸ்தவர்களை பற்றியது. இங்கே ஒரு கிறிஸ்தவரின் செயல்களுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு நரகத்திற்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று பைபிள் கற்றுக் கொடுக்கவில்லை. கெட்ட செயல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவை கிறிஸ்துவின் தீர்ப்பு ஆசனத்தில் நடைபெறுவது அல்ல. ஒரு நபர் செய்த நல்லதும் கெட்டதும் என்பது ஒரு கிறிஸ்தவர் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தார் என்பதையே குறிப்பிடுகிறது. ஒரு கிறிஸ்தவர் நல்ல செயல்களையும் செய்யலாம், கெட்ட செயல்களையும் செய்யலாம், மற்ற எந்த நபரைப் போலவே. வித்தியாசம் என்னவென்றால், இந்த தீர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையுள்ளவரின் வாழ்க்கையின் இறுதி மதிப்பீடு. அவர்கள் கிறிஸ்துவுக்காக செய்த சேவைக்கு வெகுமதிகளை பெறுவதற்காக. சிலர் அதிகமான வெகுமதிகளை பெறலாம், சிலர் குறைவாகவோ அல்லது எதுவும் இல்லாமலோ பெறலாம். ஆனால் நம்பிக்கையுள்ளவர்களும் தங்கள் வாழ்நாளின் முடிவில் கடவுளின் முன் நிற்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது. எனினும் இங்கு மிக குறைவாகவே முக்கியத்துவம் உள்ளது. பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பில் உள்ளதை விட நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டவர்கள். அவர்களுக்கு சொந்தமாக சொர்க்கத்தில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்களின் நித்திய இலக்கில் எந்த ஆபத்தும் இல்லை. ஒரு நம்பிக்கையுள்ளவர் ரட்சிப்புக்கு பிறகும் செய்த அனைத்து பாவங்களும் அந்த பாவத்திற்கு முழுமையாக கட்டணம் செலுத்திய கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளன. இந்த தீர்ப்பில் நம்பிக்கையுள்ளவர்கள் அதிகமாக பெறுவதற்கும் அந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றுவதற்கும் இப்போது எப்படி தயாராக இருக்க முடியும்? இந்த நாள் வாழ்ச்சி நமக்கு முக்கியமானது என்பதை முதலில் நம் இதயங்களில் தீர்மானிக்க வேண்டும். நாம் நரகின் தீயால் அச்சுறுத்தப்படவில்லை என்றாலும், நித்தியமாக கிறிஸ்துவுடன் இருப்போம் என்றாலும், அவரின் முன்னிலையில் நின்றபோது, நல்ல மற்றும் விசுவாசமான ஊழியக்காரனே, நன்றாக செய்தாய் என்று அவர் சொல்லும்போது கேட்க விரும்புகிறோம். பைபிளிலிருந்து மிகவும் உண்மையானதும் பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டதும் விதை விதைப்பும் அறுவடை செய்வதும் என்ற கருத்தாகும். நாம் வாழ்க்கையில் உற்பத்தி செய்யும் கனிகள் முக்கியம், அவை நல்லவையா கெட்டவையா என்றாலும். இப்போது நேரம் இருக்கும்போது நல்ல விதைகளை விதைப்பதன் மூலம் நம்மை தயார்படுத்த விரும்புகிறோம். நமது காலம் முடிந்தவுடன் கிறிஸ்துவுக்காக இந்த உலகில் தாக்கம் ஏற்படுத்த மற்றொரு வாய்ப்பு நமக்கு இருக்காது. நீங்கள் இப்போது முழுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த நாள் எவ்வளவு அதிசயமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். அவர் சம்மதத்துடன் புன்னகை செய்கிறார். நீங்கள் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்த நேரங்களில் செய்த நல்ல காரியங்களுக்காக அல்லது அவருக்காக நீங்கள் செய்த எல்லா தியாகங்களுக்காக அவர் உங்களை பாராட்டுகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கால்களில் நிற்கும் சக்தி கூட இல்லாத போது இவை அனைத்தும் முக்கியம். கிறிஸ்தவரே, ஒரு நாள் இவை அனைத்திற்கும் நமக்கு வெகுமதி வழங்கப்படும். நாம் அனைவரும் இன்னும் அதிகம் செய்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம். எனவே தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவை மிக உயர்வாக மதிக்கும் வகையில் வாழுங்கள். இவை 2 தனித்தனி நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். 1, நம்முடைய கற்பனைக்கு மேலான மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் நிறைந்த அதிசயமான அனுபவமாக இருக்கும். மற்றொன்று, உள்ளத்தை உருக்கும் துக்கமும் ஏமாற்றமும் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எதில் இருப்பீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு இருக்கையில் இருக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் நாம் முடிந்தவரை அதிகமான மக்களுக்கு அந்த மகா வெள்ளையாசன நியாய தீர்ப்பு பற்றி எச்சரிப்போம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் இருவரும் இந்த 2 நிகழ்வுகளுக்கிடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள நாம் உதவுவோம்.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நன்றி நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே கூட உங்கள் மகிமை எங்கள் நடுவிலே கடந்து வருவதாகப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற அப்படி வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களின் தேலி மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கடிந்து கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா இறங்கி அசைவா பா, எங்கள் பலத்தினால பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் தான் ஆகும் ஆண்டவரே. வாங்க ஆவியானவரே, எங்களை மறைத்து நாம் மகிமைக்காய் ஆராதனை நடத்தி தார். துதி கண மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. எல்லாரும் இணைந்து, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறவாதவராக இருக்கிறார். அவர் நம்மை மறக்காத கர்த்தர். அலையிலேயா சொல்லாமா, அலையிலோயா. இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை மறந்துடலாம், ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் நம்மை மறக்க மாட்டார். யாரே? நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன் சீசனை பார்த்து சொல்லும்பொழுது இப்படியாக அவர் சொன்னார். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்தில் 12:6 லூக்கா 12:6 வாசிக்கலாமா? அந்த காலத்தில் 2 காசுக்கு எத்தனை அடைக்கலான்னு குருவி? 5. அப்போ ஒரு குருவிக்கு என்ன வேலை சிந்திச்சு பாருங்க, 2 காசுக்கு 5. அப்போ 1 காசுக்கு 2.5 குருவி. பாருங்க, அந்த சாதாரண குருவியை கூட தேவன் என்ன செய்யறதில்லையா? மறப்பதில்லை. சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்றாரு, உங்களுக்கு தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிலே பாய்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அலையிலே சொல்லாமா? ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் நோக்கி பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: என்ன பண்ண போறப்போ, தேசத்திற்காக, தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக, பக்க என்ன குறிப்பெல்லாம் சொல்றாங்களோ அவளோட இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற முன்பா வந்து ஜெபிங்க.
1: போதை பொருட்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். கஞ்சா குக்கா என்னமோ சொல்கிறாங்க, அதுலேருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை தந்து மக்களுடைய மனது மாற்றி கர்த்தருடைய பக்கமாக அவங்க திரும்பி கொள்ளணும். அதுக்காக வச்சேன் போடலாம்.
2: எசப்பா எசப்பா எசப்பா குடிக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணுமே சப்பா, எசப்பா எசப்பா எசப்பா கடையெல்லாம் சாத்துப்படணுமே சப்பா, எசப்பா மதுபான கடையெல்லாம் சாத்தப்படணுமே சப்பா, எசப்பா குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்களும் விடுதலையாக்கப்படணுமே சப்பா, எசப்பா குடினால் எத்தனை குடும்பம் எசப்பா எசப்பா எத்தனை குடும்பம் கஷ்டம்
3: ஜெபிக்கிறோம் ஏசப்பா, உங்க ஸ்தோத்திரேசப்பா நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். அப்போ ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. நீதி தொடையில வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நீதிபதிகளும் நீங்க காத்து கொள்ளும்படிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களோட வேலைகளை நீதியோடும் தகப்பனே உண்மையோடும் செய்யக்கூட கிருபி ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதி கனமாக்கமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
0: வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்கப் போகின்றோம். முதலாம் திருமறை பாடமாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17 அதிகாரம்
4: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதல வேத பாடம் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பினாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றாண்டியிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றாண்டியிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவி விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலே எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகளை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்திரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போதும் அறிந்திருக்கிறேன் என்றாள் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் வாசித்து
0: முடிந்தாயிற்று.
1: உற்சாக பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி உரிமை துதிக்கிறோம். தரிமையான அப்பா அம்மை ஸ்தோத்திருக்கிறமையே அந்த மாண்பு மகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கத்தாவே, நீர் என்னை மறைச்சி பேசுங்க, அவங்க நாம் மகிப்படட்டும். விழித்துக்கிறதுமாய் கிரீச்சர எல்லா சாத்தானையும் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. ஒன்னு தெசலின் புஸ்தகம் 4:16-17 ஏனெனில்
4: கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்,
1: கர்த்தர் எப்படி ஆரப்படுறது, ஆரவாரத்தோடும்,
4: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
1: அப்பொழுது
4: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
1: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
4: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட
4: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய்
4: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
1: எப்பொழுதும் என்ன செய்வோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் வரப்போறார். ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடும் வருவார். அப்போ வரும்போது என்ன செய்வோம்? கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க, எல்லாரும் மரிச்சவங்கல்ல, யாருக்குள்ள மரிச்சவங்க? கிறிஸ்துக்காக வாழ்ந்து கிறிஸ்துக்காக மரிச்சு கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் அற்பமா இந்த உலகத்தெல்லாம் வெறுத்து இயேசுதான் எனக்கு வேணும், எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டு பலதரம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க, கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது உயிரோடு நாமோ எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணுமா? எப்போது நம்ம எங்க இருக்க போறோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 1 Corinthians 15:51
4: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை.
1: நாம் எல்லாரும் என்ன செய்யறதில்ல? நித்திரை அடைவதில்லை.
4: ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
1: கடைசி நம்ம கேட்டோம்ல, தேவ ஆரபரத்தோடும் பிரதான தூ சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவேன் சொல்லி அதான் கடைசி எக்கால சத்தத்தை கேட்கும் போது,
4: கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
1: கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
4: ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
1: நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? மறுரூமாக்கப்படும். இந்த ரூம் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், என்ன கொடுக்க போறாரு? மறுரூமாக்கப்படும். அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தால் நிறைஞ்சிருங்க, தேவ வல்லமை நிறைஞ்சிருங்க, ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு தான் கூப்பிடுறோம் இல்லையா? இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒண்ணுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஒண்ணுமே அங்கிருந்து கொண்டு வந்ததுல இங்கிருந்து ஒன்னும் கொண்டு போகிறது இல்லை. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் ஒன்னும் கொண்டு போக முடியாது. எவ்வளவு இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஒன்னும் கொண்டு போக முடியாது. அதனால நம்ம ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுமா? மறுரூபம் ஆகப்படும். இந்த ரூபம் இல்ல, மறுவாக்கப்படும். அதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் நம்ம அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிங்க, செபத்துக்கு வாங்க, நீங்கள் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார் பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 3:20.
4: நம்முடைய குடியிருப்பு,
1: நம்முடைய குடியிருப்போ
4: பரலோகத்தில் இருக்கிறது.
1: நம்ம குடியிருப்பு இங்க இல்ல, அதுதான் நல்ல நம்ம திட்டமா மனசுல வச்சுக்கணும். இந்த உலகத்துல என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் என்னதான் செஞ்சாலும் நம்ம இந்த குடியிருப்பு எங்க இல்ல, நமக்கு இங்க இல்லவே இல்ல, இங்க இல்ல.
4: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற
4: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் அப்போ உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க யாதா வேதத்தில் இருக்க போன ஒரு 4 வாரத்துக்கு முன்னால் மேல் பார்த்தேன், ஈனோக்கு பேத்தி பார்த்தோம். ஈனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ 2வது யார் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிக்க கேட்போமா, 2 Kings 11:11.
4: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும்
1: அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள். அப்ப குதிரைகள் எத்தனை தெரியாது, அக்கினி குதிரைகளும்
4: அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார்.
1: பாத்தீங்களா, பேசிட்டே போயிருக்காங்க யார், எலியாவோ எலிசாவோ. பேசிட்டு போகும்போது அக்கினி ரதமும் குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு வரையும் பிரித்து எலியா என்ன செஞ்சிட்டாரு, சுழல் காத்துல எங்கே ஏறி போனாரா, பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்போ நம்மளும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு. அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் பட்டோம், அது இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்தால் தான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ள பட முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்மளை கற்று ஆயத்தப்படுத்தார், நம்ம ஆயத்தப்படுத்தணும். பார்த்து பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 19:7.
4: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது.
1: அவருடைய மனைவி தன்னை
4: ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டு

0: இந்த காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தி பரிசுத்தவர் நிறைஞ்சிருந்து பரிசுத்தவருடைய ஆலோசனை கேட்டு நம்ம ஒரு நாள் கர்த்தர் பிரியமான பிள்ளையில இருந்தா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுக்கு தான் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். எப்படி நம்ம ஒரு நாளும் பாவத்தை அறிக்கிட்டு அறிக்கிட்டு அறிக்கிட்டு பரிசுத்தவனை நம்ம நிறைஞ்சி நிறைஞ்சி பரிசுத்தவனுடைய ஆலோசனை கேட்கணும். அவர் நமக்கு ஆலோசனை ஆவியானவர்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். யாசாயின் புஸ்தகம் 11:2 வாசித்து பாருங்க. அவர் தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் நிறைஞ்சா தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தருவார். அவர் ஆலோசனையின்படி நடந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். வாசித்து பாருங்க, யேசாயின் புஸ்தகம் 11:2
1: ஞானத்தையும் உணர்வையும்
0: அருளுமாவியும்
1: ஆலோசனையையும் பெலனையும் அருளுமாவியும்.
0: அவர் தான் ஆலோசனை அருளாவியானவர். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கோங்க, பரிசுத்தவனை பெற்றுக்கோங்கன்னு சொல்றது. அவர் நமக்குள்ள வந்துட்டு ஆலோசனை அருள்வார், பலத்தை அருள்வார். அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவன் விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்தவனை கேட்டு கேட்டு கேட்டு நான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணாண்டவர், என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா, உமக்குள்ள நிலைநிறுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அப்போ அதுதான் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நம்ம ஆயத்தப்பட வேண்டும். 2 புஸ்தகம் 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
0: அப்ப எப்படி இருந்திருக்காங்க, பேசிட்டு கத்தரை பத்தி பேசியிருப்பாங்க, என்ன பேசினாங்களோ. பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ அக்கினி ரதமும்
0: அக்கினி
1: குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து
0: எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போகும்போது அவர்கள் நடுவில் வந்து
1: இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: பரலோகத்துக்கு எங்க பட்டாரு, பரலோகத்துக்கு ஏறி பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவர் எப்படி இருக்காரு, இப்ப உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறாரு. அதுதான் மேதத்தில் கேட்டோம். 16:17 என்ன சொன்னாங்க, முத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க, ரெண்டாவது உயிரோடு நாமும் பாலத்துக்கு என்ன செய்ய எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கத்தருடைய கூட இருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்சிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது, கத்தரை கேட்ட இந்த உலகத்திலயும் நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் தருவார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை யார் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போயிடக்கூடாது. சரி, எலியா வந்து சுழல் காத்துல பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப எலியாட்ட என்ன நல்ல குணம் இருந்ததை நம்ம பார்க்க போறோம். முதல் என்ன சரி பார்க்க வாசிக்க கேட்போம். நம்ம வாசிக்க கேட்ட 1 புஸ்தகம் 17:1
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான்
0: பார்த்தீங்களா, எப்ப என்ன செஞ்சாராம், என்ன செய்யிருக்காரு, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். நின்று சும்மா நின்றுப்பாரு, செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் என்ன செய்யணும், செவிச்சுட்டே இருக்கணும். இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்ப நின்று என்ன செஞ்சிருப்பாரு, சும்மா நின்றுப்பாரா, செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்ப நம்மளும் செவிக்கணும், போராடி செபிக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த செபாவை தாங்கப்பா, எலியா போல நானும் செபிக்கணும், செபாவை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிற மாற்பு செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது. மார்க்கங்களில் வேற்றி மேலே எந்த எழுச்சி நிற்பா, எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க, சகல ஆசீர்வத்தையும் சம்பூரம் கொடுங்க. அப்பாமை துதிக்கிறோம். ஆராய்ந்து பெரிய காரியத்தையே நிம்மடாது அசியங்களை செய்யுங்காண்டவர. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவனை உடைத்து போடுங்க ஏசப்பா, பிசாசன்களை அழித்து போடுங்க ஏசப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளித்தாங்க ஏசப்பா, கடன் பிரச்சனைலாம் மாற்றுங்கப்பா, நெஞ்சொலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்கிருங்க ஏசப்பா, மகத்தான காரியத்தை செஞ்சப்பா. கத்துடி கிருபை அவங்களை தூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரின் ஆசீர்வதித்து உயர்த்த முடியாத ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்கு தடைகளாக மாற்றி போடுங்கப்பா. தடையில் அகற்ற முன் செலுறான்னு சொன்னீரே, தடையில் அகற்றி போட்டு அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க இசப்பா. நன்மையான காரியத்தை செய்ங்க, அதிசயங்களை செய்ங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மையான காரியத்தை செய்ங்க. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும்

0: அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, தெய்வீக பிரசனம் கொண்டு இருக்கட்டும், நன்மையான காரியத்தை செய்ங்க. கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணம் சொன்னீரே, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அம்மை ஸ்தோத்திர வயல்வெளி பலவீனங்கள் நீங்கி போட்டும், வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்கள் கண்ணீர் துடைங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோயாக இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, பலவீனங்களாக நீங்கி போட்டுமையா. எப்படியாவது இயேசு அறிந்து விசுவாசத்தில் விசுவாசிக்க கிருபை தாரும். உங்கள் நாம் மகிப்படட்டும். எல்லா துதி கண மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். ஜாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாம் செய்வத்தை கேட்டார் கலங்காதீங்க.
1: உங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல் பார் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ரெண்டு பேரும் ஆபத்துல இருக்கீங்க.
1: என்ன நடக்குதுன்னு சொல்லு.
0: எலன், நீ தள்ள வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இல்ல தள்ளாத, எல்லாம் சரியாகிவிடும்.
1: இல்ல அது அப்படி இல்லை.

0: மன்னிக்கவும்.
1: இல்லை இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது. மீண்டும் மீண்டும் நன்றியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். அன்பிற்குரிய சாரா, தயவு செய்து என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். என்னால் இந்த வேலையை செய்ய இயலாது என்று நினைக்கிறேன்.
0: இப்போது அவள் ஒருபோதும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது அல்லவா?
2: முடியாது, ஆனால் அவள் உயிருடன் இருக்கிறாள்.
0: நீங்கள் உங்கள் சிறந்ததை செய்தீர்கள் டாக்டர். நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்கின்றன?
2: எனக்கு தெரியல. நான் யார் கடவுளை கேள்வி கேட்க? இது ஆரம்பம் மட்டுமே என்று என் எலும்புகளில் உணர்கிறேன்.

இயேசுவே, உண்மையை எதிர்கொள்ள முடியவில்லை. பூமி சிதறியது, மரங்கள் சுவாசிக்கவில்லை. இந்த ஊர் பிராமிஸ் என்று அழைக்கப்படும் அதன் அர்த்தத்தை இழந்துவிட்டது. நான் பார்த்த அனைத்து வேதனைகளும் எப்படி வந்தனன்னு தெரியல.

0: நான் எப்படி உணர முடியும்? சுமார் 10 வருடங்களுக்கு முன் ஒரு குழந்தையின் மரணத்துடன் இது தொடங்கியது. அதற்கு பிறகு எதிரி இங்கு வேரூன்றியது. இந்த முழு நகரமுமே சாபத்திற்கு ஆளானது. கொடூரமான பஞ்சம், கடுமையான வறட்சி, தீராத நோய், வாட்டும் வறுமை, முடங்கி போன வணிகங்கள் என எங்கும் பஞ்சம் நிலவியது.
1: நம்பிக்கையின்மை மற்றும் விசுவாசமின்மை, அப்படின்னா இதுதான்.
0: ஆமா, பிராமிஸ் டெக்சாஸ்.
2: பிராமிஸ்ல இருந்து வெளியேறுவது நல்லதாக இருந்தது. குறைந்தபட்சம் ஒரு இரவுக்காவது.
3: ஒரு இரவுக்காவது சகோதரின் பிள்ளைகள் என்னை முற்றிலும் பைத்தியமாக்கினாலும் கூட.
2: அவளுக்கு குறைந்தபட்சம் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
4: வேற வாய்ப்புகளை ஆராயறது பற்றி நீ என்ன நினைக்கிறேன்?
3: இல்ல எலன், தயவு செய்து வேண்டாம், அதை இப்போதே நிறுத்து. அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு தயக்கம் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிச்செல். தயவு செய்து
0: இப்போ அவர்கள்தான் உன்னை நீ இருப்பது போல் ஏற்க அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது.
1: அவர் எனக்கு என் மேட்டை கொண்டு வர சொன்னார். இப்போது ஏன் என்று எனக்கு தெரிகிறது. நான் அவங்களுக்கு இதுதான், ஒரு சிறுவன் மட்டுமே. ஒரு
0: நம்பிக்கையை இழந்த ஒரு நகரத்துல மேட்டுடன் இருக்கிற ஒரு சிறுவன்.

0: இன்றைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னிலையில் இப்போது மிகவும் பெருமையுடன் உரையாற்றிக் கொண்டிருக்கும் நான் தான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரியாக இருக்கிறதா? நீ நன்றாகத்தான் இருக்கிறாயா என்று எனக்கு தெரியவில்லை. நான் உன்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறேன்.
0: மன்னிக்கவும், மன்னிக்கவும், நான் உங்களை பார்க்கவே இல்லை.
2: நல்லா இருக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகல.
1: உனக்கு நலமா?
2: ஆமா அம்மா.
0: இவ்வளவு தூரம் பாழ் வெளியில நீ எப்படி வந்த?
2: நான் நடந்து வந்தேன்.
0: நடந்து வந்தியா? அடுத்த நகரம் 30 மைல் தூரத்தில் இருக்கிறது.
2: நீ பிராமிஸ் நகரத்தில் இருக்கிறாயா? அங்கேதான் நான் போகிறேன்.
1: ஆமா, நான் அங்கேதான் இருக்கிறேன்.
0: பாரு, உன் பெற்றோர்களை அழைக்கலாமா?
2: எனக்கு பெற்றோர் இல்ல.
1: அப்படியானால் உனக்காக யாரை அழைக்க வேண்டும்?
2: நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தொலைந்து போகவில்லை. நான் கீப். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி.
1: என் பேர் ஏலன், இது ஜோ.
0: பாரு, உன்னை காரில் ஏத்திக்கிடுவோம், சரியா?
3: இங்க வெயில் அதிகம்.
0: இதெல்லாம் நம்மால சரி செய்ய முடியும்.
1: நான் டாக்டர் ப்ரோடிய கூப்பிடுறேன்.
0: யோசனை
4: பாருங்க.
0: நீ என்ன பயமுறுத்திட்ட, நான் உன்னை பார்க்கவே இல்ல.
2: மன்னிக்கவும்.
0: அதனால ஒண்ணும் பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கலாம். கடவுளுக்கு நன்றி. என்ன?
2: நான் நம்பிக்கையை தேடுகிறேன்.
0: சரி, இது தப்பான ஒரு மகனே.
1: டாக்டர் வீட்டுல நம்மை சந்திக்கிறார்.
0: ஆமா.

0: சரி அவங்க.
1: ஏய் கெல்லி, மன்னிக்கும், எனக்கு வேற வழி இல்லை.
0: ராடி தயவு செஞ்சு வேணாம். அது
1: வங்கி, உங்களுக்கு 7 நாட்கள் இருக்கின்றன. ஏய் லூசி, எப்படி இருக்கிறாய்?
2: ஏய் ஷெரிப் ராடி, இன்னைக்கு ஏதாவது குற்றவாளிகளை பிடிக்கிறீங்களா?
1: இன்னைக்கு இல்லை செல்லம், இன்னைக்கு இல்லை. நான் போக வேண்டும். மர்பிகள் நகரத்திற்கு வெளியே ஓடி வந்த ஒருவரை பிடித்திருக்கிறார்கள், அல்லது ஏதாவது நடந்திருக்கிறது. நான் செய்த தவறுக்காக உங்களிடம் ரொம்ப தாழ்மையுடன் மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக நான் உண்மையிலும் ரொம்ப வருந்துகிறேன். தயவு செய்து எனது இந்த உண்மையான மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: நான் எங்கும் எலும்புகள் வெளியே வந்திருக்கிறதை காணவில்லை. அது நல்ல விஷயம்.
1: டாக்டர், இவர் கேப்.
0: வணக்கம் கேப். உள்ளே வாருங்கள், உள்ள வாருங்கள்.
2: ஆமாம்,
0: இது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. வாருங்கள் கேப். உங்களை அந்த மேசையில் ஏற்றி வைக்கட்டுமா? உங்களை பார்த்து பரிசோதிக்கிறேன். சரி, இப்போது என் விரலை பாருங்கள். சரி, உங்கள் தலையை அப்படியே வைங்க. எலன், அந்த பிரிட்ஜில் இருந்து அவருக்கு தண்ணீர் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா?
1: நிச்சயமாக.
0: ஆமா, உங்கள் தலையை அசைக்காதீங்க.
3: நான் உண்மையிலேயே நல்லா இருக்கேன், சூடுதான்.
0: அவருக்கு கொஞ்சம் அதிகமாக வெப்பம் ஏறி இருக்குது என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி,
2: அது நல்ல சனிதான்.
0: சரி,
2: அந்த வில்லி கதாபாத்திரம் ஆலன் ஜோ. டாக்டர், இப்போது அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது சொல்லுங்கள்.
0: ஓ, அவர் நல்லா இருக்கிறார். அவருக்கு சிறு காய்ச்சல் மட்டுமே. வெளியில வெயில் அதிகம் இருக்குது, தெரியுமா?
2: டாக்டர் உங்களை நல்லா பார்த்துக் கொள்கிறாரா?
3: ஆமா ஐயா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
2: கேப், உன்னிடம் சில கேள்விகள் கேட்கலாமா?
3: இல்ல சார்.
2: சரி, உன்னுடைய கடைசி பேர் என்ன? நான்
3: ஒரு பேர் இல்ல.
2: கடைசி பேர் இல்லையா?
3: இல்ல சயா.
2: உனக்கு அது நினைவில் இல்லையா? அல்லது நான்
3: ஒரு பேர் இல்லையேனும்
2: கேப், உனக்கு உதவ நான் இங்கே இருக்கிறேன், சரியா? என்னிடம் பேச பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
3: நான் பயப்படலை, ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்லை.
2: பார் மகனே.
3: சரி, தயவு செய்து. இந்த ஊர் உடைஞ்சு விட்டது, இதுக்கு உதவி தேவை.
2: என்ன?
3: நான் அறிந்திருக்கிறேன் உங்களுடைய போராட்டங்கள், நீங்கள் அனுபவிக்கும் வலி. நான் உதவ அனுமதி தாருங்கள். மற்றும் டாக்டர், நீங்கள் ஒரு சிறந்த மனிதர், அது உங்கள் தவறு இல்லை. கடவுளுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. மிஸ் எலன், மிஸ்டர் ஜோ, உங்கள் இழப்பு இருவரையும் வெறுப்பும் கோபமும் துக்கமும் கொண்டவர்களாக மாற்றிவிட்டது. ஆனால் நான் சொல்ல வேண்டியது, உங்கள் மகன் அற்புதமானவர். அவர் இருவரையும் அறிவார். இப்பொழுது அவர் தேவதைகளுடன் பாடுகிறார். நான் உதவ இங்கே இருக்கிறேன். தயவு செய்து எனக்கு அனுமதி தாருங்கள்.
0: ஏ, எப்படி இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: இங்கே எனது நேரம் குறுகியதாக இருக்கும்.
1: அவர் நம்முடன் இருக்கலாம். ரோடி, அது சரியா?
2: நிச்சயமாக, நீங்கள் சொல்றது முற்றிலும் சரி. இவர்தான் நம்முடைய அன்பிற்குரிய ரோடி. ஆமா, சரி, நான் உடனே வருகிறேன். நான் போக வேண்டும். ஆனால் சரி, அவர் இப்போது உங்களுடன் இருக்கலாம். அப்போ நாம் இதை தீர்மானிப்போம்.
0: அப்படியானால முடிஞ்சது. அவர் உங்களுடன் வருவார். எனக்கு ஒரு நோயாளி இருக்கிறார், திருமதி ஃபீடலான். அவருக்கு கவுட் பிரச்சனை, அதனால் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். கேப், கேப். நீங்க ஷெரிஃப்.
3: நீங்களும் அது போலவே.
0: நானும் அது போலவே.

0: இங்கே நல்ல உணர்வு வருகிறது. வெளியில மிகவும் சூடாக இருக்கிறது.
1: ஆமாம், இதுதான் கோடை காலத்தில் டெக்சாஸ். ஆமாம்,
2: உங்கள்கிட்ட வேறு உடைகள் எதுவும் இருக்குதா?
0: இல்லை அம்மா, இதுதான் மட்டும்.
2: சரி, முதலில் உங்களை சுத்தமாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஜோ, ஹே ஜோ, PB&J சாண்ட்விச்சுகள் செய்து தருவையா? ஆமா,
1: நான் சொல்ல வர்றது என்னவென்றால்,
2: அவரை சுத்தமாக்கி விடுகிறேன். இதுதான் நீங்கள் தங்கும் இடம்.
0: இது நல்லதாக இருக்கிறது.
2: பாருங்க, நீங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கிறீர்கள் ஐயா. நான் உங்களுக்கு குளியல் நீர் தயார் செய்து உங்கள் உடைகளை துவைத்து விடுகிறேன். நாளை நாம் உங்களுக்கு புதிய உடைகள் வாங்கலாம், சரியா?

0: அவர் இங்கே இல்லை. நான் அழைத்த உடனே அவர் வெளியேறிவிட்டார்.
1: அவர் உங்களை காயப்படுத்தினாரா?
0: இல்ல பிரோடி, அவர் என்னை காயப்படுத்தல. அது அவருடைய தவறு இல்ல. அவர் மீண்டும் குடித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், இது எவ்வளவு கடினமாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். வேலை இல்லை, பணம் இல்லை.
1: அவர் எங்க?
0: தயவு செய்து பிரோடி, நான் உங்களை அவரிடம் பேச சொல்லவே விரும்பினேன். தயவு செய்து அவரை கைது செய்யாதீர்கள். இன்னைக்கு இல்ல.
1: நான் இன்னைக்கு அவரை கைது செய்ய மாட்டேன். ஆனால் இது நிற்க வேண்டும் கரேன். அவருக்கு உதவி தேவை.
0: நாம் இந்த கடவுளால் மறக்கப்பட்ட ஊரை விட்டு வெளியேற வேண்டும். அது உதவும் என்று எனக்கு தெரியும்.
1: சாடினை அழைக்க வேண்டும். நான் உண்மையாக சொல்கிறேன் கரேன். அவர் என்னை அழைக்கலைன்னா நான் அவரை கைது செய்வேன்.

0: இதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எவ்வளவு இனிமையாகவும் மனதிற்கு மிகவும் இதமாகவும் அதே சமயம் சொல்லோனா மகிழ்ச்சியை தருவதாகவும் இது அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். அவர் அப்படியே எங்கும் இருந்து தோன்றிவிட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் அந்த விஷயங்களை எப்படி தெரிந்து கொண்டாரு? நீங்களும் அறிந்திருப்பீர்கள், எலன் அவர் சில விஷயங்களை தெரிந்திருந்தார்.
1: நான் அவரை நம்புகிறேன்.
0: ஆமா ஆமா. ரோடி என்ன கண்டுபிடிக்கிறார் என்று பார்க்கலாம்.
1: இது கொஞ்சம் பெரியதாக இருக்கிறது.
2: உன்னை பாரு, உட்காரு.
1: உன் உடைகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல தயாராகும்.
3: இதோ என் பிரபலமான பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி. உனக்கு இது பிடிக்கும். ஜெல்லி, வேர்க்கடலை வெண்ணெய் மற்றும் ஜெல்லி. உலகின் மிகவும் பிரபலமான சாண்ட்விச் இது.

0: ஓ, இப்பொழுதுதான் நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எனக்கு மிக தெளிவாகவும் முழுமையாகவும் புரிகிறது. இது வந்து உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும்.
1: எனக்கு தெரியும்
2: மேயர்,
1: ஜார்ஜ்,
2: நாம் எப்படி செயல்படுகிறோம்?
1: நிலைமை சரியில்லை. இந்த வாரம் மேலும் 3 கடைகள் மூடப்பட்டன. மக்கள் வெளியேறுகிறார்கள். எல்லா இடங்களிலும் நிலைமை மோசம் என தெரியும். ஆனால் இங்கு சொன்னதை விட நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது.
2: திரு மேயர் அவர்களே, நான் ஒரு வயதானவன். நான் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கண்டிருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போது நாம் எப்படியாவது நம் பயிர்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்ய முடியவில்லை என்றால் நான் முடிந்துடுவேன். 600 ஏக்கர் உலர்ந்த நிலம், அதுதான் என் பிள்ளைகளுக்கு நான் விட்டு செல்ல வேண்டியது. நான்
1: தெரியும் தெரியும், பல மாதங்களாக ஒரு துளி மழையும் கிடைக்கவில்லை. ஏரி அளவு குறைந்ததும் நம்மை துண்டித்தது ஏன் என்று சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நான் என் முகம் நீளமாகும் வரை வாதம் செய்திருக்கிறேன்.
2: இல்லை, இது உங்கள் தவறு இல்லை திரு மேயர். இந்த ஊர் தான் காரணம். மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டார்கள். மக்கள் நம்பிக்கையை இழந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். நாம் நம்பிக்கையை இழக்க வேண்டாம்.
1: நாம முயற்சி செய்வோம் ஜார்ஜ்.
2: ஓ, எனக்கு ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்குது. இந்த வயதான ஆள் வீட்டுக்கு போகிறான்.
1: சரி, நல்ல மாலை நேரம் உங்களுக்கு. நீங்க ஓய்வெடுங்க.

வணக்கம் கேமரன், என்ன? மன்னிக்கவும், உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று பார்த்தேன். எனக்கு உதவி வேண்டுமா? நான் கேட்குவேன். சரி, மன்னிக்கவும்.

0: உங்கள் உடைகள் என்னிடம் இருக்கின்றன. அதற்காகத்தான் நீங்கள் அந்த மேட்டை பயன்படுத்துகிறீர்களா?
1: ஆம், அது ஒரு பிரார்த்தனை மேடு.
0: ஏன் அப்படி?
1: நான் கடவுளிடம் பேச வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல் அது. நீங்களும் பேசுகிறீங்களா?
0: என்ன,
1: கடவுளிடம் பேசுகிறீங்களா?
0: நாங்கள் தேவாலயத்துக்கு செல்றோம்.
1: அது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கடவுளிடம் பேசுகிறீங்களா?
0: அப்படி இல்லை.
1: நீங்க பேச விரும்புகிறீங்களா? நீங்க பேசினால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாருன்னு எனக்கு தெரியும்.
0: நான் என்ன செய்ய வேண்டும் என்பதே தெரியவில்லை.
1: அவர் உங்கள் மனதை அறிவார். நாம் பேசுவது போலவே நீங்கள் பேசுங்கள்.

0: அவர் மகிழ்ச்சி அடைகிறார்.
1: அவர் என்னை கேட்டார், எல்லா நேரங்களிலும்
0: நாம் அவர்கிட்ட உண்மையான நேர்மையான பிரார்த்தனையில் வரும்போது அவர் கேட்பார்.
1: நானும் இந்த மாதிரி பிரார்த்தனை மேட்டை எனக்காக ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன். நான்
0: நீங்கள் அவற்றை உலகத்திற்காக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: உலகத்திற்கா?
0: கடவுளுக்கு எதுவும் பெரியதாக இல்லை. கடவுன் பூமியை உருவாக்கினார், அவனது வார்த்தை முழு உலகிலும் பரவ வேண்டும்.
1: தையல் குழுவா? நம்மிடம் தையல் மகளிர் குழு உள்ளது. நாமும் இந்த மேட்களை உருவாக்கி விற்கவும் முடியும்.
0: அதை செய்வதன் மூலம் மக்கள் அவரிடம் பேச தொடங்குவார்கள்.
1: அதுதான் முக்கியமானது.
0: கடவுன் உங்க பணிக்கு ஆசீர்வதிப்பார்.
1: நான் உண்மையிலே உதவுவேன்.
0: நகரத்தை சந்திக்க விரும்புகிறேன்.
1: சரிங்க, நம்ம ஜோவிடம் சொல்ல போகலாம்.

0: இருங்க இருங்க இருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏய், இந்த புது பையன் யாரு?
1: மிஸ்டர் ஜோ, என்னை பற்றி விளக்க வேண்டாம், நான் ஒரு சாதாரண பையன் தான்.
0: சரி நண்பர்களே, நாம் இப்போது அங்கிருந்து கிளம்பி செல்லலாம்.
2: அன்புள்ள வில்மா, இங்கே கொஞ்சம் பாரேன், உன்னிடம் ஒரு நிமிடம் பேச வேண்டும்.
3: வணக்கம்.
1: எங்க போயிருந்தீங்க? எப்பவும் முதல்ல இங்க தானே வருவீங்க?
4: இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தது, தாமதமானாலும் பரவாயில்லை.
1: இது உண்மைதான். அப்படின்றால் இந்த அழகான இளைஞர் யாரு?
0: இவரு.
1: சரி, வணக்கம். உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி கேப்.
4: இன்று இரவு வேளையா அல்லது மகிழ்ச்சிக்காக வந்திருக்கிறாயா?
1: சிறிது இரண்டும். இந்த ஊரின் சோக கதைகளை எழுதி எனக்கு அலுத்து விட்டது. ஒரு நல்ல மனிதநேய கதை கிடைச்சா போதும், ஒரு கதையாவது. அப்ப எனக்கு முன்ன சாஃப்ட் பக்கம் கதையாக இருக்கும்.
5: வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் என் குரல் கேக்குதா? இன்னைக்கு இரவு நாம எல்லாம் நல்லா சிரிச்சு விளையாட போறோம். நமக்கு அருமையான உணவு இருக்கு, அதுக்கு மாம்ஸ் கேஃபேயில் அம்மாவுக்கு நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு அருமையான இசையும் இருக்க போகுது. இப்போ நான் இதை பாஸ்டர் ஃபோர்டிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். பாஸ்டர், நன்றி.
6: நன்றி. இன்றைக்கு இரவு நாம் இங்கு வந்தது நட்புறவுக்காக தான். கர்த்தர் அறிந்திருக்கிறார், அந்த வாக்குறுதி சில கடினமான காலங்களை சந்தித்துள்ளது. அதனால நாம் தொடங்கும் முன் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ஊருக்கும் இதில் உள்ள மக்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதியுங்கள், இந்த ஊரையும் ஆசீர்வதியுங்கள். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களின் பட்டியல் நீளமாக இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் இந்த தருணத்திற்கு அந்த வாக்குறுதியின் கட்டுப்பாட்டிலிருந்து எங்களை விடுவிக்குமாறு உம்மை கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சொன்னார்கள்,
0: ஆமென்.

இந்த மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியானது இங்கே அமைதியாக உட்கார்ந்து அதன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளிவரும் ஒளியானது மெதுவாக வெளியேறி அது சுவாசிப்பதை நீங்கள் இப்போது கூர்ந்து கவனமாக

0: கர்த்தாவே, நீ அவரை இங்கே கொண்டு வந்தாய். நான்
1: நீ அவரை என்ன செய்ய போற அப்படின்னு பார்க்க வந்துள்ளேன். நான் உங்களோட உட்காரலாமா? நிச்சயமா நீ உட்காரலாம். என் பேர் கேப்.
2: நான் அறிவேன்.
1: என் பேர் ரோசலி. நீ என் பேரை எப்படி அறிந்தாய்? அப்படித்தான் தெரியும். நீ இங்கே என்ன செய்கிறாய்? நான் மழைக்காக வந்தேன். மழை பெய்ய போதுன்னு எப்படி தெரியும்? நீ இங்கே இருக்கிறாய். நான் மழை பெய்ய வைக்க முடியும். அதையும் நான் அறிவேன். கடவுள் முடியும். நீ அவனுக்காக இங்கே வந்தாய். நீ ரொம்ப அருமையான வெஸ்லி. அதையும் எனக்கு தெரியும். சந்திப்போம் வெஸ்லி. பை கேப்.
0: ஏய், நீ இங்கே தான் இருக்கிறாய். நான்
1: சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன்.
0: ஆமாம், பிறகு?
1: இங்கே அதிகமான மக்கள் இல்லை.
0: இல்லை, முன்னாடி இங்கே நிறைய பேர் இருந்தார்கள்.
1: நேரம் வந்துட்டது.
0: இது எதுக்கான நேரம் என்று சொல்ல முடியுமா?
1: நீ விரைவில் தெரிஞ்சுக்குவ.
0: கேமரன், என்ன நடக்குது?
3: ஒன்றும் இல்லை. ஏய், இந்த பரிதாபமான ஊருக்கு நான் சற்று பொழுதுபோக்கு தர முயற்சிக்கிறேன்.
0: கேமரன்,
1: நான் போக வேண்டும். மிஸ்டர் ஜோ, தயவு செய்து உங்கள் ஆற்றலை சொல்ல முடியுமா?
0: நான் உங்களுக்கு புதிதாக ஒன்றை கொண்டு வருகிறேன்.
1: வேணாம், நன்றி, அது போதும்.
4: வாழ்க்கை பயணத்தில் எந்த விதமான சவால்கள் மற்றும் கடினமான சூழ்நிலைகள் குறுக்கிட்டாலும் எதற்கும் அஞ்சாமல், உங்கள் மன உறுதியை கைவிடாமல், ஒவ்வொரு போராட்டமும் உங்களை செதுக்கவே என்பதை உணர்ந்து.

0: விடுவதில்லை, நிறுத்த போவதில்லை, நிறுத்த போவதில்லை.
1: அவள்தான் உங்கள் சேனலுக்காக சிறிய ஒரு காட்சி இருக்கிறார். தயவு செய்து எங்களுக்காக பிரார்த்தனை, நாங்கள் உங்களுக்காக இந்த குரல் நமக்காக
2: அவர் உண்மையில் ஒரு சிறுவனா தான் இருக்கிறார்.
1: அவர் வெறும் சிறுவன் மட்டும் அல்ல. எப்படி இருக்கிறாய்?
2: நான் நல்லா இருக்கிறேன் திரு ஜோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நான் உண்மையிலேயே கொஞ்சம் அதிகமாக உணர்வதாக தெரிகிறது.
2: அதிகமா?
3: ஏன் இந்த இரவு பைத்தியமாக இருந்தது?
2: பைத்தியமா? இந்த இரவு பைத்தியமாக இருந்ததுன்னு எப்படி சொல்றீங்க?
3: தவறான வார்த்தைகள் நினைக்கிறேன். ஆனா கேப், உண்மையை சொல்ல போனா இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக ஒருபோதும் நடக்க போவதில்லை. நீ நீர் குடம் கொண்டு என்ன செய்யலாம் என்று பார்த்தேன். கேப் மற்றும் கேமரூன் அவளை இறந்து விட்டா. அவளை இறந்து விட்டா நீயே சொன்ன. ஆனா இப்ப
2: அவன் இல்லை. இந்த காலை நான் சொன்னது போல நான் இங்கே ஒரு காரணத்துக்காக இருக்கிறேன்.
3: நான் உன்னை நம்புகிறேன். நீ இருக்கிறாய் அப்படின்றதும் எனக்கு தெரியும். வா, வீட்டுக்கு போகலாம்.

0: மழையில.
1: இது ப்ரோடி. ப்ரோடி வணக்கம். ஹே முன்றோ, எல்லாம் சரியா?
2: நான் ஒரு அதிசயமான நிகழ்வை பார்த்தேன். சரி, கேமரூன் பாஸ்டர் ஃபோர்டின் பேரப்பெண்ணை தெரியுமா? அவள் அதிகமா மருந்து எடுத்தாள் இல்லையா?
1: அவள் அவள் நலமாக இருக்கிறாளா?
2: ப்ரோடி, அவள் இறந்து விட்டாள்.
1: இறந்து விட்டாளா?
2: நான் அவளை பார்த்தேன், அதனால அவளை மீண்டும் உயிர்ப்பித்தார்.
1: யார் அவளை மீண்டும் உயிர்ப்பித்தாரு?
2: அந்த சிறிய பையன். மருத்துவமனைக்கு போய் சில பரிசோதனைகள் செய்யலாம். ப்ரோடி, இந்த பையன் யாரு?
1: இன்னும் நான் எதுவும் கண்டுபிடிக்க முடியல.
2: சரி, நான் என் ஃபாக்ஸ் மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தேன்.
1: நான் மருத்துவமனைக்கு போகிறேன். எனக்கு தெரியப்படுத்தியதுக்கு நன்றி.
2: நீ எதையாவது தெரிந்து கொண்டால் எனக்கு அழைத்து சொல்ல முடியுமா?
1: சரி,

நான் உங்களுடன் தங்க அனுமதித்ததற்கு இருவருக்கும் நன்றி. கேப் கண்டிப்பா. உங்களுக்கு இருந்தது வரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து என்னை நம்புங்கள், எல்லாம் விரைவில் வெளிப்படும். அப்போதான் நாங்கள் உங்களை நம்புவோம். நான் உங்ககிட்ட இதை சொல்றேன், இன்று இரவு நடந்தது என் கைகளால் செய்யப்படவில்லை.

ஓகே, காலை வணக்கம். காலை வணக்கம். உங்களுக்கு பசிக்குதா? இல்லை. அம்மா, நேற்று இரவு படுக்கையில் தூங்கலையா? நான் தூங்கலை. ஜெபிப்பது முக்கியமானது. சரி, நாங்கள் தேவாலயத்துக்கு போகிறோம், நீங்கள் தயாரா? மிஸ் ஓவன், இன்றைக்கு காலை நான் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் உங்களை இங்கே விட்டுவிட்டு போக முடியாது. நான் இங்கே இருக்க மாட்டேன்.

0: கேப் சொன்னார், அவர் நம்முடன் தேவாலயத்துக்கு வரப்போவதில்லை.
1: உண்மையா?
0: அவர் நகரம் முழுவதும் சுற்ற விரும்புகிறார். நாம் அவரை அனுமதிக்கலாமா?
1: எனக்கு தெரியல. நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: அவர் நேற்று இரவு தூங்கவில்லை. அவர் ஜெபித்தார் முழு இரவும்.
1: முழு இரவா?
0: நிச்சயமா இருந்து நம்ம நல்ல மனிதர்களா தான் இருக்கிறோம். ஆனால்
1: நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும்.
0: ஆனா நாம் கடவுளுக்கு பிடித்தவர்களா? நான் சொல்றது உண்மையிலேயே.
1: நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறேன்.
2: ஆனால் இந்த கேப்புடன் நடந்ததெல்லாம் அது போல அந்த இணைப்பு நம்ம கிட்ட இல்ல போல இருக்குது, தெரியுமா? அந்த உறவு
3: நம்ம ஒருத்தரோட பேசுறது போல ஏன் கடவுளோட பேச முடியல? ஜோ, இனிமேல் நான் வெறும் சாதாரணமான முறையில் வாழ வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. அவருடைய பிரகாசமான ஒளியில் என்றும் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காகத்தான் கேப் இங்கே இருக்கிறாரா?
2: எனக்கு தெரியல. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் இங்கே பிராமிஸில் இருக்க ஒரு காரணம் உண்டு. நாம் இதுவரை நிலைத்திருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த முழு காலமும் எலன் நாம் மாற்றம் வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் மாற்றம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும்.

0: இது மோன்ரோ, இது
1: மோன்ரோ தான். இது டல்லாஸ் மார்னிங் ஃப்ரீடம் பத்திரிகையிலிருந்து பிராங்க் பியர்ஸ் பேசுகிறார்.
2: சரி, இது யார்?
1: பிராங்க் பியர்ஸ்.
2: மிஸ்டர் பியர்ஸ், ஆமா, டல்லாஸ் மார்னிங் ஃப்ரீடம்.
1: என்னை பிராங்க் என்று அழைக்கவும் தயவு செய்து. நான் இன்னைக்கு காலை உங்கள் ஆன்லைன் பதிவை படித்தேன்.
2: கேப் பத்தி?
1: ஆமா, கேப். இந்த கதை கொஞ்சம் அசாதாரணமானதா?
2: இல்ல, கேளுங்க மிஸ்டர். என்கிறேன் பிராங்க், நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், அது நடந்தது எல்லாமே உண்மைதான். நான் என் கண்களால் பார்த்தேன்.
1: நீங்கள் சொல்வது இந்த குழந்தை அப்படியே வந்து விட்டதாகவா? மிஸ் மோன்ரோ, உங்கள் கதைக்கு உண்மைகள் சரிபார்க்கப்பட்டால் நாங்கள் சிறிது முக்கியத்துவம் அளிக்கலாம்.
2: பிராங்க், நிச்சயமாக அவை சரியாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். இது உங்கள் கதை, இது உங்க கதை.
1: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நான் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறேன். நாம் இந்த விஷயத்துல சேர்ந்து பணியாற்றலாமா?
2: அது அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு பணியாற்ற ஆவலாக இருக்கிறேன்.
1: சரி, நல்ல வேளை, தொடருங்க, நம்ம தொடர்புல இருப்போம்.
2: சரி, எது எந்த என்ன?
3: நான் சத்தியமாக சொல்கிறேன் டாக்டர், அந்த மழை எங்கிருந்தும் வந்தது போல இருந்தது.
4: நான் பார்த்தேன், அது பக்கெட்டுகளாக பெய்தது. இப்போ ஒரு ஆழமான மூச்சு விடுங்க தயவு செய்து.
3: டாக்டர், நான் ஒரு விவசாயி, நான் வானியல பார்க்கிறேன், நான் அதை தினமும் செய்கிறேன். மழை பெய்ய வாய்ப்பு எதுவும் இல்லை, அதனால்தான் நான் இங்கே வந்தேன். நான் இதயம் நின்றுவிடும் என்று நினைத்தேன்.
4: இதய கோளாறு எதுவும் இல்லை, இதயம் ஆரோக்கியமாகவே உள்ளது. பாருங்க,
3: எங்க இதயமா, அது இல்லைன்னா வேற ஏதாவது இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் மழை வந்தா நல்லது. காத்திருக்கவும் தெரியுமா, பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக நமக்கு பயிர் கிடைக்கும் போல இருக்கிறது.
4: ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், போய் உன் டிராக்டரை சரி செய்து வா ஜார்ஜ். நீ ஒரு குதிரை போலவே ஆரோக்கியமாக இருக்கிறாய்.

0: யாராவது நலமாக இருப்பதில் மகிழ்ச்சி.
1: இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை. சரி, அப்புறம் பேசலாம். பிரியா விட.
2: அவர் நேற்று இரவு எனக்கு அழைத்தார். நான் அவரிடம் உங்களை அழைக்க சொன்னேன். அவர்
1: என்னை அழைக்கவில்லை.
2: ப்ரோடி, அவர் பயப்படுகிறார், மேலும் வெட்கப்படுகிறார்.
1: கரேன், நீங்கள் குடிப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டும்.
2: எனக்கு தெரியும், அவர் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பர். தயவு செய்து சற்று அவரை அவர்கள் இருந்தவராக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மீண்டும் அந்த மனிதராக மாற முடியும் என்று எனக்கு தெரியும்.
1: சரி, அவர் எங்கே இருக்கிறார்?
2: அவர் தன் பெற்றோரின் பழைய குடிசையில் ஆற்றின் அருகே இருக்கிறார். தயவு செய்து ப்ரோடி, அவருடைய நண்பராக மட்டும் அங்கே செல்லுங்கள், சட்ட அதிகாரியாக அல்ல.
1: அது அவருடைய விருப்பத்தில் தான் இருக்கும். வீட்டுக்கு வண்டி வேண்டுமா?
2: வேண்டாம், நன்றி. தேவாலயத்துக்கு பிறகு பெண்களை சந்திக்க போகிறேன்.
1: சரி, நான் இப்பயே அவர்கிட்ட பேச போறேன்.
2: ப்ரோடி, அவர் நிச்சயமாக உங்களை கவனிச்சு கேட்பார்.
1: அப்படியே நம்புவேன்.

0: நீங்க எங்க போறீங்க? அயலவர்
1: காலை வணக்கம். சரி, நான் டாக்டரிடம் போறேன்.
0: நேற்று இரவு நிறைய சம்பவங்கள் நடந்ததாக கேட்டேன். எங்கிருந்தும் வந்த மழை, அந்த பெண் இறந்து விட்டதாகவும் பிறகு மீண்டும் உயிர் தெழுந்ததாகவும் தெரிகிறது. நான் புரிந்து கொண்ட அளவில் அந்த எல்லா சம்பவங்களின் நடுவிலும் நீங்கள் தான் இருந்தீர்கள்.
1: அங்கிருந்ததை பாக்கியமாக கருதுகிறேன். அதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த ஒரு ஆன்மாவுக்காக அனைவரும் பிரார்த்தித்தனர்.
0: நானே மருத்துவமனைக்கு சென்றேன். அனைத்து பரிசோதனைகளும் அந்த மருத்துவர்கள் செய்த பிறகு அவளது உடலில் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை.
1: அதுக்காக கடவுளுக்கு நன்றி.
0: நான் அதை நம்பல.
1: என்ன ஷெரீப்,
0: இதுல கடவுளுக்கு நிச்சயமாக எந்த தொடர்பும் இல்லை. உண்மையில கடவுள் என்று ஒருவன் கிடையாது.
1: நீங்கள் உங்கள் மனைவியை இழந்ததால் தான் இப்படி சொல்கிறீர்கள்.
0: உங்களுக்கு அது எப்படி தெரியும்? உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
1: உங்களை பாதிக்க அவர் இதை செய்யார்னு எப்படி சொல்றீங்க?
0: நீ டாக்டரிடம் போ. நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டுபிடிப்பேன்.
1: நீ கண்டுபிடிப்பாய். சரி, கவனமாக இருங்கள்.
0: எதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும்?
1: நீ இப்போது சந்திக்க போகும் மனிதரிடம் துப்பாக்கி இருக்கிறது.

0: என் நல்ல நண்பர் கேப் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு?
1: நான் நன்றா இருக்கிறேன் டாக்டர். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்?
0: நான் இறக்க போகிறேன் கேப்.
1: எனக்கு தெரியும்.
0: இருந்த போதிலும் ஒரு வகையில ஒவ்வொரு மனிதனும் மரணம் அடையத்தான் செய்கிறார்கள் இல்லையா?
1: ஒருவரை தவிர, அது உண்மைதான்.
0: இருந்த போதிலும் நிச்சயமாக அனைவருமே உண்மையில் வாழ்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. உனக்கு இசை பிடிக்குமா கேப்?
1: ஆமா, எனக்கு பிடிக்கும்.

0: கேமரன், செல்லம், நம்ம உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்லை, நான் உள்ளே போக விரும்புகிறேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஆனால் நான் போக வேண்டும்.
1: உண்மையில் நீ யார் என்று மக்கள் எவ்வளவு நேரத்தில் தெரிந்து கொள்வார்கள்?
0: முக்கியமானது நான் அல்ல. இங்கே எழும் உண்மையான கேள்வி என்னவென்றால், இந்த ஊரில் வாழும் மக்கள் அனைவரும் கடவுள் யார் என்பதை உணர இன்னும் எவ்வளவு காலமாகும்?
1: கடவுள் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்று பார்க்க நான் காத்திருக்க முடியலை.

0: முதலில் நான் உங்களுக்கெல்லாம் என்னை மன்னிக்க சொல்ல விரும்புகிறேன். நான் என் குடும்பத்தையும் நண்பர்களையும் என் கடவுளையும் விட்டு விலகிவிட்டேன். இதையெல்லாம் கடந்து வந்த போதும் கடவுள் என்னை விட்டுவிடவில்லை. இன்று நான் இங்கு நின்று பேசுகிறேன் என்பதே ஒரு அதிசயம். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, ஆனால் அது கடவுளிட்ட இருந்து வந்ததுன்னு நம்பணும். புதுயிர்ப்பு என்ற வார்த்தை, புதுயிர்ப்பு என் மனதில் உள்ளது.
1: அவைதான் நாமும் தேடும் வார்த்தைகள். உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி நண்பர்களே. நான் போய் அவளை பார்த்து வர்றேன்.
2: பார்த்து வருகிறேன். நிச்சயமாக. வாவ், மிகவும் தீவிரமா இருந்தது.
1: ஆமா, அது இருந்தது. இன்னைக்கு நாம் பைரமிட்களை ஆரம்பிக்க போயிரோம் அப்படின்றதுல இன்னும் அதிக உற்சாகமாக இருக்கிறது.
2: ஆமா, நல்லது. சரி, பார், நான் பசங்களோட சேர்ந்து ஜார்ஜன் டிராக்டரை சரி செய்ய போறேன். சரியா?
1: ஓ, நல்லது. சரி, நல்லது. சரி,
2: இரவு உன்னை பார்க்கிறேன். பார்க்கலாம். நீ செய்வனவற்றுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
2: நீ நலமாக இருக்கிறாயா? நிச்சயமாக. உன்னை போன்ற நண்பர்கள் கிடைச்சது மிகவும் அருமை. நிச்சயமாக, அவள் ஒரு வலிமையான பெண். நிச்சயமாக, நீ சொல்வது முற்றிலும் சரி. வா ஜார்ஜ், நாம் இருவரும் அங்கே செல்வோம். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் இப்போது செய்யலாம்.
1: அது வணக்கம். இன்னைக்கு நாம செய்யறதுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கிறது.
3: உங்கள் கைவசம் என்ன இருக்கிறது?
1: கிட்ட ஃபைன் இருக்கு. போர்வையில தையல் போடல. இன்னும் இல்ல கேப். அன்பே,

0: காலை வணக்கம். உங்களை பார்த்ததிலே மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும். பெண்களே, பெண்களே, ஒரு நிமிஷம் தயவு செய்து. நீங்கள் அனைவரும் சந்தித்த கேப் நம்ம உடன் தங்கியிருக்கிறார். இந்த பாய்களை பற்றி அவர் என்னிடம் கூறினார். அவன் என்னிடம் சொன்னான், கடவுள் உண்மையில் விரும்புவது அவருடைய மக்களிடமிருந்து கேட்பதுதான் என்று. பிராமிஸ் கடுமையான காலங்களை எதிர்கொண்டுள்ளது. கடினமான நாட்கள். நாம் கடவுளிடம் செல்லலாம், நாம் அவரிடம் பேசலாம், மற்றும் ஒருவேளை
1: ஒருவேளை இல்லை திருமதி எலன், கடவுள் பிராமிஸை மீண்டும் எழுப்புவார்.
0: நன்றி.
1: பிராமிஸில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழுகை விரிப்பு தேவை.
0: நாம் தொடங்கலாம். நீ எங்கே போகிறாய்?
1: நான் உறுதியா தெரியல.
0: சரி, அவன் நகரேன்.

0: கேப்
1: வணக்கம்.
0: நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும்.
1: இது டல்லாஸ் மார்னிங் ஃப்ரீடம் பத்திரிகைக்காக இருக்கும்.
0: என்னை பற்றி எழுத எதுவும் இல்லை. நான் என்ன நடந்ததுன்னு பார்த்தேன். நான் அங்கே இருந்தேன்.
1: நீ பார்த்தது மட்டும் நடந்தது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது.
0: சரி,
1: உன் கதையால் உண்மை மறைக்கப்பட விடாதே.

0: ஹன்னா அவர்களே, சற்று கவனியுங்கள்.
1: ஹாய் ஹன்னா.
0: நான் உன்னிடம் நடந்து கொண்ட விதம் குறித்து உண்மையில் வருந்துகிறேன்.
1: பரவாயில்ல.
0: இல்ல, அது சரியில்லை. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு.
1: நிச்சயமாக நான் உன்னை மன்னிக்கிறேன். பரவாயில்லை.

0: ஹே ப்ரோடி, இது ரீவ்ஸ். டெக்சாஸ் அருகில் உள்ள காணாமல் போனோர் புகார்களை பார்த்தேன். தகவல் ஏதும் இல்லை. நாளை மேலும் விசாரிப்பேன். என்னை அழையுங்கள்.
1: சாம், தயவு செய்து இங்கே வந்து உட்காரு.
2: ஷெரீப்,
1: இல்ல பாரு சாம், இங்கே எனக்கு உண்மையில் கவலைப்படுவது ஒரே விஷயம், கேமரூன் அந்த மாத்திரைகளை எங்கிருந்து பெற்றாள்?
2: நான் அவளிடம் கேட்டேன். அவள் யாரிடமிருந்தும் இல்லை என்று சொன்னாள், மேலும் உறுதியளித்தாள். ப்ரோடி, இது என்னை முழுமையாக அதிர்ச்சி அடைய வைத்தது. இது அவளுடைய எதிர்காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன்.
1: டெண்டனில் உள்ள அந்த மருத்துவர் அவளுடைய உடலில் எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்தினார்.
3: ஒன்றுமில்லை.
1: நேரா பேச கேக்குறியா சாம்? இந்த கேப் பையனை பற்றி உனது உள்ளுணர்வு என்ன சொல்கிறது?
3: நான் உண்மையிலே தெரியவில்லை, ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அற்புதங்கள் உண்மையானவை.
1: பாசாம், அதை எனக்கு சொல்லாத. அவன் ஒரு பையன்தான், ஒரு ஓடிப்போனவன், ஏதோ ஒன்று.
3: சரி, கேமரனை பத்தி என்ன?
1: நான் நினைப்பது வரை அது முடிந்துவிட்டது. மீண்டும் ஆரம்பிக்காத வரை சரிதான்.
3: நன்றி. நல்ல நாட்கள் வரப்போன்ற பிரதி நான் உணர்கிறேன்.
1: என் சிறந்த நாட்கள் முடிந்துவிட்டன.

0: எலன், மன்னிக்கவும், நான் கிளம்ப வேண்டியிருக்கிறது. மருத்துவர் இன்று மாலை லூசியை பார்க்க வருவதாக சொன்னார்.
1: உன் சிறிய தேவதையை மருத்துவரிடம் கொண்டு போ. உன் பிரார்த்தனை மடையை மறக்காதே.

0: வணக்கம். ஹலோ, யாரது?
1: ஒரு நிமிஷம் காத்திரு. வணக்கம், வணக்கம், உள்ளே வாருங்கள். மன்னிக்கவும், நான் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு குழப்பம் செய்ய முடியும் என்று எனக்கே புரியவில்லை.
0: எங்களுக்காக உங்களை சிரமப்படுத்த வேண்டாம்.
1: ஹே செல்லம், நீ மேசையில் ஏறுவதற்கு முன் இங்கே ஒரு சிறிய படி இருக்கிறது என்று நினைவில் வை. அப்படித்தான், அப்படியே போ, மிகவும் நல்லா இருக்கு. சரி, எனக்கு சொல், உன் கண்கள் எப்படி இருக்கின்றன? உனக்கு ஏதாவது வலி இருந்ததா?
0: கொஞ்சம்
1: கொஞ்சம், உன் கொஞ்சம் நிறைய இருக்கும் என்று எனக்கு சந்தேகம்.
0: இது அதிகமாக வலிக்குது.
1: நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், இங்கே நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் என்றால், ஆமா, அதுதான் நடந்தது. நான் சில புதிய கண் துளிகள் வச்சிருக்கிறேன், அதை முயற்சி செய்ய விரும்புகிறேன். உனக்கு பரவாயில்லையா? நிச்சயமாக. நீ அவளை படுக்கவ, நான் போய் அதை எடுத்து வருகிறேன்.
0: படுக்கவும் செல்லம்.
1: சரி செல்லம், இவை சற்று எரிச்சலாக இருக்கலாம். நான் உன் கண்களில் இதை வைக்கும் போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அது மருந்து வேலை செய்யும் அறிகுறி. சரியா? இங்க ஒன்று. சரி, இப்போ இங்கே இன்னொன்று. நல்ல பெண், நீ மிகவும் நன்றாக செய்கிறாய். சரி, இப்போது உன் கண்களை மூடு. நீ உன் கண் வந்து கொஞ்சம் அசைக்க கூடும், அது நல்லது. அது மருந்து வேலை செய்ய உதவும். அதை நன்கு ஊறவிடு. நான் உன் அம்மாவை என் மேசைக்கு அழைத்து சென்று அவளுக்கு சில வழிமுறைகள் சொல்வேன். சரியா? நீ இங்கே இரு. இரு,
0: உடனே திரும்பி வருகிறேன்.
1: நான் இதையே உனக்கு அதே விலையில தர தயாராக இருக்கிறேன். அவை இலவசம்தான்.
0: ஓ, நன்றி. நீ
1: வரவேற்கிறேன்.

0: ஆம் செல்லம்,
1: நீ அழகாக இருக்கிறாய்.
0: என்ன?
1: உன்னுடையில் இருக்கும் பூக்கள் எனக்கு பிடிக்கும். நீங்கள் கண்களை மூடு என்றீர்கள், நான் செய்தேன்.
0: அது கேப்பா இல்லையா?
2: அது அவன் தான் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அடல்

0: மன்றோ ஒரு நிமிடம் எனது பேச்சை கேளுங்கள். தயவு செய்து
1: லூசி பத்தி சொல்றது உண்மையா? நான் இதை பிரிண்ட் செய்ய போறேன்.
0: மன்றோ என்ன கேளுங்கள், நான் நினைக்கல அது ஒரு
1: என் ஃப்ரீடம்கான கடைசி நேரம், நான் இதை வெளியிட போறேன்.
0: மன்றோ ஹலோ.

0: வாங்க, நீ வீட்டுக்கு வந்துட்ட. எங்கள் தையல் குழுவில் உள்ள எல்லாருக்கும் பிரார்த்தனை மயில்கள் கிடைத்துட்டது பாருங்கள்.
1: அது நல்ல தொடக்கம்.
2: ஆம், நாளை வகுப்புக்கு பிறகு இன்னும் அதிகமானவர்கள் வந்து உதவப் போகிறார்கள்.
1: பிரார்த்தனை மயில்கள் தயாரிப்பது ஒரு விஷயம், அவற்றை பயன்படுத்துவது தான் மிக முக்கியமானது.
2: ஆஹா, அற்புதம். அவற்றை உருவாக்குவதில் நான் மிகவும் உற்சாகம் அடைந்ததால்
1: நீங்கள் சரியானதை செய்வீர்கள்.
3: அது என்ன விஷயம்?
1: அதுதான் பிராடி. என்ன விஷயம் சொல்லுங்கள்.
4: இவ்வளவு தாமதமாக அவன் இங்கே என்ன செய்கிறான்?
1: அவர் என்னிடம் பேச விரும்புகிறார்.
3: நான் அவரிடம் போய் பேசப் போகிறேன். பிராடி, ஏய்
5: ஜோ, கேப் எங்கே? நான் அவரிடம் பேச விரும்புகிறேன்.
3: வா பிராடி.
6: நீங்கள் எதை தேடுகிறீர்கள்?
5: அவன் யாரு ஜோ? அவனுடைய பெற்றோர் எங்கே? நான் சொல்கிறேன் பார். குழந்தைகள் வானிலிருந்து விழுந்து நகரத்தில் பதற்றம் ஏற்படுத்த ஆரம்பிக்க மாட்டார்கள்.
3: அவன் யாரையும் பதற்றமாக்கல.
5: நான் தான்.
3: என் பார்வையில் அவன் இந்த நகரத்துக்கு ஆசீர்வாதம் செய்வதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை.
5: லூசி பார்க்க முடிகிறது.
3: என்ன?
5: கெல்லியனை அழைத்தார். அவர் லூசியை கண்களுக்கு டாக்டரிடம் அழைத்துச் சென்றதாக சொன்னார். யாரோ ஒருவர் அவளது கண்களுக்கு மேலாக கைகளை வைத்துக் கொண்டு அவளது காதில் மின்னிக் என்று கிசு கிசுத்தார். இப்போது அவளுக்கு பார்க்க முடிகிறது.
3: அது நம்ப முடியாத விஷயம் புரோடி. இது ஒரு அதிசயம்.
5: இல்ல, அந்த குழந்தை ஏமாத்திரம் மருந்து விக்கிறது. நீங்கள் விரும்பினதை நம்பலாம், ஆனால் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், இது நல்ல முடிவுக்கு வரப்போவதில்லை.
3: நான் அதுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. பார், கேப் உங்களுக்கு இதை கொடுக்க விரும்பினார். இது ஒரு பிரார்த்தனை படுக்கை.
5: நான் வேண்டாம்.
3: வா, எதுவும் இல்லைன்னா அதை உங்கள் காரின் டிரங்கில் வைத்துக் கொள்ளுங்கள்.
5: நாளை நான் அவனை நாளை பார்க்க விரும்புகிறேன்.
3: அவளுக்கு பார்க்க முடிகிறது.
2: அவள்
3: பார்க்க முடிகிறது.
2: அது கேப் தானா?
3: எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஆரம்பிக்கிறேன். பாரு எலன், நாம் நேரடியாக அவனை கேட்டு விடலாமே. சரியா? அவன் யாருன்னு அவனை நேரடியாக கேட்டு விடலாமே. ஏன் முடியாது?
2: அவன் சொன்னான் அது வெளிப்படும் என்று. நாம் இப்போது காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
3: எப்போது? எது வெளிப்படும்?
2: எனக்கு தெரியலே. நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும்.
3: சரி,

0: ஓ, நினைவில் வையுங்கள், என் வகுப்புக்கு பிறகு நாம் தேவாலயத்திற்கு போக போகிறோம்.
1: சரி சரி, நல்ல வகுப்பு இருக்கட்டும்.
0: சரி
1: காத்திரு எலன்.

0: நான் உன்னை நேசிக்கிறேன் மிகவும்.
1: நானும் உன்னை நேசிக்கிறேன் மிகவும்.

0: பார்த்தா
1: நீ பாத்தியா
0: பாருக்கா அந்த பத்திரிகை
1: திட்டலாஸ் மார்னிங் ஃப்ரீடம் அவங்க வளர்ந்த என் கட்டுரை பத்திரிகையில போட்டிருக்காங்க
0: அதுல என்ன எழுதியிருக்கு
1: இந்தா ஒரு பிரதி என்னிடம் 50 பிரதிகள் உள்ளன அது நல்ல கட்டுரை கேப் மயில்கள் மழை லூசி என எல்லாம் அதில் உள்ளது
0: பரவாயில்ல மிஸ் எலன்
1: ஓ எலன் கேப் செய்யவில்லை என்றால் நான் இதை செய்ய மாட்டேன்
0: நான் அவளால் செய்யலாம் என்று சொன்னேன்
1: கேப் உன்னை பற்றி ஒரு உண்மையான கட்டுரை எழுதலாமா
0: கேப் உனக்கு நிச்சயமா தெரியுமா பரவாயில்ல மிஸ் எலன் அவர் தன்னுடைய கண்களால் கடவுளின் சக்தியை பார்க்க போகிறார்
1: அருமை சரி நான் சிறிது நேரத்தில் உங்களை அழைக்கிறேன்
0: வாங்க

0: வாங்க பசங்களே உள்ள போகலாம். உள்ள வாருங்க. நீங்க இருக்க போறீங்களா?
1: இல்லை அம்மா.
0: அப்படித்தான் நினைச்சேன். காலை வணக்கம் பசங்களே.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
3: ஓ ஓ ஓ ஓ,
1: அவர் ஒரு வெளிநாட்டவரா?
0: இல்ல, அவர் வெளிநாட்டவர் இல்ல.
4: அவர் அந்த இரவில் மழை பெய்ய வைத்தாராம் என்று கேட்டேன்.
0: சரி கேளுங்கள். கேப்பு ஒரு சிறப்பு குழந்தை, ஆனா அவன் ஒரு பையன்தான். சரியா? சரி.
1: என் நாட்கள் முடிஞ்சிட்டன என்று எனக்கு தெரியும். நீ என்னை இங்கே அனுப்பிய காரணம் எனக்கு தெரியும். அவன் தயார், அது உமது விருப்பம் என்றால். ஆனா கடவுளே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்னொரு ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சுக்க.

0: வழியிலிருந்து விலகு. உனக்கு என்ன ஆயிடுச்சு பையா? அந்த ஆளு குடிச்சிருக்கான், யாரையாவது கொல்ல போறான்.
1: இல்ல, அவன் அப்படி செய்ய மாட்டான். நீ அவனை துரத்தினால் மட்டுமே யாராவது இறப்பார்கள்.
0: சரி, உன் மாய பேச்சு போதும். சரியா, உன்னால் எனக்கு போதும். வழியிலிருந்து விலகிரு.
2: நன்றி.

0: அதை பார்த்தாயா?
1: அவன் கண்டிப்பாக இறந்திருக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்கள், தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஐயா. நீங்கள் உடைந்துட்டீர்கள், மிக மோசம். ஆனால் கடவுள் உங்களை நேசிக்கிறார். இதோ என் கண் முன்னே மிக தெளிவாக தெரிகின்ற இந்த மிகவும் முக்கியமான மற்றும் தனித்துவமான பொருளானது என்னுடையதுதான் என்பதை நான் இப்போதுதான் மிகவும் ஆழமாகவும் முழுமையாகவும் உணர்ந்து
0: கொள்கிறேன்.
2: நீங்கள் செய்யும் இந்த வேலையில மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகுந்த கவனத்துடனும் இருக்குமாறு
1: கேட்டுக்கொள்கிறேன்.
0: ப்ரோடி, நான் நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இல்ல.
1: ஒரு பையன் இருந்தா
0: சரியா?
3: அவள் நல்லா இருக்கா? ப்ரோடி கேள், நான் பார்த்தேன். கேப், நீ
0: எங்க? இங்கயா?
3: ஆ, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? அவர் என் கணவர்.
0: ஒரு நிமிடம்.
3: அன்புள்ள அம்மா அவர்களே, வணக்கம்.
1: மன்னிக்கவும்,
3: நான் உங்களை மன்னிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன்.

0: நண்பா.
1: என் நண்பா,
0: நீங்கள் இங்கே வந்ததிலிருந்து உள் அனைவரும் நீங்கள் யார் என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ வானத்தால் அனுப்பப்பட்டவன். நான் வீட்டுக்கு போகப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அதற்கு தகுதியானவன் இல்லை.
1: நீ தகுதியானவன். கிறிஸ்துவின் இரத்தம் அதை உறுதி செய்தது. அனைத்திற்கும் அவரை தவிர நீ செய்தாய். நான் உன்னை நேரில் வீட்டுக்கு கொண்டு போகப் போகிறேன்.

ஏ ஓ நல்லது. சரி, உனக்கு இன்னும் சில ஊதா பூக்கள் தேவைப்படுகிறது என்று பார்க்கிறேன். குழந்தைகளே, வணக்கம். நான் உடனே திரும்பி

0: இவர் புரோடி.
1: என்ன? ஐயோ, சரி நான் உடனே அங்கே வருகிறேன்.
0: ஏய் ஏய், அங்கே சுற்றி திரியும் அந்த குழந்தையை பார்க்கிறாயா?
1: சரி.

0: அங்கே என்னதான் நடந்தது சாம்?
1: டாக்டர் தான், அவர் இறந்துட்டார்.
2: இந்த செய்தி விரைவில் எல்லோருக்கும் தெரிய போகிறது. இன்று இரவு எல்லோரும் இங்கே கூட சொல்ல வேண்டும்.
0: சரி, நல்ல யோசனை. நான் மக்கள் அனைவருக்கும் அழைக்க ஆரம்பிக்கிறேன். சரி, நான் மன்னிக்கவும்.

0: புரோட்டி டாக்டர் உண்மையிலேயே
1: கோர்னர் வான்கள் வெறுமனே வருவதில்லை. ஜோ பார், எனக்கு கேப்ப பேச வேண்டும், அதுவும் இப்போதே பேச வேண்டும், இதுக்கு போதும் சரியா?
0: அவன் என்ன பண்ணா?
1: ஷார்ட் கார் விபத்தில் சாவதற்கு அருகில் போனான். கேமரன் ஓவர்டோஸ் ஆக ஆல்மோஸ்ட் இறந்துட்டான், டாக்டர் இறந்துட்டாரு, அந்த குழந்தை இதெல்லாம் நடக்கும்போது நடுவில் இருந்தான்.
0: வா ப்ரோ, கேப் டாக்டருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா?
1: நான் எதையும் தவிர்க்கல. இப்போ அந்த பையனை நான் பார்க்க வேண்டும்.
0: சரி சரி, ஆனா அந்த பையனை பத்தி நீ தவறா நினைக்கிறாய்.

0: எலன் எலன் தயவு செஞ்சு கேப், நாங்கள் உன்னோட பேசலாமா? இல்லை மொன்ரோ, இப்போ இல்லை. டாக்டர் இப்போ தான் இறந்தாரு. எனக்கு தெரியவில்லை.
1: பரவாயில்ல மிஸ் எலன், இங்கே வெயில் அதிகம், நாம் உள்ளே போகலாம்.
0: அதுதான் உனக்கு வேண்டுமா? உள்ள வா. இரு.

0: கேப் எங்கள் பத்திரிகை உங்களை பத்தி ஒரு முன்னணி கட்டுரை எழுத விரும்புகிறது.
1: என்னை பற்றி சொல்ல ஏதாவது ஒரு கதை கிடையாது.
2: நான் அதுக்கு ஒத்துக்கொள்கிறேன். இல்லை,
0: ஏ மழை பெய்யுது.
2: ஏ அந்த பருந்த பத்தி கேட்டியா?
3: ஆமாம், துவையல் தர்றேன்.
4: ஜோ இது
3: பிராங்க் பியர்ஸ். அவங்க
0: பிராங்க், ரொம்ப நன்றி. என் செல்லமே.
1: மிஸ்டர் பியர்ஸ், நான் உங்களுக்கான கதை இல்ல.
2: சரி கேப், நான் 20 வருஷங்களாக பத்திரிகை துறையில இருக்கிறேன். ஒரு நல்ல கதையை நான் அறிந்து கொள்ள முடியும்.
1: வேறு ஒருத்தரை பற்றி ஒரு கதையை சொல்லுவது எளிது, ஆனா உங்களுடைய கதையை பற்றி என்ன?
2: என்ன?
1: உங்களுடைய புற்றுநோய் பரவிவிட்டது என்று சொன்ன போது நீங்கள் உலகத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி கொண்டீர்கள். அந்த பயம் உங்களை முடக்கி விடுகிறது. நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை விட்டுட மாட்டார்.
2: எப்படி எனக்கு புற்றுநோய் இருக்கிறது நீங்கள் அறிந்தீர்கள்?
1: உங்கள் கணையில் உள்ள புற்றுநோய் இப்போது வலிக்கவில்லை, ஆனால் அது வலிக்கும், ரொம்ப வலிக்கும். உங்களுக்கு தெரியும் அது வரப்போகிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் விழித்து கொண்டு இன்னைக்கு அந்த நாள் ஆகுமா என்று நினைக்கிறீர்கள்.
0: அதை அறிந்தது நல்லது.
1: உங்களை யார் காப்பாற்ற முடியும் மிஸ்டர் பியர்ஸ்? அது நான் இல்ல. இது உங்களுக்கான பரிசு. கடவுள் உங்களை விரும்புகிறார். அவர் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை வழங்க விரும்புகிறார். மிஸ்டர் பியர்ஸ், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் கதை. என் படுக்கை.

0: இன்றைக்கு இரவு இங்கு வந்து டாக்டரின் வாழ்க்கையை கொண்டாடுவதில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நான் என் அலுவலகத்தில் டாக்டரின் வாழ்க்கையை நினைத்திருந்த போது இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. உண்மையாக உங்களிடம் சொல்கிறேன், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவன். எங்கே
1: எதுவாக இருந்தாலும்
2: நடக்கட்டும் மிஸ்டர் ஜோ, பிரார்த்தனை செய்யுங்கள்.
1: என்ன
2: பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். ப்ரோடி என்னை பாதிக்க முடியாது.
1: இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. ப்ரோடி நிறுத்து.
3: ஏய் நிறுத்து ப்ரோடி, நீ என்ன நிரூபிக்க முயற்சிக்கிற?
1: குழந்தை இங்கு வந்தது முதல் நடந்ததை அறியாதபடி நீங்கள் குருடர்களாக இருக்கிறீர்களா?
2: போதும் ப்ரோடி.
3: இல்ல போதல்ல, உட்கார,
1: உட்கார்ந்து கேள். நீ டாக்டருடன் இருந்தாயா?
3: அவர் இறந்த போது.
1: அவர் எப்படி இறந்தார்?
2: அவரது வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் அதுதான்.
3: அவரது வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரமா? அதுக்கு அர்த்தம் என்ன?
1: இந்த குழந்தை இங்கு வந்ததிலிருந்து நடந்து கொண்டிருக்கும் எல்லா விசித்திரமான விஷயங்களையும் நீ பார்க்க முடியலையா?
3: அதில் எல்லாம் அவன் நடுவில் இருக்கிறான்.
2: ஷெரிப், நீ தவறவிட்டதை பார்க்க முடியவில்லையா? அல்லது நீ உன் சொந்த வலி மற்றும் கோபத்தில் மூழ்கி எதையும் பார்க்க முடியாமல் போய்விட்டாயா? இந்த எல்லா மக்களும் தங்களது துக்கங்களை மீறி ஒன்றாக துக்கித்து ஒன்றாக மகிழ்கிறார்கள்.
3: அதுதான் உனக்கு முக்கியமா? இல்ல
2: சரி, நான் உன்னை பற்றி தான் கவலைப்படுகிறேன். கடவுள் உன்னை பற்றி கவலைப்படுகிறார், உன்னை நேசிக்கிறார்.
3: கடவுள் என்ன நேசிப்பதில்லை?
2: இந்த எல்லா பயங்கரமான விஷயங்களும் நடக்கிறதை நீ பார்க்கிறாய். எந்த காரணமும் தெரியாம நீ அதை தனியாக சரி செய்ய முயற்சிக்கிற, ஆனா முடியல. நான் அழகான உடைந்த ஆன்மாக்களை பார்க்கிறேன். அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரேவரால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களும் ஏன் தொடர்ந்து நடக்கின்றன என்று உனக்கு ஆச்சரியமாக இல்லையா? இந்த எல்லா ஆண்டுகளாக இருந்த வெறுமை இப்போது ஏன் உயிர்ப்பாக மாறியது என்று தெரியுமா? எந்த இடத்திலிருந்தும் வந்த ஒரு சிறுவனை போல இது உனக்கு விசித்திரமாக இல்லையா? ஒரு பரப்பை தவிர எதுவும் இல்லாமல்
1: இது எல்லாம் என்ன?

0: ரோடி, அவங்களே தயவு செய்து அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை கொஞ்சம் பொறுமையாக கேள்.
1: தயவு செய்து ப்ரோடி.
2: நீ யார்?
3: நான் கேப்ரியல்.

0: நான் வாக்குறுதி செய்கிறேன்.
1: இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் பரவி உள்ளது. இப்போது உயிராப்புக்கான நேரம் வந்துவிட்டது.
0: நீ இங்கே இருக்க முடியாது.
1: இல்லை, ஆனால் உனக்கு ஒரு கடைசி பரிசை வழங்க வந்துள்ளேன். தயவுசெய்து என்னுடன் முழங்காலில் விழுங்கள்.

0: நன்றி.
1: ஒரு கணத்துல எல்லாம் இது மாறிவிட்டது. அது
2: உலக தலைவர் இன்றைக்கு மதியம் உரையாற்ற உள்ளார்.
1: இது அந்த நேரம் என்றால் நாங்கள் எங்கள் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே,
2: தயவு செய்து சுட வேண்டாம். நாங்கள் வெறும் அமைதியான நம்பிக்கையாளர்கள் தான்.
1: நாங்கள் மோசமான குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள். நகருங்கள். நீங்கள் அதை அமைச்சரிடம் விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? கிறிஸ்தவர்களே, ஏன் இதை விரும்புகிறீர்கள்? எளிய சட்டங்களை பின்பற்றாததால் உங்களை இயேசுவிடமே அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறார்கள்? நடந்து கொண்டே இருங்கள், நிற்காதீர்கள்.
2: இந்த வழியாக வாருங்கள்.
1: குப்பைகளை கவனியுங்கள். நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள். என் கடவுளே, நகரம் இல்ல. இது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. நாம் செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். ஆனால் பறக்க பாதுகாப்பா? ஹெலிகாப்டர் எங்க இருக்க? இதை பாதுகாப்பா தெரிகிறது. இப்ப வந்து அபாயமும் முடிஞ்சிருச்சு.

யூபிராட்டிஸ் நதி வறண்டு விட்டது. இப்படி நான் பார்த்ததே இல்லை. அணைகளால் என்கிறார்கள், ஆனால் இது வேறாக தெரிகிறது. சில கிசுகிசுக்களை கேட்டேன். இது ஏதோ பெரிய விஷயம். ஒரு அறிகுறி. எதுக்கான அறிகுறி? முடிவுக்கா?

0: தலை இடிக்குது.
1: ஒரு பெரிய காமெட் கடலில் விழுந்த பிறகு முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டு விட்டன. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மில்லியன்களில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெப்பம் என்னை கொன்று விடுகிறது.
0: சொல்லவே வேண்டாம், என் மூளை இங்கே வெந்து போய்விடுகிறது. அதை என்னிடம் சொல்ல வேண்டாம். சோனா மாதிரி இருக்கு.
1: மரிகளிடம் முறிஞ்சுள்ள எங்கும் பரவுகிறத.
0: உறுதி வெப்பம் விரிகிறது. இதை கவனிக்கவும். எல்லாமும் போய்விட்டது.
1: காற்றும் உதவவில்லை, இன்னும் அதிகமாக உலர்த்துகிறது.
0: இதிலிருந்து எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நாம் காத்திருக்கவே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது.
2: அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள்.
1: அது வேகமாக வளர்கிறது. நாம் நகர வேண்டும். நாம் எங்கே போவது? நாம் இங்கே வெளிப்படையாக இருக்கிறோம்.
0: புயல் கணிக்கப்பட்டதை விட வேகமாக விரிவடைகிறது.
1: அறிக்கைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன.
0: இது பைத்தியமாக இருக்கிறது. நாம் இப்போது போக வேண்டும்.
1: எங்கே? தெருக்கள் அனைத்தும்
0: அடைக்கப்பட்டுள்ளன. நாம் முயற்சி செய்யணும்.
1: வானத்தை பாருங்கள், அது மேலும் மோசமாகிறது.
0: மேகங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஒரு சுழற்சி உருவாகிறது.
1: நம் பாதுகாப்பான இடம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போதே

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீங்களா?
1: ஆம் சார்.
0: நிர்வாக தலைவரே, நான்
2: இது நடக்கிறது என்பதை நம்ப முடியவில்லை.
0: மற்றும் நீங்கள் சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன? நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை ஐயா. அது
3: மில்லியன்கள் மறைந்தது வெறும் தொடக்கமே ஆகும். இந்த
0: கோடிக்கணக்கானோர் பூமியில் இருந்து மறைந்ததால் உலகம் பேரதிர்ச்சியில் உள்ளது.
3: இதற்கு பின் நடப்பவை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வேதங்களில் வெளிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளின் தொடராகும்.
0: ஒற்றை உலக ஆணையத்தின் ஜனாதிபதியாக இந்த உலகை மீண்டும் கட்டி எழுப்பி அதை மீண்டும் சிறப்பாக மாற்றுவோம் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன்.
3: பிரதிவேரானின் எழுச்சி.
0: கலப்பகுதிக்கு அமைதி. இஸ்ரேல் வாழ்க.
3: அந்த மிகப்பெரிய உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவின் திரும்புவதை மற்றும் கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி. என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன் இல் ராப்சர் முதல் புதிய பரலோகத்து வரை இந்த நிகழ்வுகளின் முழுமையான வேத கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் நான் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் படிக்க தொடங்கலாம். மேலும் இது சிறப்பு ஒன்று. முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், வழக்கமான $9 மற்றும் 99% விலைக்கு பதிலாக நீங்கள் அதை அறிமுக விலையான $4 மற்றும் 99% பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது. மேலும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலக சந்தைகள் பெரிய ஏற்ற இறக்கத்தை சந்திக்கின்றன. பொருளாதார சரிவு குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய வங்கிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்க மந்தநிலை அச்சம் அதிகரிக்கிறது. கூடுதல் விவரங்கள் விரைவில்.
1: பல பகுதிகளில் பதற்றங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் உலகத் தலைவர்கள் இதை ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் புதிய யுகமாக அழைக்கின்றனர். ஒரு ஒழுங்கு உணர்வு இறுதியாக மீண்டும் திரும்பி வருகிறது என்பது தெளிவாக உள்ளது. புதியதாக உருவான ஒரு சர்வதேச கூட்டணி அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மீட்பு ஆகியவற்றை உறுதி செய்ய விரிவான திட்டத்தை வெளியிட்டுள்ளது. உலகளாவிய அளவில் அனைத்து நாடுகளிலும் உணவு வழங்கல் மீண்டும் நிலை பெறுகிறது.
2: மற்றும் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் காணப்படும். பூமியில் நாடுகளுக்கு குழப்பத்துடன் கூடிய துயரம் இருக்கும். கடலும் அலைகளும் பெருமூச்சுடன் எழும். இவை சீரற்ற நிகழ்வுகள் அல்ல சகோதரர்களே. இவை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொற்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறைவேறுகின்றன. உலகம் இதை நிலைமை என்று அழைக்கும் போது நாம் ஆவியால் இதை தயாரிப்பாக உணர்கிறோம்.
1: இப்போது நீ தூங்க வேண்டிய நேரம்.
2: ஆனா அம்மா, டிவியில சொல்றதை கேட்டீங்களா?
1: கவலைப்படாத, எல்லாம் நல்லா இருக்கும். இப்போது படுக்க செல்ல.
2: ஜெனரல், ஏனென்றால் நாம இந்த நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டோம். அமெரிக்கா முழுவதும் நாம் பலவீனமாகி வருகிறோம் போல தெரிகிறது. சார், எங்கள் குழு தரையில் உள்ளது. இப்போது இதை செய்து கொண்டிருக்கிறோம் சார். நாம எல்லா குடிமக்களுக்கும் பொறுப்பும் பாதுகாப்பும் உறுதி செய்ய ஒருங்கிணைந்த அடையாளம் மற்றும் வள விநியோக அமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்லாக புரிந்தது சார். புதிய உத்தரவுகளை எல்லா பொதுமக்களும் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம்.

0: இப்போது ஆட்டுக்குட்டி சீலை ஒன்றை திறக்கும் போது நானும் நான்கு உயிரினங்களில் ஒருவன் வா பார் என்று சொல்வதை கேட்டேன். இது ஆரம்பமாகிறது. இதோ ஒரு வெள்ளை குதிரை. அதில் அமர்ந்திருந்தவர் ஒரு வில்லுடன் இருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் வழங்கப்பட்டது. அவர் வெற்றி கொண்டு மேலும் வெற்றி பெறச் சென்றார். உலக மக்களே, நாம் நெருப்பை கடந்து வந்தோம், ஆனாலும் இன்னும் நின்றிருக்கிறோம். ஒரு கணத்தில் எல்லாம் மாறிவிட்டது. அன்புக்குரியவர்கள் இல்லாமல் போனார்கள். அமைப்புகள் அதிர்ந்தன. ஆனால் இன்றைக்கு நாம் எழுகிறோம். நம்மை பிரிக்க நினைச்சது இப்போது நம்மை ஒன்றிணைக்கும். இனிமேலே சண்டையை உருவாக்கும் எல்லை வரம்புகள் இல்லை. யாரும் மறக்கப்படாத உலகை நாம் கட்டுவோம்.
1: இன்று மத்திய கிழக்கில் உலக நிலை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் நடைபெறுகிறது. உலக தலைவர் பலராலும் ஒரு பார்வையாளர் அமைதியாளர் என பாராட்டப்பட்டுள்ளார். இன்று பிற்பகலில் உலக தலைவர் உலக மக்களுக்கு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பலர் இதை மனித குலத்திற்கு புதிய பாதை என குறிப்பிடுகின்றனர். நிகழும் நேரத்தில் அவோ நேரடி தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவோம். இது முடிந்து விட்டது. நம்ம சுதந்திரமாயிவிட்டோம்.
0: நான் உன்னை காதலிக்கிறேன்.
1: நானும் உன்னை காதலிக்கிறேன்.
0: மத்திய கிழக்கில் இனி போர் இல்லை. இஸ்ரேலியர்களும் பஸ்தீனியர்களும் இனி போர் இல்லை. நான் உங்கள் முன் நிற்கிறேன். ஒரு தலைவராக மட்டுமல்ல, இந்த புதிய யுகத்தின் ஒரு பணியாளராகவும். நாம் ஒன்றாக நியாயம், வழங்கல் மற்றும் அமைதி கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கப் போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் உண்டுன்றதை உறுதி செய்யும் அமைப்பு. எங்களுடன் நிற்க தேர்வு செய்பவர்கள் தங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். ஒரு புதிய உலகம், நிலையான அமைதி. என்னை பின்தொடருங்கள். நாம் ஒன்றாக எதிர்காலத்துக்குள் நுழையப் போகிறோம்.

0: ஜெனரல், இந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த நாம் இராணுவ சட்டம் விதிக்க வேண்டாமா? ஐயா, இப்போது கட்டுப்பாட்டை பயன்படுத்துவோம். நேரம் வந்ததும் நாம் வலிமைக்கு மாறுவோம். நான்
1: அமைப்புகளை விட நம் நம்பிக்கைகளே பெரிய தடை, மதமே முக்கிய தடையாக இருக்கும் என நினைக்கிறேன். நாம்
0: முதலில் அதை மதிப்பிழக்க செய்வோம், அப்பிறகு பயனுள்ளதை எடுத்துக்கொள்வோம். மக்களுக்கு உண்மை தேவையில்லை, நம்பிக்கைக்குரிய ஏதாவது வேண்டும்.
1: சும்மா இரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என்னுடன் நெருக்கமாயிரு.
0: எனக்கு பயமாக இருக்கிறது.
1: நான் அறிவேன், வழியாக பிடித்துக் கொள்.

0: அது எனது ஓன், அதை இங்கே கொடு.
1: இல்ல, நாங்கள் அதை மீண்டும் பெறல்ல, நான் அதை எடுத்துக்கொள்கிறேன்.
2: வாதம் செய்யாதீர்கள், எதுவும் மீதமில்லை.
1: இங்கே எதுவுமே இல்ல, வேற எங்காவது போய் தேடிப்பார். இங்கிருந்து விலகிப்போ, விலகிப்போ. அது என்னுடைய சொந்தமானது.
2: இல்ல, பின்வாங்கு, பின்வாங்கு.
1: நிறுத்து, போதுமானது இல்ல.
0: அதை பெற நான் உன்னுடன் சண்டையிடுவேன்.
2: இதுக்கு யார் செலவு செய்ய முடியும்? இது மிகவும் அதிகம்.
3: எனக்கு தெரியும், இது அத்துமீறல். இதை தொடர்ந்து சமாளிக்க முடியாது.
2: இந்த விலைகளை பார், இது நீடிக்க கூடியது அல்ல.
3: இது மாற்றப்பட வேண்டும். உணவு பற்றாக்குறை இப்போது உலகளாவிய அளவில் பரவுகிறது. ஒரு காலத்தில் பில்லியன்களை ஆதரித்த விநியோக சங்கிலிகள் இப்போது முன்னெப்போதும் இல்லாத அழுத்தத்தில் உள்ளன. பல நாடுகளில் விநியோக மையங்களுக்கு வெளியே நீண்ட வரிசைகள் பிளசன்டில் உருவாகியுள்ளன. அமைதி காக்குமாறு பொதுமக்களை கேட்ட அதிகாரிகள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உருவாக்கப்படுவதாக உறுதியளிக்கின்றனர்.

0: அழுத்தம் குறைந்து வருகிறது. கிராஷ் கார்ட்டை கொண்டு வா.
1: நான் வருகிறேன். நிலைமை என்ன? ஐயா, எனது குரல் கேட்குமா? என்னுடன் இருங்கள்.
0: நாடி பலவீனமாக உள்ளது. நாம் இப்போது இன்டியூபேட் பண்ண வேண்டும். சரி, புரிஞ்சது. இன்டியூபேட் பண்றேன்.
1: இந்த லைனை நகர்த்துவோம்.
2: புரிஞ்சது. அறை 12 தயார் நிலையில் உள்ளது.

0: என் மகனே, இயேசு உங்களுக்காக இங்கே இருக்கிறார். என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் என் பாவங்களை மனம் திரும்புகிறேன். மன்னித்து என்னிடம் மனம் திறந்து பேசுங்கள்.
1: வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள்.
0: பரலோக தந்தையே, உம் ஊழியரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவருக்கு உம் சமாதானத்தையும் அன்பையும் தாரும். இப்போது அவரை இயேசுவிடம் ஒப்படைத்து உம் இரக்கத்தை நாடுகிறோம்.
2: கர்த்தாவே, சகல வல்லமையுள்ள தேவனே, எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டையாகியவரே, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தந்தையே, இந்த இருளினுடைய நேரத்தில் உங்கள் சிறகுகளின் நிழலில் எங்களை மறைத்து வைத்திருங்கள்.
1: கர்த்தாவே, பயம் எங்களை ஆட்கொள்ள விடாதீர். நாங்கள் சமரசம் செய்யாதிருக்க செய்யும். எங்கள் உயிரை மரணம் வரை நேசிக்காதிருக்க செய்யும். நாங்கள் உயிரை அர்ப்பணிக்க நேரிட்டால் எங்களை ஏற்றுக்கொள்ளும்.
3: தயவு செய்து சுடாதீர்கள். நாங்கள் வெறும் அமைதியான விசுவாசிகள் தான்.
1: நாங்கள் கெட்ட குடிமக்கள் அல்ல. நாங்கள் சட்டப்படி அமெரிக்கா குடிமக்கள்.
0: நகருங்கள். அதை அமைச்சரிடம் நீங்களே விளக்க வேண்டும். எதற்காக நீங்கள் எலி போல குழிகளில் வாழ விரும்புகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்கள், அதை ஏன் விரும்புகிறீர்கள்? நீங்கள் எளிய சட்டங்களை பின்பற்ற விரும்பவில்லை என்பதால் உங்களை உங்கள் இயேசுவிடம் அனுப்புகிறோம். இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. யார் இயேசுவை மறுக்கிறாங்க? உங்கள் இயேசு உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் உங்களை விட்டுவிட்டார். அவர் உங்களை வெறுக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தருகிறார்? நான் உங்களை விடுவிக்க சக்தி கொண்டவன். நீங்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்?
4: கர்த்தாவே, இனிமேல் எப்படி தொடங்குவது என எனக்கு தெரியவில்லை. நீங்கள் உங்கள் ஆடுகளை போச சொன்னீர்கள், ஆனால் நான் அவற்றை அலறவிட்டேன். பாதிக்கப்படுகிறேன். நான் அவர்களை இறக்க கண்டேன். இங்கே நான் உடைந்திருக்கிறேன். அவர்களின் முகங்களையும் அவர்களின் விசுவாசத்தையும் நினைவு கூர்கிறேன். அவர்கள் இறக்கும் வரை உங்களை மறுக்கவில்லை. என்னில் எஞ்சியதை உங்கள் கைகளில் வைக்கிறேன். இங்கே என்ன நடக்கிறது, நீங்கள் அதை உணர்ந்தீர்களா?
2: ஆம், உணர்ந்தேன். இது ஒரு லேசான நில அதிர்வாக உணர்கிறது.
3: நிலம் பிளக்கிறது. எவ்ரிவன் அப்படி விலகுங்க, பின்னால் செல்லுங்கள். நகருங்கள், தொடருங்கள்.
2: இந்த வழியாக, விரைவாக.
3: சிதறிய பொருட்களை கவனியுங்கள். நாம் இப்போது இலக்கை நெருங்கிவிட்டோம். நீங்கள் தொடர்ந்து நகர வேண்டும். அது கீழே விழுகிறது. இரத்தம் நிறைந்த சந்திரன் எழுகிறது. தீர்ப்பு நேரம் வந்துவிட்டது.
2: பூமி அதிர்ந்தது. வானம் இரத்தம் சிந்துகிறது.
3: இந்த அறிகுறி மனம் திரும்புமாறு சொல்கிறது. ஆபத்து இன்னும் முடிவடையவில்லை. நாம் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் இதை பாருங்கள், என் கடவுளே, நகரம் இல்லாமல் போய்விட்டது. இது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளது. நாம் இந்த செய்தியை வெளியே சொல்ல வேண்டும். நாம் இப்போது போக வேண்டும். ஆனால் பழப்பது பாதுகாப்பானதா? ஹெலிகாப்டர் தான் நமக்கு ஒரே விருப்பம். தீ பரவுகிறது. அப்பா நகரவிடும். இந்த வழியாக, விரைவாக. இதுல பறப்பது பாதுகாப்பானதா? நமக்கு வேற வழி இல்ல. நாம் இப்போ போக வேண்டும். ஹெலிகாப்டர் வந்துவிட்டது. அது பாதுகாப்பாக தெரிகிறது.
2: நாம் நகரலாம். கூட்டம் நம்மை நோக்கி நெருங்குகிறது.

இந்த அமைதி என்பது அமைதி அல்ல, இது தீர்ப்புக்கு முன் நிலவும் அமைதி. கர்த்தாவே, இந்த உடைந்த உலகிற்கு உதவி செய்யும். வரப்போகும் நிகழ்வுகளை எதிர்கொள்ள நமக்கு வலிமை அளி. வானகத்தந்தையே, நிலைத்திருக்கவும் ஓடி போகாமல் இருக்கவும் எனக்கு வலிமை அளி. அழிவுக்கு பிறகு மீதமுள்ள கூட்டத்தை நான் விட்டுவிடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும்.

0: மாதிரிகள் முழுமையாக முறிந்து எங்கும் பரவுகின்றன.
1: கடினமான பகுதிகள் வேகமாக விரிகின்றன.
0: அடுத்த காலாண்டு கணிப்புகள் என்ன? பேரழிவுகள், விடுதலை, மோடி நிமிடங்கள்.
1: உலகளாவிய குழுக்களுடன் இணையுங்கள். கணிப்புகள் அதிகரிப்பதால் உடனடி நடவடிக்கை தேவை.
0: உண்மைதான், ஆப்பிரிக்க ஆசிய தோல்விகள் பேரழிவானவை. இது பெரிய இடப்பெயர்வை உண்டாக்கும்.
1: உதவி அனுப்பணும். ஐநாவை கூப்பிடுறேன். நாம் எல்லாவற்றையும் இயக்குகிறோம்.

ஒரு பெரிய கோள் கடலில் மோதி விழுந்ததன் பிறகு பேரழிவான சுனாமிகள் பல கண்டங்களின் கரையோரங்களை அழிக்கின்றன. முழு நகரங்கள் அலைகளால் விழுங்கப்பட்டுள்ளன. இழப்புகள் மில்லியன்களில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே உலக அரசாங்கமும் உடனடியாக உயரமான இடங்களுக்கு நகர வேண்டும், ஏனெனில் பிந்தைய அதிர்வுகள் மற்றும் இரண்டாம் அலைகள் மீதமுள்ளவற்றை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன.

கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒளிநாடா மூலம் உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் தேடி தேவனாகிய கர்த்தர் அடியேனுடைய குரலை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடல் ஊழியம் 14 பாகம் வரை வர தேவன் செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதெல்லாம் நான் ஜபத்திலும் தியானத்திலும் கர்த்தரோடு கூட உறவாடுகிற நேரம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனையிலே பல பாடுகளை நான் கடந்து போகின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் உருவாகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உருவெடுத்து பாடலாக வெளியே வருகிறது. இந்த 4 வருட காலமாக எல்லா சூழலிலும் என் ஆவி ஆத்ம சரீரம் அனைத்தையும் ஒப்படைத்து கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு வெறித்தனத்தில் சரீரத்திலே எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு தடவையும் இரத்த மாற்று சிகிச்சைக்கு நான் போகிற பொழுது 5 மணி நேரம் நான் படுகின்ற பாடு, ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தரினை பலப்படுத்துகிறார். இதுவரை 600 முறைக்கு மேலாக வாரத்திற்கு ஒரு சில நேரங்களில் 3 முறை கூட நான் இரத்த மாற்று சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய சூழலில் தள்ளப்படுவேன். இதன் மத்தியிலும் கர்த்தரினை பலப்படுத்தி என்னை தாங்கி என்னை நடத்தி வருகிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் முதலாவது என் தேவனாகிய கர்த்தர், இரண்டாவது எனக்காக அனுதினமும் ஜெபிக்கிற தாங்குகிற நீங்களும் உங்களுடைய மேலான ஆதரவும் தான். இத்தனை நாட்கள் என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சோர்ந்து போகாமல் நான் ஊழியத்தை செய்ய என்னை ஜெபத்தினாலும் அன்பான காணிக்கைகளாலும் தாங்குகிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் இந்த மருத்துவ தேவைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் எனக்காக உதவுகிற அநேக உள்ளங்களை தேவன் எழுப்பி இந்த மட்டும் கர்த்தர் நடத்தி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு அன்பின் காணிக்கைகளும் என்னுடைய ஊழியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கிறது. நிச்சயம் அதனுடைய பிரதிபலனை தேவன் அளவில்லாமல் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியம் எதையும் எதிர்பாராமல் கர்த்தருக்கென்று உண்மையாய் உழைக்க வேண்டும். ஒரு கூட்ட ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு எப்பாடுபட்டாகிலும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு வெறித்தனத்தில் நான் கர்த்தருக்காக உழைக்கிறேன். இந்த பரலோகத்தை நிரப்புகிற இந்த ஊழியத்தை என்னோடு கூட கைகோர்த்து தாங்குகிற ஜெபிக்கிற அநேக உள்ளங்களை தேவன் இன்னும் எழுப்ப வேண்டும் என்று நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இந்த ஒளிநாடா உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தந்து பலத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி அனுதினமும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் உங்கள் அன்பு சகோதரன் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

கொண்டே இருக்கின்றார். உண்மையின் பாதையில் செம்மையாய் நடத்துகின்றார். கண்மணி போல் காக்கின்றார். கவலையெல்லாம் தீர்க்கின்றார். பசும்புள்ளில் மேய்க்கின்றார். அமர்ந்த நீரை கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் கரம் செய்யும் அதிசய நன்மைகளை எப்படி சொல்லுவது? அவர் புகழ் கீதங்களை எப்படி பாடுவது?

ஜீவ பிள்ளையே, என்னால் வாழ்க்கையில எழும்ப முடியுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறாயோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள்.

வாழ்க்கை ஒரு தோல்வி, நீ ஜெயமெடுக்க முடியாது என்று உன்னை பார்த்து சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை எழுப்புவேன். கிறிஸ்துவை மரித்தவரிடத்திலிருந்து எழுப்பினவர், உலர்ந்த எலும்புகளை எழுப்பினவர் உன்னையும் எழுப்புவான்.

0: மட்டும்
1: சூழ்நிலைகள் எதுவாயினும் கேள்விகள் கேட்காத கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன்.

ஜீசஸ். அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர்கள் வாழ்வின் முதன்மையாக இருக்க விரும்புகிறார். நீர் மாத்திரம் போதும் என்று அவரையே பற்றிக் கொண்டு அவருடைய ராஜ்யத்தை பற்றிய பக்தி வைராக்கியத்தினால் கொழுந்து விட்டு ஏறுகிற சனங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஈர்த்துக் கொண்டிருப்பது எது? இயேசுவா இல்லை உலகமா? ஏதோ ஒரு பாடலாக அல்ல, ஒரு

கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சகோதரனே, இந்த சத்தியத்தை தெரிந்து கொள். பூமி முழுவதும் படைத்த தெய்வம் களைப்படைவதில்லை, ஆராய்ந்து முடிய அறிவு உள்ளவர் சோர்ந்து போவதில்லை.

கத்தருக்கு காத்திருப்போர் புது பலன் பெறுவார்கள். கழுகு போல சிறகுகளை அடித்து உயர உயர பறப்பார்கள். தாவீது கத்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்த பொழுது அவனிடமாய் கத்த திரும்பி அவன் கூக்குரலை கேட்டான். சோர்ந்து போகாதே, நிச்சயம்

போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். கர்த்தர் ஜனத்துக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாதே, எந்த நிலையிலும் கர்த்தரை துதி, உனக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்குவார்.

0: அவருக்காக போராடல, மக்களுக்காக போராடினாரு. சித்தத்துல தேரணும், ரெண்டு பூர்ண நிச்சயத்துல நிலை நிற்கணும், அதுக்குதான் எப்பா பேரா போராடி இருக்கிறாரு. நம்ம மற்றவர்களுக்காக போராடணும். அவர் போராடினா கட்டு பெரிய காரியம் செய்வார், போராட்டமான செய்வோம். முதல்ல சோர்ந்து போகாம எப்பொழுதும் செய்யணும். ரெண்டாவது பரிசுத்தாவில் நிறைஞ்சி பெருமூச்சோடு செபிக்கணும். மூணாவது இடம்பிடாம செபிக்கணும். நான்காவதாக போராடி செபிக்கணும். எலியா செபிச்சிருக்காரு பாருங்க. ராஜாக்கள் புஸ்தகம் 18:42-44 வரைக்கும்.
1: பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி
0: தரையிலே பணிந்து
1: தன் முகம் தன் முகம் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி
0: நீ போய்
1: சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து
0: ஒன்றும் இல்லை என்றான்.
1: நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான்.
0: ஏழாம் தரம்
1: இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து
0: ஒரு மனுஷனுடைய
1: உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான்.
0: எழும்புகிறது என்றான்.
1: அப்பொழுது அவன்
0: நீ போய்
1: ஆகாப்பை நோக்கி
0: மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு
1: ரதத்தை பூட்டி
0: போய்விடும் என்று சொல் என்றான்.
1: பாத்தீங்களா, மழையே இல்ல 3 வருஷம். அப்ப அந்த மழை பெய்யற வரைக்கும் அவர் என்ன சரி இல்ல எலியா என்ன செஞ்சாரு? போராடி செபிச்சிருக்கிறார். எப்படி போராடி இருப்பாரு? நம்மனால எத்தனையோ நிறைய பேர் சேர்ந்து செபிச்சோம், எலியா மட்டும் தனியே போராடி செபிச்சிருக்கிறாரு. அப்ப என்ன செய்ய, உள்ளங்கை அளவு மேகம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவினை சொல்றாரு, நீ வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நீ வந்து ராஜாவை நோக்கி நீ மழை உனக்கு தடைசியா விடிக்கன்னு சொல்லுங்க, நீங்க ரதத்து மேல் ஏறி போயிருங்கன்னு சொல்றாரு. அது பேர் மழையும் வந்தது. அது போல நம்ம அந்த அளவுக்கு நம்மளும் போராடணும். அல்லேலூயா. தனி பிரேயரிலும் போராடணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து செபிச்சாலும் போராடணும், தனி பிரேயரில் நம்ம போராடணும். முதல்ல எப்படி செபிக்கணும்? சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்கணும். ரெண்டாவது பரிசுத்தாவில நிறைந்து செபிக்கணும். மூன்றாவது இடைவிடாம ஸ்தோத்திரத்தோடு செபத்துல விழித்திருந்து செபிக்கணும். நான்காவதாக போராடி செபிக்கணும். எலியா போல பவுல போல போராடி செபிக்கணும். எப்பா பேராத்தை போல போராடி செபிக்கணும். அல்லேலூயா. இந்த செபத்துல மனசுக்குள்ள கொண்டு வரணும், கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. வசனத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு வசனத்தையும் உள்ளத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் நம்ம செபிக்க முடியும், இல்லைன்னா செபிக்க முடியாது. சும்மா செபிச்சா கட்டாயம் நம்மளால முடியாது. இந்த மனசுக்குள்ள கொண்டு வரணும், ஒரு வசனமும் நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும், அப்ப நம்ம செபிக்க முடியும். கடைசியாக எப்படி செபிக்கணுமா பாருங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: அதுதான் சொல்லிட்டாரு, ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்பட. பிரச்சனை உலகத்துல இருக்கும், உலகத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு திடன்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டாரு. உலகத்துல நிறைய பாடுகள் உபத்திரங்கள் இருக்கும், அதங்க சொல்றாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து
0: உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும்
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
0: ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது.
1: விண்ணப்பத்தால் வேண்டுதல் தேவனுக்கு என்ன செஞ்சிடும், நம்முடைய என்ன பிரச்சனையோ அதை என்ன செஞ்சிடணும், தேவனுக்கு தெரியப்படுத்தி நம்ம ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாது.
0: விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திடணும். சோர்ந்து போகாம செபிச்சுட்டு தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு நம்ம துச்சிட்டே செபிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். கவலைப்பட்டு செபிச்சா நம்ம செவம் கேட்கப்படாது, அதான் சொல்லிட்டாரு.
1: ஒன்றுக்கும் கவலைப்படாம, ஏன்னா கவலையோட செபிச்சா நம்ம செவம் என்ன செய்ய முடியாது,
0: கேட்க முடியாது. அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தணும். சோர்ந்து போகவே கூடாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எல்லா பாரத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, தெரியப்படுத்திடணும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 6:34
1: ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
0: நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்,
1: நாளைய தினம்
2: தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்.
1: நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும்.
2: அந்தந்த நாளுக்கு
1: அந்தந்த நாளுக்கு
2: அதிலதின் பாடு போதும்.
1: அதன் பாடு போதும். சிலர்லாம் இப்பவே ஒரு 4 வருஷத்துக்கு பின்னால என்ன நடக்கும் அதை வச்சே கவலைப்படுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, அந்தந்த நாளுக்கு அதுவின் பாடு போதும். நாளை குறிச்சு கவலைப்படணும், ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவாரு. அவற்றை நம்ம செவிச்சுட்டே இருக்கணும், அவரோடு இருந்தா நம்ம போதும். ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க சொன்னாரு. விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு என்ன செய்யும், நம்ம பிரச்சனைய அவருக்கு தெரியப்படுத்திடணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நாளை தினத்தை பிரச்சனை என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன நடக்கிறான் பார்த்துக்குவாரு. அது நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பேதர் எழுதும்போது எழுதுறாரு, அவர் விசாரிக்கிற ஆனபடியால் உங்க கவலையில்லா அவர் மேல வைத்துடுங்க. 1 பேதுரு 5:7.
2: அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா,
1: அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா,
2: உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
1: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. கொஞ்ச நேரம் சோர்ந்துட்டு ஆண்டவர் கேப்பார், ஏன் சோர்ந்துட்ட, ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி கேப்பாரு. அவர்தான் அவர் விசாரிக்கிற ஆனபடியால் அவர் கவலையெல்லாம் நம்ம கவலையில என்ன செஞ்சிடணும், யாசப்பாட்ட சொல்லிடணும், எல்லா கவலையும் அவர்கிட்ட சொல்லிடணும். செபிக்க போறோம், ஆண்டவரே நான் சோர்ந்து போகாம எப்போதும் செபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, பரிசுத்தால் நிறைஞ்சி நான் செவிக்கணும், நான் இடவிடாம செவிக்கணும் ஆண்டவரே, போராடி செவிக்கிற ஆண்டவரே. எப்பா பேர போராடி செவிச்சிருக்கிறாரு, எல்லையா போராடி செவிச்சிருக்கிறாரு, நம்மளை மாதிரி பாடுள்ள மனுஷன் பரிசுத்த பவுலு செவிச்சிருக்காரு, நாங்களும் செவிக்கிறப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க. நம்ம ஒன்றுக்கு இதுவரை கவலையும் பட்டுகிட்டே செவிச்ச ஆண்டவரே, அதே என் செவம் கேட்கப்படல, அதான் ஆண்டு சொல்லிட்டாரு. ஒன்றுக்கும் கவலைப்படாம விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தின்னு சொல்லிட்டாரு. நான் அப்படிதான் செய்வேன், பாரத்தளம் கத்துற மேல வச்சு விடு, அவரும் கால தள்ளாட ஒட்டார். சங்கீத புஸ்தகம் 55:22.
2: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு,
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு,
2: அவர் உன்னை ஆதரிப்பார்,
1: அவர் உன்னை ஆதரிப்பார்.
2: நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்,
1: நீதிமான் என்ன செய்ய மாட்டாரு, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அவர் நம்ம ஆதரிக்கிற தேவன், நம்ம நம்ம நம்மள வந்து வெறுக்கிற தேவன் இல்ல, நம்மளை ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை அவரை போல ஆதரிக்கிற உலகத்துல யாருமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஆதரிப்பார். சோர்ந்து போகும் எப்போதும் செவம் பண்ணும். 2வது என்ன செய்யணும், பரிசுத்தாவில நிறைஞ்சு செவிக்கணும். 3வது இடபிடாம செவிக்கணும். 4வது போராடு. யார் யார் போராடுனா, எப்பா பிறாது போராடினாரு, பரிசுத்த பவுல் போராடினாரு, எளியா போராடினாரு, நம்மள அவங்கள போல போராடி செவிக்கணும். கடைசியாக ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு சோத்திரத்தோடு தேவனுக்கு என்ன செஞ்சணும், தெரியப்படுத்திடணும். உங்க பாரத்துல என்ன செய்ய, கத்திர மேல வச்சு அவர் நம்மளை என்ன செய்வாரு, ஆதரிப்பார். கத்திரத்துல ஒப்பு கொடுப்போமா, எழுந்துன்னு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இந்த வாசனம் ஒண்ணு வீணா விருதா பெறக்கூடாப்பா, என் உள்ளத்துல எழுதி கொடுங்கப்பா, நம்ம உள்ளத்துக்குள்ள இந்த வாசனத்தெல்லாம் உள்ளத்துக்கு வாங்கிக்கணும், அப்பதான் நிறையவும். ஏதோ கேட்டுட்டு இந்த கடத்துட்டு போயிட்டோம்னா இந்த இடத்த விட்டு போல போற மறந்துடுவோம், மறக்க கூடாது, அப்பதான் நம்ம செவிக்க முடியும். நம்ம செவிக்க முடியாது போற காரியம் என்ன தெரியுமா, இந்த வசனத்தை கேட்டு அப்படியே மறந்துடுறோம், வசனத்தை கேட்கிறோம் அங்க மறந்துடுறோம். நம்ம எப்பவுமே மறக்க கூடாது அவர் வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா.

0: சொன்னார், இனி சம்பவிக்க போகிற எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆபத்துக்கும் தப்பித்துக் கொண்டு மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்து கொண்டு நிற்க பார்த்தவர்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தனர் என்று சொன்னார். இனியும் மகா பயங்கரமான யுத்தங்களும் மகா பயங்கரமான பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் இந்த உலகத்திலேயே நிறைவேற போகிறது, வரப்போகிறது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் சமுத்திரங்களிலும் இன்னும் அதிகமான மாற்றங்கள் வரப்போகிறது. இப்படிப்பட்ட பேராபத்துகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். மாத்திரமல்ல, ஜெபம் பண்ண வேண்டிய வகைகளை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது எப்படி ஜெபிக்கணும் என்று சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போனால் நம்முடைய பலன் அது குறுகிவிடும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாயிருந்து நியாயம் செய்வார் என்று கேட்டோம். முதலாவதாக நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாய் பரிசுத்தாவிக்குள் நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியன் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் கொடுக்கிற மாசில் ஆவில் நிரம்பி நிரம்பி நிரம்பி நிரம்பி நாம் ஆவில் நிரம்பி நாம் ஆவியான துணையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மூன்றாவதாக இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இடைவெளி விடாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். பவுலடிகாய் இடைவிடாமல் ஜெபித்தார். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருந்தார். ஆண்டவரே, நானும் இடைவிடாமல் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா. நான்காவதாய் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். எப்பாபிராத்தீத்து போராடி அவர் ஜெபித்தாராம். ஜனங்களுக்கும் ஆத்ம பாரத்தோடு கூட ஆண்டவரே இந்த மக்களும் நிலைத்து நிற்க வேண்டும், உமக்கு சித்தமான எல்லாவற்றிலும் இவர்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி மற்ற ஆத்மகளுக்காக எப்பாபிரா போராடி ஜெபித்தாராம். நாம் கேட்போமா, ஆண்டவரே பவுலை போல எப்பாபிரா தீத்துக்கு நாங்களும் போராடி ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஐந்தாவதாக ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நம் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டு ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். இந்த ஐந்து விதமான ஜெபங்களை நான் பண்ண வேண்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையிலே மாறுதல் வர வேண்டும். ஐயா என் வாழ்க்கையில் குறைந்து போயிட்டேன், எவ்வளவு ஜெபத்தில் குன்றி போயிட்டேன், இது கடமைக்கா நான் ஜெபிக்கிறேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 5 நிமிஷம் ஜெபிச்சா மலை போல ஜெபிப்பது போல எவ்வளவு மணி நேரம் கடந்து போனது போல இருக்கிறது, இன்றிலிருந்து எனக்கு ஜெபாவி தாரும், என் மீது ஜெபாவி ஊற்றும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாரும் கேட்போமா. தேங்க்யூ லார்ட். யாரெல்லாம் கேட்க போறீங்களோ உங்கள் மீது கர்த்தராகிய தேவன் தமது ஆவியானவரை ஊற்றப் போகிறார், ஜெபிக்க வைக்கிற ஆவியானவரை ஊற்றப் போகிறார். தேங்க்யூ லார்ட். ஆமென் ஆமென். தமது கலசத்தில் இருக்கிற அந்த ஜெப எண்ணெய் உங்கள் மீது ஊற்றப் போகிறார், அந்த ஜெப ஆவியான அபிஷேகத்தை தரப்போகிறார். வாய் திறந்து எழுந்து நின்று கேட்போமா. தேங்க்யூ லார்ட். என் மீது ஆவியானவரை ஊற்றும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. தேங்க்யூ லார்ட். ஓ ஜீசஸ். வாய் திறந்து கேட்டு பாருங்க. இப்பொழுது ஆவியான உங்களை தொட போகிறார். ஆமென் ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, ஆவில் நிரம்பி ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, கவலைப்படாமல் ஜெபிக்க, கர்த்தர் தமது ஆவியானவர் இப்பொழுது நம்ம மீது ஊற்ற விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேருக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தம், எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஜீசஸ் நன்றி ஆவியானவர்.
1: மகிமை மோடட்டு, அக்கினி மோடட்டும் ஆண்டவரே. ஜீவன் உள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கொண்டு வந்த மக்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து சந்தோஷத்தை தாரும். வியாதிகள் நோய்கள் பலவே நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து படுங்க, பிசாசுங்க அழித்து படுங்க. கத்தோடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்றுவரையும் மக்களும் முடிவரைந்த நிலை நிலை போன ரட்சிக்கப்படும் சொன்னீரு. நாங்கள் முடிவரைந்த நிலை நிலைத்திருக்கணும். அன்றுவரையும் அண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க ஸ்பா, நோயை குணமாக்குங்க ஸ்பா, பலவீனத்தை குணமாக்குங்க, சேவனை கட்டு உடைத்து படுங்க ஸ்பா, பிசாசுங்க அழித்து படுங்க. அன்றுவரே வேலை இல்லாத மக்கள் வேலைக்கு போடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்க இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சம்மா இல்லாத மக்கள் சம்மான்ட்டாங்க. கடன் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க. நான் மகிப்படட்டும். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. நானே நல்ல மைப்பன் சொன்னீங்க, எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்கப்பா, எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நான் மகிப்படட்டும் ஆண்டவர். அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, எங்க வாலிபர்களாம் பாதுகாத்துக்கோங்க, எங்க சிறு பிள்ளைலாம் பாதுகாத்துக்கோங்க. கத்துடைய கரம் தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. மகிமை மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது. எல்லா துதிகன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் இயேசுகிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி செபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192. இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும்
2: சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்